0: பத்தி சந்தேகப்பட்டேன், ஒரு நல்லதங்களை பத்தி சந்தேகப்பட்டேன், ஒரு கண்ணிகையை பத்தி சந்தேகப்பட்டேன், கெட்ட பொண்டாட்டி சந்தேகப்பட்டனே, உத்தமியை என்ன மன்னிச்சிருவா? மன்னிச்சிருவா?
1: ஏனுங்க இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க?
0: நீங்க தாராபுரம் போனீங்களா?
1: உங்களுக்கு சந்தேகப்படுறதே வேலையா போச்சுங்க. இன்னைக்கு உங்க சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேங்க. நேற்று மாலை மாசத்து நேரம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேனுங்க. கேவ் கலர்ல ஒரு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு, ப்ளூ கலர்ல ஒரு புடவை கட்டிட்டு, கல் நிறைய வலிப்பு வச்சுட்டுங்க. ஒரு பத்தினி பத்தி எந்த இடத்துல தெரியுங்களா? எனக்கு நெஞ்சு தெளிங்க, அவ கொள்ளு ரசம் வைக்கிறான்னு சொல்லி இருக்காங்க.
2: இது
0: மட்டும் உண்மையா இருந்தது உங்க ரெண்டு பேரையும் போலந்துருவேன். அடியே கொள்ளுரசமா? நீ கொள்ளுற
1: தெரியுமா? இவனை முதல் முதல்ல சந்தையில பார்த்தேன், வலையில ரிப்பனும் வாங்கிட்டு இருந்தா. யாரு பொண்டாட்டிக்க வாங்கினா? இவன் செட்டப்புக்கு வாங்கிட்டு இருந்தா. இத பாருங்க, அந்த பொண்ணுக்கு நான் தாய் மாம. அவங்க அப்ப இவனுக்கு பொண்ணையும் கொடுத்துட்டு எனக்கு லெட்டரையும் போட்டான். மாப்பிள்ள தருதலையா தெரிஞ்சிட்டு இருக்கிறான், செட்டப்பு செட்டப்புன்னு அணைஞ்சிட்டு இருக்கிறான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைங்க. அதுக்காகத்தான் இங்க வந்து அந்த பொண்ணு நானும் சேர்ந்து இந்த நாடகத்தை ஆடணும். ஏய், அடுத்தவன் பொண்டாட்டிய பாக்குறதும் தப்பு, நினைக்கிறதும் தப்புடா. உன் பொண்டாட்டி ஒருத்தன் பின்னால சுத்தரான ஒண்ணு ஊரையில கூட்டிட்டு வந்துட்டே இல்ல, அப்படித்தானே மத்தவங்களுக்கு இருக்கு. முதல்ல இவனுக்கு வேற வெளியே போச்சு
0: சொல்றான்.
1: கல்யாணமா எத்தனை வருஷம் ஆச்சு?
0: 7 வருஷம்.
1: ஒரு புழு பூச்சி உண்டா? அறுக்க மாட்டாத இடுப்புல இருக்கிற 68 கருக்கருவாள் உள்ளே கூட்டிட்டு போ. அடுத்த பஸ் பிடிச்சு ஊருக்கு போக வேண்டியதா.
3: என்ன வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல திருடிட்டு வந்தீங்களா? என்ன வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல திருடிட்டு வந்தீங்களா?
4: ஓகே, சந்தையில பிரபாதம் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னே இது மாதிரி ஸ்வீட் சாப்பிட்டு இருக்க முடியாது. இங்க பாரு மைசூர் பாக்கு, அடுத்து பாதுஷா, அடுத்தது பாரு.
1: ஆமா,
4: என்ன கவர்
1: மாதிரி
4: அண்ணே? அது வந்து தெரியாம
1: ஏடா 1901 இல்லாத என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சுடு வாங்கி கொடுக்கறது, தண்ணி இலக்கு போடுறது, இப்படியா பண்ணிட்டு இருக்கறான்? நீ யார லவ் பண்ணீமா? எலச்சாலை தங்கச்சிய எப்படி குறைங்கறது நிச்சயமா இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னும் ஒரே வழி.
4: என்ன வழி?
1: முதல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பந்தக்கால வழிய பாரு. இந்த பொண்ணு தப்பு இல்ல, ஏன்னா நான் என் பொண்ணு பாத்துருக்கேன். இது கொஞ்சம் குடும்ப பொண்ணு மாதிரி தெரியுது. முதல் நாரத செய்யற வழி பாரு.
4: எடுத்துட்டு
1: போய் ஜட போட்டு ஜட போகும்போது ஸ்வீட்ட கூட என்ன வேணாலும் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணிட்டேன்னு
0: கேளுங்க. அசிங்க மாதிரி
4: மறுபடியும் ஆரம்பிச்சியா? இல்ல டசன்
0: டஜன்
4: 50 ரூபா.
3: நான் 50 ரூபா கொடுத்து வரீங்க?
0: வாங்க.
1: தெரியாம
0: போட்டுருக்கேன். என்ன போட்டுருச்சு? என் புள்ளி வாங்கி உடஞ்சிட்டா கூட போறேன். என் செட்டப் கார்டு

0: நானும் தாங்க தெரிஞ்ச ரெண்டுக்கு போகாம இந்த பையன் காத்து கிடக்குறாங்க.
1: அண்ணா இந்த பெட்டியை பத்திங்க, நான் போய் ஒண்ணு திருந்து வரேன்.
0: அதுக்காக போயிட்டு வாங்க, நான்
1: பாத்துக்கிறேன். அண்ணா ரெங்க ஓட்டி பாத்துறேன்,
0: நீங்க தைரியமா போயிட்டு வாங்க.
1: பாத்துங்க

0: கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூருக்கு போனோம்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோம். நீ விடுற கதைக்கு சென்ட்ரல் ஜெயிலுக்கு தான் போகணும்.
1: வகுத்துல போக இப்படி செஞ்சிட்டேன், இனிமே செய்யவே மாட்டேன்.
0: செய்ய மாட்டேன்னு சொல்லாதரா, ஏழை கிட்ட செய்ய மாட்டேன்னு சொல்லு. அவரோ ஏழை, மரியாதை அந்த போட்டி அவர்கிட்ட திருப்பி கொடு.
1: கொடுத்துற அப்ப சோத்துக்கு வழி.
0: அத நான் காட்டுறேன்.
1: ஏன யார் சேர்றீங்க?
2: இந்த நாட்டின் கவலை இல்லாத மனுஷங்கள.
1: ஓஹோ, டாடா பிர்லா மாதிரி இருக்க பெரிய பெரிய பணக்காரங்களவா?
2: அவனை போய் புடுற.
1: அண்ணே, அது பைத்தியம்னே.
2: பைத்தியத்தோட சேவைதான் நமக்கு தேவை. போய் புடி.
1: அவன் கொக்கு பிடிப்பான், குருவி பிடிப்பான், நண்டு பிடிப்பான், சில பேர் வெட்டக்கோழியா பார்த்து பிடிப்பாங்க. நீங்க என்னடா பைத்தியத்தை போய் பிடிச்சு சொல்றீங்களே?
3: புடி

0: ஆளை அப்படியே மாத்தி கொண்டா, நம்மளே பார்த்தாலும் நம்ப கூடாது. அண்ணே நாங்க ரெடி. இத பார்த்தா நவாப் நாற்காலி மாதிரி இருக்கான்.
1: நவாப்பே யாரும் பார்த்தது இல்ல. இதுல நாற்காலி எங்க கண்டுபிடிக்க போறாங்க? முதல்ல இவங்களை தயார் பண்ணுங்க.
0: எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேட்கணும். முதல்ல நான் சொல்றது நீங்க எல்லாம் கேளுங்க. கேட்டீங்கன்னா கடைசியில தான் பிஸ்கட் கொடுத்தேன். நான் 1000 சொன்னா நீ எவ்வளவு சொல்லணும்?
2: நாங்க சைபர் 2 தான் சொல்லுவோம்.
0: 2000 சொல்லணும். சொல்லு
2: 2000.
0: நீ என்ன சொல்லணும்?
2: 1000 சொல்லுவே.
0: நீ 4000 சொல்லணும்.
2: 4000.
0: நீ என்ன சொல்லணும்?
3: 6000.
0: அறிவாளி, உனக்கு 2 பிஸ்கட். நீ என்ன சொல்லணும்?
3: 8000.
0: நீ என்ன சொல்லணும்?
3: 10000.
0: கரெக்ட். நான் ஸ்டாப்பிட்னு சொன்னா நீங்க நிறுத்திடணும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: 2000, 4000, 6000, 8000, 10000, 12000, 14000, 20000, 22000.
0: வெரி குட்.
4: சிங்க உட்கார்ந்து சேரா?
2: மைசூர் சிங்கம் ஹைதர் அலி மகாராஜா உட்கார்ந்து சேருங்க. இது
4: உண்மையாவா?
2: நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதோ உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. ஹைதர் அலிக்கு பேரனுக்கு பேரனுக்கு பேரன் ஜலாலுதீன் பாதுஷா. அவருக்கு பணம் கொஞ்சம் முட, வீட்டுல ரேஷன் பிரச்சனை, அதனாலதான் ஏலத்துக்கு வந்திருக்கு.
4: இதெல்லாம் எவையா ஏலத்துல வாங்குவான்?
2: எவன் வாங்குவானா? இது இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அவன் அங்க பாருங்க, சாத்தூர் கமஸ்தானா. அட அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவாவோ சேக்கு வாங்க. கீழக்கிற பாயி, பஞ்சாப் சிங்கு. இப்ப விட்டு பாருங்க ஏலத்தை.
4: இல்லையா, அவசரப்படாத. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா பார்க்க வேண்டாமா? அம்மா கிளாரா,
2: செக் பண்ணிட்டு செட்டப் நகலையும் தெரிஞ்சது. நம்ம தோலை உருவிச்சு
4: செக் பண்ணாதானே. இங்க கவனி, இதை செக் பண்ணுமா?
5: எஸ் சார்.

0: ஆயிரம் எட்டாயிரம்
1: நாலாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் சிம்பிளிக்கு பிள்ளையாச்சி
2: பிம்பிளிக்கு
1: பஞ்சாப் மொழியில பத்தாயிரம் அர்த்தம் பன்னெண்டாயிரம் ப்ராஃபிட்
2: என்ன விளையாடுறீங்களா மேம்
1: நீங்க எப்ப எல்லாம் விட்டு முடியுது நான் எப்ப டெல்லி போறது ஃபிளைட் டைம் ஆச்சு மேம்
3: புரியாத நல்லா இருக்கியே ஏதாவது ஒருத்தர் வெட்டி விடியா வந்திருக்கிற பாத்திய பார்த்தா பயங்கர விளப்பவும் இருக்கு
2: எவ்வளவு கொடுக்கலாம்
3: ஒரு 12,000 கொடுங்க
2: அப்படின்னா
3: தமிழ்ல 10,000 சொல்லுவாங்க அஞ்சு வாங்க
2: அஸ்ஸலாமு அலைக்கும்
1: ஹவ் மச் 12,000 பத்தாயிரம் ரூபா
2: எங்க பரம்பரை சொத்தே 10,000 ரூபாய் விற்கிறது ரொம்ப பிச்சைக்காரதனம் இருந்தாலும் எங்க தாத்தா பாலிசிக்காக பேரம் பேசாம வாங்குறேன் அதே அவன் கிட்டே கொடு
3: நீங்க ஏலத்தை நடத்துங்க அப்புறம் தெரிய
1: ஜலாலுதீன் பாதுஷா
0: வாழ்க்கை
1: ஜலாலுதீன் பாதுஷா
0: வாழ்க்கை ரூபாய் 1,000 2,000
1: 4,000 6,000 8,000
3: பிள்ளைக்கு பிள்ளைக்கு
1: 12,000
3: 14,000
1: 16,000
0: 18,000
1: 20,000
0: ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் பணம் கொடுங்க
4: மாமா பிஸ்கோட்டா
2: என்னங்கடா விளையாடுறீங்களா என்னையா இது 1,000 ஆரம்பிச்சேன்
1: 2,000
4: 4,000
2: ஐய பைத்தியங்க பிடிக்கிறாங்க
0: என்ன சின்ன
2: ஒரு 40 பக்கம் நோட்டு கொடு இந்த முகத்தை தொடச்சுக்க தலைய வாரிக்க நான் யார மாமான்றனோ மாமான்னு கூப்பிடு யார மச்சான்றனோ மச்சான் கூப்பிடு
1: சரி
2: அப்பா சௌக்கியம் மாமா
5: எந்தப்பா
2: உங்க அப்பா தான்
5: அம்மா சௌக்கியமா ஏண்டி உங்க அப்பா சுத்த 2 வருஷம் ஆகுது உங்க அப்பா சௌக்கியமா கேக்குறாரு அதானே
2: மச்சான் சௌக்கியமா மாமா சௌக்கியமா மச்சான் சௌக்கியமா மாமா சௌக்கியமா
6: என்னையா இது நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க உன்ன மாமாங்கிறான் அவன மச்சாங்கிறான் யார் யாருங்களா
2: உஷாரு புரியுது
6: டே டே டே டே கொஞ்சம் குடுற
2: வணக்கங்க
1: ரெடிப்பா ஓடியாங்க நாம

0: எத்தனை பந்திரா முடிஞ்சு?
1: ரெண்டு.
2: சரி வா.
0: சாப்பிட்டவெல்லாம் கம்மி நேற்றுக்கு முன்னாடி
2: ஏடு.
0: கூப்பிடு. சூரக்கோட்டை கோயிலசாமி ஐநூறு
3: ரூபா
0: கட்டணம் கூட. சூரக்கோட்டை கோயிலசாமி கல்யாணத்துக்காக போய் நூறு ரூபாய்.
3: மாப்பிளைக்கு
0: மொய் எழுதுறாங்க.
3: மாப்பிளையோட மச்சான். மாப்பிளையோட மச்சான் என் பையா?
0: சிக்கல் எவ்வளவு ரூபா? ஐயோ சிக்கல் ஐஸ் மாமா
4: கன்சாமே கூப்பியா?
0: உங்க கையெழுத்து எப்படி இருக்கும்?
4: என்ன போறதே குண்டு குண்டா இருக்கும்.
0: கொஞ்சம் இது எழுதுறீங்களா?
4: எழுதுறேன்.
0: நீங்க உங்களுக்கு ஐஸ் வாங்கதா?
4: எனக்கு ஐஸ் வாங்குவா. அதுக்கா இவ்வளவு
0: சொல்லுங்கம்மா.
4: எல்லாரும் சொல்லுங்க.
0: ஐயோ இல்ல, அங்க ஒருத்த ஒழிஞ்சிருக்கான். அந்த முடிச்சு பாருங்க, அங்க பாருங்க.
1: ஐயா தேங்காய் இந்த துண்டியா?
0: தேங்காய் நல்லா இருக்குல்ல? பூட்டு நல்லா இருக்க. எங்க ராவணது?
5: இது பாண்டிய வீடு. அதெல்லாம் ராஜனோட சரி.
0: யார் அந்த தாடிக்காரரு? ஓ, அண்ணனோட தாத்தாவா இருக்கும். அண்ணனோட அப்பாவா இருக்கும்.
1: அது என் மாமா. அதுக்கு பக்கத்துல என் சித்தப்பா.
0: அதுக்கு பக்கத்துல
1: என் பொண்டாட்டி.
0: அதுக்கு பக்கத்துல
1: என் சின்ன வீடு.
0: ரொம்ப அழகா இருக்காங்க.
1: செருப்பு பிஞ்சு. என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இதை கேட்டானுங்க, உன் தோலை
0: உரிச்சிருவானுங்க.
1: தண்ணி கொண்டா பெரியாரும் பாரதியாரும் சினிமால ரெண்டு டூயட் பாடி ஃபைட் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் மறந்துருக்க
0: மாட்டீங்க. தங்கச்சி பத்தி தெரியாம சொல்லிட்டேன், என்ன பண்ணிட்டு?
1: சரி சரி சொல்லிட்டேன். வீடு
0: என விக்கல் நின்னு போச்சு.
1: நின்னு போச்சா? இப்பதானா நீ அவசியமா தண்ணி குடிக்கணும், இல்லன்னா இதோட எதனா பெருசா வந்துடும்.
0: தண்ணி என்ன மஞ்சளா இருக்கு?
1: இந்த லைட் வெளிச்சத்துக்கு இப்படிதான் இருக்கா? குடி குடுறாங்க.
6: பக்கிலே மாட்டிக்கிட்டான், பகையா மாட்டிக்கிட்டான். ஏ மாட்டிக்கிட்டான், பக்கிலே மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டான் ரெண்டு
1: மாட்டிக்கிட்டானா? இல்லைங்க, மார்க்கெட்டுக்கு போனாதான் அவன் மாட்டி சொல்லலாம்.

0: மாமதலீலையை ஒன்றார்.
1: அறிவில்ல உனக்கு?
2: ஐயா கை வச்சுதான்.
3: கை வச்சுதான்.
2: ஒரு எல்லாம் தாய் கொடுத்து மேல கை வச்சான் பாட்டி. வந்து போறே அடிக்கா சொல்ல.
3: ஐயோ நான் வக்கீலு.
2: அடுத்தவன ஜாமீன் எடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போறீல்ல?
3: பின்ன என்ன போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போவாங்க? ஆமா போவேன்.
2: ஒன்னு ஜாமீன் எடுக்க பொண்டாடி வர சொல்லு.
3: அட பாவீங்களா, நான் அடுத்த வாரம் அரசாங்க வக்கீலாக போறேன். அதுக்குள்ள என் பொழப்ப கெடுத்துறாதீங்களா பாவீங்களா?
4: ஒளிஞ்சு போற விட்டு தொலைங்க சார்.
5: சும்மா இருங்க, இவனெல்லாம் கம்பிக்கு பின்னாடி வச்சுதான் சரிப்பட்டு வருவானுங்க.
3: போற விடுங்க சார்.
5: இந்த ஆள பெரிய மனுஷன் விட்டோம்னா நாளைக்கு பஸ்ல ஏற பெரிய மனுஷன் இடுப்புல கிளா ஆரம்பிச்சிருவான். இவன் எழுதியாது வாங்க.
3: வக்கீல் சார் எழுதித்தான் கொடுத்துருங்களேன்.
2: எழுதிய
3: வக்கீல் வரதராஜன் எழுதி கொடுத்தது. இனிமேல் 5 வயது பெண் குழந்தையில இருந்து 50 வயது தாய்க்குல வரை இடிக்கவே மாட்டேன். 51னா ஐயோ அதுக்கு அடிப்பானுங்க. உருவிட்டாங்க. இதுக்கு எத்தனை வயசு இருக்கு? ஐயோ இப்பதான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: தங்கச்சி சிங்கப்பூர் ஆபீஸ் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கொலாபரேஷன்ல

0: ஒரு பாக்கல.
1: ஏங்க சிங்கப்பூர்ல இருந்து பிளைன்ல வந்தீங்க?
0: இல்ல சைக்கிள்ல வந்தேன்.
1: ரொம்ப தமாஷா பேசுறீங்க. சிங்கப்பூர் ஜட்டி வச்சிருக்கீங்களா?
0: போட்டிருக்கேன், குளிச்சு மூணு நாள் அது கழட்டி கொடுக்கவா? ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து வந்து கூடாது, உடனே கையே எந்திருவீங்களே. பிளாடி வாட்ச்மேன்.
1: வாட்ச்மேன் நீங்க? பியூன்.
0: ஓ பை த பை.
2: இங்கே இருங்க, பிரின்சிபாலை பாத்துட்டு
3: வரேன். அது இந்த காலேஜ் கட்டணரோட செலடா.
0: ஐயோ அது இல்ல, உள்ள உள்ள.
4: நான் ரத்த பரிசோதனை உன்ன பாத்துருக்கேன். நான் ஒரு ஆளை ஒரு தடவை பார்த்தேன், என் ஜென்மத்துல மறக்க மாட்டேன். உடனே பிளட் டெஸ்ட் அனுப்பி. யாரு?
0: மாப்பையோட மச்சான்.
4: யோ மாப்பையோட மச்சான் என் பையன்யா.
5: நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மூன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் வருவது இந்து பாடல்கள். திருவண்ணாமலைக்கு போக முடியவில்லையே, அவ்வளவு தூரம் போய் வர பணமில்லையே, நேரம் கிடைக்கவில்லையே, சந்தர்ப்ப சூழல் சரியாக அமையவில்லையே என வருத்தப்படுகிறீர்களா? அதற்கு அவசியமே இல்லை. அண்ணாமலையை வலம் வர வேண்டும் என்று நினைத்தாலே போதும். மானசீகமாக அந்த மலையை உலா வந்தாலே போதும், நமது பாவங்கள் பறந்து போய்விடும். கல்வி, நல்ல மனைவி அமைதல், சிறந்த குழந்தைகள் பிறத்தல், காரியங்கள் நல்லபடியாக முடிதல் ஆகிய பலன்களும் கிடைக்கும். உங்களால் குடியை விட முடியவில்லையா? ருத்ராட்சம் அல்லது ஸ்பட்டிக மாலையை 11 நாட்கள் அணிந்து திருவண்ணாமலையை நினைத்து விரதம் இருங்கள். 11ஆம் நாள் என்ன கிழமை திதியாக இருந்தாலும் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வாருங்கள். குடிக்கின்ற பழக்கம் கட்டுப்படும். அது மட்டுமல்ல, இதுவரை குடித்ததால் ஏற்பட்ட பாவம் கூட இந்த மலையை வலம் வந்தால் தீர்ந்துவிடும் என்கிறது அண்ணாமலை புராணம். ஒரு பாடலை கேட்கலாம்.

என்றும் வாழும் ஏழு பேர். சுயநலமற்ற சேவை காரணமாக அனுமனும் சகோதரன் என பாராமல் நியாயத்தின் பக்கம் நின்றதற்காக விபீஷணனும் தன் உயிரையே இறைவனிடம் அர்ப்பணித்ததால் மகாபலியும் சிவன் மீது கொண்ட உண்மை பக்தி காரணமாக யமனையே வென்றதால் மார்க்கண்டேயரும் மகாபாரதம் என்னும் அழியா காவியத்தை எழுதி அதை படிப்போரின் பாவங்களை போக்கிய வியாசரும் கடமையில் இருந்து விலகாமல் தந்தை சொல்லுக்காக தாயையே கொன்றதால் பரசுராமரும் கடைசி வரை கட்சி மாறாமல் கௌரவர்களுக்காக தனது வீரத்தை காட்டியதால் துரோணரின் மகன் அஸ்வத்தாமனும் சிரஞ்சீவி என்னும் நிலை பெற்று இன்றும் வாழ்வதாக புராணங்கள் சொல்கின்றன. சிரஞ்சீவி என்றால் என்றும் அழியாமல் வாழ்பவர்கள் என்று பொருள். ராகுதோஷம் நீக்கும் யோக பைரவர். அசுரர்கள் தங்களின் சக்தியால் சூரிய சந்திரரை மறைத்து பூலோகத்தை இருளில் மூழ்கடித்தனர். அசுரர்களுக்கு முடிவு கட்ட விரும்பிய பிரகதாரண முனிவர் காசி சென்று யாகம் செய்தார். மனம் இறங்கிய சிவன் தன் சக்தியில் சிறு பங்கை யாகத்தில் சேர்க்க அது பைரவர் என்னும் சக்தியாக வெளிப்பட்டது. முனிவரின் வேண்டுகோளை ஏற்ற பைரவர் அசுரர்களை ஒடுக்கி சூரிய சந்திரரை முன்போல பிரகாசிக்கச் செய்தார். அதன்பின் தெற்கு நோக்கி வந்து பைரவர் சிவனின் ஆணைப்படி திருப்புத்தூர் என்னும் தலத்தில் யோக நிலையில் அமர்ந்து அருள் புரிந்தார். இவரை ராகு காலத்தில் வழிபடுவது சிறப்பு. மூலவராக திருத்தளிநாதர் வீற்றிருந்தாலும் பைரவருக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. மதுரை தஞ்சாவூர் சாலையில் 63 கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் உள்ளது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். நல்லதை பின்பற்றுங்கள். இக்கால இளைஞர்களும் பெண்களும் மேலை நாட்டு நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் விரும்புகிறார்கள். அவர்களது சிகை அலங்காரம், உடை அலங்காரம், பாலுணர்வு சார்ந்த பழக்கங்கள், உணவு முறைகளை வேகமாக பின்பற்றுகின்றனர். அரைகுறையாக உடையணிந்து கொண்டு ஃபேஷன் என்கின்றனர். பெரும்பாலும் மேலை நாட்டவரின் தவறான பழக்கங்களை வேகமாக பின்பற்றும் நாம் அவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை கண்டுகொள்வது இல்லை. ஏன், அதை பற்றி தெரிந்து கொண்டது கூட இல்லை. அவர்கள் சிறு உதவிக்கும் பெரிய நன்றி சொல்லுவார்கள். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பார்கள். தேவையில்லாமல் அடுத்தவர் விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன என்று எண்ண மாட்டார்கள். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பார்கள். பின்னால் வந்துவிட்டு முன்னால் போக விரும்ப மாட்டார்கள். நேரம் தவறாமைக்கு அவர்கள் ஒரு உதாரணம். இதுபோன்ற பல நல்ல செயல்களையும் பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் நாம் பின்பற்றுவது இல்லை. நல்லவைகளை பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ளவே முதலில் கவனம் செலுத்த வேண்டும். மேலை நாட்டு கலாச்சார சீரழிவுகளை மட்டும் பழகிக்கொண்டு அவர்களிடம் உள்ள நற்பண்புகளை தெரிந்து கொள்ளாமலேயே விட்டுவிடுவது எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்ற பைபிளின் வசனத்தை நினைவில் வைத்துக் கொண்டால் மற்றவர்கள் செய்யும் நல்லதை மட்டும் கடைபிடிக்கும் எண்ணம் நமக்கு வரும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்போம்.

சந்தேகம் என்பது ஒரு கொடிய வியாதி. தேர்வுக்கு செல்லும் மாணவனுக்கு இந்த கேள்விக்குரிய பதில் இதுதானா அல்லது வேறு ஏதேனுமா என்று தோன்றிவிட்டாலே போதும், அந்த பதில் தவறானதாக அமைந்து மதிப்பெண் பறிபோய்விடும். இப்படி ஒரு மாணவனின் மதிப்பெண்ணை எப்படி சந்தேகம் அழித்து விடுமோ அதுபோலத்தான் ஆண்டவரை வணங்குவதிலும் அவரை நம்புவதிலும் ஏற்படும் சந்தேகமும் வாழ்க்கையை அழித்துவிடும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகின்ற கடலின் அலைக்கு ஒப்பானவன். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைத்திருப்பானாக என்கிறது பைபிள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆம், எதையும் சந்தேகத்துடன் பார்க்கக்கூடாது. எனவே சந்தேகத்தை போக்குங்கள், அழிவை தடுத்து நிறுத்துங்கள். பாடலை கேட்போம்.

அடுத்து வருவது இஸ்லாமிய பாடல்கள். இனிய இஸ்லாம் அறிவோம். ஒருவன் தன் தேவையை கூறி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் அவர் கேட்டதை தந்து விடுகிறான், அல்லது அவருடைய வேறு தேவையை பூர்த்தி செய்கிறான், அல்லது இப்போது வைத்த கோரிக்கையை அவருக்காக மறுமையில் சேகரித்து வைக்கிறான். இப்படியாக பிரார்த்தனை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இதையே துஆ என்பர். பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒழுங்குமுறைகளையும் தூய்மையையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அசுத்தமான உணர்வுகள், தவறான எண்ணங்கள் ஆகியவற்றை விட்டு மனதை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் திண்ணமாக அல்லாஹ் தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையை மேற்கொள்பவர்களையும் நேசிக்கின்றான் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே பிரார்த்தனையின் போது மனநிலையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் புரிகிறது. இணைந்திருங்கள் ஒரு பாடல்.

துஆ எனப்படும் பிரார்த்தனையை தொடங்கும் போது முதலில் அவரவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அடுத்து பிறருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். குரானில் இப்ராஹிம் அவர்கள், நூஹ் அவர்கள் ஆகியோரின் பிரார்த்தனைகள் இடம்பெற்றுள்ளன. என் இறைவா, தொழுகையை நிலை நிறுத்துபவனாய் என்னை ஆக்குவாயாக, என் வழித்தோன்றல்களில் இருந்தும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களை தோற்றுவிப்பாயாக, எங்கள் இறைவனே, மேலும் எனது இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் இறைவனே, எனக்கும் என் பெற்றோருக்கும் நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளில் மன்னிப்பை அருள்வாயாக. இவ்வாறு பிரார்த்திக்கும் போது குறுகிய நோக்கம் இருக்கக்கூடாது. சுயநலத்துடன் செய்யும் பிரார்த்தனையால் பலன் இல்லை. ஒரு முறை ஒரு கிராமவாசி மதீனாவில் உள்ள பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதார். இறைவா, என் மீதும் நபிகள் நாயகம் மீதும் மட்டும் கருணை புரிவாயாக, மேலும் எம் இருவரை தவிர வேறு எவர் மீதும் கருணை பொழியாதே என்று பிரார்த்தித்தார். இதனை கேட்ட நபிகள் நாயகம், இறைவனின் பரந்த கருணையை நீர் குறுகியதாக செய்துவிட்டீர் என்றார். எனவே தொழுகையின் போது பரந்த மனத்துடன் துஆ செய்யுங்கள்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம்எல். உங்களோடு நான் காற்றலையில் மதுரையில் இருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்ச்சியாக நமது சிந்தனைக்கு இன்றைய சிந்தனை பகுதி நிகழ்ச்சியில் விவேகானந்தரின் வாக்குகள் சிலவற்றை பார்க்கலாம். 100 ஆண்டுகளுக்கு முன்னர் சுவாமி விவேகானந்தர் தமிழகத்தில் நிகழ்த்திய சொற்பொழிவுகளிலிருந்து சில பகுதிகளை இங்கே நாம் தொகுத்து வழங்க இருக்கிறோம். இப்பொழுது இந்த உலகத்தின் எல்லா கண்களும் ஆன்மீக உணவிற்காக இந்தியாவின் பக்கம் திரும்பியிருக்கின்றன. உலக மக்கள் அனைவருக்கும் இந்தியா ஆன்மீக உணவு தந்தாக வேண்டும். மனித குலத்திற்கு வேண்டிய மிகவும் சிறந்த கொள்கைகள் இங்கு இந்தியாவில் மட்டுமே இருக்கின்றன. ஒரு மனிதன் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையாக இருந்தால் அன்றி கோயிலுக்கு செல்வதும் சிவபெருமானை வழிபடுவதும் பயனற்றவையாகும். உடலும் உள்ளமும் தூய்மையாக இருப்பவர்களின் பிரார்த்தனைகள் சிவபெருமானால் நிறைவேற்றப்படுகின்றன. யார் தூய்மையற்றவர்களாக இருந்து கொண்டு சமயத்தை பற்றி மற்றவர்களுக்கு போதிக்கிறார்களோ அவர்கள் இறுதியில் தோல்வி அடைவார்கள். கடவுள் மட்டுமே வாழ்கிறார், ஆன்மா மட்டுமே வாழ்கிறது, ஆன்மீகம் மட்டுமே வாழ்கிறது, அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நமது முன்னோர்களின் பிரபுகுலத்தவர்கள் நாட்டின் பாமர மக்களை தங்களின் காலின் கீழ் நசுக்கிக் கொண்டே வந்தார்கள். அதன் விளைவாக அந்த ஏழை மக்கள் திக்கற்றவர்களாகி கடைசியில் பாவம் தாங்களும் மனிதர்கள்தாம் என்பதையே அநேகமாக மறந்துவிட்டனர். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சிறப்பு இயல்பு உண்டு. அதுவே அந்த நாட்டின் உயிர் மூச்சாவாகவும் உயிர் நாடியாகவும் விளங்கும். இந்தியாவை பொறுத்தவரையில் மதம்தான் அத்தகைய சிறப்பு இயல்பாக இருக்கிறது. இதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். இந்த சென்னை நகரத்திற்குள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கையில் ஒரு தடியோடும் கமண்டலத்தோடும் நுழைந்த அதே சன்னியாசியாகவே நான் இப்பொழுதும் வாழ்கிறேன். உருவ வழிபாட்டின் மூலம் மேலும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்களை உங்களால் உண்டாக்க முடியுமானால் மேலும் ஆயிரக்கணக்கான உருவங்களை வணங்குவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான அனைத்தையும் ஆன்மா முழுவையும் அடைவதற்கு தேவையான எல்லா வழிகளும் முழுமையாக கருதிகளில் உள்ளன. மன தூய்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் வழிபாடு பயனுள்ளதாகி லட்சியத்தை நோக்கி செல்லும். கல்வி என்பது மூளைக்குள் பல விஷயங்களை போட்டு திணித்து வைப்பது அல்ல. அப்படி திணிக்கப்படும் அந்த விஷயங்கள் வாழ்நாள் முழுவதும் ஜீரணமாகாமல் உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய மனிதனை மனிதனாக்கக்கூடிய நல்லொழுக்கத்தை வளர்க்கக்கூடிய கருத்துக்களை கிரகித்து அவற்றை நாம் நம்முடையவர்களாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு 5 உயர்ந்த கருத்துக்களை கிரகித்து கொண்டு அவற்றை நீ உன்னுடைய வாழ்க்கையிலும் நடத்தையிலும் ஊடுருவி நிற்க செய்தால் ஒரு பெரிய நூல் நிலையம் முழுவதையும் மனப்பாடம் செய்திருப்பவனை விட நீயே அதிகம் கல்வி கற்றவன் ஆகிறாய். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். சமீபத்தில் தாய்லாந்து மன்னரின் நாயை கிண்டல் செய்ததாக தேச துரோக வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு 37 ஆண்டுகள் ஒருவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற வித்தியாசமான பல சட்டங்கள் சில நாடுகளில் நடைமுறைகளில் உள்ளன. அவற்றில் சிலவற்றை இப்பொழுது நாம் காண்போம். கனடாவில் சட்டவிரோத செயல்கள் சம்பந்தமான காட்சிகள், வசனங்கள் இடம்பெறும் காமிக்ஸ் புத்தகங்கள் தடை செய்யப்படும். சுவிட்சர்லாந்து நாட்டில் 10 மணிக்கு மேல் கழிவறைக்கு செல்ல தடை. பிரான்ஸ் நாட்டிற்கு பன்றிக்கு நெப்போலியன் என பெயர் சூட்டினால் குற்றமே. அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவில் விவாகரத்து பெற்ற பெண்கள் மற்றும் விதவைகள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஸ்கை டைவிங்கில் ஈடுபடுவது மிகப்பெரிய குற்றம். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் எலக்ட்ரீஷியன் அல்லாதவர்கள் குண்டு பல்பை மாற்றக்கூட குற்றம்தான். ஹவாய் நாட்டில் சூரியன் மறைந்ததற்கு பின் சத்தமாக பாடினால் வாயிலேயே குத்தி உள்ளே தள்ளி விடுவாராம். சாமோ தீவில் மனைவியின் பிறந்த நாளை கணவர் மறப்பது சட்டப்படி குற்றம். அமெரிக்காவில் யோவோ மாநிலத்தில் உள்ள ஒட்வாம்பா நகரத்தில் பெண்களை பார்த்து ஆண்கள் கண்ணடிப்பது சட்டப்படி தவறு. தூசி விழுந்தா கூட வீட்டுக்கு வந்துதான் கண்ணை சுமிட்டணும். அமெரிக்காவின் ஆர்கன்சாஸ் மாநிலத்தில் கணவன் மனைவியை அடிக்க சட்டத்தில் இடமிருக்கிறது, ஆனால் மாதம் ஒருமுறை மட்டும்தான் அடிக்க வாய்ப்பு வழங்கப்படுமாம். பிலிப்பைன்ஸிலும் வாட்டிகனிலும் தம்பதிகள் பிரிந்து வாழ்வதே குற்றம். விவாகரத்து என்ற ஒன்று இந்த இரு நாடுகளிலும் கிடையவே கிடையாது. உள்ளாடை அணியாமல் வீட்டை விட்டு தாண்டினாலே தாய்லாந்தில் சட்டப்படி குற்றமாம். சிங்கப்பூரில் பபிள்கம் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் சைக்கிள் ஓட்டுவதற்கும் லைசன்ஸ் வேண்டும். இணைந்திருங்கள்.

நலம் காணும் நேரம். குழந்தைகள் கவனக்குறைபாட்டிற்கு தீர்வு என்ன? குழந்தைகள் சேட்டை செய்வது, சுட்டித்தனம் செய்வது, மேஜை நாற்காலி மேல் ஏறி தாவுவது, அங்கும் இங்கும் ஓடுவது போன்ற செயல்களை ஹைப்பர் ஆக்டிவிட்டி என்கிறோம். அதிக ஆற்றல், திறன், சக்தியுள்ள குழந்தைகள் இவ்வாறு நடப்பது இயல்புதான். இதை குறைபாடு என்று நாம் கருத வேண்டாம். இவ்வாறு உள்ள குழந்தைகளின் ஆர்வத்தை ஓவியம், இசை, நடனம், விளையாட்டு போன்ற பயிற்சிகளில் திசை திருப்புவதன் மூலம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி படிப்படியாக குறைந்துவிடும். ஏடிஹெச்டி, அதாவது கவனக்குறைபாடு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனை அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் என்கிறோம். அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் என்கிறோம். இவ்வகையான குழந்தைகளுக்கு கண்களை உற்று நோக்குதல், சொல்வதை கவனிக்கும் திறன் போன்றவை குறைவாக இருக்கும். இது போன்ற குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை பலமுறை எளிமையாக அவர்கள் ஆர்வத்தை தூண்டும் வகையில் கண்களை பார்த்து கொண்டே கூற வேண்டும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அன்புடனும் பொறுமையுடனும் அணுக வேண்டும். முந்தைய காலத்திலும் ஏடிஹெச்டி குறைபாடு இருந்தது. ஆனால் அப்பொழுது அது குறித்த விழிப்புணர்வு இன்றி கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டனர். அப்பொழுது இதற்கு இந்த பெயரும் கூட இல்லை. வாகனங்களை வேகமாக ஓட்டுவது, படபடவென பேசுவது, ஒரு விஷயத்தை பற்றி தெளிவான முடிவுகள் எடுக்கும் திறன் இல்லாதது போன்ற செயல்பாடுகள் கொண்டோருக்கு சிறிய வயதில் இந்த குறைபாடு இருந்திருக்கும் என்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். சில ஆண்டுகளுக்கு முன் விளையாட்டு மைதானங்கள், சிறுவர் பூங்காக்கள் அதிகம் இருந்தன. சிறுவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஓடியாடி வியர்வை சிந்த விளையாடினர். தாத்தா பாட்டியுடன் நேரத்தை இனிமையாக கழித்தனர். அது ஆரோக்கியமான குழந்தை வளர்ப்பு முறையாக இருந்தது. ஆனால் தற்போதைய குழந்தைகள் அடுக்குமாடு குடியிருப்புகளில் முடங்கி கிடக்கின்றனர். விளையாடும் நேரமும் குறைந்துவிட்டது. வீட்டு பயிற்சி, பள்ளிகளில் பயிலும் நேரம் அதிகரித்துவிட்டது. வீடியோ கேம், தொலைக்காட்சி, கணினி, அலைபேசி போன்றவற்றில் குழந்தைகள் அதிக கவனம் செலுத்துகின்றனர். இதனால் குழந்தைகளுக்கு உடல் பருமனுடன் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே பெற்றோர் குழந்தைகளை நான்கு சுவர்களுக்குள் முடக்காமல் சுதந்திரமாக விளையாட அனுமதிக்க வேண்டும். அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி மனம் விட்டு நாம் பேச வேண்டும். பொழுதுபோக்கு இடங்களுக்கு அழைத்து சென்று மற்ற சிறுவர்களுடன் விளையாடும் வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு விருப்பமான துறைகளில் செயல்பட அனுமதிக்க வேண்டும். இதனால் குழந்தைகள் குறைபாடின்றி வளரும், நாமும் வளர்க்கலாம்.

ஆரோக்கிய உணவு. குதிரைவாலி பணியாரம். நார்ச்சத்து மிகுந்த குதிரைவாலி அரிசியில் நாம் அன்றாட தேவைக்கான அவசிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. அது இருதயத்திற்கு வலு சேர்க்கும். அதில் சுவையாக செய்யப்படுவதுதான் குதிரைவாலி பணியாரம். தேவையான பொருட்கள்: குதிரைவாலி அரிசி அரை கிண்ணம், திணை அரை கிண்ணம், உளுத்தம் பருப்பு கால் கிண்ணம், வெங்காயம் ஒன்று சிறியது, காய்ந்த மிளகாய் நான்கு. உப்பு எண்ணெய் தேவையான அளவு, கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், சுக்கு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு. செய்முறை: குதிரைவாலி அரிசி, திணை மற்றும் உளுத்தம் பருப்பு இவற்றை 4 மணி நேரம் ஊற வைத்த பின் இட்லி மாவு பதத்திற்கு அரைத்து கொண்டு அதை 4 மணி நேரம் புளிக்க விட வேண்டும். பிறகு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், காய்ந்த மிளகாய், சுக்கு இவற்றை போட்டு தாளிக்க வேண்டும். வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும் வேண்டும். அதோடு கேரட்டையும் துருவி போட்டு வதக்கி இவற்றை அரைத்து வைத்துள்ள மாவில் கலந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து பணியாரச் சட்டியில் மாவை ஊற்றி வேக வைத்து இறக்கினால் சூடான சுவையான குதிரைவாலி பணியாரம் தயார். இதனால் என்ன பயன்? குதிரைவாலியிலும் நிறைய கனிமச்சத்து உள்ளது. புற்றுநோயை தடுக்கும் ஆற்றல் உள்ளது. உடல் எடையை குறைக்கவும், இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கவும், ஆன்டி ஆக்சிடென்ட் எனாகவும் வேலை செய்கிறது. இதை நாம் ஒரு முறை சமைத்துத்தான் பார்க்கலாமே.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். சித்தருக்கு அன்னமிட்ட சிவன். சித்தர்கள் பல தவம் செய்து அற்புதங்கள் பல நிகழ்த்தி காட்டிய மலைத்தலம் காடநேரி. இங்கே அருளும் இறைவன் மலை கொழுந்து ஈசர். ஆதியில் இலுப்பை மரங்கள் அடர்ந்த வனமாய் செழித்து கிடந்த இந்த பகுதியை சித்தர்கள் வசிப்பிடமாக தேர்ந்தெடுத்திருந்திருக்கிறார்கள். இந்த மகாபுருஷர்களுக்கு தாகம் தணித்து இன்பமளிக்கும் வண்ணம் மலை உச்சியில் ஒரு தீர்த்தம் ஏற்படுத்த அர்ஜுனன் ஒரு பானம் ஏதானாம். அந்த பானம் குத்தி நின்ற இடத்தில் உருவான தீர்த்தம் ஆகாச கங்கை எனப்படுகிறது. நூற்றாண்டுகள் பல கடந்த பின்னரும் இன்றளவும் இந்த தெளிந்த சுனை நீரே மலை கொழுந்தீசருக்கு அன்றாடம் அபிஷேகத்திற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கண்ணு கெட்டிய தூரத்தில் வானளாவ உயர்ந்து விரிந்து பறந்து நீண்டு கிடக்கும் பச்சை பசேல் மேற்கு தொடர்ச்சி மலை சிகரம் தெரிகிறது. அதன் தொடர்ச்சியாக ஒரு சிறு துண்டு தெரித்து விழுந்தது மாதிரி தனித்து விளங்குகிறது ஒரு குன்று பகுதி. அதன் மேல் பல்வேறு அடுக்குகளால் சிகரங்கள் சுமார் 6000 அடி உயரமும் 5 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்டதாய் திகழ்கிறது இக்குன்றம். மொட்டை மலை என்று பேச்சு வழக்கில் வழங்கப்படும் இந்த லிங்ககிரி குன்றமே பலவித பெருமைகளுக்கும் காரணமாய் அமைந்துள்ளது. இங்கு தவம் செய்து வாழ்ந்திருந்த சித்தர் ஒருவருக்கு மலை கொழுந்தீசரே அன்றாடம் அன்னமிட்டாராம். முக்கண் முதல்வனின் அந்த அற்புத திருவிளையாடலையும் கொஞ்சம் நாம் பார்த்து விடுவோம். ஆதியில் இக்குன்றம் முழுவதும் இலுப்பை கன்றுகளை நட்டு குளிர்ச்சி மிக்க வனப்பிரதேசமாக ஆக்க எண்ணிய சித்தர் ஒருவர் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். தமது லட்சியமே குறியாக பசி தாகம் மறந்து சிவநாமம் மட்டுமே சிந்தித்தபடி அந்த பணியை செய்ததைக் கண்ட பரமன் அந்த தவயோகிக்கு அன்னம் பாலிக்க தீர்மானித்தார். தினமும் ஒரு தட்டில் சுட சுட அன்னத்தை இட்டு அந்த சித்தர் முன் வைத்து விடுவார் ஈசன். எதேச்சையாய் அதை பார்க்கும் சித்தர் இறைவனின் திருவுள்ளத்தை எண்ணி எண்ணி கண்ணீர் பெருக்குவார். பின்னர் பிரேசுடனின் பிரசாதமாக எண்ணி அதை உண்பார். இக்குன்றத்தில் காணப்படும் மற்றொரு அதிசயம் மலை சரிவில் காணப்படும் திருவோட்டு கேணி என்னும் சிறிய வடிவிலான நீராடும் குளம். சிவனை சிந்தித்து தவம் மேற்கொண்ட சித்தர்கள் நீராடுவதற்காக மலை சரிவில் அர்ஜுனன் வெட்டி வைத்த குளம் இது என்கிறார்கள். அச்சு அசப்பில் இது ஒரு திருவோடை போல் இருப்பதால் அனைவரும் இதனை திருவோட்டு கேணி என்றே அழைத்து வருகின்றனர். மலைச்சரிவில் ஊற்று பொங்கி ஆண்டு முழுவதும் இக்குளத்தில் நீர் நிரம்பி நிற்பது அதிசயம். நீராடுவதற்காக கீழே இறங்கி சென்று வர ஏதுவாக சீரான படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மலை கொழுந்தீஸ்வரர் கோவில் குடவரை கோயிலாக திகழ்கிறது. கிழக்கு திசை பார்த்த ஆலயம் குன்றே மூலவரின் விதானமாக விமானமாக அமைந்துள்ளது. முகமண்டபத்தில் நந்தி காணப்படுகிறார். அர்த்த மண்டபத்தில் இடப்பக்க சுவரில் ஸ்ரீசக்கரம் அமைந்துள்ளது. அன்றாடம் இதற்கு பூஜை செய்த பின்னர் ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்வது வழக்கம். கன்னிமூல கணபதி புடைப்பு சிற்பமாய் விளங்குகிறார். உச்சியில் வானத்திலிருந்து இரு தேவதைகள் பூமாறி பொழிந்து அவரை வழிபடும் வகையில் சிற்பம் அமைந்துள்ளது. வலப்பக்கத்தில் சுப்பிரமணிய சுவாமியின் புடைப்புச் சிற்பம் உள்ளது. தில்லைக்கூத்தனின் ஆனந்த தாண்டவ ஸ்வரூபமும் அங்கே சிவகாம சுந்தரியின் உருவமும் காணப்படுகிறது. அர்த்த மண்டபம் கருவறை ஆகிய இரண்டிலுமே சிற்பி தேர்ந்தெடுத்த கலைத்திறன் மிளிர்கிறது. கிழக்கு சுவரின் வடபுறம் கலை வடிவமாய் கல் சாடரம் ஒன்று உள்ளது. மார்கழி மாத கடைசி வாரம் முழுவதும் சூரிய கிரணங்கள் காலை நேரத்தில் மூலவர் மேல் விழும் வண்ணம் இதன் விதானம் அமைக்கப்பட்டுள்ளது. அர்த்த மண்டபத்தை தாங்கி நிற்கும் இரு கல் தூண்களில் பல்லவ மன்னர்களின் சின்னமான சிங்கமும் பாண்டிய மன்னர்களின் முதிரையான மீன்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அர்த்த மண்டபத்தில் உள்ள கல்வெட்டுக்களின்படி இதன் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு என கொள்ளலாம். முகமண்டபத்திற்கு முன் குளிர்ச்சி பொருந்திய மகாமண்டபம் உள்ளது. இதற்கு வடக்கே மரகதமல்லி அம்மனுக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளது. அம்பிகை பக்தர்களை தன் அருள் பார்வையால் காத்து ரட்சிக்கிறாள். நவகிரகங்கள் கால பைரவர் சன்னதிகள் உள்ளன. சித்திரை முதல் நாளே இத்தலத்தின் முக்கிய திருநாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் காலையில் அர்த்தநாரீஸ்வரர் விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆகியோர் பல்லக்கில் எழுந்தருளி பின்னர் 1000 பக்தர்கள் புடைசூழ லிங்ககிரியை மேளதாளத்துடன் கிரிவலம் வரும் வைபவம் வெகு விமர்சை. வைகாசி விசாகம் ஆனி திருமஞ்சனம் மார்கழி திருவம்பாவை தைப்பூசம் சிவராத்திரி ஆகியவையும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன.
மார்கழி மாதம் மட்டும் அதிகாலை 3 மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டுவிடும். திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம் ஆகிய திருத்தலங்களைப் போல இங்கும் கார்த்திகை தீபம் ஏற்றி வைக்கப்படுகிறது. மலை உச்சியில் அகண்ட தீபகமாக ஏற்றப்படும் தீபம் தொடர்ந்து 3 நாட்கள் எரிந்து கொண்டிருக்கும். பௌர்ணமி அன்றும் மாலையில் இம்மலையை சுற்றி கிரிவலம் வந்து வழிபடும் வழக்கமும் இங்கு கடைபிடிக்கப்படுகிறது. திருமணத் தடை நீங்கவும், புத்திரபாகியம் வேண்டியும், வேலை வாய்ப்புக்காகவும், பிணிகள் தீரவும் ஏராளமானோர் இங்கு வந்து கோரிக்கை வைத்து பலன் பெற்று மகிழ்கின்றனர். இது விருதுநகரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் வத்ராயிருப்பு செல்லும் நெடுஞ்சாலையில் இந்த காடநேரி உள்ளது. இணைந்திருங்கள்.

உலகிலேயே யோகசாலியார். சுகபோகத்தில் திளைத்த மன்னன் வீரசேனன் உலகில் உள்ள எல்லாவற்றையும் தான் மட்டுமே அனுபவிக்க பிறந்தவன் என்ற எண்ணம் கொண்டிருந்தான். ஒரு நாள் வீரசேனனை காண ராஜகுரு வந்திருந்தார். அவரிடம் வீரசேனன், குருவே, என்னை விட உலகில் சுகபோகம் அனுபவிப்பவர் யாரேனும் இருக்கிறார்களா என்று ஏளனமாக கேட்டான். மன்னனின் மமதையை உணர்ந்த ராஜகுரு, ஏன் இல்லை, நம் நாட்டிலேயே ஒருவர் இருக்கிறாரே என்றார். அப்படியா, யார் அது, நான் அவரை சந்திக்க வேண்டுமே என்றான் மன்னன். இருவரும் தேரில் புறப்பட்டனர். குறிப்பிட்ட இடத்தில் ராஜகுரு தேரில் இருந்து இறங்கி நடந்தார். வீரசேனனும் பின்தொடர்ந்தான். வெயில் கடுமையை பொருட்படுத்தாமல் முதியவர் ஒருவர் அங்கே வயலில் உழுது கொண்டிருந்தார். அவரை சுட்டிக்காட்டிய ராஜகுரு, மன்னா, உன்னை விட சுகம் அனுபவிப்பவர் இந்த விவசாயிதான் என்றார். வெயிலில் காயும் இவரா எல்லாவற்றையும் அனுபவிப்பவர் என்றும் ஒன்றும் புரியாமல் வீரசேனன் விழித்தான். அவனது விழிப்பை ரசித்த ராஜகுரு, உழைப்பின் அருமை அறிந்த இவருக்கு வேளா வேளைக்கு நன்றாக பசிக்கும். குடிப்பது கூழ் என்றாலும் ருசியாக இருக்கும். இரவில் ஆழ்ந்த உறக்கம் வரும். எவனொருவன் பகலில் உழைத்து இரவில் நிம்மதியாக தூங்குகிறானோ அவனே உலகை அனுபவிக்கின்றான் என்றார். வீரசேனன் அன்று முதல் கர்வத்தை விட்டான். மக்களுக்காக பல திட்டங்கள் தீட்டி அலைந்து திரைந்து நிறைவேற்றினான். இன்றைய எம்டிஆர் நேரம் உங்களின் பெஸ்ட் சாய்ஸாக இருந்ததா? கருத்துக்களை அள்ளி தெளியுங்கள் உறவுகளே. அனுப்ப வேண்டிய மின் அஞ்சல் முகவரி mtrfm247@gmail.com. மீண்டும் ஒரு புதிய தொகுப்போடு உங்களை உங்களுடன் காற்றலையில் இணைய காத்திருக்கும் நான் அனுசாத்தப்பன், மதுரை கலையகத்தில் இருந்து. இது உலக தமிழர்களின் உன்னத வானொலி, இசை பிரியர்களின் இனிய வானொலி, பல்சுவை விரும்பிகளின் விருப்பமான வானொலி. என்றும் உங்கள் எம்டிஆர் வானொலி. இணைந்தே இருங்கள். இனிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து காற்றலையில் வலம் வருகிறது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் வெறும் அடுத்த பாடல் என்ன சொல்கிறது பார்க்கலாமா?

தென்றல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். காலை நேரத்தில் இதமாக தழுவி செல்லும் தென்றலை என்ன என்று சொல்லலாம்? தழுவ வந்த தென்றலை தள்ளிப்போ என்று சொல்லுவீர்களா? அதுதான் போய்விடுமா?

உடன் புதிய தென்றலில் வரும் அடுத்த பாடலுக்குள் செல்லலாம். இது பழைய பாடலாக இருந்தாலும் சுகமாக இருக்கிறோம், ஏன்னா எல்லோரும் கேட்டு ரசித்த ஒரு பாடல் எடுத்து வரலாம்.

தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை நேரத்தில் நிதமாக வருகிறது பொதிகை தென்றல். மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல் இது. தென்றலோடு தென்றலாக மெல்ல கலந்து வரும் பாடல் உங்களை நோக்கி வருகிறது. தென்றலில் கலந்த அடுத்த பாடல் என்ன என்று பார்ப்போம்.

தென்றல் வந்து தீண்டும் போது என்ன செய்யும்? தென்றல் வந்து எப்பொழுது தீண்டுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அது தீண்டும் நேரம் சொல்லிவிட்டா வரும். எந்த நேரமும் தீண்டிக் கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு புரியுமா? அது பார்ப்போம் அடுத்த பாடல்.

புதிய தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல். தென்றல் எல்லோருக்கும் சொந்தம். நீங்களாக பிடித்து வைக்க முடியுமா? தழுவி செல்லும் தென்றலின் இதத்தை மட்டுமே உணர முடியும். தென்றல் மூலம் நாங்கள் ஒரு தூது விடுவோமா?

பொதிகை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை நேரத்தில் இதமாக வீசும் பொதிகை தென்றல் மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல். தென்றலும் காற்றும் ஒன்றுமா ஒன்றாகுமா? ஒன்றுதானே. புதிய தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

புதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் புதியை தென்றல் காற்றிலையூடே உங்கள் இல்லம் தேடி வருகிறது. இதமான காற்று உங்கள் இல்லம் தேடி வருகிறது. புதியை தென்றலில் கலக்கப் போகும் அடுத்த பாடல்

புதிய தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனிமையான இந்த காலை நேரத்தில் இனிய பாடல்கள் உங்கள் இல்லம் தேடி வருகிறது. அடுத்த காட்சிக்கு வருகிறது காத்திருந்த காதல், காத்திருந்த தென்றல்.

புதிய தென்றலில் நிறைவாக வரும் இந்த பாடலோடு விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இதுவரை நேரமும் ஒன்றிய தமிழ் வானொலியின் புதிய தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இனிமையான காலை நேரத்தில் எல்லா சுகமும் பெற்று காற்றோடு காற்றாக கலந்து வந்தது பாடல்கள். அது உங்கள் இல்லம் தேடி வந்திருக்கிறது. விடைபெறுவது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம். என் அன்பு உறவுகளை இன்னும் ஒரு புதிய தென்றலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எம்டிஆர் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நீங்கள் இப்பொழுது கேட்க இருக்கும் நிகழ்ச்சி இதய ராகங்கள். இதய ராகங்கள் உங்களோடு இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு காற்றின் வழியே மொன்றியல் தமிழ் வானொலி மூலமாக கேட்க இருக்கிறீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் மூலம் இதய ராகம் வழங்கும் நான் உங்கள் குரலாச்சேரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே, பாடல்கள் கேட்போமா?

இதீராகும் நிகழ்ச்சி மூலம் பலவிதமான பாடல்கள் லிஞ்சில் நீங்கா இடம்பெற்ற சாகா வரம்பெற்ற பழைய பாடல்களும் உண்டு. ஏன், இன்றைய புதிய தலைமுறையில் புதிய இசையமைப்பாளர்கள் பழமைக்கும் புதுமைக்கும் இல்லாமல் இடைக்கால பாடல்கள் நெஞ்சை நெகிழச் செய்கின்றன. அந்த வகையில் இந்த வாரம் இதீராகும் நிகழ்ச்சியிடம் கேட்கவிருப்பது அண்ணன் தங்கை பாசத்தை காட்டும் பாடல்கள். கவிஞர்களின் வரிகளில் இசையமைப்பாளரின் இசையில் அந்த குரல் வளம் கொடுத்து பாடியிருக்கும் பாடகர்கள் எத்தனையோ. அதில் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற பாடல் வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் மணமாலையும் மஞ்சளும் சூடி என்ற பாடல். இந்த பாடலை புலமைப்பித்தன் எழுதியிருப்பார். திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருக்கின்ற பாடல் கேட்போமா?

ஒன்றியல் தமிழ் வானொலியின் மூலம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது கனடா நாட்டிலிருந்து ஒளிபரப்பாகிறது. உங்கள் நெஞ்சங்களிலும் செவிகளிலும் 24 நேரமும் இசை அலையை அளித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஒப்பற்ற வானொலி. இது உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அனைவரும் நம்முடைய கைபேசி மூலமாகவே கேட்கலாம். இணையதளம் வாயிலாக கேட்க வேண்டும் என்றால் www.mtrfm247.com என்ற இணையதளத்தின் மூலமாக பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இதே ஆகத்தில் அடுத்ததாக படம் அண்ணன் ஒரு கோவில், MSC அவர்கள் இசையில், TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். இது கண்ணதாசன் எழுதிய பாடல். மல்லிகை முல்லை என்ற ஒரு இனிமையான பாடல் இதய ராகத்தில் கேட்போமே.

அடுத்ததாக இதய ராகத்தில் நீங்கள் கேட்கின்ற பாடல் படம் இந்தியன் பாடல். பச்சைக்கிளிகள் தோளோடு என்ற பாடல் கமலஹாசனின் சரித்திரத்தில் ஒரு

அடுத்து இதயரகத்தில் இடம்பெறும் படம் வேல். பாடல் தொப்புள் கொடி பாசம் ஒன்று என்ற ஒரு பாடல்

0: இதே ராகத்தில் அடுத்ததாக படம் பாண்டவர் பூமி, திரு பரத்வராஜ் அவர்கள் இசையில் அவரவர் வாழ்க்கை ஆயிரம் அர்த்தங்கள் என்ற பாடல்.
1: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை, ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஈத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

இதய ராகத்தில் அடுத்து இடம்பெறும் பாடல் தங்கச்சி தங்கச்சி தங்கமான தங்கச்சி. ஆமாம், இது ராஜ காளியம் என்ற திரைப்படத்தில் இசிய ராஜ்குமார் அவர்கள் இசையில் வடிவேல் அவர்கள் எடுத்திருப்பார். கேட்போமே.

எம்டிஆர் வழங்கும் இதே ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தனை பாடல்கள் இடம்பெற்றாலும் என்றும் சாகாபரம் பெற்ற பாடலாக அண்ணன் தங்கை பாசம் என்றாலே இப்படித்தான் இருக்கும் என்று நடித்து வாழ்ந்து காட்டிய சிவாஜி கணேசன் அவர்களும் சாவித்ரி அவர்களும் இணைந்து நடித்த அற்புதமான படம் பாசமலர். அதிலிருந்து பாடல்கள் இல்லாமலா இதோ

இது ராம நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் அவர்கள் பாடல் ஒன்றும் இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் என்று ரசிகர்கள் கேட்பது எங்களுக்கு தருகிறது. திரு எம்ஜிஆர் அவர்கள், ஜெயக்குமாரி அவர்களும் நடித்த காஞ்சி தலைவன் என்ற திரைப்படத்தில் ஒரு கொடியில் இருமலர்கள் என்ற பாடல்

ஒன்றியல் தமிழ் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இதோ நேயர்களை, இதேதாம் நிகழ்ச்சிகள். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கின்ற பாடல் தென்கிழக்கு சீமையிலே என்ற ஒரு அற்புதமான பாடல். திரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் சித்ரா மலேசியா வாசுதேவன் பாடியது. படம் கிழக்கு சீமையிலே.

எம்டிஆர் வானொலி காற்றில் உங்களோடு கலந்திருக்கும் இதே ராகம் நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கின்ற பாடல் சேரன் பாண்டியன் என்ற திரைப்படத்தில் சௌந்தரின் அவர்களுடைய இசையில் உருவான சின்னத்தங்கம் செல்லத்தங்கம் என்ற பாடல்

இதே ராகத்தில் அடுத்ததாக தங்கையை பற்றி அண்ணன் பாடுகின்ற போது அண்ணனை பற்றி தங்கையை பாடுகின்ற பாடலும் இடம்பெற்றால் தானே அருமையாக இருக்கும். ஆமாம், இது சொக்கத்தங்கம் என்ற திரைப்படம். பாடல் வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் மனம் கொண்டவனே என்ற பாடல். இது தேவா இசை. மறைந்த சுவர்ணலதா அவர்களும் ஜெயச்சந்திரன் அவர்களும் இணைந்து பாடிய ஒரு இனிமையான இதயராக பாடல். கேட்போமே.

நல்லது அன்பு உறவுகளே, எப்படி அழப்பமோடு இதுவரை இதய ராகத்தில் இணைந்திருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு ஆக்கம் ஊக்கம் தந்த மொன்றியல் தமிழ் வானொலி இயக்குனர் அம்மா மீரா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் குரலாச்சேரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமழை. ஆமாவினர்களே, இன்றைய இசைமழை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசை மழை நிகழ்ச்சியில் முதலாவதாக தூங்காதே தம்பி தூங்காதே என்ற படத்திலிருந்து சும்மா நிக்காதீங்க நான் சொல்லும்படி வைக்காதீங்க என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவா என்ற படத்தில் இருந்து இரு விழியின் வழியே நீயா வந்து போனது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜாதி ராஜா என்ற படத்திலிருந்து வா வா மஞ்சள் மலரு ஒன்னு தா தா குஞ்சும் கிளியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ எஸ் பி சைலஜா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாப்பிள்ளை என்ற படத்திலிருந்து மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அண்ணா நகர் முதல் தெரு என்ற படத்தில் இருந்து மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு மலரும் மலரும் புது தாளம் போட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTR FM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன தம்பி பெரிய தம்பி என்ற படத்திலிருந்து ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒருவர் வாழும் ஆலயம் என்ற படத்திலிருந்து மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசிய வாசுதேவன், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகல் நிலவு என்ற படத்திலிருந்து பூவிலே மேலே நான் போடவா, பூவிழி மூல நான் பாடவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் பி ஜெயசந்திரன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெள்ளை ரோஜா என்ற படத்திலிருந்து சோலை பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக குரு சிஷியன் என்ற படத்திலிருந்து ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு இன்னும் என்னடி உன் மனக்கணக்கு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோஜ் சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் பாடும் பாடல் என்ற படத்திலிருந்து சீர் கொண்டு வா வெண் மேகமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலிருந்து குறிஞ்சி மலரின் வலிந்த ரசத்தை உறிஞ்ச துளிக்கும் உதளி இருக்க ஓடுவதென்ன என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா. காற்றோடு கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று ஒன்றியல் தமிழ் வானொலியின் கன்னடா கலையகத்திலிருந்து இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இப்பொழுது முதல் காற்றலையில் ஒலிக்க இருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்வோம். மொன்றியால் தமிழ் வானொலியின் வாரம் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் கோடை மழை என்ற திரைப்படத்திலிருந்து காற்றோடு குழலின் நாதமே என்ற பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி தந்திருக்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடல் குடும்பம் ஒரு கோவில் என்ற பாடல். அந்த பாடல் குடும்பம் ஒரு கோவில் என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்தில் இருந்து டிரான்சி.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலையும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தருகின்றார். நிழல்கள் என்ற திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். இது ஒரு பொன் மாலை பொழுது என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல், கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் தந்த பாடல். கண் பேசும் அழகு என்று காஜா என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். கேட்போமே அந்த பாடலை.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் வானொலியில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

காற்றலையில் கலந்து வரும் கீதங்களுள் அடுத்து வரும் பாடல். ஆங்கிலேய நாடு இங்கிலாந்து, அங்கிருந்து வளமை போல நின்றும் அருள் மோகன், மலையில் நனைந்த என்ற முதல் வரியை கொண்ட காற்றுள்ள வரை என்ற திரைப்படத்து பாடலை தந்த வேளை நாங்கள் இணைந்து கேட்போம்.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தரும் பாடலை கேட்போமா? சிறு பார்வையிலே என்று ஆரம்பிக்கும் வரிதான் அவரது அந்த பாடலின் முதல் வரி. பீமா என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போம்.

அவரை தொடர்ந்து வரும் பாடல் வளமையாக எங்களோடு இணைந்து கொள்ளும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் ரமணி நீங்கள் தந்த பாடல். லவ் கேம் என்ற திரைப்படத்து பாடல் வா வா நண்பனே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் பாடலை மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்ட காலமாக எங்களோடு இசைப்பயணம் செய்யும் கேதி தரும் பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து கல்யாண தீநிலா என்று அழகாக பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலிக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

அன்புடனே தருகின்றார். சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் ஒரு பாடல். பலே பாண்டியா என்ற ஒரு திரைப்படம். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே என்ற பாடலை தருகின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஊதா கலர் ரிப்பன் என்ற பாடல். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்து பாடல். இந்த பாடலை ஐரோப்பிய மாநிலம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிவேஷன் தந்திருக்கின்றார்.

ஐரோப்பிய நாடு என்றவுடன் என்னவள் பாடலும் எங்களுக்கு கிடைக்கும். அவர் ஈழமணி திருநாட்டில் இருந்தாலும் எங்களை மறக்காமல் மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து அவருக்கு நல்ல விருப்பமான பாடல் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வார். சுகமான ராகங்களே என்று சுகமாக பாடுகின்றது.

இந்த வேளையில்தான் இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள். பேசும் தெய்வம் என்ற திரைப்படத்திலிருந்து அழியாத ஒரு காவிய பாடல் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல என்று வரியெடுத்து காதோரம் இணைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தேனான பாடல்களை தெளிவெடுத்து தந்தவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து இதயத்தை நிரப்பிச் செல்லும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கின்றேன் என்று அன்புடன் கூறி விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியிலிருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதல் பாடல் தனியாத தாகம் திரைப்படத்திலிருந்து. பூவே, நீ யார் சொல்லி யாருக்காக மலர்ந்தாய் என்ற பல்லவியோடு சரணங்களையும் தரும் இனிமையான இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அனுப்பி வைத்துவிட்டு, தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களோடு இணைந்து கேட்பதற்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். நாங்களும் இணைந்து கேட்கலாமே.

மீண்டும் ஒரு பாடல். திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து அன்புடன் ஷியாமலா பிரபா அவர்கள், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி சிவசங்கரன் மற்றும் நட்பவி நறுமுகையால் தமிழ் இனியார் இவர்களையும் வளமை போல இணைத்து இன்றும் கேட்கும் வேளையிலே மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது ஒரு பாடல் இவர்களுக்காக. ஒரு புறம் வேடன், மறுபுறம் நாகம் என்ற பாடல்.

அடுத்த வரும் இனிமையான ஒரு பாடல் தத்துவத்தோடு வருகின்றது. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என்ற பல்லவியை கொண்ட பாடல் மன்னிப்பு என்ற திரைப்படத்திலிருந்து இசை அரசரின் குரலிலே. இந்த பாடலை வளமை போல இன்றும் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபாயித் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிபாகா ஐம்ரான் சாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கும் வேளையிலே நாங்களும் கேட்போம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ராமன் தேடிய சீதை என்ற ஒரு திரைப்படம் பொன்மன செம்மல் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா நாயகனாக நடித்த திரைப்படத்திலே படார் படார் என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்க வேண்டும் என்று ஒலிக்க வைக்கின்றார் நீண்டகால உறவு. தினமும் அந்த பாடலை கேட்கும் அன்பு உறவாக இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கும் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அவர் கேட்கும் அந்த பாடலை இன்றும் கண்ணன் சங்கரே ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி அவர்களோடு வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் மேலும் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலமுருகன் ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

0: நகத்தில் சூட்டெக்ஸின் நிறம் பார்க்கலாம், முகத்தில் முகம் பார்க்கலாம்.
1: என்ன கிடைச்சதா?
2: கிடைச்சது. உங்க காப்பாத்தான் வந்திருக்கேன். சுகமா சரியா? இன்னும் உனக்கு என்ன பாடு தெரியுமா? அதான் பாடு. நானும் எனக்கு தெரிஞ்ச பாட்டுலாம் பாடுறேன். ரெண்டு பேருமா சேர்ந்தா ரெண்டு பேரும் போக.

0: அடைய மாய மாய மாய மா கோபமா, நாம இருவருமே காதலிச்ச பாபமா.
1: அடுத்த ப்ரோக்ராம் என்ன?
2: அடுத்ததா போ, ரூமுக்கு போய்.
1: ரூமுக்கு போய்
2: நான் மாத்திரை குடுக்கிற மாதிரி குடுக்க, நீ
1: சாப்பிட்டுட்டு
2: சொல்ல.

சுவைத்துக் கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. காற்றலையிலே கலந்துவிட்ட பாடல்களாக நேர் நேரத்தில் பாடிக்கொண்டிருக்கும் காதுக்கினிய கீதங்கள்.

சட்டம் என் கையில் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று ஆழக்கடலில் தேடிய முத்து என்று பாட வருகின்றது. இந்த பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை நாங்கள் கேட்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும் அனந்தராமன் விஜயம் இவர்களும் இணைந்து கேட்கும் பாடலாக மஞ்ச தண்ணி உத்து மாமா மேல பாத்து என்ற பல்லவி சோலை அம்மா என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: இது தாலி கட்டுற மந்திரம்டா. இப்போ போதராத்திரிக்கு மந்திரம் சொல்லு.
1: அப்படியா? இந்த அப்படி நேத்து ராத்திரி என்னைக்கு ராத்திரி.

இவர்களோடுதான் இன்னும் ஒரு பாடலை, காதல் மகராணி கவிதை பூ விரித்தாள் என்ற பாடலை கேட்க வைக்கின்றார். காதல் பரிசு என்ற திரைப்படத்தில் இருந்து நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் முகமது ராபிக் அவர்கள் தான் இப்படி எழுதிவிட்டு தன்னுடன் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை மணித்து விடுகின்றார். எல்லோரும் இணைந்து கேட்கும் அந்த பாடலை நாங்களும் கேட்போம்.

அடுத்து வரும் இனிமையான இன்னமோர் பாடல், மனமும் ஆடுதே என்ற ஒரு அற்புதமான பாடல். களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் பாடியதல்லவா அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்க வேண்டும் என்று நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். பாடும் வேளையிலே அந்த பாடலை உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் சுபிமடுக்கின்றார்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஈழமணி திருநாட்டிலிருந்து அவர்கள் கேட்கும் அந்த பாடல் அவரது உறவுகளாக மன்னார் சிவம், பவனியா சுந்தரம் இவர்களும் இணைகின்றார்கள். எங்கே இந்த மூன்று ஊர்களிலிருந்து கேட்கிறார்கள் என்ன பாடல் கேட்கின்றார்கள் என்ன பாடலை புத்தம் புது காலை பொன்முற வேலை என்ற பாடல். இந்த பாடலை இசைஞானி இளையராஜா இசையமைத்ததாகவும் எஸ் ஜானகி அம்மா பாடியதாகவும் எழுதியிருக்கின்றார்கள். 1980 திரைக்கு வந்த அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலிக்கின்ற பாடல்களோடு அடுத்து ஒரு பாடல் தேன் நிலவு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. பாடல் நிலவும் மலரும் பாடுது என்று இனிமையாக பாடும் அந்த பாடலை தர்மபுரி மாவட்டம் தகடூரிலிருந்து சாந்தி சந்துரு நிர்மலம்மா கேட்டிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

திருமணம் தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றார். இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை என்ற ஒரு அற்புதமான பாடல். இசை மன்னர் டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்களின் குரலை திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இந்த பாடலை இன்று விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன். தன்னுடைய உலகவாழ் மக்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலை.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும்

அடுத்து வரும் பாடல் ஒலிக்க இருப்பது தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்த ராஜபாட் ரங்கத்துறை திரைப்படுத்து பாடல் இன்குலாப் ஷிந்தாபாத் என்ற வரியெடுத்து அந்த பாடல் கம்பீரமாக பாடுகின்றது.

இல்லை, அடிமைகள் இனி இல்லை, இமயத்தில் வட எல்லை, உமரியில் தென் எல்லை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை, அடிமைகள் இனி இல்லை.

தம்மெஞ்சம் நவசக்தி பெற வேண்டும், ஆர்வாட்டு அலைவோகை வர வேண்டும். எல்லோருக்கும் வாழ்வென்னும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எழ வேண்டும். பகைவரை விடமாட்டோம், மனைதனில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். பகைவரை விடமாட்டோம், மனைதனில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். தாயின் கண்ணீரே வழி காட்டும் புது வெள்ளம், நாய்கள் வெளியேற வழி சொல்லும் அவள்.

0: கொடி உண்டு, இளைஞர்கள் பதை உண்டு, தலைவன் துணை உண்டு, துணிந்தது மனவுண்டு, சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு, தலைவனின் துணை உண்டு. இங்கே ஒரு காந்தி இருக்கின்றான் அவன் வாய்க, தெற்கே ஒரு காந்தி வருகின்றான் அவன் வாய்க. பாரதமே என் அருமை, பாரதமே உன் அடிமை, தீர் மட்டும் போரிடுவோம் அன்னையின் ஆணை. தாயகமே என் இனிமை, தாயகமே உன் உரிமை, காப்பதற்கு போரிடுவோம் தந்தையின் ஆணை. இந்துதான் சிந்தாதா, இந்துஸ்தான் சிந்தாதா.
1: ஸ்டைல் ஸ்டைல் தான் என்ற ஒரு பாடலை பாஷா திரைப்படத்தில் கேட்டிருந்தோம். இன்று அந்த பாடலை கேட்க வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள்.

டகோர் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கண்ணும் கண்ணும் நோக்கியா என்ற அந்நியன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் நீண்டகால உறவு வளைகுடாமன் ஜோர்ஜ் உங்கள் காதோரம் ஒலிக்க வைக்கின்றது முந்தைய தமிழ் வானொலி.

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

கலியுகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன்.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நீண்டகால கனவு ஒன்று நிறைவுக்கு வருகின்றது.

அன்பு உறவினர்கள் பலர் தங்கள் விருப்பமான பாடல்களை எழுதி கேட்கும் வேளையிலே அவற்றை எல்லாம் அழகாக தெரிந்தெடுத்து தேவையான இடத்திலே தேடி எடுத்து ஒளிபரப்பிக் கொண்டு மகள வைத்துக் கொண்டிருந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒரு சில அன்பு உறவுகள் நீண்ட நேர பாடல்களை கேட்டிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் நியதியின்படி ஒலிபரப்ப முடியாத நிலையில் நாங்கள் இருந்த வேளையிலே சில அனுமதிகளை பெற்று இப்பொழுது நாங்கள் நீண்ட நேர பாடல்களை உங்களுக்கு தருவதாக, அதாவது நீண்ட நேர பாடல்கள் சிலவற்றை தொகுத்து அதை ஒரு தனி நிகழ்வாக தருவதாக உத்தேசித்து இருக்கின்றோம்.

நீண்ட நேர பாடல்களிலே பலவிதமான பாடல்கள் பல திரைப்படங்களில் வந்த வேளையிலும் அதை கேட்டு சுவாரஸ்யமாக நாங்கள் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைத்து இறைவனுக்கும் நன்றி, மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் நன்றி கூறி எனக்கு அந்த பணியை ஒப்படைத்த வேளையிலே உங்களோடு இணைந்து உங்கள் ஒத்துழைப்போடு சீர்பெறச் செய்யலாம் என்று அமர்ந்திருக்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி கலையகத்துள்

0: தேடல் முயற்சிகளில் கிடைத்த விவரங்களை கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொண்டு மாதத்தில் ஒரு தடவை நீண்ட நேர பாடல்களை எடுத்து வரலாம் என்று எண்ணி இன்று கன்னி முயற்சியாக இந்த முயற்சியை ஆரம்பிப்போம். முதலில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி அந்த முருகப்பெருமானின் திருவருளோடு வருகின்ற ஒரு பாடல் ஒன்றை தேர்ந்தெடுத்து முதல் பாடலாக தர இருக்கின்றேன். அந்த பாடலே ஆறு படை வீடுகளும் பழனிமலை, சுவாமிமலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணிகமலை, பழைமுதிர் சோலை ஆகிய அவருடைய ஆறு படை வீடுகளையும் உள்ளடக்கி வரும் ஒரு பாடல். அந்த பாடல் கந்தன் கருணை திரைப்படத்தில் 1967 ஆண்டு திரைக்கு வந்த வேளையிலே கவிஞர்கள் திலகம் கண்ணதாசன் ஐயா அவர்களினாலே வகுக்கப்பட்ட அந்த பாடல், திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களின் இசை வண்ணத்தில் உருவாகி வெண்கல குரலோன் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலிலே ஒலித்த ஒரு பாடல் இப்பொழுது முதல் பாடலாக சமர்ப்பிக்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் நீண்ட நேர பாடல்களுள் ஒரு பாடலாக.
1: இனம் ஒன்றுக்கு கெழுத்துக்கள் ஆறு, என் கந்தனுக்கும் சிரங்கள் ஆறு.
2: ஆஹா, இன்னும் சொல்லிக்கொண்டே இரும், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
1: சிங்காரவேலனுக்கு சிரமும் கரமும் சேர்த்தால் 18, தமிழ் மொழியில் மெய்யெழுத்தும் 18. மொழியில் மட்டுமா, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அல்லவா என் பாட்டுடை தலைவனான முருகன்.
2: அது சரி, உமது ஆற்றுப்படையில் தலைவனை பற்றி என்ன எழுதியிருக்கு?
1: அவன் குடிகொண்டிருக்கும் அறுபடை வீட்டின் அழகை பற்றி சொல்லுகிறேன்.
2: கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும் போது ஆறு வீடுகளை பற்றி மட்டும் அழகுற சொல்வதன் காரணம் என்னவோ,
1: என் ஐயனது வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டம் எல்லாம் ஆறுபடை வீட்டுக்குள்ளே அடங்கிவிட்டது.
2: எப்படி?
1: அவர் நின்றது, அமர்ந்தது, எழுந்தது, மணந்தது, புரிந்தது, தந்தது, அனைத்தும் அதற்குள் அடங்கிவிட்டது.
2: விளக்கமாக சொல்லும்.
1: கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது, சூரனை ஒழிக்க வீறு கொண்டு எழுந்தது, தெய்வயானையை மணந்தது, வள்ளியை காந்தர்வ மணம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது, இவை அனைத்தும் சேர்ந்தது தானே ஆறுபடை வீடு.
2: ஆஹா, என்னே உமது புலமை, என்னே உமது புலமை. நற்கீரரே.
1: ஐயா, என்னை தெரியுமா உமக்கு?
2: நன்றாக தெரியும், ஆனால் என்னைத்தான் யாரென்று தாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை.
1: உண்மைதான் ஐயா, எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை.
2: நற்கீரரே.
1: முருகா, சண்முகா, தேலவா, எனக்கு கருணை காட்ட வந்த கந்தா, நீர்தானா வந்து என்னை இப்படி சோதித்தது?
3: நற்கீரரே, நீர் ஆற்றுப்படை எழுதும் அழகை காணவே நேரிடையாக யாம் வந்தோம். பண்ணும் இசையும் உலகில் பறந்து நிலவினாலும் நீர் எம்மை வைத்து பாடிய திருமுருக ஆற்றுப்படையே பாட்டுகளில் முதல் பாட்டாக விளங்கட்டும்.
1: ஐயனே, என்ன பேசுவேன், எதை பேசுவேன்? உணர்ச்சி பெருக்கால் வார்த்தைகள் வர தடைப்படுகிறது சுவாமி.
3: நற்கீரரே, உணர்ச்சி பெருக்கால் நானும் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன். எங்கே அறுபடை வீடுகளை சொற்றமிழால் பாடும்?

உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு குருநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு.

0: இந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து முருகன் ஆசியை பெற்று தொடர்ந்து அடுத்த பாடல்களுக்கும் செல்வோம் என்று எண்ணும் வேளையிலே அடுத்து தேடலே கிடைத்த ஒரு பாடல் நீண்ட நேர பாடலாக அமைந்து எங்கள் கரத்திலே கிடைத்துள்ளது. இந்த பாடலை கேட்டு நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்களாக. இந்த பாடலை எத்தனை தடவைகள் கேட்டோம், யாரும் ஒலிபரப்ப முடியவில்லை என்று கூறிவிட்டார்களே. மொன்றியல் தமிழ் வானொலி இன்று தருகின்றதே என்று ஆனந்தப்படும் வேளையிலே அடுத்து ஒரு பாடலும் மிகவும் நீண்ட பாடல்தான். அந்த பாடல் பெண்கள் தங்கம் என்ற ஒரு திரைப்படத்திலே பொன்மன செம்மல் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயாவின் குழுவினரோடு நடித்த ஒரு பாடல். 1970 ஆண்டு திரைக்கு வந்த வேளையிலே வாலிப கவிஞர் 5 தலைமுறைகளுக்கு பாடலை எழுதிய வாலி ஐயா அவர்களின் வரிகள் கே வி மகாதேவன் ஐயாவின் இசைக்கருவிகளுள் புகுந்து இசையோடு இசையாக வரும் அந்த பாடலை இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் குழுவினரும் பாடுவது போன்ற ஒரு பாடல். அந்த பாடலை கதா காலாட்சேபம் என்றும் கூறிக்கொள்ளலாம். இதோ நவீன முறையில் அந்த பாடல் அன்றே வந்திருக்கின்றது. இன்று அதை கேட்டு மகிழ்வோமா?
1: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடைசி நிகழ்ச்சியா ஒரு புதுமையான கதா காலட்சேபம் நடைபெற இருக்கிறது. இப்ப நடக்க போற கதா காலட்சேபத்தின் பேரு சந்திரமண்டல விஜயம். இத நீங்க கடைசி வரை இருந்து கேட்கணும். தேங்க்யூ.
2: நம பகுத்தறிவு

0: பாகிஸ்தான் என்கப்பட்ட தேசத்திலே இருந்து 1969 ஜூலை மாதம் 21 என்ன பண்ணால் தெரியுமோ? சுபயோக சுப தினத்திலே மீனம் மேஷம் கேட்டை ராஜகானம் இல்லாத ஒரு முகூர்த்த தினத்திலே அமெரிக்கா நரனை,
1: அதாகப்பட்டது மனுஷனை,
0: ராக்கெட்ல வச்சு சந்திர மண்டலத்துக்கு
1: அனுப்பினண்டமோடு
0: எஞ்சி செய்யும் அதிரே வெட்டமெளி பொட்டரொளி வட்டம் என விழிரே,
2: வெட்டமெளி பொட்டரொளி வட்டம் என விழிரே,
0: குண்டி அடித்து வரும் கிண்டி குதிரை என சுண்டல் வாங்க வரும் வாண்டு.

0: சத்தத்தோடு ராக்கெட் புறப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் எங்கப்பட்டவரும் ஆட்ரின் எங்கப்பட்டவரும் அடுத்து மறந்து போச்சே, மூணு பேராச்சே. சிஷியா பேரு என்னடா?
1: பேரா? என் பேர் வெங்கு. அவங்க சுப்படி
0: உங்க வேற யாரா கேட்டது? சரி பரவாயில்ல. ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணான் தெரியுமோ? சந்திரன் மேல காலை வச்ச.
2: அது சாட்சா சந்திரன் தானா?
0: மண்டுகளே, அதுல கூட டூப்ளிகேட்டு. ராகு என்கிற பாம்பும் கேது என்கிற பாம்பும் அடிக்கடி பிடிச்சு கடிக்கிறதாக சொல்லப்படுகிற அதே நிலா. இப்போ ஆம்ஸ்ட்ராங் எங்கப்பட்டவன் சென்று வந்ததும் அதே நிலா.

0: இதை டெலிவிஷன்ல பார்த்து கொண்டிருந்தவா அத்தனை பேரும் என்ன பண்ணாலும் தெரியுமோ, ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே நல்லா அழுத்துங்க, ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே உன் வலது காலை எடுத்து வைத்து வா. இப்படி பாடி ஆடினா
1: அது நடக்கட்டும்னா இந்தியாவில் சொல்லுங்க.
0: சொல்றேன், இப்படி அமெரிக்கா போய் வந்துட்டா, ரஷ்யா இந்த ஃபீல்டுல ரொம்ப பண்ணிட்டு இருக்கா, ஏன் நம்ம இந்தியா கூட சந்திரனுக்கு போக கூடாதோன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. ரயில் வாகனம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மயில் வாகனம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு,
2: நம்ம நாடு.
0: போயிங் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி புஷ்ப விமானம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு,
2: நம்ம நாடு.
0: ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே மூஞ்சூறு வாகனத்தை கண்டுபிடிச்சது நம்ம நாடு,
2: நம் நாடு.
1: இப்படி
0: இன்னும் இருக்கு.

0: இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கான். ஆமாம், இந்தியாவில எதுல ஒத்துமை இருக்கோ இல்லையோ, இதுல ஒத்துமையா கோஷம் போட்டா, 14 பாஷையிலையும் போட்டா, நம்ம பட்டுமாமி சும்மா இருப்பாளா? அவளுக்கும் வந்துடுத்து வேகம். அடுத்த அமெரிக்கால பாத்தேடா, அவ நாட்டுக்காரா மூணுக்கு போனதை கேட்டேடா அப்படின்னா. கடைசியில விஷயம் பார்லிமெண்ட்டுக்கு போச்சு. பொது ஜனாபிப்பிராயத்துக்கு மதிப்பு வச்சு இந்தியாவில இருந்து சந்திரமண்டலத்துக்கு இந்தியாவை அனுப்ப கவர்னமெண்டார் முடிவு பண்ண, அதுக்காக ஒரு தனி அதிகாரியையும் போட்டா. அதிகாரி ஒரு அபாரமான ஐடியா பண்ணினார்.
1: என்ன ஐடியாவோ?
0: அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். அதாவது சந்திரனுக்கு போகும் ராக்கெட்டு, தாய்க்கப்பல், பூச்சி வண்டி, ராக்கெட்டு எண்ணெய், ஸ்பேஸ் உடைகள், டெலிவிஷன் எட்செட்ரா எட்செட்ரா போன்ற சில்லற விஷயங்களை அமெரிக்காவும் ராக்கெட்டை அனுப்புவதற்கு தேவையான வெற்றில பாக்கு, பூக்குளம், கூடம், சந்தனம், பத்தி, மாலை, மாதிரி, பந்தல், மேடை, மைக் அரேஞ்ச்மெண்ட், போட்டோகிராபர், இது போன்ற அதிமுக்கியமான வெரி இம்பார்ட்டன்டான விஷயங்களை இந்தியாவே கவனிச்சுக்கு முன்னு ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார். இதுக்கப்புறம் தான் எல்லா தொல்லையும் ஆரம்பிச்சது. கடைசியிலே எங்கிருந்து ராக்கெட் விடுறதுன்னு சீட்டு குலுக்கி பார்த்தா அடிச்சது வர சான்ஸ் பம்பாய்க்கு அட்டி சக்கேன்னா. ஆனா மறுபடியும் ஒரு ட்ரபிள் ஆரம்பமாயிடுச்சோ. ட்ரபிளுக்கு காரணம், விண்வெளி வீரனாக, அதாவது ஆஸ்ட்ரோநாட் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டானே அந்த இந்தியாவில் தான். அவன் பேர் சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன். பேரை கேட்டதும் அப்செக்ஷன், எதிர்ப்பு. சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன் போனா பம்பாயில இருக்கிற சேனா சும்மா இருப்பானா? மெட்ராசி போற ராக்கெட்டுக்கு பம்பாய் தானா கிடைச்சது? நகி நகி, அலவ் பண்ண முடியாதுன்னா. உடனே அதிகாரி பார்த்தார், பூலோகத்துல சொர்க்கமாயிருக்கிற தமிழ்நாட்டுக்கு இடத்தை மாற்றினார்.
1: ஏன்னா
0: மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ்.
1: தமிழ்நாடுன்னு சொல்லுங்க.
0: தமிழ்

0: இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே கூடுவாங்கேரி பக்கத்திலே இருக்கிற சுக்லாங்கேரியிலே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணினார். இந்தியாவும் தன் பங்குப்படி காரியங்களை செய்தது. பந்தல் என்ன, தோரணம் என்ன, சூடம் என்ன, சாம்பிராணி என்ன, டியூப் லைட் போட்டது
1: என்ன,
0: ஸ்பீக்கர் அமைத்தது
1: என்ன,
0: தேங்காய் உடைத்தது
1: என்ன,
0: திருஷ்டி கழித்தது
1: என்ன,
0: ஆக எல்லாம் ரெடியாச்சு. கும்பகோணம் மகாமகம் மாதிரி சுக்லாஞ்சேரியில கூட்டம்னா கூட்டம், பெரும் கூட்டம். இறைவணக்கம் பாட டி எம் சவுந்தரராஜனை கூப்பிட்டிருந்தார். டிஎம்எஸ் வந்தார், பாட ஆரம்பிச்சார். என்ன பாடினார்?
2: மெதுவா மெதுவா தொடலாமா, பேணியிலே கை படலாமா.
0: அட அதிர்ஷ்டுகளா, இதை அவர் பாடுவார். அசல் பக்தி பாட்டை அல்லவா பாடினார். பிரேயர் முடிஞ்சதும் புரோகிதர் மந்திரம் ஓத, தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொளுத்தி விண்வெளி வீரனுக்கு திருஷ்டி கழிச்சு அவன் ராக்கெட்டுக்குள்ள நுழையறதுக்கு முந்தி, அடே பையா சுந்தரம் உடம்பு பத்திரம் போய் லெட்டர் போடுடா என்று வாட்டியும், என்ன அவங்களைத்தானே சனிக்கிழமை என்ன தேய்ச்சிக்குங்கோ, கல்சட்டியில புளியோதரை வச்சிருக்கேன், ஒரு வாரம் கூட நன்னா இருக்கும், தூக்கி ஏதாவது நாய்க்கு போட்டுடாதீங்கோன்னு ஆசையா ஆம்படையாளும். அப்பா நேக்கு பாலுன்னு வாங்கிடுவான்னு அரை டிக்கெட்டுகளும் கேட்டுக்கொண்டனர். அதன் பிறகு நம்ம விண்வெளி வீரன் ராக்கெட்டுக்குள் நுழைந்து ஜன்னலை இழுத்து சாத்திர நேரம், நிறுத்துங்கோ நிறுத்துங்கோன்னு கத்தின்றே ஒரு குடுகுடு ஆத்மா ஓடி வந்தது. அவர்தான் பிரபல பஞ்சாங்க சிரவன்மணி, ஜோதிட மனோன்மணி.

0: ஹேவ் எனி ஐடியா? அப்படி இன்னும் ஆங்கில மொழியில் கேட்டார்.
1: இத ரேடியோவில் 14 பாஷையிலையும் அஞ்சல் பண்ணா.
0: ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ சாஸ்திரிகை கணீர் என்று சொன்னார். மை டியர் ஆபீசர், அன்புள்ள அதிகாரி அவர்களே, தப்பு பண்ணிட்டேள், பெரிய தப்பு பண்ணிட்டேள், பெரிய பிளண்டர் பண்ணிட்டேள். இன்னைக்கு அமாவாசை ஆச்சு, சந்திரனே கிடையாது. நம்ம இந்தியா எங்க போய் இறங்குறது? சந்திரன் இல்லாத போது இறங்க இடம் எதுன்னு இப்படி கேட்டார் அதிகாரி. அசந்து போயிட்டார். ஒரே சலசலப்பு, ஒரே பரபரப்பு. அதிகாரி பார்த்தார், கிடுகிடுன்னு மைக்கை பிடிச்சார். இந்த ராக்கெட்டை அனுப்புறதுல ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது. அமாவாசை வருவதை யாரும் கவனிக்கல. ஆகவே மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன் என்று வருத்தப்பட்டு மேலும் சொன்னார். ஆகவே சந்திரனுக்கு இந்தியாவை அனுப்புற இந்த நிகழ்ச்சியை இன்னும் 15 வருஷம் ஒத்தி வைக்கிறேன்.
2: மறுபௌர்ணமி வர்றதுக்கு 15 நாள் தானே?
0: தவறி போய் அந்த மனுஷன் 15 வருஷம் நிட்டார். அதிகாரியாச்சே, சொன்னது சொன்னதுதான், மாத்த முடியாதே. ஆகவே இன்னும் 15 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாரும் இங்கே வரணும். இந்தியா சந்திரனுக்கு போற கதையை நான் திரும்ப சொல்லணும், அதை நீங்களும் கேட்கணும்.

படலை நாங்கள் கேட்பதற்கு பொறுமை நிறைய வேண்டும் எங்களுக்கு. காற்றலையிலே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு பாடலை கேட்டால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த பாடலை முடிக்க வேண்டும் என்பது நியதி. நீண்ட நேர பாடல்கள் ஒரு 10 பேர் வந்து கேட்கும் இடத்திலே 4 பேர் நீண்ட பாடலை கேட்டுவிட்டால் 10 பேர் கேட்கும் நேரம் 4 பேருடன் முடிவடைந்துவிடும். இப்படி பல காரணங்கள் அங்கே இருக்கின்றன. அந்த பாடலை தேடி எடுத்தது சரியான பதிகளை கொண்டு வந்து தர வேண்டும். சில தளங்களிலே பாடலை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் வேளையிலே பாதி இருக்கும், மீதி இருக்காது, இறுதி இருக்கும், அப்படியான இடையூறுகள் எல்லாம் இருக்கும் வேளையில் ஒலிபரப்புவது கடினமாக இருந்தது. வருகின்ற நீள பாடல்களை நாங்கள் வெட்டி குறுக்கி தருவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. அது சட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும். பல காரணங்களை கொண்டு அது நாங்கள் ஒதுக்கி வைத்து இன்று சில அனுமதிகளை பெற்று அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி பாடல்களை தர இருக்கின்றோம். உறவுகளிடமும் கேட்டிருந்தேன் பகிரங்கமாக, உங்களுக்கு தெரிந்த நீண்ட நேர பாடல்களை நீங்கள் தாருங்கள் என்றுதான் கேட்டிருந்தேன். அதை நான் யோசிக்கின்றேன் என்று இருந்தேன். இப்பொழுது தீர்க்கமான முடிவெடுத்து சரி, 2 பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். எப்படி இருந்தது கேட்பதற்கு? சலிப்படைகின்றீர்களா, அல்லது தொடர்ந்து கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் வருகின்றதா, அல்ல இந்த பாடல் நீண்டு செல்லும் வரையிலே உங்களுக்கு புரிகின்றதா என்றெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்ளவும். காட்சியோடு வரும்பொழுது சிறப்பாக இருக்கும். இது தனிய ஒலியிலே வருகின்றது. அப்ப ஒலியாக வரும்பொழுது சில சமயம் உங்களுக்கு சலிப்பும் தட்டலாம். பார்ப்போம் அடுத்து வரும் பாடல் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் என்று எண்ணும் பொழுது என்னுடைய தேடலில் வருகின்ற இன்னும் ஒரு பாடலை தர இருக்கின்றேன்.

1984 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் தாய் மூகாம்பிகை. இந்த திரைப்படத்திலே எம் எஸ் ராஜேஸ்வரி அம்மாவும் எஸ் ஜானகி அம்மாவும் பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடுகிறார்கள். இந்த இசை அரசிகள் பாடுகின்ற இசை வல்லுநர்கள் பாடுகின்ற இந்த பாடலை ஒரு பதிவில் இருக்கின்றது. இசை அரசி பி சுசீலா அம்மா தான் இந்த வரிகளை கோர்த்தார் என்று அது அந்த தகவல் தான் எனக்கு கிடைத்தது. ஆனால் அந்த பாடலுக்கு இசையமைத்தது இசைஞானி இளையராஜா என்று தெரிய வருகின்றது. அந்த பாடல் நீங்கள் கேட்டிருக்கலாம். நாங்கள் வானொலியிலே கேட்க வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இதுவும் ஒரு நீண்ட நேர பாடல். இங்கே அந்த பாடல் எப்படி பாடுகின்றது என்ற நீண்ட நேர பாடல் என்ற வரிசையிலே எப்படி இருக்கின்றது என்று கேட்போம்.

என உறவுகளே, இந்த பாடலையும் கேட்டு பார்த்தோம். நீண்ட நேர பாடலாகத்தான் இருக்கின்றது. பொறுமையோடு இருந்து கேட்க வேண்டுமோ என்று எண்ணம் தோன்றுகின்றது அல்லவா? இருப்பினும் இசையின் ஞானம் உள்ளவர்களுக்கும் இசையை நன்றாக ரசிப்பவர்களுக்கும் இது ருசியாக இருக்கும். சுவைக்கக்கூடிய பாடலாகத்தான் இருக்கின்றது. அங்கே உட்புகுத்தப்பட்ட கருத்துக்களும் அப்படியான கருத்துக்கள் தான். இந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல் எனது கருத்தில் எட்டியது. அந்த பாடல் தேடலே கிடைத்த வேளை. இந்த பாடல் 1958 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு காவிய பாடல் என்ற கூற வேண்டும். நடனத்தோடு அமைந்த ஒரு பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் என்று எனக்கு கையிலே கிடைத்திருக்கின்றது. இந்த பாடலை ஜிக்கி அம்மாவும் லீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள், பிரபல பின்னணி பாடகிகள். இதற்கு நான் மதிக்கும் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசை கோர்த்திருக்கும் வேளையிலே இந்த பாடலை எழுதியிருக்கின்றார்கள். சி ராமச்சந்திரன் என்ற கவிஞர் அவரோடு கொத்தமங்கலம் சுப்பு அவர்களும் இணைந்து எழுதியிருக்கின்றார் என்றும் வரும் வேளையிலே இந்த விவரங்களோடு அவர்கள் தந்த அந்த பாடலை வைஜந்தி மாலா அம்மாவும் பத்மினியும் நடனம் ஆடும் ஒரு காட்சி இப்பொழுது உங்களுக்கு பாடல் எதுவென்று ஒரு சிலருக்கு புரிந்திருக்கும். அந்த பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல், 1958 ஆண்டு. அந்த பாடல் கண்ணும் கண்ணும் கலந்து என்று எங்களை எல்லாம் ஆட வைத்து வேடிக்கை பார்க்க இருக்கின்றது.

காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எழுந்து செல்லவே மனம் வராமல் அந்த பாடலை எங்கள் கண்முன்னே நடனம் ஆடுவது போன்றும் இந்த போட்டி நடனமா இது என்று எண்ணக்கூடிய வகையில் 1958 ஆண்டு எங்கள் தென்னகத்து திரைப்படத்துறை இப்படி வலுவுள்ளதா சிறப்பானதா என்று எண்ண தோன்றுகின்றது. சரி, அப்படி என்றால் அடுத்த பாடலும் ஒன்று இருக்கின்றது, அதையும் கேட்டு பார்ப்போம் என்று எண்ணும் வேளையிலே அந்த பாடல் 1969 ஆண்டு இயக்குனர் எம் ஏ திருமுகம் அவர்களின் இயக்கத்தில் வளர்ந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு வரும் இந்த பாடலை கவிஞரசர் கண்ணதாசன் ஐயா வரி கோர்த்து கொடுக்க திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை கோர்த்திருக்கின்றார். இவர்களெல்லாம் இவ்வளவு சிறப்பாக வரி கோர்த்து இசை கோர்த்து கொடுத்த வேளையிலே இயக்கி கொடுத்தவருக்கு பெருமை தேடி திரைப்படத்துக்கு புகழ் சேர்த்து வைக்கும் வரையில் வரும் ஒரு பாடல். அந்த பாடலுக்கு இதுவரை ஈடுணை இல்லாமல் அவரை பிரதி பண்ண முடியாமல் இருக்கின்ற ஒரு குரலுக்கு சொந்தக்காரி படம் பெறும் நடிகை கே பி சுந்தராம்பாள் அம்மா அவர்களின் குரலே கேட்க இருக்கின்றோம். 1969 ஆண்டு வெளிவந்த துணைவன் என்ற திரைப்படத்திலே பழனிமலை மீதிலே என்ற ஒரு பாடல். எங்கே அந்த வெண்கல குரலை கேட்போமா?

இறை அருள் கருணையால் என்று கேட்டு மகளும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நீண்ட நேர பாடல்களை கேட்கும் வண்ணம் அந்த பாடல்களை தேடி அதற்குரிய தகவல்களையும் திரட்டி மேலும் பல தகவல்கள் இருந்தாலும் தகவல்களை தந்து உங்களை நோகடிக்காமல் நேரத்தையும் கணக்கிலிட்டு பாடல்களுக்கு நேரத்தை அதிகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேச்சினை சுருக்கி இந்த அர்ப்பணித்திருக்கின்றேன். பார்ப்போம் அடுத்த பகுதியிலே எத்தனை பாடல்கள் வருகின்றது என்றும் உங்களால் முடிந்தவரை நீங்கள் நீண்ட நேர பாடல்களுடன் தெரிந்த பாடல்களை எனது முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். தொடர்ந்து நாங்கள் கேட்டு மகிழ்வோம். மாதத்தில் ஒரு நாள் இந்த நிகழ்வு வெளிவரும் என்று உங்களுக்கு கூறிக்கொள்ளுகின்ற இத்தனை நேரமும் பொறுமையோடு இருந்து இவ்வளவு காலமும் இருந்த பொறுமையை விட பெரும் பொறுமையை இன்று தந்து இந்த பாடலை விரும்பி கேட்பவர்களுக்கு

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, மூன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலியகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளை, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்றும் அன்போடு கேட்டு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்க இருக்கும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வு வாரத்தில் ஒரு நாள் மலரும் வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையை வந்து அலங்கரித்து தங்களுக்கு விருப்பமான ஒவ்வொரு பதங்களை கொடுத்த வேளையிலே அந்த பதங்களை பற்றி கலந்துரையாடிவிட்டு அந்த பதங்கள் வரும் பாடல்கள் பாடல்களை தெரிவு செய்து விருப்ப பாடலாக தந்த வேளையிலே அவர்களுடைய பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒலிக்க இருக்கின்றன. இன்றைய சொல்லோடு பாடல் நேயர் விருப்பத்திலே.

இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரித்து கலந்து கொண்டவர்கள் முதல் உறவாக இங்கிலாந்து நாடு லண்டன் கஸ்தூரி வந்திருந்தார். கஸ்தூரி அவர்கள் மலை என்ற பதத்தை தேர்ந்து எடுத்து அந்த மலையை பற்றி பலவிதமான கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து திருக்குறளை எல்லாம் உதாரணமாக கூறிவிட்டு ஒரு பாடலை மலை என்ற பதம் பெறும் பாடலாக கேட்டிருந்தார். அந்த பாடல் ராஜா கைய வைச்சா என்ற திரைப்படத்திலிருந்து மலை வருது மலை வருது கொடை கொண்டு வா என்று பாடுகின்றது என்ற சொல்லோடு பாடல் நேயர் விருப்பத்திலே.

காற்றோடு உறவுகளாக காற்றலையை அலங்கரித்து பக்குவமாக வந்து பறவை என்ற பதத்தை தேர்ந்தெடுத்து பறவையை பற்றி பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்தளிந்து எத்தனையோ விதமான பறவைகளும் தன்மைகளும் குணங்களும் கூறிவிட்டு கூறியிருந்தார். ஒரு பாடல் பறவை என்ற பதம் பெறக்கூடியதாக பறவைகளுக்குள்ளோ குருவிகளும் வந்திருக்கின்றது தானே. ஆதலால் தூக்கணாங் குருவி கூடு என்று வானம் பாடி திரைப்படுத்த பாடலை கேட்டீர்கள் அல்லவா? நெய்வேலி அரசடிக்குப்பம் யமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே, இதோ உங்கள் பாடல்.

ராஜா கூட மயங்கனும் கேட்டு ஆனாகப்பட்ட ராஜா கூட மயங்கனும் கேட்டு அதை விட்டு தூக்கண்ணா

ஓம் நமசிவாய அந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே வருவார். வரும்பொழுது எங்கள் நாச்சியார் கோயில் ஆர் தேவா, அவரும் வந்து தேர்ந்தெடுத்த பதம் காற்று. காற்று என்ற பதத்தை கொடுத்தவுடன் காற்றை பற்றி பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துவிடு, காற்று இல்லாமல் இந்த உலகம் இல்லை என்ற கருத்தை நிரம்பிவிட்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடலாக முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பூங்காற்று திரும்புமா என்று கேட்டிருந்தார். நிச்சயமாக உங்களுக்காக திரும்பும் என்று கூறி மொன்றியல் தமிழ் வானொலி தேவா உங்கள் பாடலை காற்றலையில் தருகின்றது. இன்றைய சொல்லோடு பாடல் நேயர் விருப்பத்திலே.

இரவு என்ற பதத்தை தேர்ந்தெடுத்து உலகத்திலே எல்லோருக்கும் இரவு மிகவும் முக்கியமானது, பிடித்தமானது. ஆனால் எனக்கு பிடிக்காது, பிடிக்காது என்றால் எனக்கு தூக்கமே வராது, நான் இரவில் தூங்குவதே இல்லை என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்களை தந்து பகிர்ந்து உறவாடிவிட்டு அற்புதமான ஒரு பாடலை கேட்டிருந்தார் அன்பு மகள் ஷியாமலா, இஞ்சிக்குடி திருவாரூர் மாவட்டத்திலிருந்து வந்து. அவர் இரவு என்ற பதத்தை தெரிவு செய்து இப்படியான கருத்துக்களை எல்லாம் தந்துவிட்டு கேட்ட பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து இரவும் நிலவும் வளரட்டுமே என்ற இனிமையான ஒரு பாடல். இதோ ஷியாமலா உங்களுக்கான பாடல்.

இப்பொழுது நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வரும் சொல்லோடு பாடல் நேயர் விருப்ப பாடல்கள் காதுக்கினிய கீதங்களாக கேட்டு மகளும் இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. திருபுவனம் தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் தெரிவு செய்த பதம் மலை. மலை என்றவுடன் உங்களுக்கு மலை நாட்டிலே பிரயாணம் செய்ய வேண்டும், பேருந்திலே செல்லும் பொழுது மலையக அழகுகளை கண்டு களிக்க வேண்டும் எல்லாம் கூறி மகிழ்ந்துவிட்டு அங்குள்ள சிறப்புகளை தெரிந்துவிட்டு அதுவும் மலை என்ற பதம் வரக்கூடியதாக திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒலித்த பொதிக மலை உச்சியிலே அங்கு நீங்கள் பயணம் செய்ததாகவும் அந்த விளைவுகளை எல்லாம் எங்களுக்கு எப்படி இருந்தது உங்கள் மனதிலே என்று கூறிய வேளையிலே அந்த பாடல் மீண்டும் இப்பொழுது உங்கள் விருப்பத்தை மீண்டும் நிலைநிறுத்த வருகின்றது. பொதிகை மலை உச்சியிலே என்ற பாடல்

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்னியல் தமிழ் வானொலியின் காத்தலையில் கலந்து வரும் காதுக்கிரிய கீதங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்விலே கலந்து சிறப்பித்த உறவினர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள். அடுத்த உறவாக சென்னை கே கே நகரிலிருந்து வந்திருந்தார் மகள் ரேவதி. ரேவதி வந்து மிகவும் சிறப்பாக பேசி மகிழ்ந்த வேளையிலே அவர் நட்சத்திரம் என்ற பதத்தை தெரிவு செய்து நட்சத்திரத்தின் மறுபெயர்களையெல்லாம் அவர் கூறிக்கொண்டு நட்சத்திரங்களில் எத்தனை வகை உண்டு என்பதையெல்லாம் கலந்துரையாடிவிட்டு அற்புதமான கருத்துக்களை வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டு பேசி மகிழ்ந்த வேளையிலே அவர் தாரகை என்ற பதம் நட்சத்திரத்தின் இன்னொரு பெயர்தானே என்று ஒரு பாடலை தருகின்றார். நட்சத்திரம் என்ற திரைப்படத்திலேயே தெரிவு செய்து அவள் ஒரு மீனகை என்று ஆரம்பித்து தாரகை என்று கூறும் அந்த பாடலை

முக்கியமான ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு நிகழ்ந்த வேளையில் மேலும் அதற்கு முடிசூட்டி விட்டு சென்றார் ராஜராஜன் வழக்கறிஞர். தர்மபுரியிலிருந்து வந்திருந்து அழகாக நிலம் என்ற பதத்தை கொண்டு எத்தனை கருத்துக்களை தெரிந்த தெரியாத அறிந்த அறியாத தேவையான கருத்துக்களை எல்லாம் புகுத்தி விட்டு சென்றார். குறுகிய நேரத்துக்குள்ளே மிகவும் சிறப்பாக தமிழிலே உரையாடி எங்களை எல்லாம் அசத்தி இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு சிகரம் பூட்டியது போன்று இருந்தது. சிறப்பாக இருந்தது ராஜராஜன் நீங்கள் கேட்ட பாடல். அந்த பாடலும் அந்த நிலத்தை தழுவி வருகின்ற பாடலாக வருது. நிலமென்றால் என்ன, எப்படிப்பட்ட இத்தனை கருத்துக்களை புகுத்தி விட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த பொழுது ரிதம் என்ற திரைப்படுத்த பாடல்தான். தனியே தன்னம் தனியே என்று பாடுகிற பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். இதோ நாங்களும் உங்களோடு தனியே விடாமல் நாங்களும் இணைந்து கேட்கின்றோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உயிர் இனங்கள் எல்லாவற்றுக்கும் அருமருந்தாக உள்ள தேன் என்பதை உற்பத்தி செய்யும் பூக்கள், பூக்களை பற்றி அழகாக இனங்களை பற்றியும் வாசனைகளை பற்றியும் தேவைகளை பற்றியும் பூவை பற்றி பலவிதமாக பேசி மகிழ்ந்த தர்மபுரி சாந்தினி சாந்தி, நீங்கள் தந்தீர்கள் ஒரு பாடல், பூவே பூச்சூடவா என்ற திரைப்படத்திலிருந்து பூவே பூச்சூடவா என்ற பாடலை கேட்டீர்கள் அல்லவா. இதோ இன்றைய நிகரத்துக்கு பூச்சூடுவது போல், இன்றைய நிகழ்ச்சிக்கு பூச்சூடுவது போல் அந்த பாடல் காற்றலையிலே.

அன்புக்கினிய உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் காதுக்கினிய கீதங்கள், சொல்லோடு பாடல் நேயர் விருப்ப பாடல்களாக. இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரித்து சென்று காற்றலே கலந்து சிறப்பித்த உறவுகள் தங்கள் மனசிலே பதிந்த பாடல்களை அழகாக சொற்பொழிவு ஒன்று என்று இத்தனை கருத்துக்களை பகிர்ந்துவிட்டு சென்றீர்கள். வாழ்த்துக்களை கூறி ஒரு ஆரோக்கியமான இந்த நிகழ்ச்சியை இன்று நிறைவேற்றிக் கொண்டு செல்லும் வேளையிலே இந்த பாடல்களையும் கேட்டு முழுமையடைய வைத்திருக்கின்றீர்கள். ஒலித்த பாடல்கள் அத்தனையும் திட்டிக்கும் தேனான பாடல்கள் என்று கூறி மீண்டும் இப்படியான நிகழ்விலே நாங்கள் சந்திப்போம் மகிழ்வோம் என்று கூறி காற்றலையில் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

முதல் பாடல் நதிக்கரை ஓரத்து நாணல்களே என்ற பாடல். காதல் கிளிகள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். வளமை போல இன்றும் ஞானசேகரன் கேட்கும் அந்த பாடலை தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலது, துரை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம்.

தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா, தேவீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் அனைவரும் இணைந்து ஒரு பாடலை கேட்கின்றார்கள். பூவனத்தில் மரம் உண்டு என்ற பாடலை தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டவளை ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகள் கேட்கும் நீங்கள் நிறத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் நீண்ட கால உறவு இணைந்திருக்கும் அன்பு உறவு. நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்கள் உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்பும் அந்த பாடல் இன்றைய நேயர் நேரத்தை அலங்கரித்து ஆனந்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. பாடல் கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்ற பாடல்.

முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் அடுத்த ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தன்னோடு கண்ணன் சங்கரே, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா மேலும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை இணைத்து கேட்கும் பாடல். அவர் கேட்ட பாடல் கிடைத்தது, ஆனால் அவர் கேட்ட திரைப்படம் அல்ல. அவர் ஒரு மூன்று தெய்வங்கள் என்று கூறுகின்றார். அங்கு சென்றால் அங்கு அந்த பாடல் அவர்கள் இல்லை என்று கூறி இளமை காலங்கள் திரைப்படத்தில் தேடுங்கள் என்றார். அங்கு தேடிய போது அந்த பாடல் கிடைத்திருக்கின்றது. அன்புறவு அந்த பாடல் ராகவனி ரமணா என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இது மொழியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு மெட்டி ஒலிக்க என்ற ஒரு பாடல், 16 வயதிலே திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை அன்புடன் கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷியா கிருஷ்ணன். அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும் உறவுகளும் இணைகின்றார்கள் என்று எழுதியவளை ஒலிக்கின்றது. எல்லோரும் கேட்டு மகிழலாம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல், கனிமா கனிமா என்ற பாடல். இந்த பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்த பாடல். அவர்கள் மெட்ரோ என்ற திரைப்படம் என்று கூறினர், அங்கு அந்த பாடல் இல்லை, ரீட்ரோ என்ற திரைப்படத்தில் தான் இந்த பாடல் கிடைத்தது. ஒலிக்க வைக்கின்றோம், நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.

0: முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இன்று என்ற திரைப்படுத்து பாடல். ஏ குட்டி முன்னால நீ பின்னால நான் என்ற பாடல் தான் இந்த பாடல். பழமை போல இன்றும் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஸ்வான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் கேட்கின்றார்கள்.
1: டா பக்காடு பக்கா மே கேடா போ கேடா நம்பி நம்பி பிஏ எம்பிஏ.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை கலந்து வரும் பாடல்கள் திட்டிக்கும் தேனான பாடல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன அல்லவா?

ஒலிக்க இருக்கும் பாடல் காற்றினிலே பெரும் காற்றினிலே ஏற்றி வைத்த தீபம் என்று பாடுகின்றது. துரா பாரம் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை உலகத் தமிழர்களோடு கேட்டு மகள வேண்டும் என்று கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் திருபுவனத்திலிருந்து கேட்டிருக்கின்ற வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடர்கின்ற அடுத்த பாடல் மானா மதுர என்ற பாடல், மேட்டுக்குடி திரைப்படத்து பாடல். இந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரம் மண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்து கேட்டு மகிழ வைக்கின்றார் தன்னோடு இணைந்து எல்லோரையும்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், ஜனநாயகன் என்ற புதிய திரைப்படம் பொன்னை விரும்பும் பூமியிலிருந்து வரியெடுத்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரத்தீஸ் அவர்கள்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே கருப்பு என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம் உன்னோடு நானும் என்ற வரி கொண்ட பாடல். இந்த பாடலை கேட்டு மகள வைக்கின்றார் ஜோர்ஜ் வளைகுடாமன் குவைத்தல் இருந்து.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமிப்பொரு என்றும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் மலர்ந்து வருகின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். நூறு முத்தம் தா என்ற பாடல் காதல் சரிகம திரைப்படத்து பாடல். இந்த பாடலை அருள் மோகன் இங்கிலாந்திலிருந்து தந்தபடி ஒலிக்கின்றது பாடல்.

அவரைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வளமை போல ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாண ஹட்டனிலிருந்து டிராஞ்சி தந்திருக்கின்றார். எனக்கொருவரும் இல்லாமல் என்ற பாடல் தாலாட்டு திரைப்படத்தில் இருந்தது.

அவரை தொடர்ந்து ஒழிக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல், சொல்லிவிடு வெள்ளி நிலவே என்று பாடுகின்றது அமைதி படை திரைப்படத்திலிருந்து. இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல்.

ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

ஒலித்து வந்த பாடல்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கனடா மொன்றியல் மாநகரம் தனுஷன் நீங்கள் தந்த பாடல். அம்மாளு நீ நம்மாளு என்று கூறும் ஒரு பாடல் ஜனநாயகன் திரைப்படத்து பாடலாக ஒலிக்க கேட்போம்.

பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் நீண்ட கால உறவு எங்களோடு இசைப்பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதிஸ் நீங்கள் தந்த பாடல். அந்த வானம் விட்டு வந்த என்ற முதல் வரியை முழுவதையும் பாட வைக்கும் நம்ம வீட்டு கல்யாணம் திரைப்படுத்து பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் கேட்கும் பாடல்கள். காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற திரைப்படுத்து பாடல் நிலடி என்றது என்ற ஊடல் பாடலாக ஒலிக்கின்றது.

இவர்களை தொடர்ந்துதான் ரமணியும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து பூலோகத்தின் பூக்கள் என்ற பாடல் உனக்காக என்ற திரைப்படத்து பாடலாக நாங்கள் கேட்டு மகிழ்வோம்.

ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ என்ற ஒரு காவிய பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. சிங்கார பூமியாம் சிங்கப்பூர் மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடலாக.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஐரோப்பிய மண், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவா நகர். நிவேஷன், நீங்கள் தந்த பாடல் மாலு மாலு மாலு மாலு மாலு மாலு என்று இங்கு நான்தான் கிங் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

ஐரோப்பிய மன்னன்றால் என்னவோ பாடலெங்கே என்று நாங்கள் கேட்க வேண்டும். ஆனால் அவர் எங்களை கேட்க வைக்காமல் பாடலையே கேட்க வைக்கின்றார். உன்னருகே நான் இருந்தால் என்ற திரைப்படுத்து பாடலை எந்தன் உயிரே என்று வரி எடுத்து பாடுகின்றது என்னவள் தந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல், அற்புதமான ஒரு காவிய பாடல், கலை கோயில் என்ற திரைப்படத்திலிருந்து தங்கரதம் வந்தது வீதியிலே என்று பாடுகின்றது. இனிமையோடு கேட்போம் அந்த பாடலை. வளமை போல கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேனா ஆசான் அவர்கள் தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்பு

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்த பாடல்களை இப்பொழுது நிறைவுக்கு வருகின்ற நிகழ்வை மறுபடி சந்திக்கும் வரை காற்றலை இந்தபடி வெற்றி செல்ல எண்ணுகின்றேன் என்று நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: காற்றலையில் கலந்து வந்து உங்களோடு வெளியே இருக்கும் நான் இன்று 2021 மூன்றாம் மாதம் 29 நாள் பாடல்கள் பலவற்றை கேட்டு மகிழ்ந்த நாம் இன்றைய கதம்பத்திலே ஒரு புது நிகழ்வு உங்களுக்கு தெரியும். இன்று திங்கட்கிழமை தோறும் காற்றலையில் வந்து பாட்டு சவாரி செய்வது வழக்கம். அந்த வகையிலே நாங்கள் தினமும் பாடல்களை கேட்பது போன்று எத்தனையோ பாடல்களை கேட்டு வைத்திருக்கின்றோம் எங்கள் மனதிலே. நினைவிலே இருக்கின்ற அந்த பாடலை நாங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வரும் வகையிலும் எங்கள் நினைவை சரியான முறையிலே கொண்டு வந்து ஒரு நிலையிலே வைத்திருப்பது, பல அவதானங்கள் இருந்தாலும் ஒரு அவதானங்கள் வர வேண்டும். அந்த பாடல்களை நினைவில் கொண்டு வரும் பொழுது நாங்கள் எல்லா பாடல்களும் எங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களாக தான் இருந்திருக்கின்றது. எந்த பாடலாவது மனதுக்கு பிடிக்காத பாடல் என்று நாங்கள் சொல்ல முடியாது. இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம், மீதியை பின்பு தருகிறேன். இன்று பாட்டு சவாரி நிகழ இருக்கின்றது என்று உறவுகளே, அந்த பாட்டு சவாரி வருவதற்கு முன்பு இந்த பாடல் ஒரு தடவை இணைத்து உங்கள் வருகை உங்கள் நிலையை நேருக்கு கொண்டு வந்து எல்லோரும் பாடல்கள் என்ன பாடல் வரப்போ என்று கேட்கும் அவளோடு இருப்பீர்கள். இந்த பாடலை ஒளிபரப்பிக் கொண்டு நான் செய்தியை தந்து கொண்டிருப்பேன்.

இந்த பாடக்கூட நல்ல ஒரு பாடல். எப்பொழுதும் நாங்கள் ஒரு பாடலை கேட்கும் பொழுதும் அந்த பாடல் இனிமையாக உற்று கேட்கும் பொழுது, மேலும் இனிமையாக கூர்ந்து கேட்கும் பொழுது அந்த பாடலின் கருத்தும் உங்கள் மனதை கவர்ந்து கொண்டு செல்லும். இசை கவர்ந்து கொண்டு செல்லும், பாடல் கவர்ந்து கொண்டு செல்லும், வரிகள் கவர்ந்து கொண்டு செல்லும், அதில் வரும் குரல்கள் எங்களை இழுத்துச் செல்லும். அப்படியாக பல வகையிலே ஒவ்வொரு பாடலும் எங்களை கவர்வது வழக்கம். அந்த வகையில் இன்று பாட்டு சவாரி எட்டாவது பாட்டு சவாரிக்கு இணைய இருக்கின்றோம். கடந்த ஏழு சவாரிகளிலேயும் ஒவ்வொரு பாடல்களையும் நீங்கள் சிறந்த பாடலாக உங்கள் வாக்கு மூலம் தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். இன்றைய போட்டியிலே அந்த ஏழு பாடல்களை, ஏழு வாரங்களாக நீங்கள் கடந்த ஏழு வாரங்களில் ஒவ்வொரு வாரத்திலும் தெரிவு செய்த முதல் பாடல், சிறந்த பாடல், ஒவ்வொரு வாரத்துக்கும் சிறந்த பாடலாக ஏழு சிறந்த பாடலை தெரிவெடுத்திருக்கின்றோம். அந்த ஏழு பாடல்கள் இன்று போட்டிக்கு வருகின்றன. ஒவ்வொரு வாரத்திலும் வந்த ஏழு பாடல்களும் இன்று எட்டாவது சவாரிக்கு வந்த ஏழு பாடல்களும் நிற்கின்றன. ஏழு வாரத்திலும் முதலாவதாக வந்த பாடல்கள் இது எப்படி இருக்கும்? கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். நீங்கள் தெரிவு செய்த பாடல்கள் தான் இன்று மீண்டும் போட்டிக்கு வருகின்றன. நான் கூறியபடி உங்களுக்கு ஏழு வாக்குகள் தரப்படுகின்றது. அந்த ஏழு வாக்குகளிலும் நீங்கள் ஏழு பாடல்களும் இன்று தரப்போகின்றீர்கள், ஏழு ஸ்வரங்கள். அதனால் நான் ஏழு பாடலை தெரிவு செய்து வாரம் வாரம் தருவதுண்டு. அந்த வகையில் இன்று எட்டாவது பாட்டு சவாரி நிகழ இருக்கின்றது. அந்த பாட்டு சவாரியில் கலந்து கொள்ளும் பாடல்களை தர இருக்கின்றேன். அன்பு உறவுகளே, ஆயத்தமாக இருங்கள், எழுதிக் கொள்ளுங்கள், அல்லது மனதிலே

சரி, அந்த ஏழு பாடல்கள் எதுவாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணும் வேளையிலே, முதலாவது பாடல் முதலாவது வாரத்திலே முதல் பாடலாக போட்டியிலே வெற்றி பெற்ற பாடல் அன்பு நடமாடும் கலைக்கூடமே, அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடல்.

உண்மையான அந்த பாடல் எங்கள் பாட்டு சவாரி ஒன்று, அதாவது முதலாவது வரத்து முதலாவது சிறந்த பாடலாக உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாடல். இரண்டாவது பாடல், இரண்டாவது வாரம் தெரிவு செய்யப்பட்ட பாடல், நிலவு என்ற பதத்திலே எல்லா பாடலும் வந்து உங்களை தெரிவு செய்யப்பட்டு சொன்ன ராமன் எத்தனை ராமனடி திரைப்படுத்த பாடல், நிலவு வந்து பாடுமோ என்ற பாடல் இரண்டாவது பாடலாக, இரண்டாவது போட்டி, இந்த போட்டியிலே இரண்டாவது வரிசையிலே நிற்கின்ற, முதலாவதாக அன்பு நடமாடும் கலைக்கூடமே என்ற பாடல், இரண்டாவது பாடல் கலந்து கொள்ளும் பாடல், இரண்டாவது இலக்கத்தோடு வருகின்றது நிலவு வந்து பாடல்.

அந்த பாடல் இரண்டாவது பாடல், இரண்டு பாடல்கள், முதல் பாடல் இரண்டாவது பாடல், நிலவு வந்து பாடுமோ இரண்டாவது வாரத்தில் முதல் பாடலாக நீங்கள் தெரிவு செய்த பாடல், அந்த பாடல் இரண்டாவது இலக்கத்தோடு வந்து இன்று போட்டியிலே ஏழு பாடல்களில் இரண்டாவது பாடல்களாக நிற்கின்றது. மூன்றாவது இடத்தில் வந்து நிற்கின்றது ஒரு பாடல். மூன்றாவது வாரம் நீங்கள் முதல் பாடலாக தெரிவு செய்த அந்த பாடல் கலங்கரை விளக்கத்து பாடல் காற்று வாங்க போனேன், இது மூன்றாவது இலக்கத்தோடு இன்று வந்து வரிசையிலே நிற்கின்றது.

இறுதியான அந்த பாடல் மூன்றாவது பாடலாக வந்து நிற்கும் வேளையிலே அடுத்த பாடல் மூன்றாவது வாரத்து பாடலையும் கேட்டுவிட்டோம். காற்று வாங்க போனேன் கலங்கரை விளக்கத்து திரைப்படம் பாடல், அந்த பாடல் இன்று மூன்றாவது இலக்கத்தோடு உங்கள் பாட்டு சவாரியிலே வந்து நிற்கின்றது. அப்ப நான்காவது பாடல் இதாக இருக்கு, நான்காவது இலக்கத்தை கொண்டு வருகின்றது. நான்காவது வாரத்தில் முதலாவதாக தெரிவு செய்யப்பட்ட பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து நீங்கள் தெரிவித்தது உன் கண்ணில்.

0: என்னெஞ்சில் உதிரம் கொட்டுதடி.
1: இனிமையான இந்த பாடல் நான்காவது வாரம் முதல் பாடலாக தெரிவு செய்யப்பட்டு வந்தது அநேகமான வாக்குகளால். உங்களுடைய ஞாபகத்துக்காக இந்த பாடல்கள் அத்தனையும் உங்களுக்கு தெரியும். கேட்டு பாடல்கள் தான், போட்டியில் கலந்த பாடல்கள் தான். பாடல்களுடைய தன்மைகள் உங்கள் அனைவருக்கும் முழங்கும்.

இனிமையான அந்த பாடல் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. காற்றலையில் கேட்பதற்காக அந்த பாடல்தான் உங்களுக்கு இன்றைய பாட்டு போட்டியிலே, பாட்டு சவாரியிலே ஐந்தாவது இலக்கத்தோடு வந்து போட்டியில் கலந்து கொள்ள நிற்கின்றது. அதேவேளை ஆறாவது வாரம் ஓடி முதலாவது பாடலாக தெரிவு செய்தப்பட்ட பாடல் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், வாழ்வே மாயம் என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடல் இன்று ஆறாவது இலக்கத்தோடு வருகின்றது, ஞாபகத்துக்கு கொண்டு வருகின்றேன்.

இந்த பாடல் மெய்லபான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா வாழ்வு மாயம் திரைப்படத்தில் ஒழித்த பாடலை நீங்கள் ஆறாவது வாரம் வந்த போட்டியிலே பாட்டு சவாரி ஆறிலே முதலாவது பாடலாக வாக்களித்து தெரிவு செய்த பாடல். அதுவும் இன்று இலக்கம் ஆறிலே வந்து நிற்கின்றது. என்னையும் தெரிவு செய்யுங்கள், எங்களுக்குள் யார் சிறந்தவர்கள் என்று கூறுங்கள் என்று வந்து நிற்கும் வேளையிலே ஏழாவதாக ஒரு பாடல் நாங்கள் கடந்த வாரம் பாட்டு சவாரி ஏழிலே தெரிவு செய்த பாடல் அமோகமான வரவேற்பு பெற்ற பாடல். போட்டியிலே வந்து முதலாவது இடத்தை பெற்று வந்து நின்று வெற்றி கொடி நாட்டிய அந்த பாடல் கடந்த வாரம் சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்டோம். அந்த பாடலில் இப்பொழுது கேட்போம். மன்னிப்பூ திரைப்படத்திலிருந்து வெண்ணிலா வானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன் என்ற பாடல் கடந்த வாரம் முதலாவது பாடலாக வந்ததல்லவா? அந்த பாடலும் இன்று ஏழாவது நிலையிலே ஏழாவது இடத்திலே நிற்கின்றது. ஏழாவது இடம் என்றால் ஏழாவது வரிசையிலே நிற்கின்றது. ஏழு பாடல்களும் ஏழு இடத்திலே நிற்கின்றது. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்ற இலக்கங்களை தாங்கி அதில் ஏழாவது இலக்கம் தாங்கி வரும் பாடல் இதுதான். நீலவான ஓடைகளுக்கு அடுத்ததாக நீங்கள் கடந்த வாரம் தெரிவு செய்த பாடல் வெண்ணிலா வானில் வரும் வேளையில் கேட்போமா? அந்த

நான் பேசுவது உங்களுக்கு கேட்கவில்லை என்று எண்ணுகின்றேன். இது மனித தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு. நீங்கள் எப்போதும் இந்த கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒவ்வொருவர் ஒவ்வொரு பக்கம் பாடிக்கொண்டு போகும் பொழுது அது பிழை வருவது வழக்கம்தான். ஒற்றை கர்மத்தை தன் கர்மத்தை தானே செய்து கொண்டிருந்தால் என்றும் சிறப்பாக இருக்கும் அன்பு உறவுகளே. அந்த வகையிலே நீங்களாக நினைத்து மற்றவரோடு கலந்துரையாட வேண்டிய அவசியம் இல்லை, கலந்துரையாடலாம், உரையாடினாலும் இந்த பாடல்களை காற்றதை நீங்கள் வந்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏழு பாடல்கள் உங்களுக்கு தருகின்றேன். ஏழு பாடல்களும் இந்த பாடல் முதலாவது பாடல் இன்றைக்கு பெறுகின்றது என்பதை கேட்டுக்கொள்ளுங்கள். ஏழு பாடல் வரிசையிலே கூறுகின்றேன் பாடல்களை. முதலாவது இலக்கத்தோடு வந்து நிற்கும் முதலாவது வாரத்தில் வெற்றி பெற்ற பாடல்கள், முதலாவது இரண்டாவது ஏழு வாரங்களும் வெற்றி பெற்ற முதல் பாடல்கள் இன்று போட்டிக்கு வருகின்றன. அதிலே முதலாவது பாடலாக வருவது அன்பு நடமாடும் கலை கூடமே, அவன்தான் மனிதன் திரைப்படுத்து பாடல். அடுத்த பாடல் வருகின்றது நிலவு வந்து பாடுமோ என்ற ராமன் எத்தனை ராமனணி திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதற்கு வாக்களிக்கலாம். காற்று வாங்க போனேன் கலங்கரை விளக்கத்து பாடல், அந்த பாடல் மூன்றாவது வரிசையிலே நிற்கின்றது. அந்த வரிசையிலே நிற்கும்போதுதான் அந்த பாடல் சரியென்றால் நீங்கள் அதற்கு வாக்களிக்கலாம். ஐயையோ, நான் இது கடந்த வாரம் இதுக்கு தெரிவு செய்து விட்டேனே, இன்று எப்படி தெரிவு செய்வது என்று எண்ணாமல் நீங்கள் அந்த பாடலை தெரிவி. அல்லது காற்று வாங்க போனேன் கலங்கரை விளக்கத்து பாடல் மூன்றாவது இலக்கத்தோடு வந்திருக்கிறது. நான்காவது இலக்க பாடலாக உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல். ஐந்தாவது பாடல் கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற பாடல். ஆறாவது பாடல் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா என்ற பாடல். ஏழாவது பாடல் வெண்ணிலா வானில் வரும் வேளையிலே என்ற பாடல். சற்று தடுமாற்றத்துடன் நான் இருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை தருவதற்கு. அந்த வேளையிலே ஏழு பாடல்களை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். ஏழு பாடல்களை உங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வந்தும் இருக்கின்றேன் அன்பு உறவுகளே. அந்த ஏழு பாடல்கள், ஏழு பாடல்களும் முதலாவது பாடலாக வந்தது கடந்த வாரங்களிலே. ஆனால் அந்த ஏழு பாடல்களும் சேர்ந்து வந்து போட்டிக்கு வரும்பொழுது இன்று பாட்டு சவாரி எட்டிலே அந்த ஏழு பாடலும் வந்து கலந்து கொள்ளுகின்றது. அப்படியானால் எந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு திக்குமுக்காடு பொறுத்து அவர் வில்லங்கமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் கொஞ்சம் பாரதூரமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நீங்களாக தெரிவு செய்து முதலாவதாக கொண்டு வந்த பாடல் இன்று போட்டிக்கு வந்திருக்கின்ற இதில் எதை முதலாவதாக தெரிவு செய்து, எல்லாம் சிறந்த பாடல்கள் தானே. அந்த வகையிலே உங்களுக்கு இந்த பாடல்கள் இன்று காற்றலைக்கு வர இருக்கின்றது. நீங்கள் கேட்டு மகிழ்ந்திடலாம். மகிழ்வதோடு மட்டுமில்லாமல் நன்றாக சிந்தித்து கூர்ந்து கவனித்து அன்பாக அதை நீங்கள் கவனமாக கேட்டு இதில் எந்த பாடல் உங்களை மிக கவர்ந்திருக்கின்றது என்ற ஏழு வாக்குகளையும் இந்த ஏழு பாடல்களுக்கும் தர வேண்டும். அதனால் இன்று இந்த ஏழு பாடல்களிலும், ஏழும் முதலாவது வந்த பாடல், இந்த ஏழு முதலாவது போட்டி பாடல்களையும் இன்று காற்றலைக்கப்படும் போலே நீங்கள் எந்த பாடலை முதலாவதாக தெரிவு செய்வீர்கள் என்று கேட்டுக்கொள்ள இருக்கின்றேன். அன்பு உறவுகளே, உங்களுக்கு ஏழு பாடல்கள், ஏழு வாக்குகள் தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது துவக்கம். நீங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள், மகிழ்ந்து கொண்டிருங்கள். மகிழ்ந்து கொண்டே உங்கள் மனதை கவர்ந்த பாடலை தந்து செல்லுங்கள். சரியா? வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. எங்கே பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: செய்யணும். வணக்கம் வணக்கம் வணக்கம் தேவா அவர்களே, வணக்கம வணக்கம் தேவா, வணக்கம் வணக்கம் தேவா.
1: எங்க அன்பு ஐயாவுக்கும் எங்க மீரா அம்மாவுக்கும் அன்பு செல்லங்கள் நேத்தி பாடின பாடங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கொண்டீர்களா? இப்பொழுது பாட்டு சவாரியில வந்திருக்கின்றோம். பாட்டு சவாரி இலக்கம் எட்டு, எட்டாவது வாரம்.
1: அப்படிங்களா?
0: எட்டாவது வாரம் சொல்லிட்டு வாரம் வாரம் ஏழு பாடல்கள் வருவது உண்டு. பேசும்போது கேட்டுவிட்டு பேச வேண்டும். இப்பொழுது இன்றைய தினம் எட்டாவது வாரமாக வந்திருக்கின்றது பாட்டு சவாரி. அதிலே ஏழு பாடல்கள் வந்திருக்கின்றது. அந்த ஏழு பாடலும் கடந்த ஏழு வாரங்களிலும் நீங்கள் தெரிவு செய்த பாடல்கள் தான். ஒவ்வொன்றும் முதல் பரிசை பெற்ற பாடல்கள். இன்று எட்டும் ஏழு பாடல்கள். அப்ப இந்த இன்று நீங்கள் இந்த பாடல்களுக்கு இந்த பாடல்களை தெரிவு செய்வீர்கள் என்று வாக்களிக்க வேண்டும். அதே போல
1: வாக்களிக்க
0: நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: முதல் காலுக்கு போடுவீங்களோ ஒரு பாட்டு
0: பாட்டு சவாரியில அது வராது. பாட்டு சவாரி நாளைய தினம்
1: நானாக நானே இல்லை தாய்
0: அந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு இந்த ஏழு இன்றைக்கு போட்டிக்கு வந்த ஏழு பாடலும் ஞாபகத்தில் இருக்கின்றதா?
1: கண்டிப்பா இருக்கியா? குடும்பமே குடும்பமே கட்டிட்டு உட்காந்துருக்கோம்.
0: அதான் இப்ப ஏழு பாடல்களும் நான் ஒளிபரப்பி முதல் சரண பல்லவி சரணங்களை ஏழு பாடலையும் கேட்டுவிட்டீர்கள். இந்த ஏழு பாடலுக்கு தான் இன்று நீங்கள் காற்றாலையில் வந்து வாக்களிக்க போகின்றீர்கள். சரிதானே? நீங்கள் தயார் நிலையில் இருக்கின்றீர்களா நீங்கள் வாக்களிப்பதற்கு? ஏழு பாடல்கள் அப்படியே இருங்க, உங்களை நான் வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்கின்றேன். சரியா? இருங்கள், அப்படியே இருங்கள், நான் வாக்குச்சாவடிக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். இப்போ
1: நன்றி.

0: கலியகத்துக்கு. அங்கே வாழ்த்து நன்றி. ஏழு பாடல்களுக்கும் நீங்கள் தெரிவு செய்து விட்டு செல்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த ஏழு பாடல்களும் போட்டியில வந்து ஏழாவது வரிசை பெற்ற பாடல்கள் தான் இல்லையா?
1: இல்ல, அதான் குழப்பமா போயிட்டு இந்த புது புது பாடல ஐயாட்டு போடக்கூடாதா அப்படின்ட்டு. பழைய பாடல்ல
0: கடந்த பாடல்கள்
1: வெற்றி பெற்ற பாடல, வெற்றி பெற்றவங்களே வெற்றி பெறதுங்கிறது என்னமோ போல இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் இது பண்ணிட்டு எல்லாம் எழுதி எல்லாம் போட்டி போட்டிட்டு
0: போட்டியிலே இல்ல. கடந்த வாரங்களே முதலாவதா வந்த இந்த வாரத்தில் எது முதலாவதா வருதுன்னு பார்ப்போம். இது மாதிரி வசதி தான். நான் எடுக்க மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன்.
1: வாழ்த்துக்களுக்காக சொல்லுவோம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அடுத்த உறவுடன் செல்கின்றேன். அடுத்த உறவாக பவனம்மாள். வணக்கம். வணக்கம். வணக்கம் பவனம்மாள்.
2: வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது நாங்கள் பாட்டு சவாரியிலே கலந்து வந்திருக்கோம். பாட்டு சவாரி எட்டு, ஏழு வாரமும் முதல் பரிசு பெற்ற பாடல்கள் இன்று போட்டிக்கு வந்திருக்கின்றன. அந்த வேளையிலே நீங்கள் முதலில் பாட்டு சவாரியிலே வாக்களிக்க போகிறீர்களா, பாடலை தரப்போகிறீர்களா?
2: வாக்களிக்கிறீங்களா? பாட்டும் தரேன் ஐயா, நாளைய பாட்டு தரேன்.
0: சரி, நாளைய பாடலை தரங்கள்.
2: அரங்கேற்றம் படத்துல இருந்து மூத்தவள் நீ கொடுத்தாய். ஆமாங்கய்யா,
0: மூத்தவள் நீ கொடுத்தால் வாழ்விலே முன்னேற்றம், பவனம்மாள்
2: முன்னேற்றம்
0: இரண்டாவது பாடல். சரி, இன்று பாடலை தெரிவு செய்வதற்கு கடினம் இருக்கின்றதா உங்களுக்கு? எல்லாம் சரியான பாடல்கள் என்ன?
2: ஆமாங்கய்யா. இல்லையா, இவரது திறமைக்கு, அதாவது திறமை வளர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு, ஒண்ணு எங்களுக்கு சிரமம் கிடையாது.
0: இதிலே வந்து திறமை என்று இல்லை, யாருக்கு திறமை?
2: எங்களுக்கு தான். நாங்க வந்து மூளைய வந்து இது பயன்படுத்தி
0: பெரியவில்லை பவனம்மாள். இதை நீங்கள் பெரிதாக என்னவென்றால், இந்த பாடல்களை இன்று இந்த ஏழு பாடலையும் ஒப்பிட்டு பார்க்க உங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கின்றது. இதுல என்ன திறமை இருக்கின்றது? திறமை, நீங்கள் இசையமைப்பாளர்களும் அல்ல, நீங்கள் சிறந்த சங்கீத வித்வான்களும் அல்ல, அல்ல கவிஞர்களும் அல்ல, பாடகர்களும் அல்ல, அப்படி இல்லை. திறமை என்று இங்கே கூறுவதில் நீங்கள் எந்த பாடல் உங்களை பிடித்திருக்கின்றது? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடல் பிடிக்கும் தானே பவனம்மாள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடல் நிலைமைக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பாடல் பிடிக்கும். அந்த வகையிலே இன்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க இருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது செல்வோம் அங்கே. எங்கே வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
2: செல்வோம் ஐயா,
0: செல்வோம், செல்வோம்.

0: நல்லது பவுனம்மாள் அவர்களே, நாங்கள் கலையகத்துக்கு வந்து விட்டோம். பாடல்கள் ஏழையும் தெரிந்ததில் உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லை. அங்கே அங்கே வாக்குச்சாவடியிலே ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. இப்பொழுது நாங்கள் அடுத்த உறவுடன் செல்ல போகின்றேன். வந்து வாக்களித்து பாடல் கேட்டுமைக்கு நன்றி பவுனம்மா. நன்றி,
1: நன்றிங்க, நன்றிங்க.
0: அடுத்த உறவு வந்து அழைத்திருந்தார். அவர் அழைப்பை நிறுத்திவிட்டார். மீண்டும் அழைக்க வேண்டும் என்பது உறவுகளை. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நாங்கள் பாட்டு சவாரியிலே சவாரி செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் கேட்கின்றது, என் குரலும் கேட்கின்றது என்று எண்ணுகின்றேன். வானொலி சிறப்பாக சரியாக சீராக அமைந்திருக்கின்றது. இந்த வேளையிலே பாடல்களை வந்து கேட்டு செல்லும் உங்களுக்கு. அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பு எங்களுடைய ஒரு புதிய உறவு இன்று வந்து இணைந்து பாடல்கள் உறவு இஞ்சிக்குடி சியாமலா, நீங்கள் வந்திருந்தீர்கள். வாருங்கள், வாக்களிப்பதற்கு ஓடி வாருங்கள்.

0: பாடலை நிறுத்தி உறவை அழைத்துக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம், இஞ்சிக்குடி சியாமலா நீங்கள் தானே?
1: இஞ்சிக்குடி சியாமலா பிரபா.
0: சியாமலா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: எப்பொழுது
0: நேரலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கு. இது வந்து பாட்டு சவாரி, அதாவது 8வது பாட்டு சவாரி இன்று காற்றலையில் வருகின்றது. நீங்கள் முதல் முதல் நினைக்கின்றபடியால் கேட்டிருப்பீர்கள். முன்பு 7 வாரங்களும் 7 பாடல்களும் தெரிவு செய்யப்பட்ட 1வது பாடலாக தெரிவு செய்ய பாடல்கள் இன்று போட்டிக்கு வந்திருக்கின்றன. இந்த 7 பாடல்களும் உங்களுக்கு பிடித்த பாடல் எது, 1வதாக பிடித்தது எது, 2வதாக பிடித்தது எது என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்கள் வாக்களிப்பு ரகசியமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம், மற்றவர்கள் கேட்காத வகையில்.
1: இப்பொழுது
0: வாக்களிக்க செல்வோமா?
2: சரி, வாக்களிக்க செல்வோம்.

0: நாங்கள் கதையை எடுத்துட்டு வந்து விட்டோம்.
1: ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறது படத்தில் இருந்து மானத்தில் நாங்கள் மான்கள்,
0: மானத்தில் நாங்கள் மான்கள்
1: மான்கள்.
0: ஓ நல்ல பாடல் அந்த பாடல்.
1: படம் வெள்ளாடு வேங்கையாகிறது,
0: படம் வெள்ளாடு வேங்கையாகிறது,
1: ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறது,
0: ஒரு வெள்ளாடு வங்கியாகிறது, மானத்தில் ஒரு வெள்ளாடு வங்கியாகிறது என்ற திரைப்படத்தில் கேட்டிருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் கதம்ப நிகழ்விலே கிடைக்கும் உங்களுக்கு. பாட்டு சவாரியில் கலந்து வாழ்த்து பாடல்களை பதிவு செய்து செல்லும் உங்களுக்கு வாழ்த்துக்கு. இந்த பாடல்களை தெரிவு செய்வதில் சிரமம் ஒன்றும் இல்லை. சிரமம் நாங்கள் கேட்கும் பாடல் எங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள் தானே, நாங்கள் தெரிவு செய்யலாம். அப்படித்தானே?
1: எனக்கு பிடிச்சது நான் சொல்லியிருக்கேன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதான் பாடல்கள் எந்த பாடலும் இத்தனை பேரை கவர்ந்திருக்கின்றது என்றுதான் பதிவெடுக்கின்றோம். வாழ்த்துக்கிழமா பாடல் போட்டி முடிவிலே அறிவிக்கப்படும். நன்றி, நன்றி ஷியாமலா அவர்களே.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

பாடல்களை மாறி மாறி கேட்டுக்கொண்டிருப்பதற்கு காரணம் உங்களுக்கு பாடல்களை ஞாபகப்படுத்தி நினைவூட்டி கொண்டு வருகின்றது என்றால் போட்டியிலே முதலாவதாக நீங்கள் தெரிவு செய்த பாடல் தான் இன்றும் வருகின்றது. ஒரு சிலர் அந்த பாடலை ஏழு பாடல்களை எல்லோரும் தெரியவில்லை. ஒரே நேரத்தில் ஏழு வாரத்தில் தெரிவு செய்யப்பட்ட அந்த முதல் பாடல்கள் இன்று முதல் பாடலாக தெரிவு செய்ய வந்திருக்கின்றது. எட்டாவது சவாரியிலே அழகாக பாடலை கேட்டு சவாரி செய்து நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றோம். பாடலை கேட்டு வந்து தாருங்கள். விரைவாக வந்து பாடல்களுக்கு நீங்கள் வாக்குகளை அளித்தால் நலமாக இருக்கும். அதற்காக பாடலை தெரிவு செய்வதற்கு கடினமாக இருக்கின்றது. விரைவாக ஓடிவாருங்கள் நான் கேட்கவில்லை. பதிவுகளை நீங்கள் ஏழு பாடலும் கேட்ட பாடல்கள் நிதானித்து

0: பெரும்பாலான அந்த பாடல்கள் 7 வாரங்களாக காற்றலையில் கலந்து போட்டியிலே சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள். அத்தனை சிறந்த பாடல்களும் வருகிறது. இப்ப மாநில அளவிலே ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒவ்வொரு போட்டியிலே முதலாவது பரிசு பெற்ற அத்தனை பேரும் மத்திய போட்டி செல்வது வழக்கம். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள் அத்தனை பேரும் அந்த மாநிலத்திலே முதலாவது பரிசை பெற்றவர்கள் தான். அவர்களுக்குள்ளே போட்டி வைத்து திறமைசாலியை கண்டுபிடித்தவர் தான் நாடளாவ ரீதியிலே முதலாவதாக வருவார். அதே போன்று இப்பொழுது இந்த தேர்தலில் பாட்டி சவாரி 8 வந்து கடந்த 7 வாரங்களும் அந்த பாடல்கள் முதல் பாடல்களாக தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள் போட்டியிலே நிற்கின்றது. அந்த 7 இது சிறந்த பாடல் என்று தெரிவு செய்யும் ஒரு கடைசி இறுதி சுற்று தான் இந்த சுற்று. பின்பு வளையப்படி நாங்கள் செல்வோம் ஒவ்வொரு வாரமும். அந்த வகையில் இந்த 7 பாடலும் உங்களால் தெரிவு செய்யப்பட்டது, மனதை கவர்ந்த பாடல். இந்த 7 பாடல்களுக்கும் அதிசிறந்த பாடலாக வரப்போகின்றது என்று ஒரு பாடல், அது எந்த பாடல் என்று இப்பொழுது தெரியாது, உங்கள் கையிலே தான் இருக்கின்றது. உங்கள் பொன்னான வாக்குகளை இங்கே வாக்குச்சாவடியில் வந்து நிதானமாக சிந்தித்து நீங்கள் சுதந்திரமாக வாக்களிக்க இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டார்கள், உங்களுக்கு மூளை சலவைகள் தர மாட்டார்கள், உங்களுக்கு கையூட்டு தந்து அதாவது இளஞ்சம் கொடுத்து உங்களை திசை திருப்ப மாட்டார்கள். உங்கள் சிந்தனையில் உங்கள் மனதுக்கு உங்கள் மனோ நிலைக்கேற்ப பாடல்கள், இந்த பாடல்கள் எதுவாக இருக்கும், இவைதான் சிறந்த பாடல்கள் அல்ல. எங்கள் தென்னகத்து திரைவானில் வந்த திரைப்படங்கள் கோடிக்கணக்கான பாடல்கள் கொட்டி கிடக்கின்றன. அவற்றுக்குள்ளே தெரிவு செய்து கொண்டு வந்து சில பாடல்களை 7 சுரங்கள் என்றபடியால் 7 பாடல்களை வாரம் வாரம் தந்து 7 வாரங்கள் தொடர்ந்து நடந்து நாங்கள் தெரிவு செய்து கொண்டு வந்த பாடல் அத்தனையும் அந்த 7 பாடல்களும் இன்று போட்டிக்கு நிற்கின்றன. தங்களுக்கு தாங்கள் இலக்கத்தை போட்டி கொண்டு அதிலே சற்று கடினமாக இருக்கும் உங்களுக்கு தெரிவு செய்யறதுக்கு. முதலாவது நிலையிலே நிற்கின்றது, முதலாவது வரிசையிலே அங்கே வந்து முதலாவது இலக்கத்தை கட்டிக்கொண்டு நிற்பது அன்பு நடமாடும் கலை கூடமே. 2வது இலக்கத்தோடு வந்து நிற்கின்றது, நிலவு வந்து பாடுமோ. 3வது இலக்கத்தோடு வந்து நிற்கின்றது, காற்று வாங்க போனேன். 4வது இலக்கத்தோடு வந்திருக்கின்றது, உன் கண்ணில் நீர் வழிந்தால். 5வது இலக்கத்தோடு வருகின்றது, கண் போன போக்கிலே கால் போகலாமா. 6வது இலக்கத்தில் வந்து நிற்கிறது, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. 7வது இலக்கத்தோடு வந்திருக்கின்றது, வெண்ணிலா வானில் வரும் வேளையிலே நான் விழித்துக் கொண்டேன். இந்த 7 பாடல்களும் 7 வாரத்திலே முதல் பாடலாக தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள். அந்த முதலுக்கு முதல் எதுவென்று இன்று தேர்ந்தெடுப்பதுதான் இன்றைய தேர்தல். அதனால் தேர்தல் காலங்கள் அங்கே நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. சரியான உங்கள் மனதுக்கு சரி என்று படுகிறதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றுதான் இன்றைய போட்டி. எங்கே கேட்டுக்கொண்டே வாருங்கள், விரைவாக வந்து பாடல்களை விரைவாக அல்ல, நீங்கள் உங்கள் இறுதி நேரத்தில் கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் கடினப்படாமல் இலகுவாக சுதந்திரமாக வந்து பதிவிட்டு செல்லுங்கள். அடுத்த உறவு வாக்களிக்க வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம், முகமது ராபிக் அவர்களே. இரவு வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் பகல் வணக்கத்தை தருகின்றேன். நிலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றேன். இப்பொழுது வாக்களிக்க போகணும், வாக்களிக்க போகுமா வாக்குச்சாவடிக்கு?
1: போகலாம், போகலாம்.
0: நல்லது, வாக்குச்சாவடிக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன்.

0: நல்லது. முகமது ராபிக் அவர்கள், உங்களுடைய வாக்குகளை அழகாக தந்தீர்கள். சரி, இந்த நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: நாளைய படம் வந்து ஆவாரம்பு.
0: ஆவாரம்பு
1: படம் பேர் ஆவாரம்பு. சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது செல்ல கீழியா, அந்த பாடலையா?
0: சாமி கிட்ட எங்க பெரிய பாடங்கள் பா கேட்டோம்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது செல்ல கீழியே, அந்த பாடலையா?
0: சொல்லி வச்சு சேர்ந்தது. நல்லது மகனே, இணைந்து திறப்பித்ததுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: அடுத்த வாக்காளரிடம் செல்கின்றேன். எங்கே அடுத்த வாக்காளர் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் பி பி பிரகாஷ் அவர்களே. வணக்கம் வணக்கம் மகனே. வாக்கு போடுவதற்கு எப்படி உங்களுக்கு போட்டி கடுமையாக இருக்கின்றதா பாடல்கள்?
2: இல்லப்பா, இவ வந்து எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு சுற்றுலையும் ஜெயிச்சவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்த்து திரும்ப ஒரு சுற்றுல வைக்கிற மாதிரி இருக்கு. நல்லாதான் இருக்கு.
0: அதான் இது வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு சுற்றுலே முதலாவதா வந்தவர்கள்
2: மத்திய
0: அதே
2: போன்று
0: எல்லோரும் வந்து இதிலேதான் சரியான தெரிவு. அதி சிறந்த பாடல் என்று நாங்கள் தெரிவித்தோம். 7 வாரங்களுள் வந்த பாடல் 8வது பாட்டு சவாரி தருகின்றோம். சரி, நாங்கள் வாக்குச்சாவடி. அப்ப வாக்களிக்க செல்வோமா?
2: போலாம்பா.

0: கல்யாணத்தோடு வந்துவிட்டோம். இப்பொழுது உங்களுடைய நாளைய விருப்ப பாடலே கூடலாம். என்ன பாடல் நாளைக்கு உங்களுக்கு தேவை?
1: நாளைக்கு வந்து சின்னவர், பிரபு நடிச்ச சின்னவர்ங்கிற படத்துல இருந்து அந்தியில வானம் தந்தனத்தான் போடும் அலையோடு சிந்து படிக்கும் அந்த பாட்டு.
0: அற்புதம். அந்தியிலே வானம் இப்பொழுது அந்த நேரத்திலே வந்த வாக்கை தந்தோடு உங்களுக்கு இந்த பாடல்களை தெரிவு செய்வதில் கடினமாக இருந்ததா? எல்லாம் முதலாவதா இருக்கின்றது எதை தருகிறது இல்லையா? பாடல்கள் அத்தனையும் சிறந்த பாடல்கள். நன்றி நன்றி. ஒவ்வொருவரும் மனதில் பிடித்த பாடல் தானே நாங்கள் தர வேண்டும். அதனால் உங்களுடைய வாக்கு பாடல்கள் பாடல்கள் பதிவு. நன்றி நன்றி. நீங்கள்
1: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்களை.
1: நன்றி
0: நன்றி மகனே நன்றி. இப்ப ஞானசேகரம் வந்து சென்றீர்கள், மீண்டும் பெறலாம்.

0: வருகின்றார் எங்கள் அன்பு நெஞ்சம் ஞானசேகரன் அவர்கள். ஞானசேகரன், நலமாக இருக்கின்றீர்களா?
1: வளமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் அப்பா. தங்களை நண்பர்கள் வணக்கம்.
0: நண்பர்கள் வணக்கத்தை அந்த உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை நான் தருகின்றேன். நலமாக நலமாக இருப்பதை மகிழ்கின்றோம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். இன்று மாலை நேரத்தில் நீங்கள் காற்றலைக்கு வந்தீர்களா? நேர் நேரத்திலே நான் நினைத்தேன் நல்லது. இன்று பணியில் இருக்காங்க. ஆலய திருவிழாக்கள், தேர்தல் நடவடிக்கைகள் நடக்கின்றதா? எல்லோரும் கொஞ்சம் பணியோடு தான் இருப்பீர்கள். சரி, இப்ப வாக்குச்சாவடிக்கு செல்வோமா? பாடலை தரப்போகின்றீர்களா?
1: வாக்குச்சாவடி போடுவோம், வாக்கை போட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம்
0: வாக்குத்தானே முக்கியம் இல்லையா?
1: ஆமா.

0: நல்லது ஐயா, நீங்கள் நிதானமாக நிதானித்து வாக்கை நன்றாக தந்திருக்கின்றீர்கள். அந்த வேளையிலே எல்லாம் முதலாவது வந்த பாடல்களா, உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள் தான், நேயர்களால் தெரிவு செய்யப்பட்ட பாடல். இப்ப பெஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் அந்த வகையில அது பிரபாவன்னு ஞான எங்களுடைய பிரகாஷ் அவர்கள் பேரை சூட்டிவிட்டு சென்றார், பாடியும் காட்டியிருந்தார். சரி, உங்களுக்கு நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும், என்ன திரைப்படத்துல?
1: அபூர்வதாங்கல் படத்துல இருந்து கேள்வியின் நாயகனே.
0: சிறப்பான ஒரு பாடல் ஐயா, கேள்வியின் நாயகனே. என் கேள்விக்கு பதில் என்ன ஐயா? கேள்வியின் நாயகனே என்ற பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கதம்பத்திலே கிடைக்கும். அபூர்வராங்கல் திரைப்படத்திலிருந்து காத்தலையில் வந்து இன்று போட்டிக்கு பெஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் தெரிவு செய்ய வந்த உங்களுக்கு நன்றியை கூறியும். முதல் எது முதல், முதலுக்கு முதல், அப்படிதானே? முதலுக்குள் முதல் சரியா, தமிழக முதலுக்குள் முதல் அருமையாக வாராந்தம் வந்து முதல் இடத்தை பிடித்த பாடல்கள் இன்று எல்லாம் சேர்ந்து வந்து நிற்கும் வேளையில் அந்த முதல்களுக்குள்ளே எது முதல் ஒன்று என்று தேடிக்கொள்ளுகின்றோம். பெஸ்ட் இந்த
1: முதலுக்கு சுந்தரம் அவர் பாட்டு பாடிப்பாங்கப்பா, ஒன்றில் இருந்து ஒன்று, ஒன்றாக ஒன்று, ஒன்றை விட்டு ஒன்று, ஒன்று போல ஒன்று, ஒன்றுக்காக ஒன்று அப்படின்னு. அது மாதிரி
0: இப்ப வாங்கிருக்கு,
1: அந்த ஒன்றுக்கு எந்த ஒன்று வருது என்று தெரியவில்லை.
0: முதலாக வர இருக்கிறது இறுதியில தெரியும் தானே, எல்லோருடைய வாக்குகளின்படி இறுதியில தெரிந்தா இது வந்து
1: ஆர்வமாக உள்ள ஆர்வமாக உள்ளோம்.
0: ஏழு வாரங்களுக்குள்ளும் வந்த முதல் பாடல்களுக்கு எட்டாவது பாடல் முதலுக்குள் முதல் கே பி சுந்தரம்மாங்கள் கூடிய முதலுக்குள் முதல் அதென்று பார்ப்போம். நல்லது உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அங்கே எப்படி செல்கின்றது விரத காலங்கள், திருவிழா காலங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது?
1: திருவிழா காலங்கள் நல்ல மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இன்பமாகவும் போகின்றது. அதே சமயம் தேர்தல் காலங்கள் அதாவது பொழுதுபோக்கு திருவிழாவுக்கு வந்து மாற்றாக இடையூறாக இருக்கிறது.
0: இடையூறு தான் தேர்தல் அல்லவா? நல்லது நல்லது ஞானசேகரன், இன்னும் ஒரு அன்பு வாக்காளர் வருகிற அவரை அழைத்து விடுகின்றேன்.
1: நன்றியப்பா, நன்றியப்பா, மகிழ்ச்சிப்பா, நீங்க அழைப்போம்.
0: நன்றி, வணக்கம். வணக்கம் விஜயராகவன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா,
0: நலமாக
2: இருக்கின்றீர்கள்.
0: இரவு வணக்கத்தை உங்களுக்கு இரவு வணக்கத்தை நான் கூறும் போலையில் எங்களுக்கு நீங்கள் பகல் வணக்கத்தை தந்தீர்கள், நன்றிகள். நலமாக இருப்பது வாழ்த்துக்கள். தூங்கி எழுந்து வருகிறீர்கள், தூக்கத்துக்கு சென்று விட்டீர்களா? சரி, அப்ப வாக்களிக்க போகின்றீர்களா இப்பொழுது? அல்ல, பாடலுக்கு அப்ப வாக்குச்சாவடிக்கு செல்வோம். உங்களை அழைத்து செல்கிறேன் வாக்குச்சாவடிக்கு. அப்படியே இருக்கும்.

0: ஆயிரம் வந்து நாளை பாடல் வந்து உன் கண்ணில் நீர் வடிந்தால், அந்த பாடலே முதல் பாடலே.
1: அப்படி நீங்க கூற முடியாது, அப்படி கூற முடியாது. இந்த போட்டியிலே வந்த பாடல்கள் கேட்க வேண்டாம், வேறு பாடல் தாருங்கள்.
0: வேறு பாடல் வந்து நினைத்ததை முடிப்போம் ஐயா.
1: நினைத்ததை நீங்கள் முடிப்பீர்களா? கெட்டிக்காரன் தானே நீங்கள். நினைத்ததை முடிப்பவன், நினைத்ததை முடிப்பவன் நான் நான் நான் என்று கூறுவீர்கள்.
0: அந்த படத்துல வந்து பூமழை தூவி அந்த பூமழை
1: பூமழை தூவியா? சரி சரி, பூமழை தூவி. நல்லது நல்லது. விஜயராகவன் அவர்களே, நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள், வாக்களித்தமைக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி நிகழ்ச்சி முடிவிலே இன்றைய பாடல் எது முதலாவது பாடல் என்று தெரிய வரும். வாழ்த்துக்கள்.
0: புதிய நேயர்கள் வாழ்த்துக்கிறாங்க, ரொம்ப பேர் கலந்துட்டு வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: பண்பலை மூலமாக.
1: நன்றி, உங்கள் வாழ்த்துக்கள் அவரை சென்றடையும் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி.

0: என்னெங்கில் உதிரம் கொட்டுதடி.
1: இனியான அந்த பாடல்கள் இன்று தேர்வுக்கு வந்திருக்கின்றன. பாட்டு சவாரி எட்டிலே முதலுக்குள் முதல், பெஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் என்று தேடிக்கொண்டு வரும் வேளையிலே ஃபர்ஸ்ட் இன் த பெஸ்டாக இன்று எது வருகின்றதோ தெரியாது. முதலாவது பாடலாக, முதலுக்குள் முதலாவதாக வருகின்றது. ஒவ்வொரு வாரமும் முதல் வரிசையில் வந்த பாடல்கள் தெளிவாகும் வகையிலே அந்த பாடல்களை நாங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டு வந்து வாக்களித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அன்பு உறவுகள் பலர் வந்து வாக்களித்திருக்கின்றார்கள், இன்னும் பலர் வர இருக்கின்றார்கள். அந்த வேளையிலே பாடலின் வரிசை உங்களுக்கு தடுமாற்றமாக இருந்தால் இங்கே நிலையத்திலிருந்து அன்பு மகள் மீரா அவர்கள் பாடல்கள் ஏழு பாடல்களையும் தந்ததோடு அல்லாமல் எனக்கு ஒளிப்பதிவிலும் உதவியாக இருக்கின்றார். அப்போது வந்து இது ஒரு சிரமமான விடயம்தான், அங்கு பாடல் தர வேண்டும், இங்கு நிப்பாட்ட வேண்டும், வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும், பதிவு செய்ய வேண்டும் என்று இரண்டு கை போதாது. அந்த இடத்திலே மகள் மீராவும் எனக்கு ஒத்தாசையாக இருப்பது வாழ்த்துக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. அவர் தானே எங்களை ஆக்கிவிட்டவர். இந்த நிலைக்கு முதலுக்குள் முதல் என்ற பாடலை தேடி என்ற நிகழ்ச்சியில் பாட்டு சவாரி எட்டிலே கலந்து கொண்டு பாடல்கள் ஏழு வாரங்களில் முதலாவது பாடலை கேட்ட பாடல்கள் இன்றைய முதலாவதாக வருகின்றது என்ற கடும் போட்டி மிகவும் கடுமையாக இருந்தது. இதை யாரை தெரிவு செய்வது என்ற எண்ணத்திலே இருக்கும் ஒரு தேர்தல் போன்று இன்று எந்த பாடலை தெரிவு செய்வது என்று நீங்கள் கொஞ்சம் தடுமாறிக்கொண்டிருப்பீர்கள் என்று இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. இன்னும் வரவேண்டிய வாக்குகள் வர இருக்கின்றது, வாக்குச்சாவடி திறந்திருக்கின்றது, வந்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது ஒரு முக்கியமான போட்டி என்று

ஐந்தாவது இயக்கத்தை தாங்கி வந்து நானும் போட்டிக்கு வந்திருக்கின்றேன் என்று ஓடி வந்த அந்த பாடல் காற்றலையில் ஒலித்தது. அன்பு உறவுகளே, இந்த ஐந்தாவது வாரத்திலே நீங்கள் வந்து தெரிவு செய்த முதல் பாடல் தான் இந்த பாடல். முதலுக்குள் முதல் தேடுகின்றோம், பெஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் எது என்று தேடும் இந்த வேளையில் மனித தமிழ் வானொலி காற்றலையில் கலந்து விடுகின்றது. உங்களுக்கு ஏழு பாடல்களையும் பயிற்சியாக உங்கள் ஞாபகத்துக்கு, நல்ல ஞாபகத்தில் இருக்கின்றது. இருப்பினும் உங்களுக்கு தெரிவு செய்தது சற்று கடினமாக இருக்கிறது. இதிலே நீங்கள் பார்க்க வேண்டியது இசை, பொருள், வரிகள், கவிதை, பாடல், அது மட்டுமல்லாமல் பாடிய விதம், பாடியவர்களின் குரல், பாடலுக்கு வந்த இசை, பாடல் வந்த திரைப்படம், பாடல் வந்த காட்சி என்று பல விடயங்கள் இருக்கின்றது. இதுவே உங்களை எது கவர்ந்திருக்கின்றது? இந்த பாடல்களில் வரும் இந்த விடயங்கள் அத்தனையும் சேர்ந்து ஒரு பாடலில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பாடல் எது உங்கள் மனதை இன்று கவர்ந்திருக்கின்றது? முதலுக்குள் முதல் தேடுகின்ற, முதலாக தெரிவு செய்து ஒவ்வொரு பாடலும் தந்த இலகுவாக இருந்தது. ஒரு பதத்திலே ஏழு பதத்தை ஏழு பாடலை தந்து தெரிவு செய்த வேளையிலே இன்று அந்த தெருவிலே வந்த ஏழு பாடல்களும் போட்டியிலே நிற்கின்றது, கலந்து வந்து நிற்கின்றது. ஆதலால் மாநில அளவிலே நடந்த போட்டி இப்போ மத்திய அளவிலே வந்து நாடலாவ ரீதியிலே வெற்றி காண்பது போன்று ஏழு வாரங்களாக ஒலித்த பாடல்களில் முதலாவதாக வந்த பாடல்கள் அந்த எட்டாவது வாரத்தில் இந்த முதலாவதுக்குள் எது முதலாவதாக இருக்கும் என்று தேடும் ஒரு சுவாரஸ்யமான போட்டியாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரிவு செய்வது கடினமாக இருக்காது, ஆனால் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு முதலுக்குள் முதலை தேடும் பட்சத்தில் அடுத்த பாடல் வருகின்றது. ஆறாவது பாடலாக என்ன பாடல் நிற்கின்றது கேட்டு பார்ப்போம்.

நான் பேசியது உங்களுக்கு ஒன்றுமே கேட்கவில்லை. நான் ஆளியை பதித்து விட்டிருந்தேன். ஏனென்றால் இரண்டு கைகளாலும் மாறி மாறி நான் நடமாட வேண்டிய நிலையிலே தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. முதலாவது இலக்கம் கொண்டு வந்த பாடல் அன்பு நடமாடும் கலை கூடமே. இரண்டாவது இலக்கத்தோடு நிற்கின்றது நிலவு வந்து பாடுமோ. நானும் வருகின்றேன் என்று மூன்றாவது இலக்கத்தை கழுவி கொண்டு வந்திருக்கின்றது காற்று வாங்க போனேன். ஏன் நான் வரக்கூடாதா போட்டிக்கு என்று நான்காவது இலக்கத்தை கொண்டு வந்திருக்கின்றது. தான் நாலாவது இலக்கத்தில் நிற்கின்ற எனக்கு தாருங்கள் வாக்கு என்று கேட்கின்றது உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல். ஏன் நான் தலைத்தவளா என்று கண்டு கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற பாடல் ஐந்தாவது இலக்கத்தை கொண்டு வந்திருக்கும் வேளையிலே என்னை விட நீங்கள் முந்த முடியாது என்று ஆறாவது இலக்கத்தை கொண்டு வந்து முன்னுக்கு நிற்கின்றது நீலவான ஓடையிலே என்ற பாடல் முன்னாலே நின்று எங்களை காட்டிக்கொண்டு அந்த வேளையில ஏழாவது பாடல் நீங்களெல்லாம் சரியில்லை நான் தான் சிறந்தனான் என்று வந்திருக்கின்றது வன்னிதாபானில் வரும் வேளையிலே என்ற ஏழாவது பாடல். இந்த ஏழு பாடல்களும் கடந்த ஏழு வாரங்களில் வெற்றி கொடி நடுத்தலையிலே கிரீடத்தை சுமந்து நான் தான் முதலாவது நான் தான் முதலாவது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தெரிவு செய்த பாடல் இன்று அந்த ஏழு பேரையும் கொண்டு வந்து காற்றலையில் எட்டாவது முதலுக்குள் முதல் பெஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் இன் த பெஸ்ட் என்று சொல்லி முதல் முதலுக்குள் என்று கண்டு ஓடி வந்து நிற்கின்றன. இவற்றை தெரிவு செய்தவர்கள் உங்களுக்கு கடிதங்கள் இருக்கின்றது என்று எனக்கு தெரிகின்றது. இருப்பினும் பாடல்களை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து தருகின்றேன் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. எத்தனை உறவுகள் இன்னும் வர இருக்கின்றீர்கள் விரைவாக வர வேண்டும். வாக்குச்சாவடியை அவர்கள் விரைவாக பூட்டி விடுவார்கள். ஓடி வாருங்கள் ஓடி வந்து உங்கள் தெரிவை தாருங்கள்.

0: ஃபாரூக் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் வணக்கம் ஃபாரூக் அவர்களே.
1: வணக்கம் அப்பா. எப்படி அனைவருக்கும்
0: அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கூறிய உங்களுக்கு நாங்கள் அனைவரும் வணக்கம் கூறுகின்றோம். நலம் கூறிய உங்களுக்கு, நலம் கேட்ட உங்களுக்கு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். அங்கே சவுந்தரியாவில் இப்பொழுது நிலைமை எப்படி இருக்கின்றது? காற்றலை எப்படி இருக்கின்றது? வானிலை எப்படி இருக்கின்றது? உங்களுடைய பணியாளர் எப்படி இருக்கின்றது? அற்புதமாக
1: அனைத்தும் அருமையாக இருக்கிறது. அற்புதமாக அருமையாக நிம்மதியாக இருக்கிறது.
0: ஆமா, உள்ளே இருந்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படித்தான் இருக்கு. வெளியே இல்லை. முதலுக்குள் முதல் தேடி திரிகின்றோம். ஏழு வாரங்களாக நீங்கள் தெரிவு செய்த முதல் பாடல்கள் இன்று அந்த முதலுக்குள் இன்று ஒரு முதலை தெரிவு செய்ய வந்திருக்கின்றோம். முதலையை அல்ல, முதலை. முதல் எது முதலாவதாக வரக்கூடாது? முதலுக்குள் முதலாவது தேடுகின்ற இந்த வேளையில் நீங்க வாக்களிக்க போகின்றீர்களா, பாடலை கேட்க போகின்றீர்களா?
1: வாக்களிக்கிறோம்.
0: சரி, வாக்களிக்க செல்வோமா? செல்வோம், வாக்களிப்பதற்கு ஆயத்தமாக.

0: உங்களை பார்த்து பார்த்து கண்கள் கூத்திருக்கின்றதாண்டி அவர்களுக்கு அப்படித்தான். அவர்களை பார்க்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து உங்கள்
1: கண்கள்
0: நீ வருவாரு. போடியை பற்றி என்ன
2: நினைக்கின்றீர்கள்?
1: அருமையை பாருங்க, நல்ல சிறப்பா போற
0: நாளம் ஒரு பதத்திலே ஏழு பாடல். இன்று ஏழு வெற்றியாளர்களும் வந்து நிற்கின்றார்களே, யார் எங்களுக்கு சிறந்தவர்கள்?
1: ஒன்று
0: ஒன்று இந்திய பாடலாக
1: இருக்கின்றது.
0: சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். போட்டி முடிவிலே எந்த பாடல் என்று 49 பாடல்கள் கேட்டு நீங்கள் கடந்த 7 வாரங்கள். அப்ப இந்த 7 பாடல்களுக்கும் இந்த பாடல் முதலாவதாக வரும் பாடல். 7 பாடல்களுக்கு மட்டும்தான் முதலாவது அல்ல, 49 பாடல்களுக்கும் முதலாவதாக வரப்போகின்றது அல்லவா?
1: அதான்
0: ஒவ்வொரு பாடலையும் அந்த பாடலை இன்று கொண்டு வந்திருக்கின்றோம். மத்திய போட்டி, மாநில போட்டியிலிருந்து இப்ப நாடு தலைமையை போட்டி நடக்கின்றது. அப்புறத்தான் தேர்தலும் வருகின்றது. தேர்தலும் கவனமாக கவனமாக வாக்களிக்க 6 தேதி தேர்தல் இல்லையா? உங்களுக்கு தபால் வாக்கு இருக்கின்றதா?
1: இல்லையா? இல்லையா?
0: அப்படி என்ன நாட்டிலே
2: இருக்கு?
0: வணக்கம் தேவா. வணக்கம்.
3: ஒன்னும்
0: கேட்கவில்லை, நீங்க பேசுவது.
3: ஐயா, அந்த ஓட்டு போட்டது எல்லாம் காதல் விட்டுட்டே இருக்கு. பாட்டு ஓடி விட்டுட்டு ஓட்டு போடுறதும் காதல் ஓடும்.
0: ஓட்டு போட்டுக்கொண்டே காதல். இப்பொழுது ஓட்டு கேட்கின்றதா? சரி, தவறுதல் நடப்பது வழக்கான இதுகளெல்லாம் பெரிய பெரிய தவறுகளாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நன்றி, நன்றி இணைந்து கூறிய வைக்க வாழ்த்துக்கள் தேவா. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மன்னர் தமிழ் சேவையிலே அங்கே பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. நாங்கள் பேசுவது கேட்டுவிட்டது என்று லீக் அவுட் ஆகிவிட்டதாம். அந்த வாக்கு தள்ளுபடியாக்க வேண்டுமோ தெரியவில்லை, என்ன மாதிரி குற்றப்பத்திரிகை வருகிறதோ தெரியவில்லை. இருப்பினும் தொடர்ந்து

பாடல்கள் மாறி மாறி ஒலித்துக் கொண்டிருப்பதை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஃபாரூக் அவர்கள் வந்து கூறியது போல சுவாரஸ்யமாக இருக்கின்றது பாடல் போட்டி. இன்று நாங்கள் தெரிவு செய்யும் முதல் பாடல் 49 பாடலுக்குள்ளே சிறந்த பாடலாக வர இருக்கின்றது. அந்த வகையிலே 7 பாடல்களையும் கேட்டு நீங்கள் மகிழ்ந்து கொண்டு அந்த பாடல்கள் நன்றாக சுவைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதில் எந்த பாடல் நல்ல பாடலாக எல்லோருக்கும் பிடித்திருக்கு? இந்த 49 பாடல்களுக்கும் இந்த பாடல் நல்லாக இருந்திருக்கின்ற ஒவ்வொரு தெருவிலே வந்து இன்று வந்திருக்கின்றது. பாடலுக்குள் பாடலாக, முதலுக்குள் முதலாக, ஃபர்ஸ்ட் இந்த பெஸ்ட் என்று தேடி கொண்டு போவதற்காக வரும் பாடல் எதுவென்பதை இன்னும் தேர்தல் முடிவிலே, தினம் 1 மணி நேரம் இருக்கின்றது தேர்தல் முடிவு வருவதற்கு. அந்த அன்பு உறவுகள் வந்து இப்பொழுது 8 உறவுகள் தான் வந்திருக்கின்றார்கள். இன்னும் பாதி வாக்காளர்கள் வரவில்லை. அவர்கள் வர வேண்டும், பதிவை தர வேண்டும், பாடல்களை தெரிவு செய்து தங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன்.

0: அடுத்த வாக்காளர் வருகின்றார் குவைத் நாட்டிலிருந்து. வணக்கம் குவைத் நாட்டு வாக்காளர் அவர்களே. ஜோர்ஜ் வணக்கம. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கிறீங்களா ஜோர்ஜ்?
1: நலமா இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி ஐயா இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக வளமாக இருக்கின்றோம். உங்களுக்கு இப்பொழுது உங்கள் பணி முடிவு அடைந்திருக்குமா?
1: முடிவு அடைந்தது இப்ப திரும்ப ஒரு கூப்பிட்டாங்க, போய் செஞ்சு
0: கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தான் எந்த நேரம் பேரு நீங்கள் முதலுக்குள் முதல் ஐயா. நீங்கள் மற்ற தொழிலாளர்களுக்கு நீங்கள் சென்று பணி செய்வதற்குள்ள நீங்கள் ஒரு முதலாவது ஆள் தான் பார்க்க தெரியும். அந்த வகையில இப்ப நாங்கள் பாட்டு சவாரியிலே 8வது இலக்கத்திலே வந்திருக்கோம். 8வது பாட்டு சவாரியிலே முதலாவதாக இந்த பாடல் அத்தனைக்கு முதலாவதாக எது வருகின்றது தெரிவு செய்ய வந்திருக்கோம். கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோமா, பாடலை கேட்போ சிறப்போகின்றீர்களா?
1: வாக்குச்சாவடி சென்று வாக்களித்து

0: நாளை பாடலைய தாய்மேல் ஆணை படம்.
1: தாய்மேல் ஆணை என்ற திரைப்படத்தில இருந்து என்ன பாடம்?
0: வாய்க்கா வரப்புக்குள்ள வயசு பொண்ணு ஒதுங்கி ஒதுங்கி போகுது, அந்த பாடல் ஐயா.
1: என்ன மாதிரி என்ன மாதிரி? வாய்க்கால் வரம்புக்குள்ள வயசு பொண்ணு ஒதுங்கி போகுதா? வாய்க்கால் வரம்புக்குள்ள நீங்கள் வயசு பொண்ணை ஒதுங்கி போக செய்திருக்கின்றீர்கள். எல்லாரும் உங்களை கண்டவன் ஏன் அப்படி அது போகுது? வம்பு பண்ண வருகின்றார் என்று அப்படித்தானே. இது வந்து இந்த தாய்மேல் ஆணை திரைப்படமா? வாய்க்கால் வரப்புக்குள்ளே வயசு பொண்ணு, அதுவும் வயசு பொண்ணப்பா, என்ன பழக்கம் உங்களுக்கு?
0: அவர்
1: நல்லபடியா அழகா பாடுவார் இந்த இப்படியான பாடல். வயசு பொண்ணு, நல்லது மகனே. உங்களுக்கு பாடல் தெரியும், கடினம் எதுவும் இருந்ததா? கொஞ்சம்
0: கடினமா?
1: எத்தனை லட்சக்கணக்கான பாடல்கள், இது ஒரு ஜுஜுபி இல்லையா?
0: நமக்கு பிடித்த பாடல், மனதுக்கு பிடித்த பாடல், வரிகள்.
1: அப்படியானால் இந்த பாடல்கள் ஏதாவது பாடலை நீங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்த பாடலை இதற்கு முன்பு கேட்டிருக்கின்றீர்களா வானொலியில் தரும்படி? சரி, நல்லது. ஏழு வாரங்களாக 49 பாடல்களுக்கு தெரிவு செய்த 7 பாடல் என்று போட்டிக்கு நின்ற வேளையிலே அதுக்கு நீங்கள் வந்து பங்கு பெற்று சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள், இழைப்பாருங்கள். இப்பொழுது இன்னும் 40 நிமிடங்களிலே போட்டியின் அறிவிப்பு வரும், எந்த பாடல் தெரிவுக்கு வந்தது என்று. சரியா?
0: காத்துக்கொண்டிருங்கள்.
1: கேட்டுக்கொண்டிருக்குவதற்கு பாட்டின் முதல் பாடல் பெஸ்ட் இந்த பஸ்ட் இன்றைக்கு தெரிவு செய்ய.

0: பாடல்கள் போட்டியிலே
1: கண்ணில் நீர்
0: போட்டியிலே கலந்து கொண்டிருக்கும் பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பவர்களே, அந்த வகையிலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாடல், இப்பொழுது ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாடல் நான்காவது இலக்கத்தோடு வந்து நிற்கின்றது. நான்காவது வாரத்திலே முதல் பாடலாக தெரிவு செய்த பாடல் கேட்போமா?

0: மணவை வாக்குச்சாவடிக்கு இன்னும் வாக்குகள் வந்து சேரவில்லை. அடுத்து சிதம்பரம் வாக்குச்சாவடியிலும் பெறவில்லை, மேலும் பல இடங்களிலும் பெறவில்லை, எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு அன்பு நெஞ்சமங்கள் அன்பு விஜயராகவன் அவர்கள் ஒரு பதிவிட்டிருக்கின்றார்கள். வேலு பொக்கிஷம் பாடல்களை திரும்ப திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பு ஏற்படவில்லை ஐயா. இதுபோன்ற பாடல்களை திரும்ப நேயர்கள் கேட்டாலும் மறு ஒளிபரப்பு செய்ய மாட்டார்கள். ஆனால் எம்டிஆர் பண்பலைக்கு நிகர் எவரும் இதுவரையில் இந்த வானொலியும் கிடையாது. தங்களுக்கும் இயக்குநர் திருமதி மீரா அம்மா அவர்களுக்கும் எம்டிஆர் பண்பலைக்கும் நன்றி வணக்கம் ஐயா என்று எழுதியிருக்கார் எஸ்ஏபு விஜயராகவன், புதுச்சேரி காரைக்காலிருந்து விஜயராகவன் ஐயா எழுதியிருக்கின்றார். வாக்களித்து சென்றுவிட்டு வாக்கினுடைய முடிவுகளை தேர்தல் முடிவை எண்ணி பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அற்புதமான நிகழ்வு, சுவாரஸ்யமான உணர்வான நிகழ்வாக இருக்கும் வேளையிலே அடுத்த இலக்கத்தை தாங்கி வருகின்றது. ஐந்தாவது இலக்கத்தை கொண்டு வந்த பாடல் எங்கே பார்ப்போம். ஐந்தாவது வரிசையில் நின்று போட்டியில் நிற்கின்றது சவாரி செய்ய சொல்லி வருகின்றது பாடல். அன்பு மகளே ரேவதி வந்துவிட்டீர்கள். வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம் அம்மா. வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள் மகளே. நேற்றைய தினம் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு வந்தீர்கள், கேட்டுக்கொண்டிருந்தேன். நலமாக இருக்க வேண்டும், நலமாக நலம் வேண்டும் உங்களுக்கு என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது மகளே. அப்ப இப்பொழுது வாக்குச்சாவடியில் வந்து வாக்குப்பதிவு செய்ய வந்திருக்கின்றீர்கள், பாடல்களை தெரிவு செய்து வந்தீர்கள். பாடல்களை தெரிவு செய்தது கடினமாக இருந்ததா?
1: இல்லையப்பா.
0: சரி, அப்ப வாக்குச்சாவடிக்கு செல்வோமா? இருங்கள், அழைத்துக் கொண்டு

0: கதையத்துக்குள் வந்து விட்டோம். வாக்குச்சாவடியில ஏதாவது இடர்பாடு தடுமாற்றம் இருந்ததா உங்களுக்கு?
1: இல்லை, நான் முதலிலேயே வரிசைப்படுத்திக் கொண்டு விட்டேன்.
0: வரிசைப்படுத்திக் கொண்டு நிதானமாக நேர்மையாக, யாரும் உங்களை வற்புறுத்தாமல், தலையை கழுவாமல், லஞ்சம் கொடுக்காமல், நீங்கள் நேர்மையாக உங்கள் வாக்களை
1: அடைந்தால்
0: போட்டி பரமான போட்டி இல்ல, மாநிலங்களிலே தெரிவாகி நாடுவிய தாழ்ந்த ரீதியில் இல்ல, பெரிய போட்டி இல்ல, பாட்டுக்குள் பாட்டு, சிறப்புக்குள் சிறப்பு, முதலுக்குள் முதல் இல்லப்பா, தேடுகிறோம் பெஸ்ட் இன் தி
1: ஃபர்ஸ்ட்.
0: சரி, அந்த வகையில் சிறப்பாக உங்களுடைய பதிவு இருந்தது, உங்களுடைய வாக்கு சிறப்பாக, ஒழுங்காக, நிதானமாக, நேர்மையாக செய்தீர்கள் என்று தெரிய வரும் வேளையில் என்ன பாடலை நாளைய தினம் கேட்கப் போகின்றீர்கள் மகளே?
1: நாளைய தினம் சொல்கிறேன் அப்பா, இப்பொழுதே சொல்லிவிட்டேன்.
0: ஆமா, இப்பொழுது சொல்ல வேண்டும்.
1: சொல்கிறேன் அப்பா, நாளைய தினம் எனக்கு உன் கண்ணில் நீர் வழிந்தாலே தாங்க.
0: அது பாடல் இந்த போட்டியிலே நிற்கின்றதம்மா, போற ஒரு பாடல் கேளுங்கள்.
1: என்ன
0: பாடலாக இருக்கும்
1: வேற வந்து? இருங்கப்பா, கரையில நிறைய பாடல் இருக்கிறதப்பா.
0: ஆமா, ஒன்னு தான்
1: அன்பு அன்பு மேகமே இங்கு ஓடிவா.
0: அற்புதமான ஒரு பாடலை கேட்கின்றீர்கள், அன்பு மேகமே. இந்த பாடலும் ஒரு தடவை போட்டிக்கு வந்த பாடல்,
1: அன்பு அன்பில் வந்தது ஏழு பாடல்.
0: ஆமா ஆமா, இங்கு வந்து இந்த போட்டியை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்?
1: நல்ல நல்ல இது போட்டி அப்பா, இது பாடல்களை தெரிவு பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கப்பா.
0: எல்லாம் நல்ல பாடல்கள், என்ன நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சது பாடல்கள் தானே. நல்லவரை நல்லவராக
1: விடுவது,
0: எதை
1: சொல்வது, எதை விடுவது என்று தெரியவில்லை.
0: ஆனா அந்த வேளையில இந்த எல்லா பாடல்களும் உங்கள் உள்ளத்தை கவர்ந்த பாடல்கள் தான். அதிபூர்ணமாக இன்றைய மனநிலை, இன்று உங்கள் உள்ளத்தை கவர்ந்த பாடல்களை தானே நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இப்பொழுது நீண்ட நாள் திருக்குறள் கேட்கவில்லை, திருப்புகள். ஆனால் இப்பொழுது ஒரு திருப்புகளை பாடினால் எல்லோரும் வருவார்கள் என்று நேரம் கிடைக்கின்றது. ஒரு பாடலை பாடுங்கள், ஒரு திருப்புகளை.
1: நீங்கள்
0: கொண்டு வாருங்கள், வாக்களிக்க வருவர்கள் எல்லாம் அடையாள அட்டைகளை எடுத்து வைத்து வர வேண்டும் அல்லவா? நீங்கள் கொண்டு வாருங்கள்.
1: இதுலயும் முக்கியமானது ஒன்று கண்ணர். கரகரப்பிரியால ஒரு பாடல்
0: எடுக்கிறேன்.
1: இதை நான் இதையும் தயார் செய்து வந்திருந்தால் நன்றாக எழுதியிருக்கும். இதோ
0: வந்துவிட்டேன். அப்பா கேட்டு விட்டார்.
1: பரவாயில்லப்பா, கரகரப்பிரியா டிக்ஷனரியை பார்த்துட்டு இருக்கேன்பா. இதோ வந்துவிட்டேன்.
0: மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, வாக்காளர்களுக்களே வாக்காளர் இழைப்பாறு நேரம் இது. இந்த இடைவேளை நேரத்திலே அன்பு மகள் ரேவதியின் குரலிலே ஒரு திருப்புகள் கேட்டால் எப்படி இருக்கும் என்று எண்ணினேன். உடனே கேட்டுவிட்டேன், அவரும் ஒத்துக்கொண்டு விட்டார். தருகின்றார் திருப்புகளை, அவரை கேட்டுக்கொள்வோம். கரகரப்பிரியா ராகத்திலே எடுத்து வரும் அந்த திருப்புகள் எதுவாக இருக்கும் என்று கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கின்றோமே. அங்கே கொண்டு வாருங்கள்.
1: திருச்சிட்டம்பலம். சால நெடுநாள் மடந்தை தாயுமதிலே அலைந்து சாமனதாக வந்து புவினே சாபகமும் ஆனபின்பே சீரியழுதே கிடந்தே தாரணியிலே தவழ்ந்து விளையாடியே பாலன் எனவே மொழிந்து பாவு மொழி மாத தங்கள் பாரதனமே தனை பொருந்தே பார்மிசையிலே முழன்றே பாய்நரவேதாமே பாதமலச்சேர தருவாயே ஆலமமுதாக உன் திங்கள் ஆடரவுன தந்த முருகோடி ஆனைமதி ஆனைமடு வாயில் அன்றே மூலமெனவோலமென்ற ஆதி முதல் நாரணன் தன் மருகோணியே கோடை நகர் வாழ வந்த பெருமாளே.

0: பாணரவேதாமையின்றே பாதமலர் சேர அன்பு தருவாயே. கோடை நகர் வாழ வந்த பெருமாளே. திருச்சிச்சம்பளம்
1: சிறப்பு சிறப்பு அம்மா, இந்த நேரத்திலே இந்த பாடலை தந்த எங்களோட இடைவேளைக்கு உங்கள் இனிய குரலே அந்த பாடலை கரகரப்பிரியா ராகத்திலே இனிமையாக தந்த உங்களுக்கு முனிவர் தமிழ் வானொலி வாழ்த்து கூறுகின்றது. தேர்தலிலே வந்து பங்களித்து பாடலும் பாடலையும் கேட்டு திருப்புகளையும் தந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி.
0: வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி அப்பா. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த நம்ம வானொலிக்கு ரொம்ப நன்றி அப்பா.
1: நன்றி அம்மா. நாங்கள் அடுத்த உறவு பெற இருக்கின்றார், அவர் வாக்களிக்க வர
0: வேண்டும்.
1: நல்லதம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொறுத்திருந்து தேர்தல் முடிவை கேட்டுக்கொள்ளுங்கள். பெஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் எது வேணும் பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி அப்பா. நன்றி
1: நன்றி. இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்து விட்டு திருப்புகளம் பாடி சென்றவருக்கு நன்றி. ஒரு வழியிலே பாடல், அடுத்தது எந்த பாடல் என்று கேட்டு பார்ப்போம்.

இனிமையான அந்த பாடல் கண் போன போக்கிலே கால் போகலாமா என்று வந்தது. அந்த பாடல் இன்று எங்களுக்கு 5வது இலக்கத்தோடு வந்த பாடல். ஒவ்வொரு பாடலையும் தெரிவு செய்வது, ஏனென்றால் எல்லாம் சிறந்த பாடலாகத்தான் இருக்கின்ற, சிறந்தவர்களுக்குள் சிறந்தவரை தேடுவது கடினம்தான். அன்பு உறவுகளே, உங்களுக்கு இன்னும் அரை மணி நேரம் தரப்படுகின்றது. அந்த அரை மணி நேரத்துக்குள் பதிவுக்கு வருபவர்கள் உடனடியாக வந்து பாடலை பதிவு செய்து செல்லுங்கள். தேர்தல் அதிகாரிகள் செல்வதற்கு நேரமாகின்றது. நாங்களும் நிகழ்ச்சியை நேரத்துக்கு முடித்து வெற்றி பாடல்கள் அதிலெல்லாம் தருவதற்கு இருக்கின்றது. அதனால் நிகழ்ச்சி சரியான நேரத்துக்கு இன்றைக்கு ஆரம்பித்தது, ஏனென்றால் தேர்தல் நிகழ்ச்சி என்றபடியால். இங்கே 6வது இலக்கத்தோடு வந்திருக்கும் பாடலையும் கேட்டு விடுவோமே. ஓடி வாருங்கள் வாக்களிப்பதற்கு. மனவையிலிருந்து எந்த வாக்கு, அந்த மனவை வாக்குப்பட்டியிலே எந்த வாக்குகளையும் காணவில்லை. வர வேண்டும், அங்கு இருக்கின்றார்கள் 4-5 வாக்காளர்கள் வந்து வாக்கு தர வேண்டும். அது காலையில் வந்து மாலையில் வந்து நேர் நேரத்தில் பங்கு பற்றிய நேரத்தில் கண்டிப்பாக வருவோம் என்று கூறியவர்கள் கூட வரவில்லை. நாகப்பட்டினத்திலிருந்தும் இன்னும் வருவதற்கு இருக்கின்றது வாக்குப்பட்டிக்குள்ளே. ஓடி வாருங்கள் வந்து பாடல்களுக்கு பதிவை செய்து செல்லுங்கள். இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:52.

குவைத் நாட்டிலே இரண்டு மூன்று வாக்குகள் இருக்கின்றன, ஒரு வாக்கு மட்டும்தான் வந்தது, மற்றவர்களும் வர வேண்டும், வாக்கை தர வேண்டும். இந்த பாடல்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் கடமைப்பாடு உள்ளோம். நாளாந்தம் எங்கள் மனதுக்கேற்ற பாடல்களை கேட்பதற்கு வானொலிகள் உதவி செய்கின்றன, ஊடகங்கள் எல்லாம் உதவி செய்கின்றன. அந்த வேளையிலே உங்கள் பெயரை கூறி உங்களுக்காக பாடலை, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களை தந்து வந்த வானொலி என்று நீங்கள் கேட்ட பாடல்களுக்குள் சிறந்த பாடலை தெரிவு செய்யுங்கள். உங்கள் கரத்திலே ஏழு வாக்குகளையும் தந்து தாமதித்துக் கொண்டிருக்க பார்த்துக் கொண்டிருக்கின்றபடியால் நீங்கள் நம்பிக்கையோடு வந்து நாணயத்தோடு உங்கள் வாக்குகளை தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன்.

0: ஆமாம், மனவை வாக்குச்சீட்டு வாக்களிப்பவர் வந்துவிட்டார் வாக்குச்சாவடிக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் ராமன் அவர்களே, நலமா இருக்கின்றீர்களா? ராமன்
1: மகிழ்வாக இருக்கிறேன் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றது. சரி, நீங்கள் இன்றைய பாடல்களை கேட்டீர்கள். தெருவுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் முதல் பாடலாக வந்தது. இன்று பாடலுக்குள் பாடலாக, வெற்றிக்குள் வெற்றியாக, முதலுக்குள் முதலாக. ரொம்ப கஞ்சா கஷ்டம்தான். இருப்பினும் ஒரு மாதிரி நீங்கள் இவ்வளவு நேரம் சென்றிருக்கிற இந்த பாடலை சரியான முடிவுக்கு வர என்று எண்ணுகின்றேன். அந்த பாடலோட வந்த உங்களுக்கு நான் உங்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்லட்டுமா?
1: போலாம் ஐயா.
0: சரி, அங்கே போ.

0: இப்பொழுது கலையகத்துக்கு வந்துவிட்டோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அற்புதமாக, ஒரு தடையும் இல்லாமல் சுதந்திரமாக உங்கள் சுய புத்தியிலே
1: வாக்களித்திருக்கின்றீர்கள்.
0: யாரும் லஞ்சம் கொடுத்து திசை திருப்பி கையூட்டு எல்லாம் கொடுத்து
1: கிடையாது,
0: கூடாது. நிதானம் இது வருகின்ற தேர்தலுக்கு ஒரு பயிற்சியாக நகைச்சுவையோடு சுவாரஸ்யமாக செல்லும் இந்த பாடல் தேர்வு. நாங்கள் நாளாந்தும் பாடல்களை கேட்கின்றோம். ஏதோ ஒரு பாடல் எங்கள் உள்ளத்தை தொட்டுக்கொண்டு தானே செல்கின்றது. அந்த வகையில் இன்றைய பாடல்களும் உள்ளத்தை தொடும் பாடலாக தெரிவு செய்திருக்கிறீர்கள். சரி, நாளைய தினம் கதம்பத்துக்கு என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமானங்களை பாட்டியா?
0: ஓ, பொய்யிலே பிறந்தவரா? கவிதைக்கு பொய் என்று இருக்கிறையா? அதனால் புலவர்கள் பொய் சொல்வது வழக்கம்தான். அந்த பொய்யிலே வந்து புகழ் பரப்பி எல்லாம் பொய் பொழுது பாடல்களை தருவார்கள். தமிழைத்தான் அவர்கள் புழுகின்றார்கள். தமிழிலே கவிதைக்கு பொய் என்னும் ஒரு கருத்து
1: இருக்கின்றது.
0: ஆமா, ஒரு பொருள் பொய்யிலே பிறந்து கவிதையிலே பிறந்து கவிதையிலே வளர்ந்தவர் என்பதை அப்படி கூறுகின்றார்கள். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்
1: பெருமானே
0: வானம்பாடி திரைப்படத்தில் இல்லையா?
1: ஆமாம்பாடி
0: என்ற திரைப்படத்திலே வந்த பாடல். இந்த பாடல் நன்றாக நீங்கள் நிதானித்து நிதானமாக வந்து இந்த தேர்தல் உண்மையிலே எங்களுடைய தேர்தலுக்கும் இது முக்கியமாக எங்களுடைய உள்ளத்துக்கு சுதந்திரம் வேண்டும். நான் விரும்பியதைத்தான் செய்ய வேணும். அது நல்லதோ கெட்டதோ நான் தெரிவு செய்ததுதான் அது வாக்கு. அந்த வாக்கை தரும் பொழுது யாரும் எங்களை தீண்டக்கூடாது, எங்களை மாற்றக்கூடாது, திசை மாற்றாமல் வீட்டிலே கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளே இந்த பாகுபாடு, அதாவது வந்து அவரவருக்கு ரொம்ப விருப்பம் இருக்கின்றது.
1: அவர்கள்
0: இங்கே பார்த்து குடும்பமா வந்து வாக்களித்த போது பாடல் அவரவற்ற விருப்பத்து கேட்டு பாடல. இதுல வந்து யாரும் தேண்டிக்க, அவர் மனதுக்கு எந்த பாடல், எந்த வரி, எந்த இசை, எந்த பாடகர் குரல் எப்படி அவரை கவர்ந்ததோ அதை மனதிலே வைத்துக் கொண்டு வந்து வாக்களிக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் ராமன். நீங்கள் வாழ்த்து சரிதா வந்து நல்ல ஒரு பாடகியா இருக்குன்னா ஒளிவு ஒளிச்சு மறைத்தா நேற்று வந்து பிடிவிட்டு போனா மீரா பாடகியே காட்டிவிட்டார். ஐயோ அம்மா, நான் தான்
1: பாடம்.
0: அவரும் நல்ல அழகாக பாடினார். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அந்த பாடல் தான் அந்த பாடல் பாடியிருந்தார். அழகாக
1: பாப்பா ரெடி பாட்டு பாப்பா தூங்கிட்டாங்க.
0: சின்ன பாப்பா இல்ல, பெரிய பாப்பா பாடணும். அம்மா பிடித்து விட்டார் உடனே. ஓசை எல்லாம் நன்றாக இருந்தேன். நல்ல குரல் அவருக்கு, நல்ல அழுத்தம் திருத்தமாக ஆறுதலாக அழகாக
1: பாடியிருந்தார்.
0: இது அந்த உள்ளத்தில் இருக்கின்ற சில எத்தனையோ தாழ்வுகளை இடப்படுபடுத்தி சொல்லும் சங்கீதம் ஒரு நல்ல பொருள். அதாவது நாங்கள் சங்கீதம் சுரபரிசியோட பாட சொல்ல சும்மா சும்மா பாடும் பொழுது எங்களை அறியாமல் எங்களை நாங்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகின்றோம். மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கின்ற ஒரு சோக நேரத்தில் ஒரு சோக பாடல ஒரு தடவை நீங்க பாடி பாருங்கள், அந்த சோகம் குறைந்துவிடும். மகிழ்ச்சியான நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான பாடல் உங்களுக்கு படும், உடனே பாடுங்க, அந்த மகிழ்ச்சி கூடிக்கொண்டு போகும். பாடல் வந்து ஒரு ஒருவருக்கு மனநிலையை மாற்றக்கூடிய ஒன்று, மனதுக்கு பிடித்து. அதனால் தான் இசை என்ற பொருள், இசை இசை இசைய பண்ணுவது எங்களை, எங்களை இசைந்து கொடுக்க வைப்பதுதான் இசை பாடல். சரியா?
1: எது கேட்டாலும் பொருள் சரியா வச்சுக்கிறீங்க. நாங்க வாய பேச முடியல ஐயா,
0: நீங்களும் பேசலாம். இப்ப இன்று சரிதா அவர்களும் வாக்களிக்க வருவார்கள் தானே?
1: வாய்ப்பிருக்கே
0: வேண்டும். பாடல்களை கேட்டு மகிழ்பவர்கள் பாடுபவர்கள் வந்து இந்த பாடலை பதிவு செய்து போனால் நன்றுதானே. மனதுக்கு ஒரு ஆஹா,
1: நான்
0: அங்க நான் பார்த்தேன் உங்கள் இருவரும் குடும்பமா வந்தது. புதுக்கோட்டை செல்வகுமார் குடும்பத்திலையும் பார்த்தேன். ஒருவருடைய விருப்பம் அல்ல மற்றவருடைய ரசனை. ரசனைக்கு வித்தியாசம் உண்டு ஐயா. ஒருவருக்கு குழம்பு கறி பிடிக்கும், உரைப்பு கறி பிடிக்கும், இனிப்பு கறி பிடிக்கும். ஒருவருக்கு இனிப்பு பிடிக்கும், ஒருவருக்கு புளிப்பு பிடிக்கும். அரசுவை இல்லவா இருக்குங்கிறது. அது போல இதில் ஏழு சுவை இருக்கு. நிறைவாக நீங்கள் வந்து அற்புதமாக வாக்கு. நீங்கள் தேர்தலுக்கு ஆயத்தமாகி விட்டீர்கள் உங்களுடைய பொது தேர்தலுக்கு. உங்கள் தொகுதியிலே எத்தனை வாக்காளர்கள், எத்தனை அபேட்சகர்கள் போட்டியிடுகிறார்கள்?
1: மொத்தம் 22 பேர், 22 நபர்.
0: அடேங்க அப்பா, 22 பேரையும் மனதை உயர்த்தி வைக்க போகின்றார்கள் பாருங்களேன். 22 பேர்ல ஒருவராக திரும்பி வர மாட்டாங்களையா? இன்னைக்கு ஓட்டு, இன்றைக்கு ஓட்டு, நாளைக்கு கம்பெனிட்டு, அவ்வளவுதான் அவங்க அடுத்த 5 வருஷத்துல வருவார்கள். இதுதான் வழக்கமாக இந்த ஆசிய நாடுகள்லயே நடக்கின்றது. ஒரு அமர்க்களமாக இருக்குன்னு அங்க போய் இங்க போய் கண்டா விட மாட்டாங்க, எழுது கொண்டு மூளை செலவு செய்வார்கள் இல்லையா? ரகசியம் இருக்க முடியாது, எல்லாம் எல்லாம் ஊடகத்திலே வெளியாகி விட்டுருவோம். இங்கே அப்படித்தான், இங்கே வந்து தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நிகழ்வதில்லை, பெருசாக நிகழ்வதில்லை. அவரவர் தங்கள் தங்கள் குழுக்களோடு சேர்ந்து பேசிக் கொள்வார்கள். ஒரு ஒரு தேநீர் விருந்து மாதிரி அப்படி வந்து சில கருத்துக்களை சொல்லிவிட்டு போயிடுவார்கள். ஆனால் ஊடகங்கள் தான் எடுத்து வருவது முழுவதும். ஊடகம் என்ன செய்யும்? அமெரிக்க தேர்தலையும் பார்த்துட்டு ஊடகம் அழைத்து அவர்களை பேட்டி காணுங்க, அவர்களை செவி காணும் பொழுது அவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களையும் தங்களுடைய விஞ்ஞாபனத்தையும் அதன் மூலம் கொடுப்பார்கள். கேள்விக்கு பதில் கூறுவதாலே அவர்கள் கொள்கை பரப்பி விடுவார்கள். பெரிய கூட்டம் போட்டு எல்லாம் பேசுவதில்லை, கேள்வி பதில் தான். எப்பொழுது தேர்தல் வரும், யார் தேர்தலில் நிற்கின்றார்கள் என்பது கூட எங்களுக்கு தெரியாது.
1: தெரியாது,
0: அவர்கள் ஒவ்வொருத்தர் உண்டு, அவர்களுடைய பெயரை பட்டியலில் போடுவாங்க. எங்கள் நாடு போல அந்த பதாதைகள் வைப்பார்கள், பதாதைகளே வைத்து அவரை படம் போட்டு அவற்றை பெயரையும் போட்டிருக்கோம். நாங்கள் உடனே வந்து அவரை பற்றி அறிய வேண்டும் என்றால் உடனே அவருடைய வலைத்தளத்திலே சென்று அவர் என்னென்ன செய்தார்,
1: என்ன
0: அவருடைய முன்னேற்ற முடக்கம் எல்லாம் தெரியும். அதற்குள்ளே அரசியல் வாழ்க்கை எப்படி, பொது வாழ்க்கை எப்படி என்பதெல்லாம் காட்டுவார். நல்லது ராமன் அவர்களே, உங்கள் மனைவி வாக்களிக்க வர வேண்டும், நீங்கள் தொலைபேசி விவரம் கொடுக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து இணைந்து சிறப்பித்த இந்த நேரத்திலே வாக்களித்தமைக்கும் நன்றி. நன்றி நன்றி ராமன். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடல்கள் தொகுத்து வழங்கி ஒழுங்காக வந்து கொண்டிருக்கின்றது வரிசையாக. அந்த வரிசையிலே இது எந்த இலக்கத்து பாடலாக இருக்கும்? 6வது வரிசையில் நிற்கின்ற பாடலாக இருக்கின்றது இந்த பாடல். 6வது வாரம் 1வதாக வந்த பாடல். எங்கே கேட்போம்.

எளிமையான அந்த பாடல் ஆறாவது இலக்கத்தோடு வந்த பாடல். அடுத்து வர இருக்கின்றது ஏழாவது பாடல், வெண்ணிலா வானில் வரும் என்ற பாடல். இந்த பாடல்கள் அத்தனையும் ஒவ்வொரு வாரமும் முதலிடத்தை பெற்றது என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கு. இங்கே புதுக்கோட்டையிலிருந்து இன்னும் வாக்கு வரவில்லை, கண்ணனுடைய வாக்கு வரவில்லை. இங்கே ரோஜாவன் ஒருவர் வந்து வாக்களிப்பார்கள், அவர்களும் வரவில்லை. செல்வங்களுடைய செந்தன்ராஜ் வரவில்லை. உங்களுக்கு இன்னும் 20 நிமிடங்களில் இந்த வாக்கு வாக்களிப்பு நிலையம் பூட்டப்படும். அதற்கிடையிலே வந்து உங்கள் பாடலை பதிவு செய்து செல்லுங்கள் அன்பு உறவுகளையே.

பாடல் இலக்கங்கள் தெரியாது விட்டால் இங்கே எங்களுடைய புலனத்திலே பாடல்கள் பதியப்பட்டு விட்டிருக்கின்றன. 1, 2, 3, 4, 7 பாடல்களும் அங்கே பதியப்பட்டிருக்கின்றன. அந்த பதிவை பார்த்துக் கொள்ளலாம் நீங்கள். அதோடு உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக பாடல்களும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

இனிமையான பாடல்கள் 7 பாடல்கள் இன்று போட்டிக்கு வந்திருக்கின்றன. விரைவில் நாங்கள் வாக்குச்சாவடியை மூட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். பாடல்களை நீங்கள் வந்து வாக்களித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நேரம் இருக்கின்றது. இன்னும் உங்களுக்கு 13 நிமிடங்கள் இருக்கின்றன. 13 நிமிடத்தில் எங்கள் வாக்குச்சாவடி மூடப்படும். அதற்கிடையில் வந்து பங்களித்துக் கொள்பவர்கள் வர வேண்டும். சில வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பட்டிகளுக்கு இன்னும் வாக்கு வரவில்லை, ஓடி வர வேண்டும். தந்து தெரிவு செய்யுங்கள். பெஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் எது வந்து பார்ப்போம்.

0: மாறி மாறி பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய போட்டியிலே பங்கு பற்றிய பாடல்கள். போட்டியின் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். வாக்களிப்பு நிலையம் சில 12 நிமிடங்கள் மூடப்பட இருக்கின்றது. அதற்கிடையில் இங்கே வர வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள். எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் வந்துவிட்டார் ஒருவர், அணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சிவக்கோட்டை செல்வகுமார் அவர்களே, வணக்கம். நலமாக இருக்கின்ற நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன்பா, நலமா இருக்கேன்பா.
0: சிறப்பா இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கின்றீர்களா?
1: வீட்டில தான் இருக்கேன்.
0: நிச்சயமாக 11 மணி 20 நிமிடம் அல்லவா உங்களுக்கு? அப்ப வாக்குச்சாவடிக்கு சென்று முதலில் வாக்கை அழைத்து விட்டு வந்து பேசுவோமா?
1: வாக்குச்சாவடிக்கு போய் விளக்கத்தை தந்துருவோம்பா.
0: ஆமா, அவர்கள் விரைவில் பூட்டி விடுவார்கள்.

0: சரி
1: சரிங்கப்பா, நன்றி.
0: தந்தீர்கள்
1: மீண்டும் ஒருமுறை கோன் பட வேண்டும் நாங்கதா
0: மீண்டும் ஒருமுறை
1: ஒன்றிலே பேசலாமா?
0: இந்த அழைப்பிலே வரலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய பாடலை கூறுங்கள் செல்வகுமார். உங்களுடைய பாடல்,
1: என்னுடைய பாடல் வந்துட்டா அப்ப இந்த மோகனா முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து பாடல் சொல்லிடுறேன்ப்பா.
0: இடையில இல்ல, இப்ப கூற முடியாதா?
1: கூறிடுறேன்ப்பா, கூறிடுறேன்ப்பா. அப்ப வந்து ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா, அந்த பாடல் தான்.
0: ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அந்த பாடல் இன்று அந்த
1: பாடல்
0: வாழ்க்கை போராட்டங்கள், வளமையாக வாழ்க்கை போராட்டங்கள், வாழ்வியல் தத்துவங்கள் ஒரு பாடல். நல்ல பாடலை கேட்டு பதிவு செய்து சென்னைக்கு நன்றி ஐயா. அடுத்த வாக்காளரிடம் நீங்கள் தொலைபேசியை கொடுத்து விட்டு நீங்கள் உங்களுக்கு எல்லாம் முடியாது. நீங்கள் அங்கே போய் ரகசியமா இருந்து விட வேண்டும். அவர் பேசும் பொழுது நீங்கள் கேட்கக்கூடாது. இது வாக்குச்சாவடிக்கு போற முடியும். எங்கே வாருங்கள் மோகனா, மோகனா வாருங்கள். வணக்கம் மகளே, இன்று ஒரு சுதந்திர நாள். உங்கள் நலமா இருக்கின்றமா? நீங்க நலமா இருக்கின்றீர்களா? குழந்தைகள் எல்லாம் தூங்கி விட்டார்களா? என் பேர குழந்தைகள் நல்லதம்மா, பொறுப்புக்கூடிய பெண்ணுங்கள். சரி, இப்பொழுது நாங்கள் உங்கள் சுதந்திர நாள் என்று உங்களுக்கு என்ன, நீங்கள் சுதந்திரமாக உங்களுக்கு விருப்பமான எந்த பாடல் என்று தெரிவு செய்ய போகிறீர்கள். உங்களை நான் காற்றலையிலிருந்து அங்கே வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்ல இருக்கின்றேன். அங்கு சென்று பாடலை நீங்கள் பதிவு செய்யுங்கள்.

0: இப்பொழுது கலையரத்துக்குள் வந்துவிட்டோம் மகளே. அப்பாவின் கரம் பிடித்து வந்து வடிவாக காற்றலையில் சென்று வாக்களித்து வந்திருக்கிறீர்கள். வாக்குச்சாவடியிலே நீங்கள் சுதந்திரமாக உங்களுடைய எண்ணத்துக்கு நீங்கள் விரும்பிய பாடலாக தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். என்ன பாடல் நாளைக்கு உங்களுக்கு தேவையாயிருக்கும்?
1: நாளை தமிழா நீ பேசுவது தமிழா அந்த பாடல்.
0: அந்த பாடல் விருப்பம் உங்களுக்கு? மகனுக்கும் அப்படி அன்றை பாடியே மாறிந்தார். என் பேரன் பாடியே
1: தந்தை பாடுவானே ரொம்ப விருப்பமா
0: இருந்துச்சு. அருமையா இருந்து தமிழா நீ பேசுவது தமிழா என்ற தனிப்பாடல். சரி, அந்த பாடலை நாங்கள் அடிக்கடி கேட்டால் எங்களை பற்றி நாங்கள் தமிழர் தான் என்ற உணர்வு வந்து கொண்டிருக்கும். நல்ல பாடல், நல்ல பாடலை கேட்டீர்கள் மகளே. தமிழ் உணர்வை தேண்டியிருக்கின்றீர்கள். மீண்டும் அந்த பாடல் எவ்வளவு தூரம் எங்கள் மத்தியிலே மனதிலே பதிந்து எங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கும் வேளையிலே ஒரு உறவுகள் வருவதற்கும் நாங்களும் விடுபட்டுக் கொள்வோம். இணைந்து குடும்பமாக வந்து வாக்களித்தவங்க நன்றியும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு. நன்றி அம்மா.
1: நன்றி
0: மகளே. நன்றி மகளே. இது மண்ணில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இன்னும் உங்களுக்கு 4 நிமிடங்கள் இருக்கின்றன. அதற்கிடையில் வர வேண்டிய வாக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். முக்கியமானவர்கள் வர வேண்டும், அவர்கள் வரவில்லை என்னும் வந்து வாக்களித்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இது மண்ணில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் முதலுக்குள் முதல் தேடுகின்றோம்.

இனிமையான பாடல்கள் போட்டியிலே பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றன. இன்னும் 2 நிமிடங்களில் வாக்குச்சாவடி மூடப்படும்.

இனிமையாக இன்றைய தேர்தல் முடிவடைந்தது, வாக்குச்சாவடி மூடப்பட்டு விட்டது. அந்த உறவுகளே, இப்பொழுது நீங்கள் பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடல் நாளைய தினம் கதம்பத்தில் கேட்க விரும்புபவர்கள் வந்து பாடலை பதிவு செய்து செய்யலாம். இந்த வேளையிலே இப்பொழுது தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் பெட்டியை மூடிக்கொண்டு சென்று பக்குவமாக பாதுகாப்பான முறையிலே அதற்கு சீல் வைத்து கொண்டு சென்று இப்போ எண்ணப்படுகின்றது. எண்ணி இந்த பாடல் இந்த வாரம் முதலுக்குள் முதலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று இன்னும் சில நிமிடங்களில் தெரியும். அதுவரை நீங்கள் பாடல் ஒன்றை கேட்டுக்கொண்டிருங்கள் என்பது உறவுகளே. இடையில் நீங்கள் அழைத்தால் பாடல் நிறுத்தி உங்களுடைய பாடல்கள் எடுக்கப்படும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பதியாதவர்கள் வேறு யாராவது இருந்தால் வரலாம். நிறைவாக இந்த தேர்தலை ஒழுங்காக நிகழ்த்த உதவிய உங்கள் அனைவருக்கும் நன்றி.

வணக்கம் சந்திரராஜ். மூடுகிற வேளையில வந்திருக்கின்றீர்கள். பாருங்கள், தேர்தல் அதிகாரிகள் தாமதித்திருக்கின்றார்களோ தெரியவில்லை. தேர்தல் நேரம் இருக்கின்றது, பட்டியல் மூட ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் உங்களுடைய சிதம்பரம் பட்டி மூடப்படவில்லை. உடனடியாக வாக்களை செல்வோமா? அங்கே

0: இப்பொழுது கூறுங்கள், எப்படி இருந்த வாக்காளர்கள் உங்களுக்கு ஏதாவது அதிகாரிகள் உங்களை மிரட்டினார்களா இல்ல தானே? வாக்கு களத்துக்குள்ளே வந்து விட்டீர்கள் அல்லவா? அவர்கள் அறிவித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். சரி, இந்த நேரத்தில் நீங்கள் பதினைந்து, நாளைக்கு என்ன பாடலை பதினைந்து செல்ல போகின்றீர்கள்? அதனால தான் நான் அங்கே
1: கொடுங்கள். போகும் படகுகளே, பாடல்
0: கால அலைகளிலே
1: போகும் படகுகளை,
0: உண்மைதான், கால அலைகளே போகின்ற படகுகளை நாங்கள் நிறுத்த முடியாது இல்லையா? போய்தான்
1: போகும் படகுகளே,
0: கால அலையினிலே போகும் படகுகள் போறது நாங்கள் தவிர என்ன திரைப்படத்திலே
1: தெரியுமா?
0: சரி, நான் பார்த்து தருகின்றேன். நல்லது, இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள். கால அலை
1: அருமையான கால அலையினிலே போகும் படகுகளை,
0: நல்லது நல்லது, கூறுங்கள், விடயத்தை கூறுங்கள்.
1: உண்மையிலே நீங்க இந்த பாட்டு சவாரியில எல்லாமே அருமையான பாடல்கள். எதை தேர்வு பண்றதுன்றது ரொம்ப ஒரு
0: எல்லோருக்கும் கிடையாது. மாநில அளவில் வெற்றி பெற்று நாடு அளவு ரீதியில போட்டிக்கு வருவது போன்ற இல்ல உச்சக்கட்ட போட்டி அல்லவா? பெஸ்ட் இன் த பெஸ்ட் பெஸ்ட், முதல் முதல் முதலுக்குள் முதல். இந்த முதல் பாடலாக ஏழு வாரங்களும் அந்த பாடல் 49 பாடல்கள், 49 பாடல்கள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்று தெரிந்து இன்று 49 பாடல்களுக்கே தெரிவு செய்தேன். அந்த ஏழு பாடலும் போட்டிக்கு நின்றால் அதை தெரிவு செய்வது சற்று கடினம் தான். இறுதி நேரத்தில் வந்து வாக்களித்தமைக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிகள், நன்றிகள். சரி, போட்டி.

0: வணக்கம் வணக்கம் ரோஜா. வணக்கம் ரோஜா.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம். அப்படி நிலமா இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கிறேன்ப்பா. நான் வாக்களிக்கலாம்.
0: நான் நினைக்கவில்லை வாக்குச்சாவடி பூட்டப்பட்டு விட்டது. நீங்கள் பாடலை கேட்கலாம். என்ன பாடலும் கொடுக்க வேண்டும் நாளைக்கு?
1: மாமாவுக்கு
0: மட்டும் கொடுப்பீங்க? ஓடி வந்துட்டு முறையை நாங்கள் தவறக்கூடாது. உங்களுக்கு போதிய அளவு 2 மணித்தியாலத்துக்கு மேல் பல தடவைகள் அழைக்கப்பட்டது. இருந்தீர்கள் நல்லதம்மா. என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு தேவி திரைப்படத்தில் இருந்து அன்னையின் மடியில் தொடங்கிய வாழ்க்கை அந்த பாட்டு வேணும்.
0: அந்த பாடல் அன்னையின் மடியில் தொடங்கிய வாழ்க்கை. மாமாவை மட்டும் எடுத்ததுன்னா மாமா அந்த உடனே ஓடி வந்து நான் நிறைவேற்று அதை பூட்டுவதற்கிடையில வந்து விட்டார். அதனால் இருந்தது. எல்லோருக்கும் ஒரே மாதிரி தானே. நான் என்ன வேண்டும்? அன்னையின் மடியில் தொடங்கிய வாழ்க்கை. சரி, இப்ப நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து கேட்டபடியால் சரி வாருங்கள். உங்களை வாக்களிக்க கேட்டு பார்ப்போம். தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்து கொள்வோம். வாருங்கள், உங்களை அழைத்து செல்கின்றேன் வாக்குச்சாவடி.

இப்பொழுது காற்றுக்கு வந்து விட்டோம் ரோஜா அவர்களே. நல்லது, தேர்தல் வந்து 12 மணி வரையும் தான், ஆனால் வாக்களிப்பு நிலையத்திலே வாக்கு ஓரளவு ஒரு சரியான நேரத்துக்கு போட்டி தங்கள் எண்ணிக்கைக்கு செல்ல வேண்டும். ஆனால் இறுதி நேரத்தில் வருபவர்களையும் அவர்கள் பார்த்து அங்கே இடம் இருந்தால் ஏற்றுக்கொள்வது போன்று உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. இதுதான் இறுதி சந்தர்ப்பம், இனிமேல் கிடையாது யாருக்கும். இனிமேல் வாக்கு அளிக்க வருபவர்களும் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பு வந்துவிட வேண்டும். அடுத்து தபால் வாக்குகளும் இங்கே கிடையாது. நன்றி ரோஜா. நீங்கள் கேட்ட பாடல் தேவி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். சரி, நல்லது. நன்றி நன்றி நன்றி. பாடலின் தாக்கங்கள் புரிகின்றது. பாடலை கேளுங்கள். வேறு இப்பொழுது தேர்தல் அறிக்கை வரும். எல்லாம் குழப்பப்பட்டு விட்டதுதான். என்ன பாடல் கேட்டுக்கொண்டிருந்தோம், அந்த பாடல் வரவில்லை. எங்கே அந்த பாடல்? ஓடி பெற வேண்டும் அந்த பாடல். அந்த சிவகாமி மகனிடம் கேட்டோம், மீண்டும் அந்த பாடலை வைக்கப்படுகிறது.

போட்டி முடிவுகள் தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டு பக்குவமாக சட்டபூர்வமாக கலையகத்துக்கு வந்திருக்கின்றது. 15 மொத்த வாக்குகள் கிடைத்திருக்கின்றது. அதாவது வந்து 15 வாக்காளர்கள் வந்து 15 வாக்குகள் 15 வாக்காளர்கள் வந்து மொத்தமாக வாக்களித்திருக்கின்றார்கள். தங்களுடைய 7 வாக்குகளையும் பிரித்து தங்கள் மனதுக்கு பிடித்த வகையிலான பாடல்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த 7 பாடல்களும் சிறந்த பாடல்கள். 7 பாடல்களும் வந்து இன்று முதலாவது பாடலாக ஒவ்வொரு வாரத்தில் வந்தது. ஒரே வாரத்தில் 7 பாடலையும் கொண்டு வந்து குறித்த வகையிலே இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தேர்தல் முடிவுகளுக்குள் 2 பாடல்கள் தெளிவாகவே இல்லை. முதலாவது பாடலுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. அந்த பாடல் 2 நிலவு வந்து பாடுமோ என்ற பாடல், காற்று வாங்க போனேன் என்ற பாடல், அந்த 2 பாடலும் எந்த புள்ளிகளையும் முதலாவது புள்ளியை பெறவில்லை. அடுத்து பெறவில்லை. ஒரு புள்ளியை, அதாவது வந்து ஒரு புள்ளியை மட்டும் பெற்ற பாடல் என்று பார்த்தால், ஒரு உறவு வந்து வாக்களித்து சென்றிருந்தார், இடையிலே வந்து வருவதால் வருகிற பிரச்சனை ஒன்று இருக்கின்றது எங்களுக்கு. கேட்போமே. ஒரு புள்ளியை மட்டும் இல்லை,

சற்று தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ப உறவுகளே, குழப்பமாகிவிட்டது. சரி, இங்கே காற்று வாங்க போனேன், நிலவு வந்து பாடுமோ என்பது ஒரு புள்ளியையும் பெறவில்லை. இரண்டு புள்ளிகளை, இரண்டு பாடல்கள் முதலாவது இடத்துக்காக தெரிவு செய்யப்பட்டு, முதலாவது பாடல் தங்களுக்கு பிடித்ததாக இரண்டு புள்ளிகளை பெற்ற பாடல்கள் நீலவான ஓடையில் வெண்ணிலா வானில் வரும் என்ற அந்த இரண்டு பாடல்களும் இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றன, வாக்குகளை பெற்றிருக்கின்றன. மூன்று வாக்குகளை பெற்ற பாடல் கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற பாடல் மூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றன. நான்கு வாக்குகளை பெற்ற பாடல் அன்பு நடமாடும் கலைக்கூடமே என்ற பாடல் நான்கு வாக்குகளை பெற்றிருக்கின்றன. மொத்தமாக ஆறு வாக்குகளை பெற்று உன்கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல் இந்த வாரம் முதலுக்குள் முதலாக சிறந்த பாடலாக ஏழு வாரங்களிலும் அந்த வெற்றி பாடல்களுள் தெரிவாகி இருக்கின்றது. இன்றைய தேர்விலே உன்கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல் ஆறு புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. அந்த ஆறு புள்ளிகளையும் தந்தவர்கள், ஆறு வாக்குகளையும் பெற்றவர்கள் நாகப்பட்டினம் பவுனம்மாள், இஞ்சிக்குடி சியாமலா, ஞானசேகரன், விஜயராகவன், ஃபாரூக், மீண்டும் ரோஜா. ஆறு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றது. இவர்களுள் யாராவது ஒருவர் வந்து ஒரு பாடலை கேட்டு செல்லலாம். இரண்டாவது நிலையிலே வந்திருக்கும் பாடல் அன்பு நடமாடும் கலைக்கூடமை தேவா, முகமது ராபிக், ரேவதி, சந்தன்ராஜ் இவர்களின் மனதுக்கு பிடித்த பாடலாக நான்கு வாக்குகளை பெற்றிருக்கிற பாடல் அது அன்பு நடமாடும் கலைக்கூடமே. இவர்களுள் ஒருவர் வந்து பாடல் கேட்டால் தரப்படும். மூன்றாவது நிலைக்கு வந்திருக்கின்றது கண் பூன போக்கிலே. அதற்கு வாக்களித்தவர்கள் ஜார்ஜ், ராமன், மோகனா இவர்கள் வந்து தந்திருக்கின்றார்கள். அடுத்த இரண்டு பாடல் ஒவ்வொரு பாடலைப்பட்ட நீலவான ஓடையில் என்ற பாடலுக்கு வாக்களித்து சென்றவர் சந்தனராஜ் அவர்கள், இல்லை சந்தன்ராஜ் அவர்கள், சந்தன்ராஜ் அவர்கள் வந்து தந்த, இல்லை அவர் வந்து அன்பு நடமாடும் கலைக்கூடமே தந்தவர் தகவல் இந்த அதான் ஒரு பாடலை பெற்றதற்கு பிரகாஷ் வந்து நீலவான ஓடையில் என்ற பாடலுக்கும், செல்வகுமார் வந்து வெண்ணிலாவானில் வரும் பாடலுக்கும் தந்திருக்கின்றார். அவர்களிலே இந்த முதலாவது இவர்கள் வந்து பாடலை அவர்களுக்காக பாடல் தரப்படும். முதலாவது பாடலை கேட்டு ஆறு பேர் ஒருவர் வந்து பாடலை கேளுங்கள், இரண்டாவது பாடலுக்கு வந்து பாடலை கேளுங்கள், பாடல் கேட்காது விட்டால் பாடல்கள் தரப்பட மாட்டாது. இதுதான் இந்த வார சிறந்த பாடலாக முன்னிலை தமிழ் வானொலியில் ஏழு முதல் பாடல்களையும் வந்து முதலாவது இடம்பெற்ற பாடல்களை தெரிவு செய்த வேளையிலே உன்கண்ணில் நீர் வழிந்தால் அந்த பாடல் அற்புதமான பாடல். அந்த பாடல் இன்று ஆறு பேருடைய மனதிலே பட்டிருக்கின்றது. அன்பு உறவுகளை வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு கட்டளையை நான் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். வந்து பாடல்களை கேட்டு செல்லுங்கள். முதலாவது பாடலுக்கு இவர் வந்து பாடலை கேளுங்கள், உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படுகின்றது. இப்பொழுது பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் வந்து பாடலை கேட்டுக்கொண்டோம். இன்றைய தினம் முதலாவது தெருவிலே வந்து வெற்றி பெற்ற பாடல் உன்கண்ணில் நீர் வழிந்தால், இரண்டாவது இடம் பிடித்த பாடல் அன்பு நடமாடும் கலைக்கூடமே, மூன்றாவது இடம் பிடித்த பாடல் கண் போன போக்கிலே கால் போகலாமா. வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே.

0: வணக்கம் பாரூக், வாருங்கள். அன்பு வணக்கம் பாரூக், கூறுங்கள். என்ன பாடலோடு வந்திருக்கின்ற, என்ன பாடல் கேட்க
1: போகின்றீர்கள்?
0: என்னையா?
1: எல்லுகாய பூக்களை
0: கேட்கவில்லை.
1: எல்லுகாய பூக்களை, எல்லுகாய பூக்களை என்ற பாட்டு அசுரம் பரப்பு.
0: வெண்ணிலவு, வெண்ணிலவு
1: பூலப்பா. என்ன
0: சரி, நல்லது. உங்கள் பாடல் அசுரன் திரைப்படத்திலிருந்து கிடைக்கும் என்பதை. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்கள்? அடுத்தவர் யாரோ அழைப்புக்கு வந்தார்கள், சென்று விட்டார்கள் போல் தெரிகின்றது. வலைத்தளமும் பிழைத்துக் கொண்டிருக்கின்றது. நல்லது, நல்லது மகனே. மஞ்சள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இதன் ஒவ்வொரு தளம் வந்து பூந்து விட்டது. வைரஸ்களில் ஆரம்பமாக வருகின்றது. Do you want to close lip online radio? No. அடுத்த பாடலை தர வேண்டும், வந்து தர வேண்டும் என்று கேட்கும் வேளையில் என்னுடைய வலைத்தளம் தடுக்கப்பட்டிருக்கின்றது. என்னவென்று தெரியல சார். எங்கே அடுத்த பாடல் யாருக்கு வேண்டும் என்று ஓடி வந்து கேளுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கேட்கின்றார்? வணக்கம், வணக்கம், வணக்கம். யார் காற்றலையில்? வணக்கம், வணக்கம், வணக்கம். எங்கே ஓடி வர வேண்டும்? காற்றலையில் இணைந்து கொண்டிருக்கின்றேன். சரி, இப்பொழுது இவர் அன்பு நெஞ்சம் ஃபாரூக் அவர்கள் ஒரு பாடலை, அவர் இரண்டாவது வரிசை பெற்றவர் ஃபாரூக் அவர்கள் வந்து பாடலை கேட்கும் இரவு நல்லாக இருக்கு. அடுத்தது தேவா. தேவாவுக்கு பாடல் கொடுக்க முடியாது, ஏனென்றால் நீங்கள் இரண்டாவது பாடலை பெற்றவர்கள். பார்ப்போம். வணக்கம் தேவா. தேவா வணக்கம். வணக்கம்.
2: என்னப்பா?
0: இரண்டாவது இல்லை, நீங்கள் வந்து இல்லை, உங்களுடைய பாடல் இரண்டாவது பாடலாக வந்தது. நீங்கள் முகமது ராஃபிக், அடுத்து ரேவதி, அடுத்தது சந்தன்ராஜ். இல்லை, அவர்கள் வரவில்லை, நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இரண்டாவது
2: வெற்றி. காசிபட்ல இருந்து புண்ணியம் தேடி காசிக்கு போவார்.
0: புண்ணியம் தேடி காசிக்கு போவார். அந்த பாடல் உங்களுக்கு வேண்டும். புண்ணியம் தேடி காசிக்கு போவார். நல்லது, நல்லது.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? ராபிக், உங்களுக்கு பாடல் இரண்டாவது பாடலை அவர் கேட்டுவிட்டார். நீங்கள் இதற்கு உங்களுக்கு வந்து நீங்களும் உங்களுடைய பாடல் இரண்டாவது வந்து என்ன பாடல் ஐயா? இரண்டாவது பாடலா வந்து என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
3: எனக்கு வந்து தாரா சேர்ந்த கூட்டம் படம் பேரு. அதுல வந்து சொடுக்கு மேல சொடுக்கு போடுவது என் விரல விரல் வந்து அந்த பாடலையா?
0: சொடக்கு மேல சொடக்கு போடு. இந்த பாடல் இறுதியாக தான் தருவேன் என்றா இரண்டாவது பரிசு பெற்ற பாடல்கள் தேவா வந்து தந்துவிட்டார். உங்களுக்கும் தருகின்றேன், நீங்கள் கேட்டபடியால் அடுத்தவரிடம் செல்கின்றேன். வணக்கம், வணக்கம். விஜயராகவன் அவர்களே வணக்கம். நீங்களும் இரண்டாவது முதலாவது வரிசையில் வந்த பாடல், முதலாவது பாடலை தந்தமைக்கு வாக்களித்திருக்கேன். கூறுங்கள், என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? எல்லோருக்கும் தர
2: பாதகாணிக்கல் இருந்து வீடு வரை உறவு, வீதி வரை பிள்ளை, காடு வரை யாரோ, கடைசி வரை
0: வீடு வரை உறவு என்ற பாடல் உங்களுக்கு வேண்டும். நல்லது ஐயா. அடுத்த பாடலை கேட்டது ரேவதி வருகின்றார். வணக்கம், வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். ரேவதி வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் அப்பா.
0: நீங்கள் வாக்களித்த பாடல் இரண்டாவதா வந்திருக்கிறது. அதுல வந்து இருவேர் பாடலை கேட்டு விட்டார். சரி, என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
4: எனக்கு நீ கவனி காதலியில எங்கேயோ பார்த்த முகம் அந்த பாடல்.
0: எங்கேயோ பார்த்த முகம் அந்த பாடல் மகளுக்கு வேண்டுமா? சரி, எங்கேயோ பார்த்த முகம் கேட்போம். அந்த பாடல் நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
4: நன்றி,
0: நன்றி மகளே, நன்றி, நன்றி. இதுவரை வந்து பாடலை கேட்ட அன்பு ரபோலின் பாடல் காற்றலைக்கு வருகின்றது. அந்த பாடலை காற்றலை ஒழுங்காக தருகிறேன். வாழ்த்துக்கிழமா உங்களுக்கு. நல்லது. இப்பொழுது வருகின்ற பாடல் எங்களுடைய ராபிக் ஃபாரூக் நீங்கள் கேட்ட பாடல், அசுரன் திரைப்படுத்த பாடல் வருகின்றது. கேட்டு மகிழ்வோம் அனைவரும்.
5: During the pandemic, I lost my job. I realized

0: கடல் பக்கம் முருகர் காணான்னு பார்க்க போறேன்.
1: ஆ வந்துடுவானே போ, சின்ன புள்ளைய கூட்டி ஏன் வெயில் அலையிட?
0: நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
2: நான் போய் பார்த்துக்கிறேன்.
0: இல்லப்பா, நானும் போய் பார்த்துக்கிறேன். என் மனசுக்கு ஒரு சமாதானம் இருக்கும்ல, நானும் போய் பார்த்துட்டு வரேன்.
2: நீ வீட்டுக்கு வா.
1: பாக்கியம்மா
3: மாப்பிள்ள
4: என்ன செய்வா? பதறும்
3: போட்டோ பிடிச்சா குறைச்சிரு சொல்லி சொல்லி ஒரு போட்டோ கூட பிடிச்சு வைக்காம விட்டோமே. ஏற்கனவே என் புள்ள வாசம் மறந்து போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் முகமும் மறந்து போயிடும். முகத்த மறந்துட்டு வாழ்ற மாதிரி சாபம் பெத்தவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது
5: மச்சான்.
1: முதல்ல அந்த படக்குறனுக்கு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க படையல் போடட்டும், அதுக்கு அப்புறம் வந்து கண்டாவியல்ல செய்யுங்க.
4: தங்கச்சி
3: சங்கடப்படுதே
0: இருக்கும். மாமா, தங்கச்சி போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு
4: வந்துருங்க. நீ பள்ளிக்கூடம் போலியா?
0: அப்பா கால சந்தர் வரைக்கும் குடிச்சுக்கிட்டே கிடக்காரு. அம்மாவும் அண்ணன் நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. நீயும் சந்த சந்தன்னு போயிருத, நானும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன்னா அப்புறம் தங்கச்சி யாரு பாத்துக்கிடுவா?

பச்சை அகத்திக்கீரை இன்னும் படையல் போடுறதுக்கு என்னெல்லாம் தராரோ அதெல்லாம் வாங்கிட்டு வா. இதுக்குமா இதெல்லாம் வாங்கிட்டு வச்சு சொல்லுது. உங்க அண்ணன் போயிட்டான், வரமாட்டான் அவனுக்கு.

0: கஷ்டமா இருக்குல்ல, எவ்வளவு வேதனைப்பட்டு என் மகன் செத்துருப்பானோ. இன்னும் அவன் நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வர மாதிரியே இருக்கு.
1: அடுத்த பாடல் எங்கள் அன்பு நெஞ்சம் தேவா நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது. காற்றலையில் புண்ணியம் தேடி காசிக்கு போவார் கேட்போமா அந்த பாடலை. அந்த பாடல் காசி திரைப்படுத்து பாடல்.

0: ஹாப்பி பர்த்டே சார், மை கிஃப்ட்.
1: சொடக்கு மேல சொடக்கு போட்டுது, என் விரல் வந்து நடுத்தருவில் சொடக்கு.

0: என்ன சடக்கு மேல சடக்கு போடுது.
1: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்க மாதிரி ஆளுங்க இவங்க எல்லாம் பார்த்தாலும்
0: விரட்டி விரட்டி வெளுக்க.

போட்டுது. சொடக்கு பாடலை கேட்ட வேளையிலே முகமது ராபிக் அவர்கள் உங்கள் பாடல் ஒலித்த வேளையில் அடுத்து வரும் பாடல் சேப்பு விஜயராகவன் ஐயா நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது. பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து வீடு வரை உறவு.

நீங்க அந்த பாடல் ஒரு வாழ்வியல் தத்துவத்தை கூறிய அந்த பாடல் சோகத்தோடு வந்திருக்கின்றது. சோக நேரத்திலே அன்பு உறவுலகு மனித வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பாட்டு சவாரியிலே விஜயராகவன் நீங்கள் கேட்ட பாடல் தந்த பிள்ளை. அடுத்த பாடல் சென்னை திருநந்தபூர் ரேவதி அவர்களின் நில் கபனி காதலி திரைப்படுத்து.

இனிமையான இந்த பாடல்களோடு இன்றைய காற்றலை பாடல்கள் ஒலிபரப்பு நிறைவேறுகின்றதா என்பவர்களே, இது முடிவில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் காற்றலையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தது இன்று அலங்கரித்து வைத்தது பாட்டு சவாரி 8. இன்றைய பாட்டு சவாரி 8 நாங்கள் கேட்ட பாடல்களை தெரிவு செய்ய வந்திருந்தோம். அந்த வேளையிலே போட்டியிலே கலந்து கொண்டது கடந்த வாரங்களில் சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள். ஆதலால் அந்த பாடலை நாங்கள் தெரிவு செய்தது சற்று கடினமாக இருந்தது எல்லோருக்கும் என்றது தெரிய வந்தது. ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா பாடலும் முதலாவதாக வர முடியாது. பாடல்களும் பாடலாக வந்து எங்கள் மனதை கவர்ந்த பாடல்கள் தான் என்று நாங்கள் தெரிவிக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடலாக இருந்தது. எல்லா பாடல்களையும் தெரிவு செய்ய முடியாது, ஆனால் எல்லா பாடலையும் தெரிவு செய்யத்தான் வேண்டும். எல்லாம் சிறந்த பாடல்கள் தான். அது அந்தந்த திரைப்படத்திலே வரும் பொழுது அந்த கருத்துக்களை புகுத்தி விடும் பொழுது அது பாலியல் தத்துவமாக இருக்கலாம், காதலாக இருக்க, நவரசம் பொருந்திய பாடல்களாக, எந்த பாடல் எங்கள் மனதை கவருகின்றதோ அந்த பாடல் தான் எங்களுக்கு தோன்றி வருகின்றது. அன்பு உறவுகளை அந்த வகையில் இன்று வந்த பாடல் வியட்நாம் திரைப்படத்திலிருந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல். இத்தனை நாளும் வந்த 49 பாடல்களுக்கும் முதலாவது பாடலாக இன்று தெரிவாகி பாடலுள் பாடலாக பாட்டு சவாரியிலே இந்த வாரம் சிறந்த பாடலாக கடந்த வாரங்களோடு சேர்த்து பார்த்து தெரிவு செய்து விட்டீர்கள். அந்த பாடலை தேர்தல் அறிவித்த போது விரும்பி கேட்ட பாடலையும் தந்துவிட்டோம் என்பவர்கள் இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பாட்டுக்கு பாட்டு நிறைவு பாட்டு சவாரி நிறைவு பெற்றது நிற்க வேண்டும். தடுமாற்றம் ஏற்படுகின்றது. அந்த வகையில் அந்த பாட்டு சவாரியை வந்து சிறப்பித்து பாடலை தெரிவு செய்து பாடலை கேட்ட அன்பு உறவுகளை உங்கள் ஆதரவுக்கும் உங்களுடைய பங்களிப்புக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு காற்றலை நிறைவு செய்யும் வேளையிலே இன்று நாங்கள் இன்றைய இரவு நல்ல இரவாக, நாளைய பகல் நல்ல பகலாக, நாளைய நேரம், இருவரும் நேரங்கள் காலங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வணங்குவதற்கு முன்பு இன்று இறைவன் போன்று இன்று எங்கள் விதியை நிர்ணயிக்கும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் விதியை நிர்ணயித்துக் கொண்டிருப்பது இந்த நுண்கிருமி, கொரோனா என்ற நுண்கிருமி. அது எப்படி வந்தது, ஏன் வந்தது என்று யாருக்கும் தெரியாது. அதை எப்படி அழிக்க வேண்டும் என்று தெரியாமல் திண்டாடுகின்றது அரசாங்கங்கள். அதை எப்படி நிப்பாட்டுவது என்று உண்மை மருந்துகளை கொடுக்க தவறிக்கொண்டிருக்கின்றது சுகாதார நிறுவனம் என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். இந்த வெண்ணிலவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் சென்று வருபவர்கள் ஏன் இந்த நுண்கிருமியை அளிக்க தயாராக இல்லை அவர்கள்? இது வியாபாரமா அரசியலா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு ஒன்றியல் தமிழ் வானொலியிலே இன்று இருப்பவரை நாளை நாங்கள் பார்க்க முடியாது. நாங்கள் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை என்ற ஒரு கருத்து என் மனதிலே இருக்கின்றது. அப்படி நடந்துவிட்டால் தெய்வங்கள் ஏதும் இல்லை என்றால் கூட தெய்வங்களில் நாங்கள் குறை சொல்லியும் பயனில்லை. ஏனென்றால் முன் அறிவித்தலாக இந்த நோயாளிகள் நோய் வருகின்றது என்று தெரிந்தவுடன் இத்தனை பேர் ஆணவத்தோடு அலைந்தோம். இன்றும் கூட ஒரு பக்கத்தாலே தடையூசி, ஒரு பக்கத்தாலே எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகின்ற நேரத்தில் கூட திமிரோடு செல்கின்றோம். எத்தனையோ பேர் எங்கள் ஊரில் இல்லை, நாங்களெல்லாம் இது போடுவதில்லை என்று அகங்காரமாக பேசியவர்கள் இருக்கின்றார்கள். கண்ணுக்கு தெரியாத இந்த நுண்கிருமி, கண்ணுக்கு தெரியாத கடவுளை வேண்டி நம்பிக்கை வைத்து அவர் கூறும் சமய கொள்கைகளை கடைப்பிடிக்கும் நாங்கள் கண்ணுக்கு தெரியாத உயிர் ஒல்லி நோயாக என்று தலைவரித்தாடும் இந்த நுண்கிருமிக்கு ஏன் பயப்படவில்லை, ஏன் பாதுகாப்பை நாங்கள் கடைபிடிக்கவில்லை? நாங்கள் எத்தனையோ தடவை நான் வானொலியிலே அடித்து கூறியிருக்கின்றேன். சிலருக்கு சிரிப்பாக இருந்தது எனக்கு தெரியும், சிலர் திமிராக என்னோடு பேசியதை நான் அறிவேன், சிலர் எவ்வளவு எதிர்த்தாளமாக பேசினார். எங்கள் நாளில் அப்படி ஒன்று இல்லை, நாங்களெல்லாம் அது போடுவதில்லை, அது செய்வதில்லை, அதையெல்லாம் பொய் என்று கூறுகிறார். எத்தனை பேர் இருக்கிறது கண்முன்னே காணுகின்றோம். அதனால் நாங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று எண்ணவே தேவையில்லை. பிறப்பவர் அவரும் இறப்பது உறுதி, அதை இந்த நுண்கிருமி வந்துதான் எங்களை அழிக்க வேண்டுமா, அது எங்கள் அறியாமை அல்லவா என்று சிறு குறிப்பை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வை பற்றி அதிபர் அவர்கள் வந்து நிலைய இயக்குநர் வந்து அடுத்த நிகழ்ச்சிகள் பற்றி அறிவித்தல் தருவார் என்று எண்ணிக்கொண்டு காற்றலையிலிருந்து இந்த பாடலை தந்து இந்த பாடலோடு நிறைவு பெற்று செல்கின்றது பாட்டு சவாரி. அன்பு உறவுகளை கேட்போம். அத்தோடு நானும் உங்களுக்கு அன்பும் நன்றியும் வணக்கமும் கூறி பாதுகாப்பாக இருங்கள். நாளைய நாள் நாங்கள் நலமாக இருப்பதற்கு இந்த நுண்கிருமியை எண்ணி பாருங்கள். அந்த சட்டத்திட்டங்களை, அந்த வழிவகுப்புகளை, பாதுகாப்பு முறைகளை கடைபிடிப்போம். வீடு வாழ்வோம், நோயின்றி வாழ்வோம் என்று காற்றலை இந்த விட வெற்றி செல்லும். நான் என்று உங்கள் அன்பின் சிந்தனை செல்வேன்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க.
2: கேளுங்க MTR FM.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

0: அவனது வழியாகும், அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வளமை போல நேயர் நேரம் தர முதல் பாடல் மன்னவனே அழலாமா என்ற பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை இன்று அன்போடு தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். வளமை போல ஞானசேகரன் கேட்கும் அந்த பாடலை தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறைப்பாண்டியன் காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திலிருந்து சிந்து நதி கரையோரம் என்று பாடுகின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபாவும் ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லட்சசாரா மதுசூரி சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள்.

ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அன்போடு மகிழ்வோடு ஆறுதல் தேடி எங்கள் அன்பை நாடும் அன்பு உறவு. ஜகபர் ஷாதிக் அவர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து வளமை போல இன்றும் கேட்கின்றார். கண்ணிலே நீர் இதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு என்ற ஒரு பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்தவளை. அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது குர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா வர்மி, நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் அனைவரும் இணைந்து உலகத் தமிழர்களோடு கேட்க இருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும் பாடல்களை தந்த மகளும் இந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடலை ஆவலுடன் கேட்க இருக்கின்றார். இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து மயிலாப்பூர் மயிலைப்பட்ட அவி அவர்களும் கண்ணன் சங்கரே ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா மற்றும் ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் அவர்கள் கேட்கும் இந்த இனிமையான பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற வரிகொண்ட பாடல்.

ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வளமையான நேரத்தை அலங்கரிக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

ஒலிக்க இருக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடு கேட்டு மகளும் ஒரு பாடல். மனதை திருடி விட்டாய் என்ற திரைப்படத்திலிருந்து மஞ்சக்காட்டு மைனா என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளோடு உறவுகளாக வரும் அடுத்த பாடலை தருகின்றார். வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா, நீங்கள் தந்த பாடல் பிள்ளையார் என்ற மிகவும் பழைய திரைப்படுத்து பாடல். அற்புதமான ஒரு வரி கொண்ட பாடல், நல்ல கருத்தோடு வருகின்றது. ஒரு ஜோடி மாடு கட்டி என்ற பல்லவியை தொடர்ந்து மிகுதியையும் தருகின்றது.

மீண்டும் ஒரு பாடல், எங்கள் பாட்டன் சொத்து என்ற திரைப்படுத்த பாடல். போடு நூற்றுக்கு நூறு ஆட்டத்தை பாரு என்ற பல்லவியோடு அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பையமின் சரவணன், தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோருடன் இணைந்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

கடலோர கவிதைகள் திரைப்படுத்து பாடல் ஒன்று கொடியிலே மல்லிகை பூ என்று பாட வரும் வேளையிலே இந்த பாடலை சொந்தமாக ஆக்கிக் கொள்ள இருக்கின்றார்கள். கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி ரித்விக் இருவரும்.

இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் நேயர் நேரத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

காசி திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்போமா? என் மனவானில் சிறகை அடிக்கும் என்ற முதல் வரியை கொண்ட பல்லவியும் சரணங்களோடு ஒலுக்கி இருக்கும் வேளையிலே இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து என்று அனுப்பி வைத்திருப்பவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை SA பூ விஜயராகவன் அவர்கள்.

அடுத்த பாடலை எங்களோடு கேட்டு மகள வேண்டும் என்று தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் அழகிய சுருக்கி என்ற கா பே ரணசிங்கம் என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். இது வந்த பாடல்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

கனடா கலியகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அது மட்டும் அல்லாமல் வணக்கம் கூறியதோடு நில்லாமல் அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்றும் அன்போடு கேட்டு உலகளாக இருக்கும் முகம் தெரிந்த தெரியாத அன்பு உறவுகளே நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறி உங்கள் அனைவரின் நலத்தையும் நாட விரும்புகின்றோம். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 2வது நாள் அறிவன் கிழமையில் இணைகின்றோம் காற்றலையில். இந்த அறிவன் கிழமை தோறும் வாரத்தில் ஒரு நாள் வரும் வேளையிலே வாரத்தில் வரும் நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வாக நாங்கள் நிகழ்த்தும் வேளையிலே இன்றைய புதன்கிழமை அது காரிக்கிழமையிலே என்ன நிகழ்வாக இருக்கும்? ஆம், பெரிய பொறுப்பான கண்டுபிடித்தல் பொறுப்பு ஒன்று உங்களிடம் வருகின்றது. பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம் என்று கூறுவோம். இந்த பொக்கிசமானது எவ்வளவு தேவை வேண்டுமானாலும் எத்தனை வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் எடுக்கக்கூடிய இடம்தான் பொக்கிசம். அந்த பொக்கிசத்துக்குள்ளே புதைந்திருக்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான தமிழ் பதங்களும் இருக்கின்றன, எத்தனையோ பொருட்களோடு பதங்களும் இருக்கின்றன. அந்த பதங்களை நாங்கள் தமிழ் பொக்கிசத்துக்குள்ளே ஆராய்வோமாக இருந்தால் எங்கள் சிந்தைக்குள்ளே இருக்கின்ற எண்ணங்களுக்கு ஏற்ற பதங்கள் அத்தனையும் அங்கே இருக்கின்றன. அதை நான் தருகின்ற தரவுகளை கொண்டு கண்டுபிடித்து கூறுபவர்களுக்கு புள்ளிகள் கிடைக்கின்றன. பொக்கிசம் நிகழ்வின் நோக்கம் அதுதான். வேகமாக விவேகமாக இயங்கி உங்கள் எண்ணத்திலே சிந்தையிலே தட்டுப்படுகின்ற நாங்கள் உபயோகிக்கின்ற உபயோகிக்காத உபயோக மறுத்த உபயோக மறுக்கப்பட்ட மறக்கப்பட்ட பதங்கள் எத்தனையோ அங்கு இருந்தாலும் அவற்றை புத்திசாலித்தனமாக கண்டுபிடித்து கொண்டு வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த பொக்கிஷத்தில் விரும்பிய எண் பெட்டியை எடுத்து 1 to 20 வரைக்கும் இருக்கும் விருப்பமான எண் பெட்டியை கொண்டு வந்து அதற்குரிய மந்திரத்தை நீங்கள் கூறிவிட்டால் அது திறந்து அதற்குள்ளே என்ன இருக்கு என்று என்னை கூறச் சொல்லும். நான் கூறும் பொழுது நேரடியாக பதத்தை கூறாமல் அதனுடைய தரவுகளை உங்களுக்கு தருவேன். அதை கொண்டு கண்டுபிடித்து அது என்ன பதம் என்று நீங்கள் தெரிந்து புள்ளிகளை சேர்த்து கொண்டு போவது உங்கள் கடமை. மொத்தம் 40 புள்ளிகள் அடங்கிய 20 பெட்டிகள் 20 பதங்களோடு வந்திருக்கின்றன. நியதிகள் வளைமையான நிதிகள் நியதிதான். எங்கே பார்ப்போம் யார் முதலில் வந்து இணைந்து பெட்டியை திறந்து அதற்குள்ளே என்ன பதம் என்பதை சரியான எழுத்துக்கள் எத்தனை என்றெல்லாம் கூறி வரும் வேளையிலே அது ஒரு வேடிக்கையோடு வினோதமான போட்டியாக அமைய இருக்கின்றது என்பவர்களே. இங்கே நாங்கள் இப்பொழுது 23 பாகை செல்சியஸிலே

0: ஐந்தொட்டு 26 சென்று 16 திரும்ப வரும் என்று கூறுகின்றேன். இது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் கண்டுகொள்ளும் கால நேரமாகும். இப்பொழுது எங்களுக்கு பகல் வேளை 15 மணித்தியாலை தொட்டு வந்த உடைக்காலம் குறைந்து குறைந்து இப்பொழுது 13 மணித்தியாலம் 12 நிமிடம் வரை பகலாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. ஒரு நல்ல சீதோஷ்ண நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த நிலையிலே நீங்களும் வந்து உங்களுடைய காலநிலைகளை கூறிக்கொண்டு உங்களுக்கு விருப்பமான பட்டியை திறந்து செல்லலாம். வியாபாரத்துக்கு நான் கடை திறந்தது தான் தாமதம், வாடிக்கையாளர்கள் ஓடி வந்து விட்டார்கள். அதிலே முதல் வாடிக்கையாளராக வருகின்றார் எங்கள் அன்பு நாகப்பன் அவர்கள். ஏஆர் நாகப்பன் கோவை மாநகரிலிருந்து இணைத்து விடுவோம் அவரை. வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எங்களுக்கு பகல் நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு நாங்களும் இரவு நேர வணக்கத்தை தருகின்றோம். எப்படி இருக்கின்றது, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். நீங்கள் இப்பொழுது
1: அப்படியே ஐயா, நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும்
0: நல்லவனுக்கு நல்லவனாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வல்லவனுக்கு வல்லவனாகவும் இருக்கணும். அந்த வல்லமையை இறைவன் தருவார். எங்கள் புத்திசாலித்தனத்தை கொண்டு அந்த வல்லமையை நாங்கள் எந்த துறையில் வல்லவர்கள் என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். இங்கே நான் வருவேன் என்று எண்ணிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை வரவேற்று நீங்கள் வரவு சொல்லி இருந்ததுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இங்கே நல்லதோர் படத்தை வரைந்து இன்றைய பொக்கிஷத்தில் இணைந்துடுவோம் என்ற கருத்துடன் படம் அனுப்பியிருக்கின்ற நீண்டகால உறவு வானொலியை அனுசரித்து வானொலியை ரசித்துக் கொண்டிருப்பவர், அதை சுவைத்துக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் அக்கறை உள்ளவர் எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள். அவர்கள் எங்கள் வானொலியோடு இருக்கும் பொழுது அவர் கொஞ்சம் மனமாறுதல் அடைகின்றார் என்பதை நான் உணர்கின்றேன். அவர் அழகான படத்தை தந்தவில்லை, அதுக்கு நீங்கள் அனுசரியாக
1: உங்களெல்லாம் வந்து பகல் நேரத்துல பணிக்கு போயிருவோம்.
0: ஆமா,
1: இரவு நேரத்துலதான் வானொலியை கேட்கறது வழக்கம்.
0: அந்த வகையில வானொலியின் வளர்ச்சியில இரவும் பகலும் சிந்தனையோடு இருக்கிற நீங்கள் அவர் போட்ட உடனே நீங்களும் உங்கள் வரவை தந்து வணக்கம் கூறி வரவேற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் தான் அப்படி என்று பார்த்தால் லண்டனிலிருந்து கஸ்தூரி அவர்களும் அன்பான அழகான வணக்கம் ஐயா என்றெல்லாம் கூறி எழுதியிருக்கின்றார். இவற்றுக்கெல்லாம் மேலால தொல்லி குதிச்சு மகிழ்ச்சியோடு என் அன்பு மகள் சியாமலா அப்பா வந்தாச்சு, வணக்கம் அப்பா, வருக வருக என்று கூறின வேளையில திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், நான் மட்டும் என்ன சளைத்தவனா, நானும் இருக்கின்றேன் பாருங்கள், அவரும்
1: ஒன்னு அப்பா வந்தாச்சு, இன்னொன்னு அப்பா நான் வந்தாச்சுன்னு அர்த்தம் மாட்டிருக்கு.
0: அப்படியா, அப்படியாதான் வல்லவனுக்கு வல்லவன் என்று கூறினேன். நீங்கள் ஒன்று சொன்னால் அதற்குரிய கருத்துக்களை கண்டுபிடிச்சு
1: அப்படின்னா என்ன அர்த்தம், வந்தாச்சு அப்படின்னா
0: நானும்
1: வந்தாச்சு
0: எடுத்துக்கொள்ளலாம். நான் எடுத்துக்கொள்வது நானும் நீங்களும் வந்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். சரியா? அதே நேரம் பதிவில் இல்லாமல் அநேகர் இணைந்திருக்கின்றார்கள் என்பதையும் எனது தளத்திலே அறியக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இன்று அங்கே உங்களுடைய காலநிலை கோவை மாநகரம் அப்படி சிறப்பாகத்தானே இருக்கின்றது?
1: இருக்கிறது ஐயா, வெயிலோட இருக்கிறது. ஆனா வெயில் வந்து கொஞ்சம் மந்தமா இருக்கு,
0: மந்தமா
1: உறுதியா இருக்காது.
0: ஓ, எங்களுக்கு மந்தமாகத்தான் இருக்கு. இன்று அதிகாலையிலே எனக்கு பணி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நான் காற்றலைக்கு வருவதற்கு முன்பு மகளுக்கு இன்றைக்கு குருதி பரிசோதனை இருந்தது. அவளுக்கு வித்தியாசமான ஒரு நலம் என்று முழு நலம் என்று கூற முடியாது. அவ கொஞ்சம் குறைபாடு காணப்படுகின்றது. அதாவது சுவாச
1: ஓடியாடி தெரிகிற அளவுக்கு நலம்
0: இல்லை இல்லை இல்லை. சுவாசத்திலே கொஞ்சம் அதற்காக இயந்திரங்கள் கொண்டு கூட்டப்பட்டிருக்கு. அவளுக்கு கொஞ்சம் நீண்ட நேரம் பேசுவது ஒரு நடப்பது எல்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. அதற்காக இப்பொழுது முதல் பரீட்சை ஒன்று அன்று அறிவித்திருந்தேன், கொண்டு போகின்றேன் என்று சென்று அவர்கள் அதன்படி வந்த சில உபகரண உத்தியோகஸ்தரோடு பேசி அவர்கள் அதை கொண்டு வந்து இங்கே பொருத்தி 24 மணி நேரம் அந்த கண்காணிப்போடு இருக்கும் வேளை இன்று அவரை நான் குருதி பரீட்சைக்கும் கொண்டு வந்து விட்டிருக்கேன். அந்த அவர்களுடைய அறிக்கை, குருதி பரீட்சையின் அறிக்கையும் எங்களுடைய குடும்ப வைத்தியருக்கு செல்லும். அதன் பின்பு அவர்கள் தீர்மானித்து எந்த

0: ஸ்பெஷல், அதாவது விசேஷ வைத்தியரிடம் அனுப்ப வேண்டும் என்று தீர்மானிப்பார்கள். அவர் இங்கே ஒன்றும் வெட்டி முறைப்பதும் இல்லை, கொட்டி அமைப்பதும் இல்லை. ஆள் அவருக்கு இப்படி வந்துவிட்டது, ஒன்றும் செய்ய முடியாது. சுவாசத்தோடு சம்பந்தப்பட்டது தான். அப்போ அந்த சுவாசத்தோடு சம்பந்தப்பட்டது குருதி சுற்றோட்டம் இருக்குது அல்லவா? குருதி சுற்றோட்டத்தில் நாங்கள் உண்ணுகின்ற உணவெல்லாம் ஒரு ரசமாக கொண்டு சென்று ஈரலுக்கு சென்ற பின் ஈரலுக்குள்ளாலே பிராணவாயு சென்று இரத்தத்தை சுத்திகரித்து சுற்றியோட செய்யும் விரைவாக. அந்த இடத்திலே இரத்தத்தை சுத்திகரித்து கொண்டு வருகின்ற அந்த ஆக்சிஜன் என்பதும், அதனால் இதய துடிப்பு அளவில் மாற்றமும் ஏற்பட்டு இருக்கின்றது. அதற்காக சில
1: ஒரு நிமிடத்துக்கு 72 முறை துடிக்கணும்.
0: அப்படியாக இல்லை, அது ஒரு குறைபாடு. அப்ப அது என்ன என்று அறிவதற்கு பரீட்சைகள் நடைபெற்று
1: பிராணவாயு போறக்கூடிய இது வந்து குறைவா இருக்குதுன்னு.
0: அதுதான் பிராணவாயுவும் குறைவு, இரத்த துடிப்பு. அதனால் ஆனால் இப்பொழுது அந்த கருவி பூட்டிய அந்த அந்த 24 மணி நேரம் அந்த பொருத்தியதன் பின்பு மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கின்றார். அப்போ எந்த நேரம் அதை அணிந்து கொண்டிருக்க வேண்டியதாலே அசௌகரியம் தானே, பேசுவது நடப்பது எல்லாம். ஆனால் விரைவில் குணமடைந்து விடும் என்று அதிகாலை அதை முடித்து கொண்டு அங்காடிக்கு சென்று அதற்கேற்ற உணவுப் பொருள்கள் தேடி எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து ஆளை அமர்த்தி விட்டே இருக்கின்றே வந்து இங்கே ஓடி வந்து விட்டேன் காற்றலைக்கு. நேரத்தை நான் முடியும் என்றதால் தான் நான் இதை பின்போடாமல் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்தேன். விரைவில் அவர் குணமடைந்து விடுவார், கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்களுக்கு நான் நிலைமை கூறத்தானே வேண்டும். அதே நேரம் நேற்று அவர் எல்லாம் கலட்டி விட்டு அதில் நிற்கும் பொழுது நான் ஒரு புகைப்படத்தை எடுத்து விட்டு மகளை இதுதான் உங்களோட புகைப்படம் என்று அவவுக்கு ஃபோர்வர்ட் பண்ணி விடுகிறேன், அதை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஒரு ஒன்றை அழைத்து விட்டேன். அது எல்லோருக்கும் வந்து விட்டது போல் தெரிகின்றது. பின்புதான் கவனித்தேன் அப்படி ஒன்று. மற்றபடி என் மகள்பாக இருக்கின்றார், சுகமாக இருக்கின்றார். எல்லோரும் இது எங்கும் நடக்கிறது தான், வழக்கம் தானே. அது கனடாவில் என்னவென்றால் நாங்கள் இயற்கை சுவாத்தியத்தை பெறுவது கடினம், குறைவு. அதுதான் காரணம்.
1: ஆசிய நாடுகளில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்காதையா?
0: இல்லை, மேலை நாடுகள். ஆமாம் ஆமாம், ஆசிய நாடுகளிலே ஒரு ஒரு
1: இயற்கையோடு இயந்த வாழ்வு.
0: ஒரு யாசகன் மரநிழலில் தூங்கினாலும் கூட அவனுக்கு இந்த பாரிய வருத்தங்கள் வருவதே இல்லை, இல்லையா?
1: வராது, வராது.
0: ஒரு குழந்தை அது எந்த எங்கு பிறந்தாலும் அது வந்து வெளியே வந்து சேரி பகுதியிலே வந்து சகதியிலே மணல்லே புழுதியிலே குப்பையிலே குளத்திலே இருந்து பிறந்து எழும்புற குழந்தைகளுக்கு கூட நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வீரியமாக இருக்கும். இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். அவர்களுக்கெல்லாம் இந்த பாரிய வருத்தம் வருவதில்லை. எங்கே கழுவி துடைத்து செயற்கை உணவுகளும் தாதிமார்களையும் வைத்து கவனம் எடுத்து பார்க்கின்ற குழந்தைகள் உடனடியாக நோய் தொற்றிவிடும். எங்கள் சாதாரண குழந்தைகளுக்கு அதையெல்லாம் வருவதில்லை, எனக்கு நன்றாக தெரியும். நான் அதில் அனுபவப்பட்டிருக்கிறேன். என்ன செய்வது, இது இயற்கை வாழ்க்கை, வாழ்க்கை பயணம், வாழ்க்கை பயணத்தில் இப்படியெல்லாம் இருக்கும். இவ வந்து கொஞ்சம் அப்படி நோகாமல் வளர்ந்தவள் தானே மகள். அதுதான், அதெல்லாம் கடந்து போயிடலாம். இதெல்லாம் இயற்கை, இதெல்லாம் கவலைப்படுத்தவில்லை. இப்பொழுது இருக்கின்றார், நன்றாக வருவார். ஆனால் இந்த இந்த வேலையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கின்றார், கவனித்து கொண்டு இருக்கின்றார். நன்றி நாகப்பன், நல்லதோ ஒரு மகிழ்ச்சியான முறையில் எங்களுடைய யாமிருக்க பையன் சரவணன், நானும் இருக்கின்றேன் அப்பா, வல்லவனுக்கு வல்லவன்று அழகான ஒரு படம் வரைந்து அதிலே அழகான ஒரு பூ வரைந்து அதிலே தேனி தேன்குருவி வந்து தேன் எடுப்பது போன்றெல்லாம் வரைந்து அது பொக்கிஷம்.
1: அவர் வல்லவன் ஒருவன்,
0: அவர் சித்திர குள்ளன் தான் ஐயா. எல்லாம் சித்திரத்தாலேயே தன்னுடைய வல்லமையை சிறப்பை காட்டி விட்டார் பார்த்தீங்களா. அங்கே ஒரு ஒரு பூ மலர் பூ விரிந்திருக்கு, அதுக்குள்ள நீட்டு சொண்டுடைய சாதாரண அழகுள்ள பறவையில் நீட்டு அழகுள்ள சின்ன பறவை ஓடி சென்று உள்ளே சென்று தேன் எடுக்கின்றது. இந்த பொக்கிஷமும் அதுதானே,
1: அவருடைய கற்பனை திறத்துக்கு ஒரு சான்று. இது
0: சிந்தனை சிற்பி அவர். சரிப்பா, நாங்கள் நீண்ட நேரம் பேசிவிட்டோம். நலமாக இருக்கின்றீர்கள், வளமாக இருக்கின்றீர்கள், வல்லவனாக
1: இருக்கின்றீர்கள்.
0: ஒரு தடவை நீங்கள் கைவிசேஷமாக வந்த உங்களோடு பேசியது என்னவென்றால், உங்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் தெரியக்கூடிய வகையில் செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன், மற்றவர்களும் புரிந்து கொள்வார்கள். இப்பொழுது விடயத்துக்கு வந்துவிட்டோம் என்று கூறினீர்கள், வந்துவிட்டோம். இப்பொழுது உங்களுக்காக எந்த எண் பெட்டி வேண்டும் நான் தருகின்றேன், நீங்கள் தரவுங்கள்.
1: ஒன்று
0: இந்த ஒன்று எண் பெட்டியை கொண்டு வந்து உங்கள் பெயரிலே பதிவு செய்து வைத்து விட்டேன் நாகப்பன் அவர்களே. இப்ப நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும்.
1: மந்திரம் அண்டகா கசம் அவுகா ககும் திறந்துடு சீசே.
0: அற்புதம் ஐயா, அப்படியே உரு அப்படியே உரு உரு கொடுத்தது மாதிரி கேட்கின்றது. திறந்து விட்டது அந்த பெட்டி. அடுத்த சோதனை, இந்த பெட்டிக்குள்ளே இருக்கின்ற பதம் எத்தனை எழுத்துக்களாக இருக்கும் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
1: எனக்கு தெரிந்து ஒன்றுக்கு மூன்று.
0: ஓ, ஒன்றுக்கு மூன்று என்று கூறிய நீங்கள் ஒரு கெட்டிக்காரன் தான். ஆனா ஒன்றையும் மூன்றையும் கூட்டினால்தான் இந்த பதத்தின் எண்கள் வரும், நான்கு. அதற்குள்ளே இருக்கிற பதம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது வந்து கடலிலே காணப்படுகின்றது. ஆனா இது ஒரே இடத்தில் நிக்காது, ஒரே இடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டும் பாய்ந்து கொண்டும் பறந்து கொண்டும் இருக்கும், எழுந்து கொண்டும் விழுந்து கொண்டும் வருவதும் போவதுமாக இருக்கும் கடல்களிலே.
1: இருக்கும், அது வந்து உயிரற்றது.
0: அகர வரிசையிலே ஆரம்பிக்கும்.
1: அது ஓயவே ஓயாது ஐயா.
0: ஓயவே எந்த நேரம் இருந்தும் நடந்தும் கிடந்தும் பறந்தும் எழுந்தும் விழுந்தும் வந்தும் போயும்
1: அலைகள்.
0: அற்புதமான பதிலை முதல் நேயராக வந்து முதல் போலி பண்ணி முதல் கை விசேஷமாக உடைத்து அதை வியாபாரத்தை சிறப்பாக செய்து விட்டார். அதுதானே பார்த்து, இது சிறப்பான ஒரு பதம். திரு நாகப்பன் அவர்கள் கண்டுபிடித்து கூறிவிட்டு தனக்கான நேர்மையான சுத்தமான இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டார். நேர்மையான சுத்தமான நேர்மையான சுத்தமான சுத்தமான இரண்டு புள்ளிகள். சரியா, நன்றி நன்றி. அத்தோடு நன்றி என்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டு கெட்டிக்காரன் என்ற பட்டத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். சரி, அப்படி என்றால் வளமை போல அடுத்த பெட்டிக்கு தாவ வேண்டியது தானே. எந்த எண்?
1: அடுத்த பெட்டி எண் வந்து உங்களுக்கு சொன்னாவே தெரியும் ஐயா.
0: அடுத்தது தானே என்ன?
1: ஆமா, எல்ல எண் ஒன்பது.
0: எண் ஒன்பது, அதுதானே தேவையானது.
1: ஒன்பதை தொட்டு பார்த்து விட வேண்டும்.
0: ஒன்பது கோலங்களில் தானே, நவக்கிரகத்துல தானே இந்த உலகமே அடங்கி இருக்கின்றது. சிறப்பு. சரி, இந்த ஒன்பதாவது எண் பெட்டி நாகப்பனுடைய பெயருக்கு வந்துவிட்டது. இப்பொழுது மந்திரம் தேவைப்படுகின்றது. கடவு சொல்லு.
1: அண்டகாகசம் அவு காக்ககும் திறந்துடு சீசே.
0: ஆஹா ஆஹா, திறந்து விட்டது. அடுத்த சோதனை, எத்தனை எழுத்துக்கள் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
1: ஐந்து.
0: கெட்டிக்காரன் தான் ஒரு எழுத்து கூட போட்டால் ஆறு எழுத்திலே வந்திருக்கின்றது. சரியா,
1: இதுல ஒரு எழுத்தா?
0: ஆமா, ஒரு குறை இருந்தாலும் அதை நிறைவாக்கி விடுவோம் நாங்கள்.
1: நன்மை.
0: இந்த எழுத்துக்கள் கூறும் பதம் உலகத்திலே நாங்கள் வீடு கட்டும் பொழுதோ அல்லது பெரிய கட்டிடங்களை கட்டும் பொழுதோ முதலில் என்ன செய்வோம்? முதலில் மாறிவிடும். கட்டிடங்கள், பெரிய பெரிய பாலங்கள் என்றெல்லாம் இருக்கின்ற அதை நாங்கள் அமைப்பதற்கு முதல் அந்த பூமி தாய்க்கு பூமி தாயை வெட்டி தோண்டி அதிலிருந்து ஆரம்பிப்போம் அல்லவா? அதை என்ன சொல்லு? அது மிகவும் பலமாக சிறப்பாக தரமாக சரியாக செய்தால்தான் கட்டி முடிந்த பின் அந்த கட்டிடங்கள் பாலங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கும். எதற்கும் அது மிக முக்கியம்.
1: எல்லா செயலுக்குமே அது முக்கியம்.
0: அதுதான் கெட்டிக்காரன் கண்டுபிடித்து விட்டார், கொண்டு வந்து விட்டார். எதுவாக இருக்கும்
1: அது? தமிழ் சொல்லான்னு தெரியலையே எனக்கு.
0: இல்ல இல்ல, அது பொருளை கண்டுபிடித்தால் நிலம் தானே. பேந்து பார்ப்போம் அதுக்கு விலையை கூட்டி குறைப்பதை பற்றி.
1: அது
0: ரைட்டு. அகரத்திலே தான் ஆரம்பிக்கும் இதுக்கும்.
1: அஸ்திவாரம்.
0: ஆமாம், நீங்கள் சொன்னது சரியான பதம். ஆனால் அந்த இஸ் என்பதற்கு பதிலாக இத்தன்னாவை நாங்கள் தமிழிலே சேர்த்து கொண்டு அத்திவாரம்.
1: அஸ்திவாரம் சொல்லுவோம்.
0: ஆமாம், பேச்சு வழக்கிலே நாங்கள் அஸ்திவாரம் என்று கூறுவது அது சரியான பதம். அத்திவாரம்.
1: இன்னமும் தூய்மையான தமிழ்ல ஒன்று சொல்லுவோம் ஐயா. நாங்க
0: எப்படி
1: பேஸ்மெண்ட்னு?
0: ஆமா அது மெத்தம் சுத்தமானது ஐயா, அதி சுத்தமான வடிகட்டி தான் சுத்தம் ஐயா. அது அந்த பேஸ்மெண்ட்ன்றது அதி அதி சுத்தம், வடிகட்டின சுத்தம்
1: அஸ்திவாரம் கூட தெரியாது.
0: சாதாரண உப்பு தெரியாதவர்களுக்கு சால்ட்னா தெரியும் தானே. அற்புதமான சுத்தமான வடிகட்டப்பட்ட தமிழ் சிறப்பு அத்திவாரம் என்பது சரியான பதம். ஏனென்றால் அத்திவாரம் இருந்தால்தான் எதிலே அதிலே அத்திவாரம் இருந்தால் தான் இவை எல்லாம் தெரியும்.
1: அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அஸ்திவாரங்கிறது அத்திவாரம் இனிமேல் சொல்லணும்.
0: அத்திவாரம் தான் எங்களுடைய தமிழ் பதத்தில் அத்திவாரம். அத்திவாரம் போட்டு
1: கேள்விப்படுறேன்,
0: தெரிஞ்சு கொண்டீர்கள். அதே மாதிரி கடந்த ஒரு புதியல்ல புத்தகத்தில் வந்தது அச்சவாரம் என்று ஒன்று. அட்வான்ஸ் என்பதை அச்சவாரம் என்று கூறுவாரம், அச்சாரம் என்று கூறுவீர்கள். அச்சவாரம் அது கடந்த
1: அச்சவாரம்
0: அச்சவாரம் என்று கூறுவோம், அச்சவாரம் என்று. வாழ்த்துக்கள். இப்படி நீங்கள் அதோட உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்று கூற வேண்டுமே?
1: படம் வந்து தெலுங்கு பாட்டு, நேத்த முந்தானால படம் பாடல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு.
0: என்ன பாடல இருக்கும்?
1: படம் வந்து தி பாரடைஸ் ஒரு படம்.
0: ஓ தி பாரடைஸ்,
1: அதுல ஏசனாக்குள்ள அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: என்ன நல்லது சிறப்பாக இருக்கு. நீங்கள் வந்து இப்படியானதெல்லாம் செய்வீர்கள் எங்களுக்கு தெரியும். அதனால் தான் வல்லவனுக்கு வல்லவன் என்று கூறுகிறேன். இப்பொழுது நீங்கள் இவ்வளவு தூரம் உழைத்தபடியால் உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கின்றேன். கண்டிப்பான ஓய்வு சென்று
1: மீண்டும் சமயம் கிடைத்தால் இணைந்து கொள்கிறேன் ஐயா. அடுத்த உறவுக்கு வலியுறுத்தும்.
0: நன்றி அன்பு, நன்றி அன்பு நாகப்பன் அவர்கள். அடுத்த உறவாக இப்பொழுது வருவது யாராக இருக்கலாம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்தான். அழகான படம் வரைந்து சிறப்பான ஒரு குருவி அங்கே வரைந்து பூவுக்குள் தேனெடுப்பது போல் கருத்தை புதைந்த ஒரு சித்திரத்தை வரைந்த யாம் இருக்க பயமின் சரவணன் அவர்கள். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். தெளிவாக இருக்கிறதா?
0: ஆதார அட்டை போட்டிக்கு வரும்பொழுது ஆதார அட்டை சமர்ப்பிக்க வேண்டும்.
2: சரவணன்
0: நெய்வேலி அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் சரவணன், இதுதான் எங்களுக்கு உங்கள் ஆதார அட்டையின் பதிவு இருக்கின்றது. நலமாக இருக்கின்றீர்களா சரவணா? வருக வருக, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக சுகமாக மகிழ்வாக இருக்கின்றோம்.
0: நல்லவனாக வல்லவனாக எல்லாம் இருக்கின்றீர்கள். சரி சிறப்பு. அப்படி இருக்கும் வேளையில உங்களோட காலநிலை எப்படி? நாங்கள் வந்து 22 இருக்கின்றோம், நீங்கள் எத்தனை ஆயிருக்கும்?
2: இன்னைக்கு காலநிலை இன்னைக்கு வெயில் அதிகம் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 34-35 பாக மாறி மாறி அப்படி 36 வரையில இருந்தது இன்னைக்கு. ஆமா,
0: அப்படியா? வெயில் அதுக்கேற்ற வெயில் இருந்ததா வெப்பம் இருந்ததா?
2: வெப்பம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வெயில் இருந்தது.
0: ஓஹோ, பாருங்கள் இப்பொழுது காலநிலையை. வெயில் சாதாரணமான வெளிச்சம் இருக்க வெயில் வரும்போது சுளீரென்று சுட்டு கொண்டிருந்த அந்த வெப்பநிலை சூரியனுடைய கிரணம், இப்பொழுது பெரிய அளவிலே அவருடைய வெப்பநிலையை இவர் அளவிட்டாலும் அந்த சுடுகிற தன்மை குறைகின்றது. பார்த்தீர்களா? காரணம் பவனத்திலே, பவனம் என்பது காற்று மண்டலம், பவனத்திலே ஈரப்பதம் கொண்டுள்ளது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு பெரிய மழை ஒன்று இருக்கின்றது. வரவேற்பும் வரவேற்பும் வரவேற்பும். சரி, இப்பொழுது நாங்கள் இணைந்திருக்க நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், 2 பெட்டிகள் விலையாகிவிட்டன. நீங்களும் வந்து கொள்வனவு செய்ய வந்திருக்கின்றீர்கள், சிறப்பான கொள்வனவு செய்வீர்கள் என்று தெரியும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஏதாவது தகவல் இருக்கின்றதா?
2: ஆ, தகவல் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்னல அந்த காக்கையை பற்றி சொன்னல, அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்.
0: கூறியபடி ஒரு புதிய நிகழ்வு வந்தது கேட்டீர்களா, நீண்ட பாடல்கள் என்ற ஒரு நினைவு, அது இசைச்சரம், இசைச்சரங்கள். சரம் என்ற மாலை என்றால் வட்டமாக முடிவடைவது, சரம் என்றால் நீண்டு கொண்டு போவது இல்லையா, சரம் தெரியும் தானே, சரம். அதே போன்று இசைச்சரம் என்று முதலாவது பகுதி வெளியே வந்தது, ஒரு மணி நேர பாடல்கள், நீண்ட நேர பாடல்கள் கேட்டீர்களா. உங்களுடைய நேயர் நேரம் விடுமுறை விருப்பம் சர்வதேச நேயர் விருப்பத்தை அண்டி வந்திருக்கின்றது. அது நேற்று நான் பகல் கூறும் பொழுதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆரம்பித்து நல்லது. இனி அது மறு ஒலிபரப்பில் வரும், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் வந்தபடியத்தை ஒரு தடவை கவனிப்போமா. இரண்டால் நாகப்பன் அவர்கள் வந்து இரண்டு பெட்டி கொள்மனம் செய்து கொண்டு சென்று விட்டார், சரியாக, தரமாக, நியாயமாக. நீங்கள் எங்கே ஒன்று மாறம்தானே உங்களுடைய இலக்கமாக எண்ணாக இருக்கும், ஒன்று மாறம் பதினாறு தானே. சரி, பதினாறாவது என் பெட்டியை உங்களுக்காக பதிவு செய்து எடுத்து கொண்டு வந்து வைத்து விட்டேன் சரவணா. இப்ப நீங்கள் உங்கள் மந்திரத்தை கூறினால் அந்த பெட்டி திறக்கும், நீங்கள் கண்டுகொள்ளலாம் பதத்தை.
2: அந்த காக்கசம் அபு காக்குகும் திறந்திரு சீசே.
0: அந்த முதல் சொல்லேக்க கொஞ்சம் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு
2: அந்த காக்கசம், அந்த காக்கசம் அபு காக்குகும் திறந்திரு சீசே.
0: இப்பவும் திறக்கலன்னு அந்த காக்கசம் ரெண்டு தடவை சொல்லிவிட்டீர்கள், திருப்பி சொல்லுங்கள்.
2: அந்த காக்கசம் அபு காக்குகும் திறந்திரு சீசே.
0: பட்டார் திறந்து விட்டு பாத்தீங்களா, சாரியா சென்னோட உச்சரிப்பு அப்படியே திறந்து விட்டது பற்றி சிறப்பு சரவணா. இப்பொழுது அடுத்த பரீட்சை உங்களுக்கு இதற்குள்ளே உள்ள பதம் எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். பதினாறுலே ஆறை எடுத்தீர்கள், ஒன்றை விட்டுட்டு நான் அதுல இன்னும் ஒரு ஒன்றை விட்டு ஐந்திலே தருகின்றேன், சரியா, கட்டிக்காரன். கிட்டத்தட்ட சரி, எப்படி வருது, கிட்டத்தட்ட சரி,
2: கிட்டத்தட்ட.
0: ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், இது ஒரு பொருள், இது ஒரு உணவு என்று கூற முடியாது. உணவு உண்ட பின்பு நாங்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் வேளையிலே தரித்து கொள்ளுகின்ற ஒரு விடயம், அதிலோ அதிலே சேருகின்ற ஒரு பொருள் இந்த பொருள். மங்களமான காரியத்திலும் சரி, அமங்கலமான காரியத்திலும் சரி, இப்பொழுது அது குறைவு, ஆனால் எங்களுடைய பழமை முறைப்படி வீடுகளில் சென்றவுடன் இதைத்தான் முதலில் தருவார்கள், உண்டு முடிந்த பின்பு இதை கொடுப்பார். அதுக்குள்ளே நான்கு ஐந்து பொருள்கள் இருக்கின்றது, அதிலே ஒரு பொருள். இவர் போனால்தான் அது சுவைக்கின்றோம் என்ற எண்ணம் வரும். அடுத்தது, இவரை எங்கள் இல்லங்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் பாவித்திருக்கின்றீர்கள். இப்பொழுது வீடு கட்டிடங்கள் கட்டி முடிந்தவுடன் முதல் முதல் சுவர்களுக்கு பூசிக்கொள்வது, அதுக்கும் உபயோகித்துக் கொள்வோம். இப்பொழுது புரியும் என்று கண்டுபிடித்து
2: விட்டீங்களா.
0: சுண்ணாம்பு கூட ஒரு முக்கியமான பொருள் பார்த்தீர்களா, வெத்திலையோட சேர்த்து உண்டு உண்ணுறாரு, சுவர்களை அடித்தும் இல்லையா. அப்ப சுண்ணாம்பு என்பது இது வந்து இந்த சுண்ணாம்பு வந்து கற்களிலே கடற்சிப்பிகளிலே இருந்து செய்யப்படுகிறது, உங்களுக்கு தெரியும் இல்லையா. சுண்ணாம்பு அதிலே தான் செய்வார்கள். மிகவும் காரமானது, வெப்பமானது, திருநாவுக்கரசரோடு சம்பந்தப்பட்டது. அவருக்கு சமணர்களிருந்து வந்த போது அவரை சுண்ணாம்பு அறையிலே பூட்டினார்கள் இல்லையா, அவருக்கு அது மிகவும் குளிர்மையாக இருந்த என்று பாடியிருக்கின்றார் பாடல்கள். சுண்ணாம்பு என்றது சரியான பதில் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கான இரண்டு புள்ளிகள் உங்கள் பெட்டியிலே நான் போட்டுக் கொள்ளுகின்றேன், சரியா. இப்பொழுது
2: ஆரம்ப காலங்களில் இந்த இப்போதைக்கு சிமெண்ட் பயன்படுத்துகிறோம். சிமெண்ட்டுக்கு பதிலாக கட்டிடத்துக்கு சுண்ணாம்பு தான்,
0: சுண்ணாம்பு பாவித்தார்கள். இப்பொழுதும் அந்த வெள்ளை அடிப்பதற்கு முதல்வர் சுண்ணாம்பு தான் அடிப்பார்கள், அதன் பின்பு எந்த நிறமாவது வர்ணங்களை பூசுவார்கள். அந்த சுண்ணாம்பு பற்றும் திறன் உடையது. இந்த எங்களுடைய மண் பானைகளிலே முந்தி தண்ணீர் சுமந்து கொண்டு வருவார்கள் பெண்கள் வீடுகளிலே, அதை வைத்து விட்டோன்னு குளிர்மையாக இருக்கும் தண்ணீர் நாங்கள் அதை அருந்துவது. அதற்கு சில ஓட்டை விழுந்துவிட்டால் ஒரு சில்லு ஓட்டை விழுந்து விட்டால் நீர் வெளியே சிந்தும் என்பதை அதை அடைப்பதற்கு சுண்ணாம்புடன் இன்னும் ஒரு பொருளை சேர்த்து பூசி விடுவார்கள். அடைப்பில் விடும் வெள்ளமும் அது எப்படி ஒட்டி பிடிக்கும், அவ்வளவு தூரம் ஒட்டும் தன்மை பெற்று. அது நாங்கள் வெத்தலை பாக்கு புகையிலை சுண்ணாம்பு, சுண்ணாம்பு போடாவிட்டால் வெத்தலை சிவக்காது, வெத்தலை தாம்பூலம் தரித்த சுவை பெறாது. அந்த புகையிலே உள்ள காரத்தையும் பாக்கிலே உள்ள காரத்தையும் இந்த சுண்ணாம்பு வெட்டி அறிந்துவிடும். வெற்றிலை மருத்துவ குணம் உள்ளது. அதனால் தான் பாக்கு வெற்றிலை புகையிலை சுண்ணாம்பு என்று கூறுவார்கள் இல்லையா. வாழ்த்துக்கள். சிறப்பு இரண்டு புள்ளிகளை பெற்று பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். இலக்கம் 16 பெட்டியை திறந்து கூறிவிட்டீர்கள். அப்படி என்றால் இப்பொழுது நீங்கள் அடுத்த பெட்டிக்கு செல்வதற்கு உங்களுக்கு தராதரம் உண்டு. எந்த எண் பெட்டி?
2: ஆமா, 9 திறந்தாச்சு, 8 திறக்கப்படவில்லை. அந்த 8 திறந்து
0: அழகாக திறக்கின்றது. அடுத்த பரீட்சை உங்கள் ஊகம். எத்தனை எழுத்துக்கள் காணப்படும்?
2: 4 எழுத்து.
0: நீங்கள் பொய் சொல்லுறீங்க, நீங்கள் பார்த்து போட்டீங்க, கண்ணால பூந்து பார்த்துட்டீங்க, அதுதான் சரியா சொல்லி போட்டீங்க. 4 தான் ஐயா, 4 எழுத்து தான் ஐயா இருக்கின்றது. கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், ஊகத்தில் கெட்டிக்காரன். அதற்கு முன்பு அழகான ஒரு படம் வரைந்தீர்கள், எப்படி உங்கள் கற்பனை ஓடியது. அழகான ஒரு பூ மலர்ந்திருக்கின்றது விரிந்து, அதுக்குள்ளே அந்த மகரந்தம் உள்ளே இருக்கின்றது. அதை ஒரு குருவி வந்து எடுக்கின்ற, அது நீண்ட அழகு கொண்ட குருவி பறந்தபடியே உள்ளுக்கு புகுந்து எடுக்க போகின்றது. எவ்வளவு அற்புதமா இருக்கு அந்த கதை.
2: இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியை வலியுறுத்தும் விதமாக தான் அந்த படமே
0: இருக்கு.
2: அது உள்ளே உள்ளே இருக்கிறது, தெரியாமல் இருக்கு, தேன் தெரியாமல் இருக்கு. அந்த தேன் வந்து எடுக்க வந்திருக்காங்க அவங்க. அந்த மாதிரி
0: குறுகிய அளவுள்ள பறவை, நீண்ட அளவுள்ள பறவை, அதுவும் தேன்குருவி அப்படித்தான். சிறப்பான கற்பனை, சிறப்பான படைப்பு, நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய கற்பனை திறனுக்கு ஒரு சிந்தனை சிற்பியப்பா நீங்கள், மகிழ்ச்சியா உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சரி, அவ்வளவு தூரம் உள்வாங்குகிறீர்கள், அதான் நாங்கள் எந்த விடயத்தையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், ரசிக்க வேண்டும். இப்பொழுது 4 எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் என்னவென்று தானே கேள்வி. இது வந்து அன்பு உறவுகள் இப்பொழுது பாவிக்கிறார்களோ தெரியாது, அன்றைய நம் முன்னோர்கள் இதைத்தான் உபயோகித்தார்கள். தாங்கள் தலை குளிக்கும் பொழுது, அதாவது முழுகுவது என்று சொல்கிறோம், தலை முழுகும் பொழுது ஒரு சில இயற்கை பதார்த்த இயற்கை பொருட்களை வைத்துத்தான் தலை குளிப்பார்கள், தேய்த்து குளிப்பார்கள். அதற்கு இது உபயோகிக்கப்படும். இது வந்து எங்கள் இயற்கை பொருள் செக்குகள்லேருந்து எடுக்கப்படுகின்றது. ஒரு பொருள் அகரத்திலே தான் ஆரம்பிக்கும், எதுவாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நாங்கள் எப்படித்தான் நவநாகரீகமாக வாழ்ந்தாலும், நாங்கள் உயிர் விட்ட பின்பு எங்களுடைய பூத உடலுக்கு குளிப்பாட்டுவார்கள் கொண்டு சென்று, அங்கே அரப்பு தான் வைப்பார்கள் இல்லையா. இவ்வளவு தூரம் எங்கள் இலக்கிய சம்பந்தமான, எங்களுடைய பண்பாடு சம்பந்தமான, எங்களை மூதாதையர்களாக கிடைப்பது. அது வந்து தலையிலே உள்ள அசுத்தங்களை எல்லாம் போக்கக்கூடியது, நோய்களை எல்லாம் மாற்றக்கூடியது, சொறி சிறங்கு போன்றவற்றை அகற்றக்கூடியது. வாரத்தில் ஒரு நாள் அரப்பு, சீயக்காய், வெந்தயம், இந்த மூன்றையும் அவித்து தேய்த்து முழுகுவார்கள். அரப்பு தனியை வைத்து முழுகுவார். சீயக்காய், தேசிக்காய், தேசி என்ன தீ, சீயக்காயும் வெந்தயமும் போடு. சீயக்காய் தெரியும் தானே, சீயக்காய் என்று கூறுவது, சீக்காய் என்று கூறுவார்கள். அது சீஎம் நாட்டில் தான்
2: இல்லை. அந்த இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப எங்க ஊர் பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துல அந்த அரப்பு மரங்கள் அதிகமாக இருக்கு.
0: அந்த அரப்பு எதுல இருந்து எடுக்கிறார்கள் சரவணா?
2: அது மரம் தான், அரப்பு மரம் தனியா, அரப்பு மரமே தனியா.
0: அப்ப நான் நினைத்தேன் இந்த புண்ணாக்கு வகைகளே உண்டு விட்டு அரப்பு.
2: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, அது அந்த அந்த மரத்துல இருந்து அந்த இலைகள் எல்லாம் ஒடிச்சு நிழலே காய வச்சு,
0: அதை வைத்து
2: அதுக்கு இதுக்கு முன்னாடி போட்டு உரல் போட்டு அரைச்சி, நாங்க இப்ப ஒரு 2 ஆண்டுகள் முன்னாடி நான் பயன்படுத்திட்டு
0: இருந்தோம். அதை உபயோகித்து வந்தால் தலை நரை பிடிப்பது குறைவு. தலையோடு முடியோடு சம்பந்தப்பட்ட மண்டையோடு சம்பந்தப்பட்டமான வருத்தங்கள் வாரது குறைவு. மிகவும் தரமான ஒரு
2: குளிர்ச்சியாக இருக்கும்.
0: அரப்பு சரியான பதத்தை கண்டுபிடித்து கூறியபடியால் உங்களுக்கு மேலும் இரண்டு சுத்தமான புள்ளிகள் கிடைக்கின்றன. உங்கள் பையிலே சேர்த்துக்கொண்டு நீங்கள் வந்து கூறியபடியால் நீங்கள் நல்லவன் வல்லவன் சிறந்த ஒரு சிற்பி என்றபடியால் என்ன பாடலை விரும்புகிறீர்கள்?
2: கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் இருந்து கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ.
0: அந்த ட்ரெயின் மேற்கே போனா எப்படி என்ன பாடா இருக்கும்?
2: மேற்கே சென்றாலும் கிழக்கே சென்றாலும் கோவில் மணி ஓசை தான்.
0: அப்படியா? ஆனா இப்பொழுது கிழக்கே போகும் ரயிலே கேட்டது கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. பாஞ்சாலி பாஞ்சாலி பாஞ்சாலி தானே,
2: பாஞ்சாலி ஆகும்
0: கோவில் மணி ஓசை தானே. இனிமையான பாடல் சிரவணா. இப்பொழுது இவ்வளவு தூரம் கடும் உழைப்பு உழைத்து விட்டீர்கள், உங்களுக்கு ஒரு கட்டாய ஓய்வு தருகின்றேன். சென்று இழைப்பாரை மீண்டும் பாருங்கள்.
2: சரி சரி,
0: நன்றி கிருஷ்ணா. தகவல்கள் நன்றி சரவணா, தகவல்கள் பரிமாறிக்கொண்டதுக்கு மகிழ்ச்சி. இப்பொழுது அடுத்த உறவாக வருகிறது வேறு யாருமில்ல, எங்களுடைய ஷியாமலா முதலே இணைந்தார். சரவணன் வந்துவிட்டார். இப்பொழுது வணக்கம் மகளே, இப்பொழுதாவது கிடைத்தது அல்லவா? பொதுவாக அழைக்கின்றீர்கள் என்ன? எப்படி
3: இருக்கின்றீர்கள்?
0: கெட்டிக்காரி
3: விடாது
0: மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடத்தப்படும் என்று
3: கொஞ்சோண்டு மழை பெய்ஞ்சதுப்பா.
0: பெய்ததா மழை? அடே அப்பா, கொஞ்சமாவது
3: கருணை
0: இருக்கின்றது கொஞ்சம் என்றாலும் இல்லையா? நீங்க நல்லவள் தான், நல்லவள் தான். இப்ப நல்லார் ஒருவர் உள்ளாரே எல்லோருக்கும் பெய்யும் மழை. நீங்கள் ஒரு நல்லவள் வல்லவள், உலகம் சுற்றும்
3: வாலிபீங்க.
0: அப்படியே வந்திருக்கு நல்லது, மழை வந்ததுன்றது சந்தோஷமே. அதனால தான் மகிழ்ச்சியோடு ஓடி வந்திருக்கின்றீர்கள். சரி, இப்பொழுது நீங்கள் வேறு என்ன தகவல் எதுவும் இருக்கின்ற? எப்படி இருக்கின்றார் அவர் நோயாளி?
3: இருக்கிறப்பா, மதியானம் நான் வந்துட்டேன். இங்க வீட்டுல அவர் வீட்டுல இருக்கேன். தனியா
0: இருப்பாரு, எழுந்து நிப்பாரா?
3: இல்லப்பா, நீங்க நடக்குது அங்க நடக்கிறதுக்கான ஒரு குச்சி இது ஒண்ணு கொடுப்பாங்களா, அது வாங்கிதான் அதுக்கப்புறம் நடக்கும்.
0: அது குச்சி இல்லையம்மா, ஊன்றுகோலம்மா. கை தோல் பட்ட இடுக்கிலே வைத்துக் கொண்டு
3: வாக்கர்னு அவங்க இங்கிலீஷ்ல சொன்னாங்க. நான் வந்து உங்கள்ட்ட அப்படி சொல்ல முடியாது, அதுக்கு அவசரத்துக்கு குச்சின்னு
0: இல்ல. வாக்கர் வந்து வேறு, வாக்கர் வந்து ஆள் உட்கார்ந்து கொண்டிருந்து கொண்டு அல்லது நின்று ரெண்டு கையாலும் பிடித்தோம் வண்டியை தழுவதெல்லாம்
3: சொல்லிட்டு இருந்தாங்க.
0: அதையா கொடுத்துருக்காங்க? நாங்களும் கூறிக்கொள்ளுகிறோம். நலம் கேட்பது எங்களுடைய பண்பிலே ஒன்றுதானே. மகளே நலமாக இருப்பார் வருவார் என்று திருப்தி கொள்ளுங்கள். இப்பொழுது
3: வியாபாரத்தை பார்க்கலாம்.
0: வியாபாரத்துக்கு செல்வோம். குறிப்பாக இந்த பெட்டியை நீங்கள் திறந்து பார்க்க போகின்றீர்கள்.
3: இரண்டு இருக்குல்லப்பா?
0: ஆமாம், இரண்டு இருக்கு.
3: இரண்டு
0: எண், இரண்டு பெட்டியை மகள் ஷியாமலா உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது உங்கள் மந்திரத்தை கூறுங்களேன்.
3: அண்ட காவசம் அபு காவசம் திறந்தது சிசி.
0: ஆம், மரியாதையாக திறந்து விட்டேன். அது பெண் குழந்தை மரியாதையுடன். சரி, அப்படி என்றால் அதற்கு எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் மகளே?
3: மூன்றுப்பா.
0: கட்டிக்காரி ஆனால் ஒரு எழுத்து குறைந்து
3: சொல்ல மாட்டீங்கப்பா.
0: இல்லை, அது ஒன்று குறைந்து விட்டது, இரண்டு எழுத்துலயே தான் இருக்கின்றது.
3: அவனால இரண்டாவது நம்பர் தான் இரண்டு எழுத்து தானா, இது தெரியாம போச்சு.
0: அது இல்ல இல்ல, அது சொல்லலாம். முதலாவது எனக்கு நாலு எழுத்து வந்தது, அதெல்லாம் சொல்ல முடியாது, இது பொக்கிஷம். சரி, அந்த இரண்டு எழுத்துக்களும் கூறுகிற பதம் இந்த அன்றைய நாட்களிலே பாரத காலத்திலே ராமாயண காலத்திலே அந்த வாள்கள் கத்திகள் வெட்டுகள் துவக்கள் வெடிமருந்துகள் இல்லை, அவர்கள் ஆயுதமாக பாவித்தார்கள். உங்களுக்கு என்னவென்று தெரியும், இரண்டு பொருளை ஒன்றாக இணைத்து பாவிப்பார்கள். அதிலே வளைந்தது ஒன்று, நீண்ட கூறாக இருக்கிறது ஒன்று, அதுக்கு ரெண்டு எழுத்துலேயும் ஒரு பெயர் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலக்கிய பாடல்களிலே எல்லாம் புராண காலத்திலே எல்லாம் இருந்தது. புரிகிறதால இப்பவும் அந்த விளையாட்டு இருக்கின்றது. வித்தியாசமான அழகு மிக மேம்படுத்தியெல்லாம் வச்சிருக்காரு. அது அதாவது மின்னில கூட செய்கிறார்கள். அது இல்லை, அன்று பாவித்தது. அது மூன்று எழுத்தும் உங்களுக்கு தெரியும், இரண்டு பொருளைகள் இருக்கும், ஒன்றோடு ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லாமல் ஒன்று இயங்காத ஒன்றை இப்படி இழுத்து போட்டு விட்டு ஒன்று ஓடி போய் கொலை கொன்றுபடும், கொலையே செய்துவிடும். அப்படியான ஆயுதத்திலே உண்டு. அதிலே அந்த கூறு உள்ளதுக்கு தான் பெயர், வளைந்ததின் பெயர் இல்லை மகளே. இல்லை வாழ் வந்து ஒரு ஒரு ஒரு ஆயுதம் தானே, அதை தூக்கி பெற்றது தானே. இது வந்து ரெண்டு பொருட்கள் அம்மா இருக்கும், அதை உபயோகிக்கும் போது இரண்டு இருக்கும். ஒன்று கையிலே வளைந்ததாக இருக்கும், அதில் வைத்து விட்டு இழுத்து போட்டு கையை விட்டோடு ஓடி சென்று குத்தி விடும். உங்களுக்கு தெரியும் கையிலே தானே மகளே பில் இருக்கும், மற்றது என்ன? பில்லோடு இருப்பது என்ன? அம்பு. அம்பு, அம்புக்கு இரண்டு எழுத்துல ஒரு பெயர் இருக்கிறது தெரியாதா? அந்த இரண்டும் சேர்ந்தால் தானே அந்த ஆயுதம் பயன்படும். இரண்டு எழுத்துக்களையும் ஒரு பதம் இருக்கிறது மகளே. அம்பு என்றது மூன்று எழுத்து, இரண்டு எழுத்துல பனை என்று கூறுகிறது. எப்படி கூறுவது? கணை, கணை தொடுத்தான் பிரதன் என்று பெறும். ஷியாமலா இருக்கின்றீர்களா? கணை என்ற பதம் தான் அது. சரி, உங்களுக்கு பொம்பளை பிள்ளை ஆனா கண்டுபிடித்து விட்டீர்கள். கணை மகளே, கணை அம்பு, அம்பு கணை. கணை அம்பை எடுத்து கணை தொடுத்தான் என்றால் அம்பு, அதாவது வில்லை எடுத்து கணை தொடுத்து விம்பில் வில்லிலிருந்து பாய்ந்து வந்த கணை, கணை பட்ட மான் கதறி கொண்டு ஓடியது என்றெல்லாம் போடுவார். கணை என்ற இரண்டு எழுத்து கொண்டது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரண்டாவதாக இன்னும் ஒரு பெட்டிக்கு போகலாம். இதுக்கு எந்த பெட்டிக்கு போக போகிறீர்கள்? பதினேழு. ஆஹா, பதினொன்னா? சரி, பதினொன்னு பெட்டி உங்களுக்காக வருகின்றது. உங்களுக்காக வரும் வழியில் அந்த பெட்டியை திறப்பதற்கு உங்களிடம் மந்திரத்தை கேட்கின்றது. என்ன மந்திரம் கூறுங்கள்?
3: அண்ட காகசம் அபு காகக்கும் திறந்தது சீசே.
0: கொஞ்சம் இடைவெளி விட்டாலும் பரவாயில்லை, திறந்து விட்டது மெதுவாக. கட்டிக்காரி என்ன? கட்டிக்காரி தான், ஆனா அந்த அதுக்குள்ளே எத்தனை எழுத்திருக்க வேண்டும் சொல்ல வேணும். அடி சவாஸ் கட்டிக்காரி என்றுதான் நான் சொல்ல நினைத்தேன். நான் இரண்டுல தான் இருக்கின்றது, இரண்டு அல்லது ஊகம் சரியில்லை, இரண்டு எழுத்திலே இருக்கின்றது. உடனே சந்தோஷம்.
3: சரவணரையா சொன்ன ஆழ்மனசு சொல்றது கேட்கலாம்.
0: ஆமா, சரவணன் சொல்றது ஆழ்மனசு சொல்வதை கேட்கல. அடி சக்கை என்ன பெரிய சந்தோஷம் மகளுக்கு. ஐயோ, சரியா சொல்லிவிட்டேன் சார். கட்டிக்காரி மசரிப்போடு வந்திருக்கின்றீர்கள். இதுக்கும் இரண்டு எழுத்துக்களை கொண்டதுதான் அம்மா. இதுக்கும் தேவார திருவாசங்கள்லேயும் இருக்கின்றது, நாங்களும் பேசுவோம். இது ஒரு மிருகத்தின் பெயர். அந்த மிருகத்தினுடைய பெயர் வந்து இரண்டு எழுத்துல இருக்கின்ற அந்த மிருகத்துக்கு இன்னும் ஒரு இரண்டு எழுத்துல அந்த மிருகம் மாறி வரும் பொழுது மாணிக்கவாசகர் ஆகியிருக்க வேண்டும். மாணிக்கவாசகர் மாற்றினவர் அந்த இரண்டு எழுத்து மிருகத்தை இரண்டு எழுத்து மிருகமாக மாற்றினவர். அந்த அந்த எழுத்துக்கள் ரெண்டு எழுத்துக்களோடு சேர்ந்து ஒரு திரைப்படமும் ஒரு வந்திருக்கின்றது.
3: இரண்டு
0: எழுத்து மிருகத்தை
3: வீட்டில் வளர்ப்பாங்களா?
0: இல்லை இல்லை, அது ஒரு குள்ளது, குள்ளமானது, தந்திரம் உள்ளது.
3: நரி,
0: நரியை வேறொரு மிருகமாக்கி கொண்டு பரி. பரி என்றால் ஆமா, பரி என்பது குதிரை. பரி ஏறும் பெருமாள் என்ற திரைப்படம்
3: வந்திருக்கு.
0: பரி என்பது குதிரை, அவர் நரியை பரியாக்கியவராம். வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருணால். பின்பு பரியை நரியாக்கி விட்டார். அதிகாலையில பார்த்தால் பரியெல்லாம் நரியாகி போய்விட்டது.
3: இந்த பாட்டுல வரும் இல்லப்பா, மதுரை வீரன் படத்துல பரியாக்கி
0: அப்படின்னு. நான் சும்மா போய் சொல்ல
3: மாட்டேன்,
0: போய் சொல்ல மாட்டேன் மகளே. பாத்தீரா, சிறப்பு. மீண்டும் இரண்டு புள்ளிகளை நீங்கள் பெற்றீர்கள்.
3: நன்றி.
0: நேற்றைய தினம் உங்களுக்கு அந்த நீண்ட நிற பாடல், அதாவது அந்த இசை சரங்கள், இசை சரங்கள் கேட்டியா? நான் பார்த்தேன், அங்க எழுத்து அந்த நேரம் நீங்கள் கேட்டு எழுதி இருக்கின்றீர்கள். அதற்கு நான் உடனே உங்களுக்கு மலர் போட்டு விட்டேன் என்றால் அப்பா அந்த நேரம் விழித்திருக்கின்றேன் என்றுதான் அர்த்தம். அந்த நேரம் இங்கே 3 மணியை தொட்டு கொண்டிருந்தது. அப்புறம் நல்லா இருந்தாம்மா. அதுக்கு ஐந்து
3: பாடல் நினைச்சப்பா,
0: ஐந்து பாடல் தானே கொடுக்க முடியுது அம்மா. ஒரு மணிச்சேரம் அப்ப ஒரு நேர் நேரத்துல பத்து பன்னிரெண்டு, நேர் நேரத்தில் பத்து பன்னிரெண்டு பேர்
3: வந்து ஒரு ரெண்டு மூணு பாடல் எழுதி அனுப்பணும்னு நினைச்சிருக்கேன்ப்பா.
0: ஆ, நீங்க என்னுடைய தலைவர் நான் சந்தர்ப்பங்கள் முன்பே கொடுத்தேன். கிருஷ்ணன் அவருக்கு அவர் வந்து பலமுறை இந்த நீண்ட பாடலை கேட்பார், விஜயத்தை சொன்னாலும் விட மாட்டார், எழுதி கொண்டிருப்பார். அப்ப அவருக்கு சொன்னால் இப்படி நிகழ்ச்சியை நீங்களே கொண்டு வரலாம் தானே என்று அவரை படைப்பாளி ஆக்குவதற்கு முயற்சித்தேன். அவர் பாடல்களை எழுதி வைத்து விட்டு அனுப்பாமலே வைத்திருந்திருக்கின்றார். இப்பொழுதுதான் சொன்னால் நான் அனுப்புகிறேன். நேற்று நான் என்னுடைய நிகழ்ச்சியின் பின்பு நான் வந்து உங்களுக்கு ஒலிபரப்பின பின்பு தான்
3: நான் நினைக்கிற பாடலாம் அவர் எழுதியிருப்பாரு நினைக்கிறேன்.
0: நிகழ்ச்சி முடிந்து நான் வெளியேறும்போது அழைத்து அழைத்து சொன்னால் நான் அனுப்பியிருக்கேன் ஐயா, நான் எழுதி வச்சு விட்டு அனுப்பியிருக்கேன் ஐயா. நான் கூறினேன், முன்பு உங்களால் முடிந்தால் உங்களுக்கு இந்த பாடலை நீங்கள் இதை தொகுத்து தாருங்கள், எங்கே இந்த மாதிரியான தொகுத்து தாருங்கள், நான் அதிபரவையோட பேசி உங்களுக்கு ஒரு நேரத்தை எடுத்து ஒரு மணி நேரம் தருகிறேன் என்று அவர் செய்யவில்லை. நான் நீண்ட நாள் பார்த்து பார்த்து வைத்திருந்து நானாக முயற்சி செய்து பாடல்களை எடுத்து ஐந்து பாடல்
3: தான்
0: அது பாடல்கள் நாங்கள் கேட்ட பாடல்கள் தொகுத்து வழங்க வேண்டுமே அம்மா. அதுக்கு தரவுகளை இந்த பாடல்களுக்கெல்லாம் தரவுகள் எடுப்பது சரியான கடினம், சரியான கடினம். தேடி எடுத்து கொண்டு வந்து எல்லாம் செய்து இன்று ஒலிபரப்ப இருக்கிறேன் என்று கூறினப்பதான் கிருஷ்ணன், நான் எடுத்து வச்சிருக்கேன் பாடல்களை அனுப்பவில்லையா. நான் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தேன், உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் செய்யலாம், ஒரு படைப்பாளி வரலாம்னு எல்லா தரவுகளும் கொடுத்தேன். ஆனால் அவரால் முடியவில்லை போல் தெரிகிறது. இப்போ அவரும் பாடல்களை அனுப்பி வைத்திருக்கார். அவர் அனுப்பி வைத்ததுக்கு முன்னமே அதுக்குள்ளே உள்ள பாடலை நான் போட்டுவிட்டேன். அடுத்து ஒரே விதமான பாடலை கேட்டாலும் கொஞ்சம் சலிப்படையும். அதுக்காக நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு இதுவரை காலமும் அப்படி ஒரு நிகழ்வுக்கு இடம் கொடுக்கவில்லை அவர்கள். ஏனென்றால் ஒரு நிகழ்ச்சியில் பத்து பேர் வந்து பத்து பாடல் கேட்குற வேளையிலே ஒருவர் பத்து நிமிஷம் பாடலை கேட்டாலும் அப்படி இருக்குமாம்மா, முடியாது. இருவருடைய நிலை போய்விடும், அதை கொண்டு வர முடியாது. நன்றி. உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் அப்படி நீங்கள் எனக்கு அனுப்பி வைங்கள். என்னுடைய தொலைபேசியில் என்னுடைய
3: அனுப்பி
0: வைக்கிறேன்ப்பா. தெரிஞ்சால் நான் அதை தகவல்கள் பெற்றுக்கொள்வது தொடர்ந்து செய்து கொள்ள நான் இதெல்லாம் சேர்த்து வைத்தது. மாதத்தில் ஒரு நாள் எங்களுக்கு ஒரு நேரம் கொடுக்க, ஒவ்வொரு மாதமும் முதலாம் தேதி நேர் நேரம் அந்த நேரங்களில் முன்பின்னாக வரும். வாழ்த்துக்கள் மகளே, ரெண்டு நேரம் பேசிவிட்டு உங்களுக்கு ஓய்வு கொடுக்கிறேன். ஓய்வு கொடுத்தவுடன் ஓடி சென்று மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி. வந்துவிட்டார் அன்புடன் எங்களுடைய தானாக வந்த சந்தனம், வந்துவிட்டு திரும்பி விட்டார், மீண்டும் வருவார் என்று எண்ணுகிறேன். வந்துவிட்டார் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் தானாக வந்த சந்தனம்,
1: மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா.
0: மீண்டும் அந்த வணக்கத்தை ஏற்று உங்களுக்கு நான் வணக்கத்தை தருகிறேன். இப்பொழுது நேரடியாக வியாபாரத்துக்கு போவோம். இந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்.
1: பெட்டி எண் பதினெட்டு.
0: பதினெட்டுக்கு வந்து விட்டு பதினெட்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பதினெட்டாவது
1: ஒன்பதுக்கு
0: டபுள் தானே ஐயா?
1: அதான் சுத்தி வந்துடணும்.
0: ஆமா சுத்தி வரணும். வாழ்த்துக்கள். நாகப்பனுடைய பேர்ல கொண்டு வந்து வைத்து விட்டாச்சு. இங்கே சுத்தமான மந்திரத்தை தாருங்கள். உச்சரிப்போடு எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்.
1: ஐந்து எழுத்துக்களா இருக்கலாம் ஐயா, எனக்கு தெரிஞ்சு.
0: சரியா சொல்லுவீர்களா?
1: மூன்றாவது
0: பெட்டியாக திறக்கிறபடியால் ஐந்துடன் ஒரு மூன்றையும் சேர்த்து எட்டு எழுத்திலே பார்ப்போம். அழகு. நீண்ட சொற்கள் வந்தால் நாகப்பனுக்கு ஒரு சுச்சுப்பி தான் அது இல்லையா? சரி, அதற்குரிய தரவை தருகின்றேன். உங்களால் முடியும், உங்களால் முடியும். நீங்கள் ஒரு நல்லவன், ஒரு வல்லவன், வல்லவருக்கு வல்லவன் என்ற இந்த எங்கள் தமிழர்களுடைய இதிகாசங்கள் இருக்கின்றது. மகாபாரதம், ராமாயணம், இது ரெண்டும் இதிகாசங்கள்னு கூறப்படுவது. இந்த இதிகாசத்திலே போர்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. அந்த பாரத போர் நடக்கும் பொழுது அந்த போர் நடந்த இடத்துக்கு ஒரு பெயர் உண்டு. எந்த இடத்திலே அந்த போர், இப்போ விளையாட்டு போட்டி நடக்கிற மைதானம், கூட்டங்கள் நடக்கிற மைதானம் என்றெல்லாம் கூறுவது போன்று அந்த பாரத போர் நடந்தது. நீங்கள் சொன்ன 18 எண்ணன்றபடியால் 18 நாள் நடந்த போர், சரியா? அது எந்த இடத்திலே, அந்த இடத்தின் பெயர், 8 எழுத்துக்களை கொண்ட பெயர்.
1: நீங்க இந்த இது சொன்னீங்கன்னா
0: விளையாட்டு மைதானங்கள் போலதானே ஐயா. இந்த அதுல கால உதைப்பந்தாட்டம் நடக்கின்ற அது எங்கே எந்த இடத்துல என்பது போல இந்த பாரத போர் நடந்த இடம் எந்த இடத்திலே, அந்த அந்த இடத்துக்கு ஒரு பெயர், அந்த யுத்த களம்.
1: பொதுவா சொன்னா போர்க்களம்னு சொல்லுவோம்.
0: ஆமா, அது போர்க்களம் எல்லாவற்றுக்கும் போர் தானே. இது பாரத போர்க்களம், பாரத போர் நடந்த இடம்.
1: அதான் மகாபாரத ராமாயணம்னா அவுட் ஆஃப் சிலபஸ்ல
0: போயிடுவாங்க. நீங்க தானே தொட்டீர்கள் 18. நான் என்ன செய்யறது அதற்குள்ளே.
1: ஆமா,
0: என்ன செய்வோம்?
1: அதுக்கு வேற தரவு இருக்குமாங்க ஐயா?
0: வேற தரவு சொன்னால் இந்த இப்போ வாழைப்பழத்தை தரலாம், தொட்டு காடலாம், உரிக்க துவங்கினா உரிவட்டு போமே ஐயா. அடுத்து சரி என்றாலும் கூறுவேன். இந்த நாங்கள் அந்த நாளையிலே இந்த வித்தைகளை கற்பது, அறிவுகளை கற்பவரை ஒரு பேர் சொல்லி அழைப்போம். இப்பொழுது ஆசான் ஆசிரியர் என்று கூறுவதால் முன்பு சூர்வம் அப்படி ஒரு பதத்திலே ஆரம்பிக்கும் அந்த இடம்.
1: ஆசிரியரை பத்தி சொல்லக்கூடியதா ஐயா?
0: ஆசிரியர்கள் ஆசான்களை முன்பு எப்படி சொல்லுவார்கள்? மாதா பிதா, மாதா பிதாவுக்கு
1: அடுத்தவர்கள். எட்டு எட்டு எழுத்தாங்களா?
0: ஆமா ஆமா,
1: தெரிஞ்சிருச்சு,
0: கண்டுபிடிச்சு விட்டார். வாழ்த்துக்கள். இதுதான் பாரத போர். சரியா, எப்படியெல்லாம் போராடி பெற்றீர்கள் அந்த
1: போராடி
0: உடைத்து விட்டீர்களே. என்ன வைத்து தடி கொடுத்த என்ன உடைத்து விட்டீர்கள்? சொல்லாமல் சொல்லி கேளாமல் கேட்டு, சொல்லாமல் சொல்லி கேளாமல் கேட்டு பதிலை கண்டுபிடிச்சு விடு. குருச்சேத்திரம் என்று கூறுவது, குருச்சேத்திரம், குருச்சேத்திரம் உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் வரலாறு கேட்கவில்லை, நடந்த இடத்து தானே கேட்டது.
1: பதினெட்டு
0: நாள் நடந்த யுத்தம் குருச்சேத்திரத்திலே தான் அந்த நடைபெற்ற
1: இடத்துக்கு பெட்டியில வந்திருக்கு.
0: ஆமாம், அது 18வது பெட்டிக்கே வந்து விட்டது. குருச்சேத்திரம் என்ற சரியான பதிலை தந்து உங்களுக்கு ஒரு 2 புள்ளிகளை கொடுத்திருக்கின்றேன், சுத்தமான புள்ளிகளாக. கெட்டிக்காரன் என்றும் கூறிக்கொண்டு இன்னும் ஒரு பெட்டியை திறக்கும் சந்தர்ப்பத்தையும் தருகின்றேன்.
1: 20க்கு போறலாம் ஐயா?
0: 20க்கே போக போறீங்களா? 20க்கே போவோம். சரி, பெட்டியை திறவுங்கள். மந்திரத்தோடு அழகாக திறந்து விட்டது ஐயா. அது உங்களுடைய பெயரில் பதிவு கொண்டது வைத்தவுடன் மந்திரத்தை கூறியவுடன் அப்படி என்ன, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
1: எனக்கு பிடிச்சது 5 தான்.
0: ஒரு 2 குறைந்து 3 கேளுங்க. என்னைய அதிக விலை கொடுக்கிறீர்கள்? சரியா, உங்களுக்கு மலிவா போட்டு தாரேன். நான் குறைத்து
1: 3-2 பொதுவான சொல்ல ஐயா,
0: குறைத்து தருகிறேன் ஐயா உங்களுக்கு. பாவ, நீங்கள் கெட்டிக்காரன் இல்லவா? சரி, இந்த 3 எழுத்து கூறுவதையா, ஒரு தெரிந்தோ தெரியாமலோ நன்றி மறந்த ஒரு பிராணி. பிராணி என்று தான் கூறுவோம். அதுக்கு கால் இல்லை, கை இல்லை, கண்ணுண்டு, காதில்லை, செட்டை உண்டு, வால் உண்டு, வாய் உண்டு, எல்லாம் இருக்கின்றது, ஆனால் கால் இல்லை,

0: இவர் ஒரு நன்றி மறந்தவர் ஐயா. நாங்கள் எப்படித்தான் அதற்கு சுவையான சொல்ல நன்றினா தெரியாதனமாகத்தான் அதை செய்யும் ஐயா. அது தெரிந்து செய்வதில்லை. நான் இப்ப ஒரு நாய் இருக்குது, நான் ஒரு உணவை கொடுத்து விட காலம் முழுக்கவும் நன்றி மறவாது, அடித்தாலும் வாங்கி கொண்டு போகும். இது அப்படி இல்லை. அப்படியெல்லாம் வளர்த்தாலும் ஒரு பாடலுமே இருக்கின்றது. இதுல ஆரம்ப காலத்து பாடல் ஒன்று இருக்கின்றது.
1: நம்ம வளர்க்கறதா
0: இல்லை, நாங்கள் வளர்க்க மாட்டோம். நான் அதை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள். இறைவனிடத்திலே காணப்படலாம், இறைவனிடத்தில் காணலாம். அணிகலனாக உபயோகிச்சிருக்கின்ற பாம்பை நாம் வளைத்தாலும் அது எங்களுக்கு நஞ்சத்தான் கொடுக்கும் இல்லையா? எப்படித்தான் நாங்கள் பாலை ஊட்டி வளர்த்தாலும் நஞ்சத்தான் கொடுக்கும். ஒரு கதை ஒன்று இதை கூற
1: வேண்டும். நேரடியான பதில் வரும் நான் நினைக்கவே இல்லை ஐயா.
0: இவ்வளவு நேரடியாக சுத்தி வளைத்து வந்து விட்டது பதில். இதுக்கு ஒரு கதை, இது ஒரு உண்மை கதை இருக்கின்றது. இங்கே மேல நாட்டிலே, எங்கள் அமெரிக்க நாட்டிலே, கலிபோர்னியாவிலே ஒரு பெண், இளம் பெண், பைத்தான் என்ற இந்த மலைப்பாம்பு என்று கூறுவது தெரியும். இவங்கனாந்தியன் இந்த மலை அந்த பாம்பு பின்னோம்பரிய உருவத்தை உள்ளது. ஆனால் சிறு பிள்ளையாக எடுத்து வளர்த்து செல்ல பிராணியாக வளர்த்து வந்தவர். அது ஒரு அளவு வயது வந்தவுடன் இவள் வைத்து கொண்டு உறங்குவாள், தூங்குவாள், குளிப்பாட்டுவாள், எல்லாம் கொஞ்சுவாள், எல்லாம் செய்வாள் ஐயா. ஆனால் அது கடித்தால் நஞ்சு இல்லை, அதுக்கு நஞ்சு இல்லை சரியா. அதை வைத்து கொண்டும் போது கொஞ்ச நாள் அது வந்து உணவு அருந்துவதை நிறுத்திவிட்டது. இவளுக்கு தெரியவில்லை. உடனே மிருக வைத்தியரிடம் சென்று அதை பற்றி சோதிச்சு எல்லாம் பார்த்தாலும் இத்தனை நாள் சோதனை நடக்க நேரம் மாத கணக்காகின்றது. இறுதியாக கண்டுபிடித்தார்கள், அந்த பாம்பு தன்னுடைய வயிற்றினை வெறுமையாக்குகின்றதாம் அவளை முழுங்குவதற்கு. முடியுமா? அது சாப்பிடாமல் தன் வயிற்றை வெறுமையாக வைத்திருந்தது பெரிய இறை ஒன்றை. அவருக்கு ஆண் பெண் ஒன்றும் தெரியாது பாம்புக்கு.
1: அது மலைப்பகுதியிலும்
0: அப்படியே யானையை கூட பிடிச்சி சுத்தி போட்டு அமர்த்தி விழுத்தி போடுவோம். அப்படியே
1: போய் மறக்கலை.
0: அப்ப அவள் தன்னை வளர்க்கிறாள், பாலூட்டினா தாய் போல இருந்தாள் என்று எண்ணாமல் அதை ஒரு இரையாகத்தான் அது எண்ணி இருக்கின்றது. இது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு உள்ளே நடந்த ஒரு சம்பவம்.
1: அடித்தால்
0: மனைவியாவது வந்து கொல்லும். நீயா திரைப்படம் அதுதானே? நீயா
1: நீயா
0: தாதா இத்தாதாரி பாம்பு ஏதோ ஒரு பேர் அதுக்கு அவர்கள் வைத்தது. இந்த பாம்பு இப்படி செய்திருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒன்று, ஒரு களிமுனையால் தான் இது நடந்தது. ஒரு அங்காடி, கீழ்மாடி மேல்மாடி உள்ள அங்காடி. கீழ்மாடியில வியாபாரத்தலமும் மேல்மாடியில குடியிருப்பும் இருந்தது. அப்ப கீழ்மாடியில் உள்ள கடைகளிலே ஒருவர் வந்து இந்த செல்ல பிராணி கடை வைத்திருந்தவர். பிராணிகளை, ஆடு, இந்த நாய், பூனை, பாம்பு, பல்லி, பூச்சி முதல இதுகளை வளர்த்து அதுகளை விற்கிற கடை வைத்திருந்தவர். அதற்கு நேரே மேலே ஒரு பெண் குடியிருந்தவள், ஒரு மகள், ஒரு பிள்ளையோடு. அந்த பிள்ளை ஒரு நாள் இவர் வீடு வெளியே போயிட்டு வீட்டு உள்ளே வந்து பார்த்தா பிள்ளையை காணவில்லை. வீடு அடைத்து இருக்கின்றது. என்னவென்று தேடிக்கொண்டு போனால் அந்த கீழே இருந்த ஒரு மலைப்பாம்பு அந்த மேலே அந்த மாடிக்கு இடையிலே ஒரு சின்ன துவாரம் இருந்து அந்த துவாரம் வழியாக தன்னை மெதுவாக நெளித்து அங்கு சென்று அந்த குழந்தையை விழுங்கி விட்டது. அப்புறம் அதை வெட்டி பார்த்தா குழந்தை இறந்து கிடக்கிறது வயிற்றுக்குள்ளே. சிறப்பான பதில்களை கேட்டுக்கொண்டு நல்ல தகவல்களை பெருமாறிக்கொண்டோம். உங்களுக்கு புள்ளிகளை தந்திருக்கின்றேன். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக இப்பொழுது ஞானசேகரன் தோன்றுகின்றார். நினைத்து விடுவோம். வணக்கம் மகனே. ஞானா இல்லை, ஷியாமலா தான் முந்திவிட்டார். வணக்கம் ஷியாமலா. வணக்கம். வாங்க மகளே. ஷியாமலா மேல தூக்கி கண்டு கையை அடிபட்டம் எனக்கு பயமா இருக்கும். அண்ணி இதை செய்யறீங்க, இதை விடக்கூடாது தம்பி என்று சொல்வாங்க. அப்போ அதுலேயும் இவளுக்கு வெட்டிக்காது, அதுலேயும் ஒரு ஆனந்தம். ஆனால் இங்கே இங்கே இருக்காள் என்ன மகள், இவளுக்கு பாம்பு சொன்னாலே பயம். இவளுக்கு இந்த சின்ன பூச்சி இதுனால இவள் சரியாக பயந்தவள். நீங்களும் பாம்படிக்கிறதுல கடிகாரி தானே என்ன?
1: ஆமாம்பா.
0: சரி, இப்பொழுது உங்களுக்கான எந்த எண் பெட்டி வேண்டும்? குறுங்கள் பெட்டிகள் நிறைய இருக்கின்றன.
1: 12பா.
0: 12
1: இருக்காப்பா.
0: 12 தாருங்கள் அன்பு மகள். ஷியாமலாவின் பெயரில் இப்பொழுது அவர் மந்திரத்தை கூறப் போகின்றார். மந்திரத்தை கூறி பதத்தை கண்டுபிடிக்க.
1: அண்ட காகசம் அபு காகசம் திறந்திரு சிசி.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் கடிகாரி கடிகாரி. சரி, என்னோட ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
1: 5பா.
0: அதை ரெட்டி பாக்கினால் எத்தனை இருக்கும்?
1: 10.
0: கட்டிக்காரி 10 எழுத்துக்களை கொண்ட பெரும்பதத்தை கண்டுபிடிக்க போகின்ற சாதனையை வைக்க போகின்றீர்கள். ஆயத்தமா? ஆயத்தம். மிகவும் சுலபமான பதில். எங்களுடைய நாகப்பனவர்கள் நீண்ட சொற்கள் வந்தால் அது சுலபமாக இருக்கும் அவருக்கு. சரி, இது வந்து ஒரு ஒருவருடைய பெயர், மிகவும் பிரபல்யம் வாய்ந்தவர் ஒருவர். அவர் வந்து சிறு வயதிலே ஆன்மீகத்திலே முதுமை பெற்று முத்துநிலை அடைந்த நாயன்மார்களுள் ஒருவர். அவருடைய பெயர் அன்னை பராசக்தி நரளை நேரடியாக
1: சொல்றேன்பா. அப்பால் குடும்ப சுந்தரர்.
0: வெளியே சொல்லி எழுத்து போட்டி பார்க்க கூடாது.
1: முழு பேரா சொல்லணும்ப்பா.
0: அதுக்குதான் வெளியே சொல்லி கொண்டு நீங்கள் தயாரிக்க கூடாது, மற்றவர்கள் கேட்டு விடுவார்.
1: சொல்லிடுறப்பா.
0: உங்களுக்கு தெரியும். தோடுடைய செவியன்
1: தேவாரத்தில்
0: அவருக்கு ஆரம்பத்திலே 6 எழுத்துக்களை கொண்ட பெயர் தான் இருந்தது, சம்பந்தர் என்று. அவர் அன்னையிடம் ஞானப்பாலை உண்டபடியால் ஞான சம்பந்தர் என்று வந்து, அவர் மேன்மதங்கியவர் என்றபடியால் திரு ஞான சம்பந்தர். கெட்டிக்காரு, இதுக்கு நான் இரட்டிப்பான புள்ளிகள் தரவேணும், ஆனால் நியதி அது விதி ஒத்துக்கொள்ளாது. 2 புள்ளிகளை தருவேன். கெட்டிக்காரி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாங்க கெட்டிக்காரி வாட்டிக்காரி. சரி, இப்பொழுது 2வது பெட்டிக்கு செல்லலாமே.
1: 13.
0: ஆஹா ஆஹா, 13 மேல நாட்டவர்கள் விரும்ப மாட்டார்கள், நீங்கள் விரும்பி விட்டீர்கள். கொண்டு வந்து வைத்துவிட்டு மந்திரத்தை கூறுங்கள்.
1: அண்டகாகச்சம் அபு காகுக்கும் திறந்திரு சிசி.
0: ஆஹா, திறந்து விட்டு. பெண் குரல் என்றால் அது அமைதியாக மரியாதையாக திறக்க.
1: ஏற்கனவே 2 பேர் பெண் குரல்கள் தடுமாறிட்டு இருக்காங்கப்பா. என்ன உதப்பாவப்பா.
0: வருவாங்க வருவாங்க. இங்க
1: அவருடைய
0: கஸ்தூரியும் ரேவதியும் அழைத்து கொண்டிருக்காங்க, வருவாங்க. இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
1: 5 எழுத்துப்பா.
0: கட்டிக்காரி என்று என்னால் சொல்ல முடியாது.
1: சரிப்பா,
0: 2 எழுத்துக்கள் தான். ஏன் 10 எழுத்துக்களை சொன்ன உங்களுக்கு மேலும் பெரிய எழுத்துக்களை
1: தரச்சிட்டீங்களேப்பா.
0: இல்லையம்மா, பெரிய 10 எழுத்துக்களே கஷ்டப்பட்ட உங்களுக்கு 2 எழுத்துலேயே சுமாராக தருவோம். இது வந்து கூறுவது மகளே, ஒரு ஆணை குறிக்கும் பதம். ஆண் என்றால் இளம்பராயத்து ஆணை குறிக்கும் பதம். குழந்தை பிள்ளை குமரன் என்பது போன்று இது இளமையில் இருக்கின்றது, திருமணமாவதற்கு முன்பு. திரைப்படமும் வந்தது, பாடல்களும் வந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மனிலே ஒரு பாடல் இருக்கின்றது, அதில் இந்த பதம் வருகின்றது.
1: காலை
0: காலை அஞ்சாத சிங்கம்
1: என்ற
0: பதம் குமர் பருவத்தையும் அல்ல, அதுக்கு அடுத்த திருமணத்துக்கும் அதுக்கு முன்புள்ள காளை உடலை அது காளை பருவம், காளை என்று அழைக்கின்றது. காளை சரியான பதத்தை கூறி மீண்டும் 2 புள்ளிகளை உங்கள் பெட்டியிலே சேர்த்துக்கொண்டு கட்டாய ஓய்வு ஒன்று பெற்று.
1: பாட்டு சொல்லலப்பா.
0: பாட்டு நான் கேட்கவில்லையே உங்களோட, இப்பதான் கேட்க போறேன். கூறுங்கள் பாட்டை.
1: சரிப்பா.
0: என்ன பாடல்?
1: தாய் பிறந்தால் படம்பா.
0: ஆமாம்.
1: மாதுளை மொட்டுக்கள் மல்லிகை மொட்டுக்கள் அந்த பாட்டுப்பா.
0: தாய் பிறந்தாலும்
1: மாதுளை கேட்டிருக்கப்பா.
0: மாதுளை மொட்டுக்கள் சிறப்பு.
1: மாதுளை முத்துக்கள் மல்லிகை மொட்டுக்கள்.
0: இன்று அதிகாலை
1: பானுமதி அம்மா பாடினது.
0: இன்று காலை மாதுளை பழம் பெறுவதற்கு அங்காடியிலே முயற்சி பண்ணி கிடைக்கவில்லை மகளுக்கு. ஏனென்றால் அவை இருக்கிற நோய்க்கு அது மாதுளை நல்ல சாமானம் என்று கூறினார்.
1: ஆமாம் பாப்பா,
0: மாதுளம் பழம் இங்கே அது உங்களுக்கு சிறப்பாக பிரைஸாக கிடைப்பது கிடைப்பது அரிது, இருந்திலும் அதை பாவிக்கலாம் என்று போனால் இல்லை மாதுளை
1: இங்க மகளுக்கு நிறைய வாங்கிட்டு கொடுத்தான். அப்ப மருத்துவமனையில பாதி ரூம்ல பாதி ஃபுல்லா வெறும் பழமா தான் இருந்துச்சு.
0: அங்க மரமே வாங்கலாம், மரத்தையே கொண்டு வந்து கொடுக்கலாம். அந்த மாதுளையின் வேர், மாதுளை மரத்தின் வேர் குழந்தை பிள்ளைகள் பிறந்தவுடன் முதல் முதல் அவருக்கு அந்த வைத்தியர் ஒரு
1: அரைஞ்சான் கயிறுபடும், அது
0: இல்லை இல்லை ஒரு ஒரு தைலம் ஒரு ஒரு எண்ணெய் செய்து கொடுப்பார்கள் தலையில் பூசி உடம்புக்கு பூசி குளிப்பாட்டுவதற்கு. மாதுளம் வேரிலே சிறப்பானது. என்னுடைய ஒரு மகள் பிறந்தபோது

0: திரைப்படம். வாழ்த்துக்கள், மீண்டும்
1: ஆமாப்பா ஆமாப்பா,
0: மீண்டும்
1: பாய்
0: சந்திப்போம். அலைக்கட்டம் அங்கு இப்பொழுது கிருஷ்ணன் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. நன்றி சியாமலா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அடுத்த உறவாக கிருஷ்ணன் வந்திருக்கார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: எங்க இருந்து பேசுகிறீர்கள் கிருஷ்ணா? ஆதார் அட்டை எப்படி இருக்கும்?
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே.எஸ். கிருஷ்ணன்.
0: அப்ப சரியா தான் நான் சொல்லி இருக்கேன், கிருஷ்ணன் என்று. வணக்கம் கிருஷ்ணா, நலமாக இருக்கின்றீர்களா கிருஷ்ணா?
2: மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
0: எதற்காக?
2: ஐந்து ஆண்டுகளாக இன்றுதான் நீண்ட நேர பாடல் கேட்க முடிந்தது.
0: அப்படியா? அது நீங்கள் எப்பவோ கேட்டிருக்கலாம். நான் சொன்னதே நீங்கள் பிந்திதானே அனுப்பி இப்பவும் அனுப்பி இருக்கின்றீர்கள். நான் முன்பு எத்தனை தடவை சொன்னேன், இப்ப காரணங்கள் புரிந்ததா? நாங்கள் ஏன் அதை ஒளிபரப்பவில்லை என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? அதனால் நீங்கள் மன வருத்தம் அடைந்தீர்கள், அதிருப்தி அடைந்தீர்கள் எல்லாம் நான் உணர்வேன். நன்றி, வாழ்த்துக்கள். அந்த நிகழ்ச்சியை கொண்டு வருவதற்கு நீங்கள் அடிக்கடி, அந்த பலர் கேட்டார்கள் அந்த பாடலை. எங்களோட மயிலை பட்டாபி கேட்டிருக்கின்றார், விஜய ராகவன் அவர்கள் கேட்டிருக்கிறார். பாடல்களை கேட்பார்கள். அது நீண்ட நேரம்னா என்னால் ஒளிபரப்ப முடியாது என்று கூறியிருக்கேன். காரணம் இப்பொழுது பூரணமாக தெரியும். சரி, மகிழ்ச்சியாக இருந்ததா? நீங்கள் எழுதி அனுப்பின பாடலும் அதற்குள் இருக்கின்றதா? வாழ்த்துக்கள், சிறப்பு. நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு நான் மகிழ்ந்து கொள்ளுகிறேன். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. இப்பொழுதும் கெட்டுப்போவதில் உங்களுக்கு தெரிகின்ற எந்த பாடல் இருந்தாலும் நீண்ட நேர பாடலை எழுதி என்னுடைய முகவரிக்கு போடுங்க. நான் சேர்த்து வைத்திருந்து மாதத்தில் ஒரு தடவை பார்த்து ஐந்து பாடல் தான் ஒரு மணி நேரத்துக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. புரியுங்களா? சிறப்பு. இந்த மகிழ்ச்சியா நேரத்தில் பொக்கிஷத்தில் வந்து அள்ளி கொண்டு போக வேண்டும் புள்ளிகளை. எங்கே எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்? உங்கள் பெட்டியை யாரும் துறக்கவே இல்லையா? கிருஷ்ணனுடைய என்று விட்டு வைத்திருக்கின்றார்களோ தெரியவில்லை. சரி, எண் ஐந்து பெட்டி வந்துவிட்டால் எங்கே அந்த மந்திரத்தை அழகாக உச்சரியுங்கள் கிருஷ்ணா.
2: அண்டகாகசம் அபூகா குபும் திறந்து விடு சீசி.
0: ஓஹா, திறந்து விட்டது. அச்சா அச்சா அச்சா இல்ல, அச்சா என்பது என்ன வார்த்தை
2: என்பது தமிழ் வார்த்தையா?
0: தமிழ்ல தான் கூறுவாரு, அது ஹிந்தியில அச்சா அச்சாஹே என்று கூறுவார்கள். சரி, அச்சா நன்றது, சிறப்பாக நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். திறந்து விட்டது பெட்டி, ஒரு தடவை ஊகித்து பாருங்கள் இத்தனை எழுத்துக்கள் அங்கே காணப்படலாம் என்று.
2: மூன்று
0: என்னையா? ஐந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண். அப்ப ஐந்து எழுத்துல தான் ஐயா இங்கே இருக்கின்றது. வேண்டாமா, விடுவாமா? பார்த்துக்கொள்வோம் பார்த்து. இது வந்து ஒரு மரம், ஆனால் இந்த மரத்தில் கிளைகள் வராது, ஆனால் இனங்கள் பெருகி கொண்டிருக்கும். கிளைகள் வரமாட்டாது. பல மரங்கள் நேரடியாக வளர்ந்து கொண்டு போகிற மரங்கள் இருக்கின்றது இல்லவா? ஆனால் இந்த மரத்துக்கு, இந்த மரம் இறக்கும் முன்பு தனக்கு சந்ததிகளை உருவாக்கி விட்டுவிடும். புனிதமான மரமாக நாங்கள் எங்கள் இந்து மக்கள் அதை கொண்டு பராமரித்துக் கொள்வோம். இனிமையான சுவையான கனியை கொடுக்கும் பாடல்களும் உண்டு. இங்கு சத்தத்தை காணவில்லை. சிந்திக்கின்றீர்கள் சிந்திக்கின்றீர்கள். சரி, இன்னும் ஒரு தரவை தருகின்றேன் உங்களுக்கு சுலபமாக. பட்டினத்தாருக்கு இந்த மரம் பெயர் பெற்று கொடுத்த மரம், ஒரு சாதனை. இந்த சாதனை புரிந்தவர் என்ன மரம்?
2: கரும்பு.
0: கரும்பா? கரும்புக்கும் பட்டினத்தாருக்கும் என்ன சம்பந்தம் ஐயா?
2: கையில் கரும்பு தான்.
0: அது நாணல் ஐயா, நாணல் புல், வளர்ந்த நாணல், சுவையற்றது. எல்லாவற்றையும் மற்றவர் இனிப்பக்காவும் வர, அதையோ சிந்திக்க வேண்டும், கொஞ்சம் புதறிவு வேண்டும். அவர் எல்லாவற்றையும் துறந்தவர் ஐயா. அப்ப இனிப்புள்ள கரும்பை சுமப்பாரா இல்லை தானே ஐயா? அது நாணல் என்று கூறவும். நான் நதிக்கரையோரத்து நாணல்களே என்று புல்லை காட்டியிருக்கேன். அந்த புல்லு நன்றாக வளர்ந்து கரும்பு போல உயர்ந்து வளரும், நான் பார்த்துருக்கின்றேன். நாணல் என்பது தைரியம் இல்லை, பலம் இல்லை, சத்தில்லாத ஒரு சும்மா கையில் எப்படி தோன்றும். அதால ஓங்கி ஒரு நாய்க்கு அடித்தாலும் அது கத்தி கொண்டு போகாது, போகாது, அது நோகாது. நாணல் இன்னும் ஒரு அதில் அதை உபயோகித்து பெரிய சாதனை, நாங்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றை செய்திருக்கின்றார் பட்டினத்தார். அவர் தன்னுடைய தாயாரின் பூத உடலை எரியூட்டும் பொழுது எதை உபயோகித்தார்?
2: வாழை மரம்.
0: அந்த மரம் தான் இப்போ நான் கூறியது இல்லையா? அது தெரிந்திருக்கிறது. வாழை மரத்துக்கு கிளை உண்டா?

0: கிடையாது.
1: அது இறக்கு முன்பு தன் சந்ததியை உருவாக்கி விட்டு போகும் அல்லவா, குட்டிகளை போட்டுவிட்டு.
0: அதுதான்
1: வாழை மரம் என்ற சரியான பதிலை உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டோம். தரவுகளை தருவது விடயங்களை நாங்கள் மேலதிகமாக பெற்றுக்கொள்வதற்காக. கெட்டிக்காரன் சொல்லலாம் தான், மெதுவாக சொல்லுவேன் கெட்டிக்காரன். இரண்டாவது படிக்க செல்லுங்கள்.
0: எண் 10
1: இரட்டிப்பாக கேட்கின்றீர்கள். சரி, எங்க மந்திரம்?
0: அண்டகாகசம் அபுகாக்குகும் திறந்து விடு சீசே.
1: படார் படார் படார், திறந்து விட்டது ஐயா. உங்களோட மந்திரத்துக்கு ஈடு இணை வேறு இல்லை என்பது போல உச்சாடனம் சிறப்பாக இருந்த உச்சரிப்பு சரியாக இருந்தது. சரி, இப்பொழுது உங்கள் ஊகத்தை பார்ப்போம். அதற்குள்ளே இருக்கிற பதம் எத்தனை எழுத்துக்கள் கொண்டதாக இருக்கும்?
0: சரியா வரப்போறதில்லை, 4.
1: ஏன் அப்படி நினைத்துக் கொண்டு கூறுவீர்கள்? ஆழ்மனது சொன்னதா மேல்மனது சொன்னதா?
0: இல்லை, ஆழ்மனதான்.
1: ஆழ்மனதை நம்பாதீர்கள் ஐயா, இரண்டு எழுத்துல தானே வந்திருக்கிறது. எங்கே சரி வர போகுது என்று நீங்கள் முதலே முற்றும் கோணல், முதல் கோணல் முற்றும் கோணல் முதல் நீங்கள் தலித்து விட்டீர்கள். எங்கே வரப்போகுது நம்பிக்கை நம்ம வந்து விட்டது. சரி, இரண்டு எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் ஐயா மிகவும் ஒரு முக்கியமான பதம். இந்த இது ஒரு பொருள். இந்த பொருள் வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோரும் பார்க்கின்றோம், பார்த்திருக்கின்றோம், பார்த்திருப்போம். ஆனால் அதை நாங்கள் உபயோகிக்கும் போது எங்களால் பார்க்க முடியாது. பார்த்திருக்கிறோம், பார்க்கிறோம், பார்ப்போம். ஆனால் அதை நாங்கள் உபயோகிப்ப மற்றவர்கள் உபயோகிப்பார்கள். நீங்கள் நான் உபயோகிக்கும் போது அதை பார்க்க முடியாது எங்களால். அமைதியாகி விட்டீர்கள்
0: கிருஷ்ணன். காடுதான் வரும்.
1: என்ன வருது? என்ன வருது?
0: இடுகாடு தான் வரும் ஐயா.
1: புரியவில்லை, என்ன கூறுங்கள்.
0: இறந்த பின்பு
1: அது என்ன கூறுங்களேன், என்ன வந்து கூறுங்களேன். இரண்டு எழுத்து. அங்கேதான் நிக்கிறீர்கள், வந்து விட்டீர்கள், ஓரளவு கிட்ட வந்து விட்டீர்கள். பொக்கு செய்தியை திறந்து கிட்ட வந்து தேடுகிறீர்கள், தொட்டு விட்டீர்கள். அதில் பெயரை கூறுங்கள். உங்களுக்கே தெரியுது ஈடுகாடு அல்ல. அடுத்து ஈடுகாட்டுக்குள்ளே நாங்கள் போவதற்கு அந்த எல்லோரும் அநேகமா எரியூட்டுகிற சுடுகாடத்தான் எல்லாரும் ஈடுகாட்டிலேயும் சிலர் இருக்கின்றார்கள் தான். அது பொருந்தவில்லை கிருஷ்ணா. இன்னும் ஒரு தடவை யோசித்து பாருங்கள். இடுகாடு எங்கோ தூரத்தில் இருக்குது, இது எங்கள் இல்லத்திலேயே காண இருக்கும். சரி, இப்போ எங்கள் நாட்டில் இங்கே வந்து மரண சடங்குகள் எல்லாம் அதற்குரிய மண்டபத்திலே, அமைக்கப்பட்ட மண்டபத்திலே தான் நடக்கும், வீடுகளிலே நடக்காது. எங்கள் நாட்டிலே எங்கள் இல்லத்திலே வச்சு அந்த சடங்குகளை செய்வார்கள். நீங்கள் அந்த இடத்துல தான் நிற்கின்றீர்கள். அங்கே இருக்கும் ஒரு பொருள். பழைய நாளையிலே கூறுவார்கள், இப்பொழுதும் கூறுவார்கள்.
0: பொருள்?
1: ஆமாம், அதை தூக்கி சுமந்து கொண்டு போவார்கள். அதை இப்பொழுதாவது புரியவில்லையா?
0: பானையா? பானை.
1: பானையா? ஏன் பானை? என்ன கூறுங்கள்.
0: பாடை.
1: பாடை, சரியான பதம் பாடை. அதைத்தான் தூக்கி கொண்டு போவார்கள் 4 பேர் 5 பேர் 6 பேர். பானை வந்து அது கொள்ளி பானை, கொள்ளி சட்டி தான் அதை எடுப்பார். அங்கே அது வராது. பாடை நன்றாக கெட்டிக்காரன் நன்றாக அலசி உந்து கவனித்து சொல்லுகிறீர்கள். சுத்தமான 2 புள்ளிகள் உங்களுக்கு கூறுகிறது. பாடை என்றது சரியான பதில் கிருஷ்ணா. என்னென்ன பாடை வந்து நாங்கள் எத்தனை மரண சடங்குகளில் போய் பார்த்துருக்கின்றோம், நாளைக்கும் பார்ப்போம், இன்றைக்கும் பார்ப்போம், முன்பும் பார்த்துருக்கிறோம். ஆனால் நாங்கள் அதை உபயோகிக்கின்றதில் எங்களால் பார்க்க முடியாது இல்லையா? பாடை, அற்புதமான தமிழ் பதம் பாடை. சிறப்பு, வாழ்த்துக்கள். 2 புள்ளிகள் மீண்டும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கான ஒரு பாடலுக்கு செல்லலாம். என்ன பாடல் கேட்டீர்கள்? அதுக்காக நீண்ட பாடல் கேட்க வேண்டாம்.
0: இல்லை, வீடு வரை உறவு. வீதி வரை மனைவி.
1: அந்த பாடல் நீங்கள் கேட்டு உங்களுக்கு ஒலிபரப்பி விட்டேனா இல்லையா? அது நாகப்பட்டினம் ஜெகபிரசாதிக்கர் கேட்டார். சரி, அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். வீடு வரை என்ன ஏதாவது காரணம் உண்டா இந்த பாட கேட்டு கேட்பதற்கு? வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது தர்மபுரி, நன்றி மகனே. சாந்தியை அழைப்போம். வணக்கம் சாந்தி. வணக்கம். ரேவதி களைத்து விட்டார், கஸ்தூரி களைத்து விட்டார், நீங்கள் களைக்காமல் ஓடி வந்து விட்டீர்கள். வர வேண்டும். எங்கே உங்கள் இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கண்டுபிடி கண்டுபிடி இல்ல இருக்கின்றோம். சாந்தி வந்து விட்டீர்கள். வணக்கம் சாந்தி. வணக்கம். வணக்கம்.
2: ஐயா வணக்கம். நீ கிடைக்கவே இல்லை.
1: பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். இது வந்து பொக்கிஷம் அல்லவா? எடுத்தவுடன் பொக்கிஷம் எல்லோருக்கும் எடுத்தவுடன் கிடைக்குமா மகளே? பொக்கிஷத்தை நாடி செல்ல வேண்டும், தேடி செல்ல வேண்டும், ஓடி செல்ல வேண்டும், விரைவாக போகணும், எல்லாம் இருக்கின்றது. சாரி, நலமாக இருக்கின்றீர்கள். அழகி ராசன் அப்படி இருக்கின்றார்கள்.
2: நிறைய பேருக்கு கிடைக்கல லைன்.
1: ஆமா ஆமா, எல்லாரும் அழைச்சு கொண்டிருக்காரு. பொக்கிஷம் அல்லவா? ஆமா, சுவாரஸ்யமாக எடுத்து கொண்டு செல்லப்படும். வருபவர்கள் பங்கு பெற்றும் பொழுது முட்டையா வந்து பதத்தை கொடுத்து கருத்தை கேட்டு விட்டு விடுறதல்ல, அளவலாகும். சரி, இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். உங்களுக்கு இப்ப இங்கே வந்து 3, 4, 6, 7, 8, 7, அடுத்தது வந்து 14, 15, 17, 19 பெட்டிகள் இருக்கின்றன. எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
2: மூன்று.
1: வாழ்த்துக்கள். சிறப்பு எங்கே? மந்திரத்தை கூறுங்கள். சாந்தி.
2: அண்டகாகசம் அபோகாகசம் திறந்திருசிசே.
1: சபாஸ். பெண் குரல் அல்லவா? உடனே மரியாதையோட மதிப்போட திறந்துவிடும். பெட்டி திறந்தாலும் உள்ளே அந்த இருக்கும் பதம் எத்தனை எழுத்துக்கள் என்று உங்களால் ஊகிக்க முடிகிறது பார்ப்போம்.
2: 5.
1: கட்டிக்காரி என்றாலும் 2 எழுத்து குறைந்து 3 எழுத்திலே இருக்கின்றது மகளே. சிறப்பா நிலை 4 எழுத்திலே இருக்கின்றது, மன்னிக்க வேண்டும், 1 எழுத்து தானே குறைந்தது. கிட்டத்தட்ட சரியா சொல்லியிருக்க. கிட்டத்தட்ட கட்டிக்காரி சரியா? சரி, இந்த 4 எழுத்தும் கூறுவது மகளே ஒரு இடம். இடம் என்றால் இது பெரிய விளையாட்டு மைதானம் போன்ற இடம் இல்லை, ஒரு ஒரு நிலையம், ஒரு இடம். இது வந்து விவசாயிகளின் மத்தியிலே மிகவும் முக்கியமாக காணப்படுகின்றது. இந்த பதத்தை வைத்து ஔவையார் ஒரு வெண்பா பாடி இருக்கின்றார். அதிலே இருக்கின்றது அரசனை உயர்த்தி, அரசன் சிறந்தவனாயிருந்தால் நாடு சிறக்கும், அதற்கு என்னென்ன உயரமாக இருக்க வேண்டும் என்றால் வருகிறது. 4 எழுத்துக்கொண்டு கண்டுபிடித்து விட்டீர்களா? கொண்டு வாருங்கள். அவர் சொன்னது முதல் முதல் பதம் இதுதான். அவர் அதிலே பாடுகிறார் அந்த பாடல்ல.
2: அரசனை குறிக்கும்
1: இல்லையம்மா? முதல் பதம் உலகத்திலே உயர்ந்திருக்க வேண்டியதை குறிக்கொண்டு வருகின்ற இது இருந்தால் உயரும். இப்ப பாடல்ல வந்து வருகின்றது இப்ப விவசாயிகளோட சம்பந்தப்பட்டது என்று கூறினா அரசன் பெற மாட்டான் தானேம்மா? விவசாயிகள் செய்வார்கள் இதை. அவர்கள் விவசாயம் செல்லும் நிலத்தை எல்லை போடுவார்கள். அது ஏன் அந்த எல்லை போடுவோன்ற பாதுகாப்புக்காக மட்டும், நீர் தேங்கி நிற்பதற்காக செய்து விடுவார்கள். இப்ப புரிகிறதா? நெல் வயல்களுக்கு, நெல் வயலுக்கு விதைத்து விடுவார்கள். எங்கே விதைப்பார்கள்? விதைத்து விட்டு அதுக்கு 4 பக்கமும் உயரமாக ஒரு விடயம் ஒன்று செய்திருப்பார்கள். அதுதான் இந்த பாடல்ல ஆரம்பிக்கிறது. நீர் உயர உயர அந்த இது உயர உயர நீரினுடைய நிலை உயர்ந்து கொண்டு வரும்.
2: பாட்டை நினைவுபடுத்தி பார்க்கிறேன்.
1: சாந்தி உங்களுக்கு தெரியும் மகளே, இப்ப தண்ணீர் வயலுக்குள்ளே நிற்கும் பொழுது அந்த தண்ணீர் வெளியே போகாமல் இருப்பதற்கு என்ன செய்வார்கள்? சுத்தி உயரமாக மண்ணை அள்ளி போடுவார்கள். அதுக்கு என்ன பெயர்? அந்த பாடல்ல
2: வரப்பு.
1: வாழ்த்துக்கள். கட்டிக்காரை. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல், கோன் உயரும்,
2: கோன்
1: கோல் உயரும், அரசு உயரும். கோல் உயர்ந்தால் கோன் உயர்வான், அந்த அரசன் உயர்ந்தவன் ஆவான், அந்த நாட்டிலே பஞ்சம் இல்லை என்பது. வரப்பு என்பது சரியான பதம். உங்களுக்கான இரண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே போட்டுக்கொண்டேன். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கட்டிக்காரி கூர்ந்து உச்சரித்து கிருஷ்ணன் கண்டுபிடித்தது போல கடைசியை கண்டுபிடித்து விட்டீர்கள் கட்டிக்காரி. அடுத்து எந்த பதம் உங்களுக்கு வேண்டும்? எந்த பெட்டி?
2: அடுத்து எனக்கு ஆறு
1: ஆறு வேண்டுமா உங்களுக்கு? சரி, வாழ்த்துக்கள். கங்கை மந்திரம்
2: பூகாக்கசம் திறந்து விடு சீசே.
1: தெளிவில்லை, தெளிவில்லை மந்திரம் மீண்டும் சொல்லுங்கள்.
2: அண்டகாக்கசம் அபூகாக்கசம் திறந்திடு சீசே.
1: சிறப்பு, இப்பொழுது தெளிவாக மந்திரம். இந்த மந்திரத்தை சரியாக உச்சரிக்காட்டில் பலிக்காது. சாரி, இரண்டாவது வரியை கொஞ்சம் உள்ளே அடக்கி வாய்ச்சி விட்டீர்கள். சரி, இப்பொழுது அதற்குள் எத்தனை பதம் இருக்கலாம் என்று எழுத்திருக்கலாம் என்று நீங்கள் கட்டிக்காரி கட்டிக்காரி பார்த்து விட்டார். கட்டி கட்டிக்காரி கட்டி கட்டிக்காரி எத்தனை தரம் சொல்ல? மூன்று தரம் கட்டிக்காரி சொல்லிவிட்டீர்கள். நான்கு தரம், ஐந்து தரம் கட்டிக்காரி. மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் தான் அங்கே இருக்கின்றது. அதுக்காக புள்ளி தர முடியாது, பதத்தை தெரிந்து. இது ஒரு இந்த மரங்களிலே ஒரு மரத்தின் பெயர். இப்பொழுது அவர்கள் கூறின மரத்திலே அந்த மரத்து கிளையில்லை சந்ததியை பெருக்கும் என்றெல்லாம் கூறினா, நான் இந்த மரம் சந்ததி ஒன்றும் பெருக்காது, சந்ததியை காக்கும், நன்றாக உயர்ந்து வளரக்கூடிய ஒரு மரம், கிளைகள் இருக்காது, அது மிகவும் அரிது.
2: மிகவும் அரிது,
1: அது கிளை இருப்பது அரிது. அறுவருது தளத்தில் போடுது. ஆனால் இதிலே இன்னொரு மரம் இருக்கு, அது எங்கள் வீட்டிலே இலங்கையிலே என்னுடைய தமக்கையாருடைய காணிக்குள்ளே நிலத்திலே அது வளர்ந்திருக்கின்றது. நான் வந்த பின்பு இப்போ 40 வருடத்துக்கு மேல் இப்பொழுது வளர்ந்திருக்கின்றது. ஆனால் இது வந்து நன்றாக உயர்ந்து வளரக்கூடியது, மக்களுக்கு பயன்படக்கூடிய பயனை தரக்கூடியது, சின்ன இளம் வயதிலே அதற்கு நாங்கள் செய்த நன்றியை மறவாமல் தரக்கூடிய ஒரு மரம். அதுதான் தேவாரம் இருக்கிறது இல்ல, தலையாலே தான் தருதலால் என்று நன்றி மறவாத மரம். தென்னை என்பது சரியான பதத்தை மூன்று பதத்தோடு கண்டுபிடித்து கூறி இரண்டு புள்ளிகளை மேலும் பெற்று உங்கள் பையிலே சேர்க்கும் வேளையிலே உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் மகளே?
2: பூக்கள் சொந்தமா, பூவைக்கு பூ வைக்க பூக்கள் சொந்தமா.
1: பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா, இதுதான் பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா. பூ என்பது பூ, பூவை என்பது பெண், பூ வைத்த அந்த பெண்ணுக்கு அந்த பூ சொந்தமா என்று கேட்கப்படும். பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா. இது லட்சுமி
2: நடிக்கிறார். பூவை பத்தி பேசும்போது நிறைய மலர்களை பத்தி பேசாமையே
1: விட்டுட்டேன். அப்படியா, அடுத்த சொல்லோடு பாடல்ல வந்து பிளாசி தள்ள வேண்டியதானே தெரிவு செய்து கொண்டு வந்து. சரி கட்டிக்காரி, உங்களுக்கு
2: இரண்டு
1: திறந்தபடியால் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன், சென்று பாருங்கள். இப்பொழுது அடுத்த உறவாக ஒருவர் வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் ஐயா, நலம் நலம் அறிய ஆவல்.
1: வணக்கம் ராஜராஜன், நலம் கூறினீர்கள், நலம் அறிந்து கொண்டோம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் அங்குள்ள புதனங்கள் தர்மபுரி எப்படி இருக்கின்றது, உங்கள் நிலைமை எப்படி இருக்கின்றது, காலநிலை எப்படி இருக்கின்றது? சிறப்பாக
3: இருக்கு.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்ல செய்தி. சரி, இப்பொழுது நாங்கள் வந்த விடயத்துக்கு செல்வோம். இது பொக்கிஷம் உங்களுக்கு தெரியும், கண்டுபிடித்தல் உங்களுக்கு. இங்கே இப்பொழுது இருக்கின்ற பதங்கள் விலைக்கு இருக்கின்றது வந்து 4, 7, 14, 15, 17, 19. உங்களுக்கு எது வேண்டும்?
3: 7.
1: 7 உங்களுக்கு தேவை. லக்கி ஷமன் என்று கூறுவார்கள். 7 எண் பெட்டியை கொண்டிருந்தவுடன் அதற்காக ஒரு மந்திரம் சொல்ல வேண்டும் நீங்கள். ஒரு புரியுமா அந்த மந்திரம்? குறுங்கள் கேட்போம்.
3: தெரியும் ஐயா.
1: எங்கே குறுங்கள்? அற்புதமாக மறந்து மந்திர குரல்லே கூறிவிட்டீர்கள். திறந்து விட்டது பற்றி. சரி, அதற்குள்ளே ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதம் எத்தனை எழுத்துக்களாக இருக்கலாம் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
3: ஐயா ஒரு 10.
1: கட்டிக்காரன் 10 என்று கூறியபடியால் அது பாதியாக ஐந்திலே இருக்கின்றது. சரியா, ஐந்து இடத்திலே இருக்கிறது. ஒரு சின்ன விடயம் தான் அது, இல்லையா ஐயா? வாழ்த்துக்கள். அந்த அந்த பதம் வந்து ஒரு பொருள். அநேகமாக இது வந்து முன்னோர்கள் மரத்தினாலே செய்வார்கள், இப்பொழுதெல்லாம் லோகத்தினால் வருகின்றது. இது இல்லாமல் வீடு, பெரிய அலுவலகங்கள், காரியாலயங்கள், கோவில்கள் என்றால் இருப்பதில்லை. பாதுகாப்புக்காக இதை வைத்திருப்பார்கள், அங்கே இருக்கும். இதை உபயோகித்து விட்டால் பாதுகாப்பு நீடித்துவிடும், இதை உபயோகிக்காமல் விட்டால் எல்லோரும் சென்று வரக்கூடியதாக இருக்கும். அப்ப வாயில்களிலே இருக்கின்றது இது.
3: வாயில்களில் இருக்கும்,
1: வாயில்களிலே தான் அது இருக்கும்.
3: பெட்டகமாயா?
1: இல்லையா, வாயில்ல பெட்டகம் இருக்கு, அது உள்ளுக்கே இல்ல இருக்கும். இது வந்து ஒரு ஒரு ஆலயம், ஒரு வீடு அல்லது ஒரு அலுவலகத்துக்கு போகும்போதும் வரும்போதும் உபயோகிப்பார்கள் இந்த பொருளை. அங்கே பொருத்தி இருக்கும், அங்கே பொருத்தி இருக்கும். அது
3: பொருத்தி இருக்கும் பொருள்,
1: ஒரு பொருள்
3: வேறு எதுவும்.
1: ஆங்கிலத்தில் சுலபமாக சொல்லுவார்கள். நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அங்க வீட்டுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்றால் என்ன செய்து விட்டு போவீர்கள் வெளியேறும் போது?
3: போயிட்டு வருகிறேன் என்று
1: சொல்லி. யாரு வீட்டுல? யாரும் இல்லை வீட்டுல, யாரும் இல்லை. நீங்கள் போகும்போது வீடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதுக்காக என்ன செய்வீர்கள் வெளியே வரும் பொழுது?
3: கூட்டி விட்டு செல்வேன்.
1: அந்த அதுக்குத்தான் ஒரு பொருள், அது பெயர் இருக்கின்றது ஐந்து எழுத்திலே.
3: ஐயா, திறவுகோல்.
1: அது திறப்பு, அதை திறந்து கொண்டு போவதற்கு. திறப்புகோலை விட்டு எதை திறப்பீர்கள்? எதை போட்டு பூட்டி விட்டு போவீர்கள்?
3: பூட்டு,
1: பூட்டு பலவித, அது அது வெளியே இருந்து அதை எடுத்து கொண்டு போய் வைத்து பூட்டுவாங்க. இல்லாங்க, அதை பூட்டு அதுலேயே பொருத்தி இருக்கும். இழுத்து மூடிவிட்டு அது மூடப்பட்டு விடும் இப்பொழுதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி. நீங்கள் சொன்னது தான் பூட்டுத்தான், அதுக்கு இன்னொரு பேர் இருக்கின்றது. பூட்டு எனும் பொழுது தனிப்பட்ட பூட்டு, பிரத்யேகமான பூட்டும் இருக்கின்றது. அந்த கதவிலேயே, வாயில் கதவிலேயே பொருத்தப்பட்டிருக்கும். அதை நீங்கள் பூட்டிவிட்டால் போவதற்கு திறவுகோல் வேண்டும், அதுதான் சாவி, திறவுகோல். அதுக்கு என்ன பேர்? பூட்டுக்கு ஒரு தமிழ் பெயர் உண்டு. மாணிக்கவாத திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் அவர்களெல்லாம் பூட்டிய கதவை திறந்தார்கள் தேவாரத்தினாலே.
3: அதில்
1: நீங்கள் சொன்னது சரி, பூட்டு அதுக்கு இன்னொரு பெயர் உண்டு மகனே. எப்படி பாடுகிறார்கள் தேவாரம்? என்ன திறவாய் கதவே, தாழ் திறவாய் கதவே என்று பாடுகிறார்கள் அல்லவா? தாழ் பால் என்பது சரி இல்லை, தாழ் பால் என்பது சரியான பதம்.
3: நன்றி.
1: தாழ் தாழ் தாழ் THALPAAL தாழ் பால்
3: தாழ் வருது.
1: எப்படி அங்கே அதற்குள்ள உப்பன்னா சேர்கிறது அல்லவா? தாழ் பாழ் புணரும் பொழுது, தாளும் பாழும் அல்ல, தாளுக்கும் பாழுக்கும் இடையில இப்ப நேர்கள் தாழ்பாள் THALPALL அது ஆங்கிலத்திலே தாழ்பால் என்ற லொக், அதுக்கு தாழ்பால் என்று கூறுவது தமிழிலே. பூட்டுத்தான் அதுக்கு தாழ்பால் என்ற பெயர் உண்டு ராஜராஜன்.
3: நன்றிங்க, நன்றிங்க.
1: அப்ப தாழ்பால் என்று நாங்கள் உச்சரிக்கும் பொழுது திறவுகோல் என்று உச்சரிக்கின்றோம், சாவியை லொக் அண்ட் கீ. பூட்டு திறப்பு என்று கூறுகின்றோம் நாங்கள். பூட்டி விட்டு வந்து விட்டேன், பூட்டி விட்டு வந்து விட்டேன் என்று கூறினு தாழ்பால் விட்டு விட்டு வந்து விட்டேன் என்று. அப்பொழுது அதை திறந்து உள்ளே போவதற்கு என்ன வேணும்? திறவுகோல் வேண்டும், அதுதான் சாவி. கீ கீ நீங்கள் திறவுகோல் கூறினீர்கள். திறவுகோல் அங்கே எங்கே விட்டு திறப்போம்? தாழ்பாலுக்குள்ளே விட்டு திறப்போம். அங்கே ஒரு துவாரம்
3: இருக்கும்,
1: அங்கே ஒரு துவாரம் இருக்கும், அதுக்குள்ளே போட்டு டக்குனு திருப்பினோன்னு டடாரன்னு போட்டுப்போம். அது பெருசாக சிறிதாக எல்லாமே எல்லாமே. ஆனால் இப்பொழுது எல்லாம் இலக்கங்களை வைத்து திறவுகோல் இல்லாமல் இலக்கத்தாலே திறக்கின்றது வந்திருக்கின்றது. இப்பொழுது இழுத்து திறவுகோலாலே பூட்டாமல் அதை இழுத்தவுடன் பூட்டக்கூடிய தானியங்கி எல்லாம் இருக்கின்றது ஆட்டோமேட்டிக் எல்லாம். அப்ப தாழ்பால் என்றது எங்களுடைய பழம்பொருள் தமிழ் சொல்லியே ஒன்று கட்டிக்காரன் உங்களுக்கு. சரி, இப்பொழுது இன்னொரு பெட்டிக்கு செல்வோம். எந்த பெட்டி வேண்டும் உங்களுக்கு?
3: மூன்று முடிந்து விட்டது,
1: மூன்று முடிந்து விட்டது, நான்கு இருக்கின்றது. நான்கை கொடுக்கின்றேன் உங்களுக்காக, கொண்டு வந்து உங்கள் பெயரில் வைத்து விட்டோம் பதிவு செய்து. இப்பொழுது அது உங்களுடைய மந்திரத்தை கேட்கின்றது திறப்பதற்காக. கடவுள்
4: சீட்டு
1: சிறப்பு மந்திர உச்சாரணம் சிறப்பு. சரி, இப்ப அதற்குள்ளே ஒரு பொருள் இருக்கின்றது. அது வந்து எத்தனை எழுத்துக்களை கொண்ட பொருளாக இருக்கும்?
4: ஆறு.
1: கட்டிக்காரன் தான், ஆனால் இரண்டு எழுத்து குறைந்து நாலு எழுத்திலே இருக்கின்றது. நான்கு எழுத்திலே இருக்கின்றன. அது வந்து ஒரு ஆசனம். இந்த ஆசனம், இந்த சில ஆசனங்கள் இருப்பு அதில் உட்கார்பவர்களின் தகுதியை பொறுத்து இருக்கும் இல்லையா? ஆமாம். இந்த ஆசனம் அரசர்கள் உபயோகிப்பதற்காக பிரத்யேகமாக அமைத்து வைக்கப்பட்ட ஆசனம். அதை நான்கு எழுத்து பதத்தால் அழைப்பார்கள். அது என்ன?
4: அரியணை.
1: வாழ்த்துக்கள். சரியான பதம் அரியணை. அரியணையிலே தான் அந்த அரசர்கள் வந்து உட்காருவார்கள். மேலதிகாரிகள் வந்து தங்களுடைய அரியணை மேல் அதிகாரம் பெற்றவர்கள் வந்து உட்காரும் இடம் அமரும் இடம். சிறப்பு கட்டிக்காரன், நீங்கள் இரண்டு பெட்டிகளை ஒன்றன் பின் ஒன்றாக வந்து திறந்து புள்ளிகளை பெற்ற வேளையிலே உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுத்து மீண்டும் பெறச் செய்வேன். அதற்கிடையிலே உங்களுக்கு என்ன பாடல் ஒலிபரப்ப விருப்பமான பாடலை கூறுங்கள்.
4: ஐயா, வெப்பம் படத்திலிருந்து மலை வரும் அறிகுறி.
1: ஓ, வெப்பம் திரைப்படத்திலிருந்து அங்கே அப்படி இருக்குன்னு தான் என்று உங்களுக்கு.
4: ஆமா ஐயா, மழை வந்தால் நல்லா இருக்கும் போல இருக்கு.
1: ஆனா நன்றாக வந்தால் தொல்லையாக இருக்கும் இல்லையா?
4: ஆமாங்க ஐயா. இரவில் வந்தால் தொல்லை இல்லை, பகலில் வந்தால் பெரும் தொல்லை.
1: பெரும் தொல்லை. வாழ்த்துக்கள், சிறப்புகள். நன்றாக விளையாடி இருக்கின்றீர்கள். மீண்டும் நீங்கள் வந்து திறந்து கூறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது பெட்டிகள் இருந்தால். இப்பொழுது 14, 15, 19 இருக்கின்றது. நீங்கள் சென்று மீண்டும் பெற வேண்டும். நன்றி ராஜராஜன், சிறப்பு இணைந்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக யார் விரப்புகின்றீர்கள்? நன்றி. அடுத்த உறவாக யார் விரப்புகின்றீர்கள்? ஓடி வாருங்கள்.

0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் சாந்தி, வணக்கம் வணக்கம்.
0: பதினான்கு
1: உங்களுக்கு வேண்டும். சரி, மந்திரத்தை கொண்டு வாருங்கள். பெட்டியை நான் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். திறந்து விட்டதம்மா, திறந்து விட்டது. இந்த பதம் எத்தனை எழுத்துக்களால் ஆக்கப்பட்டது என்று எண்ணுகிறீர்கள்?
0: நான்கு.
1: கட்டி காரை, ஆனால் ஒரு எழுத்து கூட வந்து ஐந்திலே இருக்கின்ற, ஐந்து எழுத்திலே. சரி, கிட்டத்தட்ட கட்டி காரை. இப்ப தருமபுரி தான் விளையாடிக்கொண்டு, இப்ப வந்து சென்றவரும் தருமபுரி, நீங்களும் தருமபுரி, பாத்தீங்களா? அதெல்லாம் சட்டப்படிதான், அரசியல் இதன்படிதான் அந்தந்த ஊருக்கு அந்தந்த நேரம். சரி, இப்பொழுது அந்த ஐந்து எழுத்துக்களையும் கொண்ட பதம் எதுவாக இருக்கும் என்று எண்ணி கூற இருக்கின்றேன். நான் நீங்கள் குறிப்பிட்டீர்களா ஐந்து எழுத்துண்டு? ஆ, கடிகாரின்னு சொல்லிவிட்டேன். என்ன கடிகாரி? அது ஒன்று கூடி ஐந்திலே வருகின்றது மகளே. இந்த பதம் கூறுவது இந்த உலகத்திலே உள்ள, இந்த உலகம் எல்லாவற்றையும் சேர்த்து கூறுகின்ற ஒரு பதம். இந்த மண்ணுலகம், மின்னுலகம், பாதாள லோகம் என்று இருக்கின்றல்லவா, இந்த மூன்றையும் சேர்த்து கூறுகின்ற ஒரு பெயர். இந்த மூன்று உலகத்தையும் சேர்த்து, இப்ப நாங்கள் இருக்கிறது பூ உலகம், நாங்கள் இருக்கிறது பூ உலகம், அதுக்கு மேலே மண்ணுலகம், அதுக்கு கிளைவுனா பாதாளம் இல்லையா? அப்ப மண்ணுலகம், மண்ணுலகம், பாதாளகம் இல்ல, பிரபஞ்சம் இல்ல, பிரபஞ்சம் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுவது. இது மண்ணுலகம், மண்ணுலகம், பாதாளம் வரை சொல்ல, பாதாளத்தையும் சேர்த்து சொல்லுவதை இப்படி சொல்லுவது. மண்ணுலகம், மண்ணுலகம், பாதாளகம், கீழுலகம் என்று மண்ணுலகம், மண்ணுலகம், கீழுலகம், மேல் உலகம் என்றுதான் கூறுவார்கள். போல மூ உலகம் என்ற பதம் சரியான பதத்தை சாந்தி கூறியதால் இரண்டு புள்ளிகளை தன்னுடைய பையிலே சேர்த்துக் கொள்ளுகின்றார். இப்பொழுது இரண்டாவது பெட்டிக்கு செல்வோம். இரண்டாவது பெட்டி இப்பொழுது இருப்பது 15, 17, 19 ஒற்றை விழ 15க்கு போவோம். சரி, 15 மந்திரத்தை கூறுங்களேன்.
0: அனகாக்கசம் அபூகாக்கசம் திறந்துடுசிசை.
1: ஆஹா, திறந்து விட்டது. கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. சரி, இது வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் இப்பொழுது ஊகிக்கின்றீர்கள்?
0: 3.
1: கெட்டிக்காரி என்று சொல்ல நினைத்தேன், ஒன்று குறைந்து விட்டது. நான்கிலே
0: இருக்கின்றது.
1: இதிலும் உங்களுக்கு இந்த உலகத்திலே பூ உலகத்தோடு சம்பந்தப்பட்டுதான் வருகின்றது. இந்த எங்களுடைய நிலங்களை நேற்று வந்து ராஜராஜன் பலவிதமாக கூறி சென்றார், அறிந்து கொண்டோம். ஆனால் அன்று தொட்டு இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் என்பதை கூறுவது, எப்படிப்பட்ட நிலம் என்று கூறுவது, அது ஏன் இப்படியான பெயர் வந்தது என்றதற்கு காரணங்களை அவர் கூறி சென்றார். எப்படிப்பட்ட நிலம் சில நிலங்களை தொட்டு சென்றார், அதனுடைய தன்மைகளையும். இது வந்து அமைந்திருக்கிற இடத்தை கொண்டு பெயர்கள் சூட்டப்பட்டது நாங்கள் முன்காலத்திலே. அதில் வயலும் வயல் சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும் என்று வந்தது போல, கடலும் கடல் சார்ந்த இடமும் எப்படி சொல்வது, என்ன பெயரிலே அழைக்கப்படுகின்றது? கடலும் கடல் சார்ந்த இடமும் வாழ்த்துக்கள். சரியான பதம் நெய்தல் என்ற பதத்தை கொடுத்து மீண்டும் இரண்டு புள்ளிகளை உங்களுடன் சேர்த்துக் கொண்டீர்கள். அத்தோடு கெட்டிக்காரி என்ற பெயரையும் பெற்றுக் கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும், மீண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தது யார் வரப்போகின்றீர்கள்? இன்னும் இரண்டு பெட்டி இருக்கின்றது, 4 புள்ளிகளோடு காத்து கொண்டிருக்கிறது. யார் வந்து பெற்றுக் கொள்ளப் போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், அலையுங்கள். 6, 4, 7, 8, 7, 4, 6, 4, 1, 5 விரைவில் வந்து பெட்டியை திறந்து புள்ளிகளை பெற்று கொண்டீர்களானால் உங்கள் பாடல்கள் இப்பொழுதே ஓடி வரப்பிவிட்டு செல்வேன் நான். ஓடி வாருங்கள், ஓடி ஓடி வர வேண்டும், ஓடி ஓடி வர வேண்டும். வந்துவிட்டால் மீண்டும் சாந்தி தான் வந்திருக்கார். கேட்டுக்காரை வாழ்த்துக்கள் சாந்தி, வணக்கம் சாந்தி, வணக்கம்.
0: ஐயா மீண்டும் எனக்கு வேற யாராவது வரட்டும் வாய்ப்பு.
1: நீங்க தான் அழைச்சீர்களே, விட்டு செல்ல
0: யாரும் யாரும் வரவே இல்லை. பாட்டல் வந்தது அதனால.
1: அப்படின்னா உங்களுக்கு ராஜா ராஜா இப்பொழுது ராஜராஜன் வருகின்ற அவருக்கு விட்டு கொடுப்பீர்களா?
0: நம்ம ஊருக்காரருக்கு விட்டு கொடுக்காமியா?
1: அப்படியா, சரி அப்ப அவருக்கு விட்டு கொடுங்கள். நன்றி நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் பெருந்தன்மை. வணக்கம் ராஜராஜன், வணக்கம் ராஜராஜன்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
1: முதற்கண் நீங்கள் நன்றி கூற வேண்டும் உங்கள் நான் உங்கள் மாநிலத்தை சேர்ந்த சாந்தி அவளுக்கு. அவர் தான் நினைந்தார், அவர் நான் தானே மீண்டும் வந்துவிட்டேன், வேறு யாருக்கும் கொடுங்கள் என்று கேட்ட வேளையில் உங்கள் அழைப்பு கிடைத்தவுடன் கூறியவுடன் அவருக்கு விட்டு கொடுத்து விட்டார், உங்களுக்கு விட்டு தந்து விட்டார்.
2: நன்றி அம்மா, நன்றி நன்றி அம்மா. சாந்தி அம்மாவிற்கு மனம் நிறைந்த நன்றிகள்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. இப்பொழுது ரெண்டே இரண்டு பெட்டி இருக்கின்றது, உங்கள் கட்டி தந்தது இந்த ரெண்டையும் கூறிவிட வேண்டும். 17 19 எது வேண்டும்
2: எடுக்கலாம் ஐயா?
1: எது வேண்டும்?
2: 17
1: 17 உங்களுக்காக தருகின்றேன். வாழ்த்துக்கள் எங்கே மந்திரத்தை கொண்டு பாருங்கள்.
2: அண்டா காக்குசும் அபு காக்குசும் திறந்திரும் சீசே.
1: அண்ட காக்குசும் என்று கூறுகிறீர்கள், அங்கே கொஞ்சம் ஒரு தடுமாற்றம். அண்ட காகஜம் என்றுதான் நாங்கள் அறிந்திருக்கின்றோம், மீண்டும் கூறுங்கள்.
2: அண்ட காகஜம், அண்ட காகஜம் அபு காகஜம் திறந்திரும் சீசே.
1: திறப்பு, அந்த திறந்து விடு சிசே என்று ஏவலாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படுது. மீண்டும் வரும் பொழுது அண்ட காகஜம் அபு காகஜம் திறந்து விடு சிசு என்றுதான் வரும்.
2: என்றும்
1: கூறுகிறார்கள். இது ஒரு என்று கூறுகின்றார். இது ஒரு எங்கள் மொழி இல்லை, என்ன மொழி தெரியவில்லை, நகைச்சுவைக்காக. மீண்டும் ஒரு தடவை அந்த படத்தை திருப்பி பார்த்தால் தான் தெரியும். சரி இப்பொழுது அது சர்ச்சை அல்ல. இப்பொழுது பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டு உங்கள் பெயரில் மந்திரத்தை கூறி மந்திரம் ஒரு அளவு பலித்து திறந்து விட்டது. அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: 5.
1: கெட்டிக்காரன் தான், ஆனால் ஒரு எழுத்து குறைந்து 4 எழுத்திலே இருக்கின்றது. இது எங்கள் மக்கள் மத்தியில வாழ்பவர்களுள் சில குணாதிசயம், இந்த குணாதிசயம் கொண்டவர்களை இப்படி அழைப்பார்கள். நீங்கள் எல்லாம் சந்தித்திருப்பீர்கள் வழக்காடு மன்றங்கள் எல்லாம் வரை மக்கள் மத்தியிலே வாழுகிறார்கள். இவர்களை வந்து நம்பி நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஒரு தடவை ஒன்றை சொன்னால் மறு தடவை மாறி சொல்வார்கள். ஒரு தடம் ஒன்றை வாங்கினால் அதை இல்லை என்று மறுத்து அநியாயமாக எல்லாம் சொல்வார்கள். இவரை வாழ்க்கையில் நாங்கள் இப்படி ஒரு பேர் சொல்லி அழைத்துக் கொள்வோம், நம்ப மாட்டோம். அவரை அவர் சொல்வதை எல்லாம் நம்ப மாட்டோம், அவரை நாங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம், எங்களோடு சேர்ந்து போக மாட்டோம். அப்படிப்பட்ட ஒருவர் ஆம் ஆம் ஆம். 4 எழுத்து திரைப்படம் வந்தது இந்த பெயர்ல, விஜய் நடித்ததா இருக்க வேண்டும்.
2: மாற்றான்
1: அல்ல அல்ல, இவர் வந்து ஒரு மாற்றானை விட கேவலமான, இவர் வந்து மாற்றான் வேறு விதமான. இவர் வந்து ஒரு நேரம் ஒரு குணம் புரளியை கிளப்பி விடுவார், கொடுத்ததை இல்லை என்று கொள்வார், மக்களுக்களை சண்டையை மூட்டி விடுவார். தான் எந்த நேரம் சண்டைக்கு வலி சண்டைக்கு வந்து போவார். வழக்காடு மன்றத்துக்கு வந்தாலும் இவரை நீங்கள் அரவணைத்து இவருக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பது சரியான கடினம். இவர் மீது புகார் கொண்டு வந்து வழக்குகளும் வைப்பார்கள், ஆனால் அவரை அதை ருசுப்படுத்துவதற்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்தாலும் கடினமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவர் இப்போ சொல்வதை மீண்டும் மாறி கூறுவார். அவர் படு அவர் நாங்கள் பேசுவோம், சேர்க்க மாட்டோம். அது சின்ன வயதுல இருந்து நாங்கள் பார்க்கணும். சில பேரை ஒரு திரைப்படம் வந்ததே விஜய் நடித்தவர்,
2: விஜய் நடித்த திரைப்படம், விஜய் ஐயா எந்த
1: நடிக்க வேண்டும்? முதல்வர் விஜய். நாங்கள் இவ்வளவு அப்படி கூறுவது அழகல்ல, தனிய பெயரை தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம்.
2: போக்கிரி.
1: வாழ்த்துக்கள், சரியான படம். போக்கிரி ராஜா என்ற படம் வந்தது, போக்கிரி என்ற படம் வந்திருக்கின்றது. எங்கள் மத்தியில இவர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் தானே ராஜராஜன். போக்கிரித்தனம் உள்ளவர், கொடுத்ததை இல்லை என்பார், இல்லை என்றதை உண்டென்பார், தந்துவிட்டு தர முடியாதென்பார், சண்டையை மூட்டி விடுவார், கீழ்த்தரமான முறையில் நடந்து கொள்ள ஒரு போக்கிரி என்று கூறுவோம் நாங்கள். போக்கிரி, சரியான பதத்தை தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் பேச்சு வழக்கிலும் நல்லதொரு தமிழை உபயோகித்திருக்கின்றோம். உங்களுக்காக இரண்டு புள்ளிகள் உங்கள் பட்டியலே சேர்க்கின்றது. இன்னும் ஒரே ஒரு பட்டி இருக்கின்றது, அந்த பட்டி வந்து 19வது எண் கொண்ட பட்டி. எங்கே மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்டாகாகுஜம் அபு காகுஜம் திறந்துடும் சீசே.
1: திறந்து டும் என்று வராது, திறந்து விடு. ஒரு ஓடர் போறே,
2: திறந்து விடு.
1: ஓபன் சீசே, ஓபன் என்று கூறுவது, ஓபன்
2: திறந்து விடு சீசே.
1: சிறப்பு சிறப்பு. காலம் சென்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மந்திரம் தந்து விட்டீர்கள். எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று ஒரு தடவை ஊகித்து பாருங்கள்.
2: நான்கு.
1: கெட்டிக்காரன், சரியாக கூறுவீர்கள். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், நான்கு எழுத்திலே தான் இருக்கின்றது. இந்த நான்கு எழுத்து ஒரு மிருகத்தின் உறுப்பு என்று கூறலாம். இந்த மிருகத்துக்கு அநேகமாக, ஒரு மிருகத்துக்கு இல்லை, அது வித்தியாசமாக இருக்கும், மற்ற மிருகங்களோட வித்தியாசமாக இருக்கும். அது நடந்து செல்வதை பார்ப்போம் நாங்கள். ஏனைய மிருகங்களுக்கும் இதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். அது சென்ற பின்பு நிலத்திலே பார்த்தால் எங்களுக்கு புரியும்.
2: கால் தட்டம்,
1: அதை வேறு என்ன விதமாக கூறலாம்? அதை கால் தட்டம் எப்படி வருகின்றது, எதனாலே ஏற்படுகின்றது? காலின் எந்த பகுதி? எங்களுக்கு பாதம் என்று கூறுகின்றோம்.
2: ஆமாங்க ஐயா.
1: இது இந்த மிருகங்களுக்கு இப்படி கூறுவோம். குதிரை போன்றது,
2: குதிரை
1: குழம்பு, கெட்டிக்காரன், குழம்பு சத்தம் கேட்கின்றது. அந்த ஒட்டகத்துக்கு வித்தியாசமான வட்டமாக இருக்கும், குதிரைக்கு வெட்டு இருக்கும். வாழ்த்துக்கள். குழம்பு என்று கூறுகிறது, கால் அடிப்பாதத்தை மிருகத்துக்கு குழம்பு என்று கூறுவார்கள். குழம்பு சத்தம் கேட்கின்றது. கெட்டிக்காரன் மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் இப்போ விடைபெறும் நேரம் பெறுகின்றது. ஏனென்றால் வேறு பெட்டிகள் என்னிடமில்லை. மீண்டும் ஒரு தடவை இந்த புள்ளிகளை நான்கு பெறுவதற்கு காரணமாயிருந்த உங்கள் ஊரைச் சேர்ந்த சாந்திக்கு இன்னொரு நன்றி கூறிக்கொள்ளுங்கள்.
2: சாந்தி அம்மாவிற்கு மனம் நிறைந்த நன்றிகள்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகனே. சிறப்பாக நீங்களும் வந்து இணைந்து எங்களோட தமிழ் சொற்களை கண்டுபிடித்து கொள்வதற்கு அற்புதமாக இணைந்திருக்கின்றீர்கள். என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கான பாடல்களை நாங்கள் இப்பொழுது ஒலிபரப்பி கேட்டு மகிழ்ந்து விடுவோம். இந்த நேரத்திலே தருகின்றேன் பாடல்கள் முழுவதையும். ஆறு பேர் வந்து இணைந்திருக்கின்றீர்கள். ஆறு பாடலையும் இப்பொழுது தர இருக்கின்றேன், கேட்டு மகிழ்ந்துடுவோம். நன்றி, நன்றி, நன்றி. நாளைய தினம் மீண்டும் உனக்காக நான் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி ராஜராஜன், வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்க.
1: நன்றி, நன்றி,
2: நன்றி.
1: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. 20 பெட்டிகளும் அழகாக வந்து மந்திரங்களை கூறி திறந்த வழியை உங்களுடைய ஒரு பெருந்தன்மையை பார்த்தேன். அடுத்தவர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்று விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உங்கள் எல்லோரிலையும் இருக்கின்றது. எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி பண்பான உறவுகள் என்பதில் பெருமைப்படுகின்றேன். அது மட்டுமில்லாமல் எல்லாவற்றையும் சிறந்த பண்பாளராக என்று கஸ்தூரி ரேவதியாக்கள் தோன்றுகிறார்கள் என்று அவர்கள் அழைத்து பார்த்து முடியவில்லை என்றவுடன் விட்டு விட்டார்கள். முயற்சிக்காமல் விட்டு தந்திருக்கின்றார்கள் எல்லோருக்கும். அதைவிட தந்த கிடைத்த சந்தர்ப்பத்தையே இன்னொருதற்கு கொடுக்கக்கூடிய கொடை வள்ளல். வாழ்த்துக்கள் சாந்தி உங்களுக்கும். விடாப்பிடியாக இருந்து அப்படி இணைந்து நான் புள்ளிகளை பெற்றுவிடுவோம் என்று சியாமலாம் வந்து இணைந்திருந்தார். வந்து எது வந்தாலும் நான் உடைத்து தள்ளிவிடுவேன் என்று ஓடி வந்த எங்கள் நாகப்பன் அவர்கள். சரவணன் ஒரு தடவை வந்து இரண்டு பெட்டி திறந்து அடுத்தவர்களுக்கு நான் சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் என்று சென்றிருந்தார். வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் கூறிக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியை பாடல்கள் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். பாடலை கேட்பதற்கு

0: முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் அன்புடனே வந்து இணைந்து அடுத்தவருக்கு இடம் கொடுக்கணும். நான் வந்து ரெண்டு பெட்டியை திறந்தது போதும் என்ற மனப்பான்மை கொண்டு நல்லது ஒரு படம் வரைந்து அனுப்பிய சரவணா, நீங்கள் தந்த பாடல் கோவில் ஓசை தன்னை கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ.
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

கோவில் மணி யோசை தன்னை கேட்டதாரோ பாடல் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் மாதுளை முத்துக்கள் மல்லிகை மொட்டுக்கள் என்று ஆரம்பிக்கும் பத்மஸ்ரீ வி பானுமதி அம்மாவின் குரல் ஒலித்த தாய் பிறந்தாள் திரைப்படுத்து பாடலை அன்பு ஷியாமலா நீங்கள் தந்தீர்கள். இதுவோ அந்த பாடல்.

தாய் பிறந்தாள் பாடலை கேட்டு எங்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலியின் பொக்கிசத்தில் இன்று 6 உறவினர்கள் வந்து அழகாக 20 பெட்டிகளையும் திறந்து புள்ளிகளை பெற்று தங்கள் தங்கள் நிலையை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த 20 பதங்களையும் ஒரு தடவை நாங்கள் படித்து பார்ப்போமா? அலைகள், கணை, வரப்பு, அரியணை, வாழைமரம், தென்னை, தாழ்பாள், அரப்பு, அத்திவாரம், பாடை, பரி, திருஞான சம்பந்தர், காளை, மூவுலகம், நெய்தல், சுண்ணாம்பு, போக்கிரி, குருச்சேத்திரம், குழம்பு, பாம்பு. 20 பதங்களையும் அழகாக எல்லோரும் வந்து அந்த மந்திரம் கூறுவ நகைச்சுவையையும் எங்களுக்கு தந்து நகைச்சுவையோடு இன்றைய 20 பதங்களையும் கண்டுபிடித்து இந்த 6 உறவினர்களும் புள்ளிகளை பகிர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது ஒரு பாடல். இங்கே பாடை என்ற பதத்தை கண்டவுடன் கிருஷ்ணனுக்கு உடனே ஒரு பாடல் நினைவுக்கு வந்துவிட்டது. அந்த பாடல் நல்லதோர் தத்துவ பாடல், பாத காணிக்கை திரைப்பத்து பாடல். கேட்போமா கிருஷ்ணன் உங்கள் பாடலை?

வாழ்க்கையின் நிறுதி நேரத்தில் வரும் ஞானங்கள் இத்தனை தத்துவங்களை கொண்டு வந்து தருகின்றது. அன்பு உறவுகளை, இந்த பாடலை கேட்ட பின்பு நாங்கள் இப்பொழுது எங்கள் 40 புள்ளிகளும் 20 பெட்டிகளையும் திறந்து சரிவர பெற்றுக்கொண்டு நீங்கள் அதை சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் யார் யார் இத்தனை புள்ளிகள் பெற்றார்கள் என்பதை அறிய நீங்கள் துடித்து கொண்டிருப்பீர்கள். இதோ அந்த தகவலை கொடுக்கின்றேன். இங்கு வந்து இணைந்து சிறப்பித்த உறவுகள் நாகப்பன், சரவணன், ஷியாமலா, கிருஷ்ணன், சாந்தினி, ராஜராஜன். இவர்களும் வந்து இணைந்த வேளையிலே கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி தங்கள் புள்ளிகளை சேர்த்து கொண்டார்கள். அந்த வகையிலே சரவணன், கிருஷ்ணன் இருவரும் ஒவ்வொரு தடவை தான் வந்தார்கள். 2-2 பெட்டிகளை திறந்து 4-4 புள்ளிகளை பெற்று கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் 2வது இடத்தை பெறுகின்றீர்கள் என்று. அடுத்து நாகப்பன், ஷியாமலா, சாந்தினி, ராஜராஜன், நீங்கள் 2-2 தடவைகள் வந்து உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்து 8-8 புள்ளிகளை சமமாக பெற்று 1வது இடத்தில் இருக்கின்றீர்கள். ஆதலால் 40 புள்ளிகளையும் சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் உங்கள் பையிலே சேர்த்து கொண்டு 1வதாகவும் 2வதாகவும் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாகப்பன், ஷியாமலா, சாந்தி, ராஜராஜன் தலா 8-8-8-8 புள்ளிகளையும், சரவணன், கிருஷ்ணன் 4-4 புள்ளிகளையும் பெற்று 1வது இடத்தையும் 2வது இடத்தையும் தக்க வைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வரும் பாடல் எங்களுடைய சாந்தி, நீங்கள் தந்த பாடல், நீங்கள் தந்த பாடல்.

பொக்கிசம் நிகழ்வை அலங்கரித்து சென்ற அன்பு உறவுகள் தங்கள் மன விருப்பத்திற்கேற்ற பாடலை கேட்ட வேளையில் மகிழ்வாக பாடிக்கொண்டிருக்கும் இந்த பாடலை கேட்கும் எங்களுக்கு எங்கள் ஊரில் வெப்பமாக இருக்கின்றது, மழை வருவது போல் இருக்கின்றது என்ற அறிகுறியை அறிந்தவுடன் ராஜராஜன் ஒரு பாடலை தந்திருக்கார். வெப்பம் என்ற திரைப்படத்தின் பெயரையும் மழை வரும் போல் இருக்கின்றது என்ற பாடலையும். இதோ ராஜராஜன் உங்களுக்கான பாடல்.

வரவு பாடல்கள் சிறந்த பாடலாக கணித்துக்கொண்டோம் அன்பு உறவுகளே. இந்த பாடலை தந்த ராஜராஜன் உங்களுக்கு நன்றி. பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். உறவுகளே, இது மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அறிவன் கிளவுகளில் தோன்றுகின்ற பொக்கிஷம் நிகழ்விலே கலந்து சிறப்பித்த வேளையிலே நீங்கள் கேட்ட பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முதல் நேயராக வந்து இன்று பொக்கிஷத்தை ஆரம்பித்து வைத்த அன்பு நாகப்பன், ஏ ஆர் நாகப்பன் நாகப்பட்டினத்திலிருந்து, அவர் எப்பொழுதும் முதல் நேயராக வந்தாலும், இடையிலே வந்த நேயராக இருந்தாலும், இறுதியிலே வந்த நேயராக இருந்தாலும், அவர் கேட்கும் பாடல்களை எல்லோருடைய பாடல்களையும் ஒலித்த பின்பு எனக்கு தாருங்கள் என்ற பெருந்தன்மையோடு கேட்டுக்கொள்வார். எல்லாருடைய பாடலையும் கேட்டு, தன்னுடைய பாடலையும் கேட்டு ரசித்து, என்னையும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து வழி அனுப்பி வைப்பதில் அவருக்கு அலாதிய ஆனந்தம். அந்த வகையிலே அவர் இன்று கேட்கும் பாடல் ஒரு தெலுங்கு திரைப்படத்து பாடலாக தருகின்றார். த பிரைட் என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடல் இப்பொழுது நாகப்பன் உங்களுக்காக ஒலிக்கின்றது.

0: சரியோ பிழையோ தெரியவில்லை, இதுதான் பாடலோ என்றும் எனக்கு புரியவில்லை.
1: சரிகமா கார்வா மினி
0: பாடல் ஒன்றை தெரிவு செய்து உங்களுக்கு கொடுத்திருந்தேன். அந்த பெயரில் தான் கேட்டிருந்தேன். இந்த பாடலை தந்திருக்கின்றார்கள், சரியான பாடலோ தெரியவில்லை. அப்படி இல்லை என்றால் தயவுசெய்து குறிப்பிட்டு விடுங்கள். நான் மீண்டும் உங்களுக்கு நேர் நேரத்தில் அந்த பாடல் சரியான பாடல் இதை விட இது சரியென்றால் சரி, இல்லை என்றால் அந்த பாடலை தெரிவு செய்து உங்களுக்கு தர முயற்சிக்கின்றேன். அன்பு நாகப்பன் அவர்களே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி முதல் கண் நன்றி கூற வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி நிர்வாகத்தினருக்கு சற்று நீடித்து இந்த நிகழ்ச்சியை நான் கொண்டு சென்று நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்தமைக்கு. ஏனென்றால் இதை நான் நேர் நேரம் என்று ஒன்றை ஆக்குவதற்கு பாடல்கள் காணாது, விட்டுட்டு செல்வதற்கு இதை விட்டுவிட்டு இந்த பாடலை தருவது அப்போ குறைந்த நேர பாடலாக குறைந்த 6 பாடல்கள் தானே என்று கொடுத்திருந்தேன். சற்று நேரம் நீடித்து விட்டது. ஆனால் எங்களுக்கு ஒரு அனுமதி உண்டு. இந்த நேரொலி நேரத்திலே வருகின்ற நேயர்களை நான் இணைக்க வேண்டும், அவர்களுடைய விருப்பப்படி பாடல்களை கொடுக்க வேண்டும். ஒரு சில நிமிடங்கள் கூடினால் காரியம் இல்லை என்று கூறியபடியால் நான் தண்டித்து 20 நிமிடங்களுக்கு மேல் எடுத்துவிட்டேன் அவருடைய நேரத்தை, அடுத்தவருடைய நிகழ்ச்சி நேரத்தை. இருப்பினும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கின்றது, திருப்தியாக இருக்கும். இந்த வேளையில் ஒரு குறை உண்டு. என்னவென்றால் மகள் காயத்ரி லண்டன் மாநகரத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து அழைத்து கொண்டிருந்தார், அவரால் உள்நுழைய முடியவில்லை என்று. ஏனென்றால் இது பொக்கிஷம், எல்லோரும் அழைத்து கொண்டே இருந்து வருகின்ற 3 பேர் 4 பேர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றார்கள். ஒரு மணி நேரத்துக்கு ஒருவர் தாமதமாக இருந்து பொறுமையோடு இருப்பது கடினம். இருப்பினும் அவர் நீண்ட நேரமாக இருந்துவிட்டு முடியாமல் சென்று விட்டார். அவருக்காக நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவருக்கு என்று பொக்கிஷத்தில் ராசி இல்லை கூற வேண்டும். மீண்டும் பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, வருவார், அலங்கரிப்பார். அவர் குரலை கேட்க, அவருடைய நலத்தை அறிய, அவரோட பாடலை கேட்க எங்களுக்கு விருப்பம்தான். மீண்டும் அவர் வருவார் என்று எண்ணிக்கொண்டு அவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, வர முடியவில்லையே, நாங்கள் எப்படி போவது, எடுக்க முடியாமல் இருக்கின்றே என்று அழைத்து அழைத்து களைத்தவர்களுக்கும், உலகளாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்களும், வந்து விளையாடி சிறப்பித்து புள்ளிகளை பெற்று மகளோடு இருக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வல்லமையோடு நிறைவு பெறுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு எங்கள் மனம் நிறைந்த நன்றியை கூறிக்கொண்டு, அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இந்த தமிழிலே நாங்கள் உரையாடுவதற்கு தந்த அன்னை தமிழுக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தலை வணங்கி அவர்களுக்கு தாழ் பணிந்து நான் வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு, உலகளாக இருந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு, மீண்டும் நாங்கள் நாளை உனக்காக நான் நிகழ்விலே சந்திக்கலாம் என்று கூறி, 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 2வது நாள் அறிவன் கிழமையில் ஒலித்த பொக்கிஷம் நிகழ்வு இறுதி நிறைவுக்கு வரும் இந்த வேளையில் அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற வைத்த எல்லாம் அல்ல இறைவனே, எங்களுக்கு அல்லல்கள் துன்பங்கள் அவலங்கள் வேண்டாம், சமமும் சமாதானமும் சமதர்மமும் வேண்டும், அறம் காப்போம், மனிதநேயத்துடன் செல்வோம், ஜீவகாருண்யம் பார்ப்போம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அன்போடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெறுகின்றது பொக்கிஷம் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வு. வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தருகின்றார்கள். அவர் தந்த அந்த பாடல் தேவதாஸ் என்ற திரைப்படத்தில் அன்று பாடிய அந்த பாடல் உலகே மாயம் வாழ்வே மாயம் என்று ஒலிக்கும் வேளையில் உலக தமிழ் மக்களோடு கேட்க விரும்புகிறேன் என்று எழுதிய வகையில் ஒலிக்கின்றன அந்த பாடல்.

நிலையேது நாம் காணும் சுகமே மாயம், காணும் சுகமே மாயம்.

ஆவது பொய்யாவதெல்லாம் ஆசையினாலே, ஆவது பொய்யாவதெல்லாம் ஆசையினாலே.

0: உலகே மாயம் வாழ்வே மாயம்.
1: அடுத்து வரும் பாடல் உலகிலே அழகி என்ற மாய கண்ணாடி திரைப்படத்து பாடலை கேரள மாநிலம் பாலக்காடு இருந்து ரதீஷ் நீங்கள் அனுப்பியிருக்கின்றீர்கள்.

0: இறுதியாக ஒரு பாடல் வந்து நிறத்தை அலங்கரித்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. ஹலோ ஹலோ என்று ஆரம்பிக்கும் மோனிசா என் மோனலிசா திரைப்படுத்த பாடல் வளைகுடாமன் குவைத் நாட்டு ஜோர்ஜ் உங்கள் காதோரம் ஒலிக்கின்றது.
1: ஹலோ மோனிஷா ஹியர்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்ற நல்ல செய்தியை தந்து மகிழ்கின்றேன். அங்கும் இங்கும் எங்கும் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகள இருக்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதல் மரியாதை திரைப்படத்து பாடலுடன் ஆரம்பிக்கும் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி தந்த பாடல் பாட இருக்கின்றது. வெட்டி வீறு வாசம் என்ற முதல் வரியை கொண்டு

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் வசந்தமே அருகில் வா என்று அமரன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்று ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரிலிருந்து டிரான்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். இளமை காலங்கள் திரைப்படுத்த பாடல் ஈரமான ரோஜாவே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், ஆழப்பூரான் தமிழன் என்ற ஒரு பாடல், மெர்சல் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை கனடா மொன்றியல் தனுஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள், நாங்கள் இணைந்து கேட்போம் அந்த பாடலை.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடலாக ஒலிக்க இருக்கின்றன. போன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தந்திருக்கின்றார்கள் பாஸ்கரன் மாலா இவர்கள். வளமை போல அவர்கள் தந்த அந்த பாடல் ஆழ பிறந்தவன் என்ற திரைப்படத்து பாடலாக இன்று உன்னையும் என்னையும் என்ற வரியை தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது.

நீண்ட நாள் உறவு தொடர்ந்து எங்களோடு இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து கீதீஸ் அவர்களும் பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து ஆரம்ப காலம் என்று ஆரம்பிக்கும் பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல்களுள் அன்புடன் ரமணி, சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் ஒலிக்கின்றது, வச்சுக்கவா உன்னை மட்டும் என்ற நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படுத்த பாடலாக.

இந்த வழியிலேதான் ஆங்கிலேய நாடு அருள்மோகன் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். இங்கிலாந்திலிருந்து சிந்தாமணி வா என்ற பாடல் சொல்லாமலே என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள் ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து கல்யாண பொண்ணு என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது. சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து ஒலிக்க வைத்திருக்கின்றார். எம் ஓ என்ற 2016 ஆண்டு வந்த திரைப்படத்து பாடல் எல்லோரும் கேடிங்கதான் என்று பாடுகின்றது. இந்த பாடலை நிரேஷன், நீங்கள் ஜெனீவா நகரிலிருந்து தந்திருக்கின்றீர்கள்.

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவள் பாடல் ஒன்று இருக்கும் அல்லவா? அபூர்வ ராகங்கள் திரைப்படுத்த பாடலை இன்று தருகின்றார். கேள்வியின் நாயகனே என்று வரி எடுத்து பாடுகின்றது என்னவள் நீங்கள் தந்த பாடல்.

பழமொழி போல இன்று இறுதியாக ஒரு பாடல், சித்தி என்ற திரைப்படத்திலிருந்து தண்ணீர் சுடுவது என்ன என்ற வரியோடு ஆரம்பித்து இனிமையாக பாடும் அந்த பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வழமை போல கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில். திசை எங்கும் இசை பரப்பி தித்திக்கும் தேனான பாடல்களாக தெரிவு செய்து காற்றலையிலே கலந்துவிட்ட பாடல்கள் எங்கள் இதயம் நிரப்பி சென்றன என்றுதான் கூற வேண்டும். இந்த பாடல்களை தெரிவு செய்து தந்தவர்களுக்கும் உலகளாக இருந்து எங்களோடு கேட்டு மகிழ்ந்தவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமழை. ஆமாவினர்களே, இன்றைய இசைமழை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசை மழை நிகழ்ச்சியில் முதலாவதாக தூங்காதே தம்பி தூங்காதே என்ற படத்திலிருந்து சும்மா நிற்காதீங்க நான் சொல்லும்படி வைக்காதீங்க என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவா என்ற படத்தில் இருந்து இரு விழியின் வழியே நீயா வந்து போனது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜாதி ராஜா என்ற படத்திலிருந்து வா வா மஞ்சள் மலரு ஒன்னு தா தா கொஞ்சம் கிளியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ எஸ் பி சைலஜா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாப்பிள்ளை என்ற படத்திலிருந்து மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அண்ணா நகர் முதல் தெரு என்ற படத்தில் இருந்து மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு மலரும் மலரும் புது தாளம் போட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகல் நிலவு என்ற படத்திலிருந்து பூவிலே மேலே நான் போலவா, பூவிழி மூல நான் பாடவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் பி ஜெயச்சந்திரன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெள்ளை ரோஜா என்ற படத்திலிருந்து சோலை பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக குரு சிஷியன் என்ற படத்திலிருந்து ஜிங்கிலி ஜிங்கிலி உனக்கு இன்னும் என்னடி உன் மனக்கணக்கு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோஜ் சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் பாடும் பாடல் என்ற படத்திலிருந்து சீர் கொண்டு வா வெண் மேகமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலிருந்து குறிஞ்சி மலரின் வலிந்த ரசத்தை உறிஞ்ச துளிக்கும் உதல் இருக்க ஓடுவதென்ன என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா. காற்றோடு கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்றும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்திலிருந்து இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இப்பொழுது முதல் காற்றலையில் ஒலிக்க இருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்வோம். மொன்றியால் தமிழ் வானொலியின் வாரம் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் கோடை மழை என்ற திரைப்படத்திலிருந்து காற்றோடு குழலின் நாதமே என்ற பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி தந்திருக்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடல் குடும்பம் ஒரு கோவில் என்ற பாடல். அந்த பாடல் குடும்பம் ஒரு கோவில் என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்தில் இருந்து டிரான்சி.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலையும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தருகின்றார். நிழல்கள் என்ற திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். இது ஒரு பொன் மாலை பொழுது என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

அவரைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல், கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் தந்த பாடல். கண் பேசும் அழகு என்று காஜா என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். கேட்போமே அந்த பாடலை.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் வானொலியில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

காத்தலையில் கலந்து வரும் கீதங்களுள் அடுத்து வரும் பாடல். ஆங்கிலேய நாடு இங்கிலாந்து, அங்கிருந்து வளமை போல என்றும் அருள் மோகன் மலையில் நனைந்த என்ற முதல் வரியை கொண்ட காற்றுள்ள வரை என்ற திரைப்படத்து பாடலை தந்த வேளை நாங்கள் இணைந்து கேட்போம்.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தரும் பாடலை கேட்போமா? சிறு பார்வையிலே என்று ஆரம்பிக்கும் வரிதான் அவரது அந்த பாடலின் முதல் வரி. பீமா என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போம்.

அவரை தொடர்ந்து வரும் பாடல் வளமையாக எங்களோடு இணைந்து கொள்ளும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் ரமணி நீங்கள் தந்த பாடல். லவ் கேம் என்ற திரைப்படத்து பாடல் வா வா நண்பனே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் பாடலை மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்ட காலமாக எங்களோடு இசைப்பயணம் செய்யும் கேதி தரும் பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து கல்யாண தீநிலா என்று அழகாக பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலிக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

அன்புடனே தருகின்றார். சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் ஒரு பாடல். பலே பாண்டியா என்ற ஒரு திரைப்படம். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே என்ற பாடலை தருகின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஊதா கலர் ரிப்பன் என்ற பாடல் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்து பாடல். இந்த பாடலை ஐரோப்பிய மாநிலம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிவேஷன் தந்திருக்கின்றார்.

ஐரோப்பிய நாடு என்றவுடன் என்னவள் பாடலும் எங்களுக்கு கிடைக்கும். அவர் ஈழமணி திரு நாட்டில் இருந்தாலும் எங்களை மறக்காமல், மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து அவருக்கு நல்ல விருப்பமான பாடல் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வார். சுகமான ராகங்களே என்று சுகமாக பாடுகின்றது.

இந்த வேளையில்தான் இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள். பேசும் தெய்வம் என்ற திரைப்படத்திலிருந்து அழியாத ஒரு காவிய பாடல் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல என்று வரியெடுத்து காதோரம் இனித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தேனான பாடல்களை தெளிவெடுத்து தந்தவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து இதயத்தை நிரப்பிச் செல்லும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கின்றேன் என்று அன்புடன் கூறி விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியிலிருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதல் பாடல் தனியாத தாகம் திரைப்படத்திலிருந்து. பூவே, நீ யார் சொல்லி யாருக்காக மலர்ந்தாய் என்ற பல்லவியோடு சரணங்களையும் தரும் இனிமையான இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அனுப்பி வைத்துவிட்டு தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களோடு இணைந்து கேட்பதற்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். நாங்களும் இணைந்து கேட்கலாமே.

மீண்டும் ஒரு பாடல். திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து அன்புடன் ஷியாமலா பிரபா அவர்கள், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரை சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையால் தமிழ் இனியார் இவர்களையும் வலமை போல இணைத்து இன்றும் கேட்கும் வேளையிலே மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது ஒரு பாடல் இவர்களுக்காக. ஒரு புறம் வேடன், மறுபுறம் நாகம் என்ற பாடல்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் தத்துவத்தோடு வருகின்றது. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என்ற பல்லவியை கொண்ட பாடல் மன்னிப்பு என்ற திரைப்படத்திலிருந்து இசை அரசரின் குரலில். இந்த பாடலை வளம போல இன்றும் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபாயித் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிபாகா ஆய்மரான் சாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கும் வேளையிலே நாங்களும் கேட்போம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ராமன் தேடிய சீதை என்ற ஒரு திரைப்படம் பொன்மன செம்மல் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா நாயகனாக நடித்த திரைப்படத்திலே படார் படார் என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்க வேண்டும் என்று ஒலிக்க வைக்கின்றார் நீண்டகால உறவு. தினமும் அந்த பாடலை கேட்கும் அன்பு உறவாக இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கும் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அவர் கேட்கும் அந்த பாடலை இன்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி அவர்களோடு வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் மேலும் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலமுருகன் ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

0: அகத்தில் சூட்டெக்ஸின் நிறம் பார்க்கலாம், முகத்தில் முகம் பார்க்கலாம்.
1: பாட்டு தெரியுமா? பாடு, நானும் எனக்கு தெரிஞ்ச பாட்டு எல்லாம் பாடுறேன். ரெண்டு பேருமா சேர்ந்து

0: ஏமா ஏமா ஏமா ஏமா கோபமா, நாம இருவருமே காதலிச்சா பாபமா.
1: சாப்பிட்டு

சுவைத்துக் கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. காற்றலையிலே கலந்துவிட்ட பாடல்களாக நேர் நேரத்தில் பாடிக்கொண்டிருக்கும் காதுக்கினிய கீதங்கள்.

மீண்டும் ஒரு பாடலை நாங்கள் கேட்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும் அனந்தராமன் விஜயம் இவர்களும் இணைந்து கேட்கும் பாடலாக மஞ்ச தண்ணி உத்து மாமா மேல பாத்து என்ற பல்லவி சோலை அம்மா என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: இது தாலி கட்ட மந்திரம்டா. இப்போ மோதராத்திரிக்கு மந்திரம் சொல்லு.
1: அப்படியா? இந்த அப்படி நேத்து ராத்திரி
2: அம்மா,
1: இன்னைக்கு ராத்திரி
2: அப்பா.

இவர்களோடுதான் இன்னும் ஒரு பாடலை, காதல் மகராணி கவிதை பூ விரித்தாள் என்ற பாடலை கேட்க வைக்கின்றார். காதல் பரிசு என்ற திரைப்படத்தில் இருந்து நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் முகமது ராபிக் அவர்கள் தான் இப்படி எழுதிவிட்டு தன்னுடன் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை மணித்து விடுகின்றார். எல்லோரும் இணைந்து கேட்கும் அந்த பாடலை நாங்களும் கேட்போம்.

அடுத்து வரும் இனிமையான இன்னுமோர் பாடல், மனமும் ஆடுதே என்ற ஒரு அற்புதமான பாடல், களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் பாடியதல்லவா? அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்க வேண்டும் என்று நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். பாடும் வேளையிலே அந்த பாடலை உங்களோடு இணைந்து தங்கம், சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் செவிமடுக்கின்றார்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஈழமணி திருநாட்டிலிருந்து அவர்கள் கேட்கும் அந்த பாடல் அவரது உறவுகளாக மன்னார் சிவம், பவனியா சுந்தரம் இவர்களும் இணைகின்றார்கள். எங்கே இந்த மூன்று ஊர்களிலிருந்து என்ன பாடல் கேட்கின்றார்கள்? என்ன பாடலை? புத்தம் புது காலை பொன்முற வேலை என்ற பாடல். இந்த பாடலை இசைஞானி இளையராஜா இசையமைத்ததாகவும் எஸ் ஜானகி அம்மா பாடியதாகவும் எழுதியிருக்கின்றார்கள். 1980 ஆண்டு திரைக்கு வந்த அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலிக்கின்ற பாடல்களோடு அடுத்து ஒரு பாடல் தேன் நிலவு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. பாடல் நிலவும் மலரும் பாடுது என்று இனிமையாக பாடும் அந்த பாடலை தர்மபுரி மாவட்டம் தகடூரிலிருந்து சாந்தி சந்துரு நிர்மலம்மா கேட்டிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மாகாணம் தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றார். இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை என்ற ஒரு அற்புதமான பாடல். இசை மன்னர் டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்களின் குரலே திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இந்த பாடலை இன்று விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன். தன்னுடைய உலகவாழ் மக்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலை.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும்

அடுத்து வரும் பாடல் ஒலிக்க இருப்பது தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்த ராஜபாட் ரங்கத்துறை திரைப்படுத்து பாடல் இன்குலாப் ஷிந்தாபாத் என்ற வரியெடுத்து அந்த பாடல் கம்பீரமாக பாடுகின்றது.

கட எல்லை உணரையும் பெண் எல்லை வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இனி இல்லை.

அவர்கள் தம் நெஞ்சம் நவசக்தி பெற வேண்டும், ஆர்வாட்ட அலைவோகை வர வேண்டும். எல்லோருக்கும் என்னும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எழ வேண்டும். பகைவரை விடமாட்டோம், மனைகளில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். பகைவரை விடமாட்டோம், மனைகளில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். தாயின் கண்ணீரே வழி காட்டும் புது வெள்ளம், நாய்கள் வெளியேற வழி சொல்லும் அவள்

0: சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு, தலைவனின் துணை உண்டு. இங்கே ஒரு காந்தி இருக்கின்றான் அவன் வாய்க, தெற்கே ஒரு காந்தி வருகின்றான் அவன் வாய்க. பாரதமே என் அருமை, பாரதமே உன் அடிமை, தீர் மட்டும் போரிடுவோம் அன்னையின் ஆணை. தாயகமே என் இனிமை, தாயகமே உன் உரிமை, காப்பதற்கு போரிடுவோம் தந்தையின் ஆணை. இந்துலாம் சிந்தாபா, இந்துஸ்தான் சிந்தாபா.
1: ஸ்டைல் ஸ்டைல் தான் என்ற ஒரு பாடலை பாஷா திரைப்படத்தில் கேட்டிருந்தோம். இன்று அந்த பாடலை கேட்க வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள்.

டகோர் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கண்ணும் கண்ணும் நோக்கியா என்ற அந்நியன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் நீண்டகால உறவு வளைகுடாமன் ஜோர்ஜ் உங்கள் காதோரம் ஒலிக்க வைக்கின்றது முந்தைய தமிழ் வானொலி.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

கலியுகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன்.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நீண்டகால கனவு ஒன்று நிறைவுக்கு வருகின்றது.

அன்பு உறவினர்கள் பலர் தங்கள் விருப்பமான பாடல்களை எழுதி கேட்கும் வேளையிலே அவற்றை எல்லாம் அழகாக தெரிந்தெடுத்து தேவையான இடத்திலே தேடி எடுத்து ஒளிபரப்பிக் கொண்டு மகள வைத்துக் கொண்டிருந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒரு சில அன்பு உறவுகள் நீண்ட நீர பாடல்களை கேட்டிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் நியதியின்படி ஒலிபரப்ப முடியாத நிலையில் நாங்கள் இருந்த வேளையிலே சில அனுமதிகளை பெற்று இப்பொழுது நாங்கள் நீண்ட நீர பாடல்களை உங்களுக்கு தருவதாக, அதாவது நீண்ட நீர பாடல்கள் சிலவற்றை தொகுத்து அதை ஒரு தனி நிகழ்வாக தருவதாக உத்தேசித்து இருக்கின்றோம்.

நீண்ட நேர பாடல்களிலே பலவிதமான பாடல்கள் பல திரைப்படங்களில் வந்த வேளையிலும் அதை கேட்டு சுவாரஸ்யமாக நாங்கள் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைத்து இறைவனுக்கும் நன்றி, மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் நன்றி கூறி எனக்கு அந்த பணியை ஒப்படைத்த வேளையிலே உங்களோடு இணைந்து உங்கள் ஒத்துழைப்போடு சீர்பெறச் செய்யலாம் என்று அமர்ந்திருக்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி கலையகத்துள் ஒலிபரப்பு பகுதியிலே

0: தேடல் முயற்சிகளில் கிடைத்த விவரங்களை கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொண்டு மாதத்தில் ஒரு தடவை நீண்ட நேர பாடல்களை எடுத்து வரலாம் என்று எண்ணி இன்று கன்னி முயற்சியாக இந்த முயற்சியை ஆரம்பிப்போம். முதலில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி அந்த முருகப்பெருமானின் திருவருளோடு வருகின்ற ஒரு பாடல் ஒன்றை தேர்ந்தெடுத்து முதல் பாடலாக தர இருக்கின்றேன். அந்த பாடலே ஆறு படை வீடுகளும் பழனிமலை, சுவாமிமலை, திருச்செந்தூர், திருப்பரம் குன்றம், திருத்தணிகமலை, பழைமுதிர் சோலை ஆகிய அவருடைய ஆறு படை வீடுகளையும் உள்ளடக்கி வரும் ஒரு பாடல். அந்த பாடல் கந்தன் கருணை திரைப்படத்தில் 1967 ஆண்டு திரைக்கு வந்த வேளையிலே கவிஞர்கள் திலகம் கண்ணதாசன் ஐயா அவர்களினாலே வகுக்கப்பட்ட அந்த பாடல் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களின் இசை வண்ணத்தில் உருவாகி வெண்கல குரலோன் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலிலே ஒலித்த ஒரு பாடல் இப்பொழுது முதல் பாடலாக சமர்ப்பிக்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் நீண்ட நேர பாடல்களுள் ஒரு பாடலாக.
1: இனம் ஒன்றுக்கு எழுத்துக்கள் ஆறு, என் கந்தனுக்கும் சிரங்கள் ஆறு.
2: ஆஹா, இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கும், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
1: சிங்கார வேலனுக்கு சிரமும் கரமும் சேர்த்தால் 18, தமிழ் மொழியில் மெய்யெழுத்தும் 18. மொழியில் மட்டுமா, பார்க்குமிடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அல்லவா என் பாட்டுடை தலைவனான முருகன்.
2: அது சரி, உமது ஆட்சிப்படையில் தலைவனை பற்றி என்ன எழுதியிருக்கிறேன்?
1: அவன் குடிகொண்டிருக்கும் அறுபடை வீட்டின் அழகை பற்றி சொல்லுகிறேன்.
2: கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும் போது ஆறு வீடுகளை பற்றி மட்டும் அழகுற சொல்வதன் காரணம் என்னவோ?
1: என் ஐயனது வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டம் எல்லாம் ஆறுபடை வீட்டுக்குள்ளே அடங்கிவிட்டது.
2: எப்படி?
1: அவர் நின்றது, அமர்ந்தது, எழுந்தது, மணந்தது, புரிந்தது, தந்தது, அனைத்தும் அதற்குள் அடங்கிவிட்டது.
2: விளக்கமாக சொல்லும்.
1: கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது, சூரனை ஒழிக்க வீறு கொண்டு எழுந்தது, தெய்வயானையை மணந்தது, வள்ளியை காந்தர்வ மணம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது, இவை அனைத்தும் சேர்ந்தது தானே ஆறுபடை வீடு.
2: ஆஹா, என்னே உமது புலமை, என்னே உமது புலமை. நற்சீரரே,
1: ஐயா, என்னை தெரியுமா உமக்கு?
2: நன்றாக தெரியும், ஆனால் என்னைத்தான் யாரென்று தாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை.
1: உண்மைதான் ஐயா, எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை.
2: நற்கீரரே,
1: முருகா, சண்முகா, தேலவா, எனக்கு கருணை காட்ட வந்த கந்தா, நீர்தானா வந்து என்னை இப்படி சோதித்தது?
3: நற்கீரரே, நீர் ஆற்றுப்படை எழுதும் அழகை காணவே நேரடியாக யாம் வந்தோம். பண்ணும் இசையும் உலகில் பறந்து நிலவினாலும் நீர் எம்மை வைத்து பாடிய திருமுருக ஆற்றுப்படையே பாட்டுகளில் முதல் பாட்டாக விளங்கட்டும்.
1: ஐயனே, என்ன பேசுவேன், எதை பேசுவேன்? உணர்ச்சி பெருக்கால் வார்த்தைகள் வர தடைப்படுகிறது சுவாமி.
3: நற்கீரரே, உணர்ச்சி பெருக்கால் நானும் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன். எங்கே அறுபடை வீடுகளை சொற்றமிழால் பாடும்?

உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக

இந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து முருகன் ஆசியை பெற்று தொடர்ந்து அடுத்த பாடல்களுக்கும் செல்வோம் என்று எண்ணும் வேளையிலே அடுத்து தேடலிலே கிடைத்த ஒரு பாடல் நீண்ட நேர பாடலாக அமைந்து எங்கள் கரத்திலே கிடைத்துள்ளது. இந்த பாடலை கேட்டு நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்களாக. இந்த பாடலை எத்தனை தடவைகள் கேட்டோம், யாரும் ஒலிபரப்ப முடியவில்லை என்று கூறிவிட்டார்களே. மொன்றியல் தமிழ் வானொலி என்று தருகின்றதே என்று ஆனந்தப்படும் வேளையிலே அடுத்து ஒரு பாடலும் மிகவும் நீண்ட பாடல்தான். அந்த பாடல் பெண்கள் தங்கம் என்ற ஒரு திரைப்படத்திலே பொன்மன செம்மல் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயாவின் குழுவினரோடு நடித்த ஒரு பாடல். 1970 ஆண்டு திரைக்கு வந்த வேளையிலே வாலிப கவிஞர் 5 தலைமுறைகளுக்கு பாடலை எழுதிய வாலி ஐயா அவர்களின் வரிகள் கே வி மகாதேவன் ஐயாவின் இசைக்கருவிகளுள் புகுந்து இசையோடு இசையாக வரும் அந்த பாடலை இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் குழுவினரும் பாடுவது போன்ற ஒரு பாடல்.

0: அந்த பாடலை கதா காலாட்சேபம் என்றும் கூறிக்கொள்ளலாம். இதோ நவீன முறையில் அந்த பாடல் அன்றே வந்திருக்கின்றது என்று அதை கேட்டு மகிழ்வோமா?
1: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடைசி நிகழ்ச்சியா ஒரு புதுமையான கதா காலட்சேபம் நடைபெற இருக்கிறது. இப்ப நடக்க போற கதா காலட்சேபத்தின் பேரு சந்திரமண்டல விஜயம். இத நீங்க கடைசி வரை இருந்து கேட்கணும். தேங்க்யூ.
2: நம பகுத்தறிவு.

0: ஆகம கீர்த்தன ஆரம்பத்திலே அமெரிக்கா அமெரிக்கா என்கப்பட்ட தேசத்திலே இருந்து 1969 வருஷம் ஜூலை மாதம் 21 தேதி என்ன பண்ணால் தெரியுமோ? சுபயோக சுப தினத்திலே மீனம் மேஷம் கேட்டை ராஜகானம் இல்லாத ஒரு முகூர்த்த தினத்திலே அமெரிக்கா நரமை
1: அதாகப்பட்டது மனுஷனை
0: ராக்கெட்ல வச்சு சந்திர மண்டலத்துக்கு
1: அனுப்பினா
0: அந்த பகிரண்டமோடு எஞ்சி செய்யும் அதிரே வெட்ட வெளி பொட்டரொழி வட்டம் என விழிரே
2: வெட்ட வெளி பொட்டரொழி வட்டம் என விழிரே
0: குண்டி அடித்து வரும் கிண்டி குதிரை என சுண்டல் வாங்க வரும் வான்

0: சத்தத்தோடு ராக்கெட் புறப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் எங்கப்பட்டவரும் ஆட்ரின் எங்கப்பட்டவரும் அடுத்து மறந்து போச்சே, மூணு பேராச்சே. ஏய் சிஷியா, பேர் என்னடா?
1: பேரா? என் பேர் வெங்கு. அவங்க சுப்படி.
0: உங்க பேர் யாரா கேட்டது? சரி பரவாயில்ல. ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணான் தெரியுமோ? சந்திரன் மேல காலை வச்ச.
2: அது சாட்சாத் சந்திரன் தானா?
0: மண்டுகளே, அதுல கூட டூப்ளிகேட். ராகு என்கிற பாம்பும் கேது என்கிற பாம்பும் அடிக்கடி பிடிச்சு கடிக்கிறதாக சொல்லப்படுகிற அதே நிலா. இப்போ ஆம்ஸ்ட்ராங் எங்கப்பட்டவன் சென்று வந்ததும் அதே நிலா. சென்று

0: இதை டெலிவிஷன்ல பார்த்து கொண்டிருந்தவா அத்தனை பேரும் என்ன பண்ணால் தெரியுமோ, ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே நன்னா அழுத்துங்க, ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா. இப்படி பாடி ஆடினா
1: அது நடக்கட்டும்னா இந்தியாவை சொல்லுங்க
0: சொல்றேன். இப்படி அமெரிக்கா போய் வந்துட்டா, ரஷ்யா இந்த ஃபீல்டுல ரொம்ப வந்து ஏன் நம்ம இந்தியாவை கூட சந்திரனுக்கு போக கூடாதோன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. ரயில் வாகனம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மயில் வாகனம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு,
2: நம்ம நாடு.
0: போயிங் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி புஷ்பத விமானம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு,
2: நம்ம நாடு.
0: ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே மூஞ்சூறு வாகனத்தை கண்டுபிடிச்சது நம்ம நாடு,
2: நம் நாடு.
1: இப்படி
0: இன்னும் இருக்கு.

0: இந்தியாவில் எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கா, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கா.
1: ஆமாம், இந்தியாவில எதுல ஒத்துமை இருக்கோ இல்லையோ, இதுல ஒத்துமையா கோஷம் போட்டா, 14 பாஷையிலையும் போட்டா, நம்ம பட்டுமாமி சும்மா இருப்பாளா? அவளுக்கும் வந்துடுத்து வேகம்.
2: அடுத்தாப்பில் அமெரிக்கால பாத்தேடா, அவ நாட்டுக்காரா மூணுக்கு போனதை கேட்டேடா.
1: அப்படின்னா கடைசியில விஷயம் பார்லிமெண்ட்டுக்கு போச்சு. பொது ஜனாபிப்பிராயத்துக்கு மதிப்பு வச்சு இந்தியாவில இருந்து சந்திரமண்டலத்துக்கு இந்தியாவை அனுப்ப கவர்னமெண்டார் முடிவு பண்ண, அதுக்காக ஒரு தனி அதிகாரியையும் போட்டா. அதிகாரி ஒரு அபாரமான ஐடியா பண்ணினார்.
0: என்ன ஐடியாவோ?
1: அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். அதாவது சந்திரனுக்கு போகும் ராக்கெட்டு, தாய்க்கப்பல், பூச்சி வண்டி, ராக்கெட்டு எண்ணெய், ஸ்பேஸ் உடைகள், டெலிவிஷன் எட்செட்ரா எட்செட்ரா போன்ற சில்லற விஷயங்களை அமெரிக்காவும் ராக்கெட்டை அனுப்புவதற்கு தேவையான வெத்தில பாக்கு, பூக்குளம், கூடம், சந்தனம், பத்தி, மாலை, மாதிரி, பந்தல், மேடை, மைக் அரேஞ்ச்மெண்ட், போட்டோகிராபர், இது போன்ற அதிமுக்கியமான வெரி இம்பார்ட்டன்டான விஷயங்களை இந்தியாவே கவனிச்சுக்கு முன்னு ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார். இதுக்கப்புறம் தான் எல்லா தொல்லையும் ஆரம்பிச்சது. கடைசியிலே எங்கிருந்து ராக்கெட் விடுறதுன்னு சீட்டு குலுக்கி பார்த்தா அடிச்சது வாரி சான்ஸ் பம்பாய்க்கு அட்டி சக்கேன்னா. ஆனா மறுபடியும் ஒரு ட்ரபிள் ஆரம்பமாயிடுச்சோ. ட்ரபிளுக்கு காரணம், விண்வெளி வீரனாக, அதாவது ஆஸ்ட்ரோநாட் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டானே அந்த இந்தியாவில் தான். அவன் பேர் சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன். பேரை கேட்டதும் அப்செக்ஷன், எதிர்ப்பு. சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன் போனா பம்பாயில இருக்கிற சேனா சும்மா இருப்பானா? மெட்ராசி போற ராக்கெட்டுக்கு பம்பாய் தானா கிடைச்சது? நகி நகி, அலவ் பண்ண முடியாதுன்னா. உடனே அதிகாரி பார்த்தார், பூலோகத்துல சொர்க்கமாயிருக்கிற தமிழ்நாட்டுக்கு இடத்தை மாற்றினார்.
0: ஏன்?
1: ஏன்னா மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ்.
0: தமிழ்நாடுன்னு சொல்லுங்க.
1: தமிழ்

0: கூடுவாங்கி பக்கத்திலே இருக்கிற துக்லாங் ஏரியிலே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணினார். இந்தியாவும் தன் பங்குப்படி காரியங்களை செய்தது. பந்தல் என்ன, தோரணம் என்ன, சூடம் என்ன, சாம்பிராணி என்ன, டியூப் லைட் போட்டது
1: என்ன,
0: ஸ்பீக்கர் அமைத்தது
1: என்ன,
0: தேங்காய் உடைத்தது
1: என்ன,
0: திருஷ்டி கழித்தது
1: என்ன,
0: ஆக எல்லாம் ரெடியாச்சு. கும்பகோணம் மகாமகம் மாதிரி துக்ளாஞ்சேரியில கூட்டம்னா கூட்டம், பெரும் கூட்டம். இறைவணக்கம் பாட டி எம் சவுந்தரராஜனை கூப்பிட்டிருந்தார். டிஎம்எஸ் வந்தார், பாட ஆரம்பிச்சார். என்ன பாடினார்?
2: மெதுவா மெதுவா தொடலாமா, மேனியிலே கை படலாமா.
0: அட அதிர்ஷ்டுகளா, இதை அவர் பாடுவார். அசல் பக்தி பாட்டை அல்லவா பாடினார். பிரேயர் முடிஞ்சதும் புரோகிதர் மந்திரம் ஓத, தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொளுத்தி விண்வெளி வீரனுக்கு திருஷ்டி கழிச்சு அவன் ராக்கெட்டுக்குள்ள நுழையறதுக்கு முந்தி, அடே வையா சுந்தரம் உடம்பு பத்திரம் போய் லெட்டர் போடுடா என்று வாட்டியும், என்ன அவங்களைத்தானே சனிக்கிழமை என்ன தேய்ச்சிக்குங்கோ, கல்ச்சட்டியில புளியோதர வச்சிருக்கேன், ஒரு வாரம் கூட நன்னா இருக்கும், தூக்கி ஏதாவது நாய்க்கு போட்டுடாதீங்கோன்னு ஆசையா ஆம்படையாளும். அப்பா மேக்கப்பாலும் வாங்கிட்டு வான்னு அரை டிக்கெட்டுகளும் கேட்டுக்கொண்டனர். அதன் பிறகு நம்ம விண்வெளி வீரன் ராக்கெட்டுக்குள் நுழைஞ்சு ஜன்னலை இழுத்து சாத்திர நேரம், நிறுத்துங்கோ நிறுத்துங்கோன்னு கத்தின்றே ஒரு குடுகுடு ஆத்மா ஓடி வந்தது. அவர்தான் பிரபல பஞ்சாங்க சிரோன்மணி, ஜோதிட மனோன்மணி.

0: இனி ஐடியா? அப்படி இன்னும் ஆங்கில மொழியில் கேட்டார்.
1: இத ரேடியோவில் 16 பாஷையிலையும் அஞ்சல் பண்ணா.
0: ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ சாஸ்திரிகள் கணீர் என்று சொன்னார். மை டியர் ஆபீசர், அன்புள்ள அதிகாரி அவர்களே, தப்பு பண்ணிட்டேள், பெரிய தப்பு பண்ணிட்டேள், பெரிய பிளண்டர் பண்ணிட்டேள். இன்னைக்கு அமாவாசை ஆச்சு, சந்திரனே கிடையாது. நம்ம இந்தியா எங்க போய் இறங்குறது? சந்திரன் இல்லாத போது இறங்க இடம் எகுன்னு இப்படி கேட்டார். அதிகாரி அசந்து போயிட்டார். ஒரே சலசலப்பு, ஒரே பரபரப்பு. அதிகாரி பார்த்தார், கிடுகிடுன்னு மைக்கை பிடிச்சார். இந்த ராக்கெட்டை அனுப்புறதுல ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது. அமாவாசை வருவதை யாரும் கவனிக்கல. ஆகவே மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன் என்று வருத்தப்பட்டு மேலும் சொன்னார். ஆகவே சந்திரனுக்கு இந்தியாவை அனுப்புற இந்த நிகழ்ச்சியை இன்னும் 15 வருஷம் ஒத்தி வைக்கிறேன்.
2: மறுபௌர்ணமி வர்றதுக்கு 15 நாள் தானே?
0: தவறி போய் அந்த மனுஷன் 15 வருஷம் நிட்டார். அதிகாரியாச்சே, சொன்னது சொன்னதுதான், மாத்த முடியாதே. ஆகவே இன்னும் 15 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாரும் இங்கே வரணும். இந்தியா சந்திரனுக்கு போற கதையை நான் திரும்ப சொல்லணும், அதை நீங்களும் கேட்கணும். பகுத்த

பாடலை நாங்கள் கேட்பதற்கு பொறுமை நிறைய வேண்டும் எங்களுக்கு. காற்றலையிலே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு பாடலை கேட்டால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த பாடலை முடிக்க வேண்டும் என்பது நியதி. நீண்ட நேர பாடல்கள் ஒரு 10 பேர் வந்து கேட்கும் இடத்திலே 4 பேர் நீண்ட பாடலை கேட்டுவிட்டால் 10 பேர் கேட்கும் நேரம் 4 பேருடன் முடிவடைந்துவிடும். இப்படி பல காரணங்கள் அங்கே இருக்கின்ற. அந்த பாடலை தேடி எடுத்தது சரியான பதிகளை கொண்டு வந்து தர வேண்டும். சில தளங்களிலே பாடலை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் வேளையிலே பாதி இருக்கும், மீதி இருக்காது, இறுதி இருக்கும், அப்படியான இடையூறுகள் எல்லாம் இருக்கும் வேளையில் ஒளிபரப்புவது கடினமாக இருந்தது. வருகின்ற நீள பாடல்களை நாங்கள் வெட்டி குறுக்கி தருவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. அது சட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும். பல காரணங்களை கொண்டு அது நாங்கள் ஒதுக்கி வைத்து இன்று சில அனுமதிகளை பெற்று அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி பாடல்களை தர இருக்கின்றோம். உறவுகளிடமும் கேட்டிருந்தேன் பகிரங்கமாக, உங்களுக்கு தெரிந்த நீண்ட நேர பாடல்களை நீங்கள் தாருங்கள் என்றுதான் கேட்டிருந்தேன். அதை நான் யோசிக்கின்றேன் என்று இருந்தேன். இப்பொழுது தீர்க்கமான முடிவெடுத்து சரி, 2 பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். எப்படி இருந்தது கேட்பதற்கு? சலிப்படைகின்றீர்களா, அல்லது தொடர்ந்து கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் வருகின்றதா, அல்லது இந்த பாடல் நீண்டு செல்லும் வரையிலே உங்களுக்கு புரிகின்றதா என்றெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்ளவும். காட்சியோடு வரும்பொழுது சிறப்பாக இருக்கும். இது தனியே ஒலியிலே வருகின்றது. அப்போ ஒலியாக வரும்பொழுது சில சமயம் உங்களுக்கு சலிப்பும் தட்டலாம். பார்ப்போம் அடுத்து வரும் பாடல் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் என்று எண்ணும் பொழுது என்னுடைய தேடலில் வருகின்ற இன்னும் ஒரு பாடலை தர இருக்கின்றேன்.

1984 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் தாய் மூகாம்பிகை. இந்த திரைப்படத்திலே எம் எஸ் ராஜேஸ்வரி அம்மாவும் எஸ் ஜானகி அம்மாவும் பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடுகிறார்கள். இந்த இசை அரசிகள் பாடுகின்ற இசை வல்லுநர்கள் பாடுகின்ற இந்த பாடலை ஒரு பதிவில் இருக்கின்றது. இசை அரசி பி சுசீலா அம்மா தான் இந்த வரிகளை கோர்த்தார் என்று அது அந்த தகவல் தான் எனக்கு கிடைத்தது. ஆனால் அந்த பாடலுக்கு இசையமைத்தது இசைஞானி இளையராஜா என்று தெரிய வருகின்றது. அந்த பாடல் நீங்கள் கேட்டிருக்கலாம். நாங்கள் வானொலியிலே கேட்க வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இதுவும் ஒரு நீண்ட நேர பாடல். இங்கே அந்த பாடல் எப்படி பாடுகின்றது என்று நீண்ட நேர பாடல் என்ற வரிசையிலே எப்படி இருக்கின்றது என்று கேட்போம்.

0: என்ற இதயம் அது ததுங்குவது
1: எது
0: அடங்குவது
1: இறப்பினிலும் பின்பு இறப்பினிலும் ஒரு நேரம்.

என உறவுகளே, இந்த பாடலையும் கேட்டு பார்த்தோம். நீண்ட நேர பாடலாகத்தான் இருக்கின்றது. பொறுமையோடு இருந்து கேட்க வேண்டுமோ என்று எண்ணம் தோன்றுகின்றது அல்லவா? இருப்பினும் இசையின் ஞானம் உள்ளவர்களுக்கும் இசையை நன்றாக ரசிப்பவர்களுக்கும் இது ருசியாக இருக்கும். சுவைக்கக்கூடிய பாடலாகத்தான் இருக்கின்றது. அங்கே உட்புகுத்தப்பட்ட கருத்துக்களும் அப்படியான கருத்துக்கள் தான். இந்த வழி இன்னும் ஒரு பாடல் எனது கருத்தில் எட்டியது. அந்த பாடல் தேடலே கிடைத்த வழி. இந்த பாடல் 1958 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு காவிய பாடல் என்று கூற வேண்டும். நடனத்தோடு அமைந்த ஒரு பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் என்று எனக்கு கையிலே கிடைத்திருக்கின்றது. இந்த பாடலை ஜிக்கி அம்மாவும் லீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள், பிரபல பின்னணி பாடகிகள். இதற்கு நான் மதிக்கும் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசை கோர்த்திருக்கும் வேளையிலே இந்த பாடலை எழுதியிருக்கின்றார்கள் சி ராமச்சந்திரன் என்ற கவிஞர். அவரோடு கொத்தமங்கலம் சுப்பு அவர்களும் இணைந்து எழுதியிருக்கின்றார் என்றும் வரும் வேளையிலே இந்த விவரங்களோடு அவர்கள் தந்த அந்த பாடலை வைஜந்தி மாலா அம்மாவும் பத்மினியும் நடனம் ஆடும் ஒரு காட்சி இப்பொழுது உங்களுக்கு பாடல் எதுவென்று ஒரு சிலருக்கு புரிந்திருக்கும். அந்த பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல், 1958 ஆண்டு. அந்த பாடல் கண்ணும் கண்ணும் கலந்து என்று எங்களை எல்லாம் ஆட வைத்து வேடிக்கை பார்க்க இருக்கின்றது.

காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எழுந்து செல்லவே மனம் வராமல் அந்த பாடலை எங்கள் கண்முன்னே நடனம் ஆடுவது போன்றும் இந்த போட்டி நடனமா இது என்று எண்ணக்கூடிய வகையில் 1958 ஆண்டு எங்கள் தென்னகத்து திரைப்படத்துறை இப்படி வலுவுள்ளதா சிறப்பானதா என்று எண்ண தோன்றுகின்றது. சரி, அப்படி என்றால் அடுத்த பாடலும் ஒன்று இருக்கின்றது, அதையும் கேட்டு பார்ப்போம் என்று எண்ணும் வேளையிலே அந்த பாடல் 1969 ஆண்டு இயக்குனர் எம் ஏ திருமுகம் அவர்களின் இயக்கத்தில் வளர்ந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு வரும் இந்த பாடலை கவிஞரசர் கண்ணதாசன் ஐயா வரி கோர்த்து கொடுக்க திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை கோர்த்திருக்கின்றார். இவர்களெல்லாம் இவ்வளவு சிறப்பாக வரி கோர்த்து இசை கோர்த்து கொடுத்த வேளையிலே இயக்கி கொடுத்தவருக்கு பெருமை தேடி திரைப்படத்துக்கு புகழ் சேர்த்து வைக்கும் வரையில் வரும் ஒரு பாடல். அந்த பாடலுக்கு இதுவரை ஈடுணை இல்லாமல் அவரை பிரதிபண்ண முடியாமல் இருக்கின்ற ஒரு குரலுக்கு சொந்தக்காரி படம் பெறும் நடிகை கே பி சுந்தராம்பாள் அம்மா அவர்களின் குரலே கேட்க இருக்கின்றோம். 1969 ஆண்டு வெளிவந்த துணைவன் என்ற திரைப்படத்திலே பழனிமலை மீதிலே என்ற ஒரு பாடல். எங்கே அந்த வெண்கல குரலை கேட்போமா?

வேண்டவே

இறை அருள் கருணையால் என்று கேட்டு மகளும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நீண்ட நேர பாடல்களை கேட்கும் வண்ணம் அந்த பாடல்களை தேடி அதற்குரிய தகவல்களையும் திரட்டி மேலும் பல தகவல்கள் இருந்தாலும் தகவல்களை தந்து உங்களை நோகடிக்காமல் நேரத்தையும் கணக்கிலிட்டு பாடல்களுக்கு நேரத்தை அதிகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேச்சினை சுருக்கி இந்த இன்று அர்ப்பணித்திருக்கின்றேன். பார்ப்போம் அடுத்த பகுதியிலே எத்தனை பாடல்கள் வருகின்றது என்றும் உங்களால் முடிந்தவரை நீங்கள் நீண்ட நேர பாடல்களுடன் தெரிந்த பாடல்களை எனது முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். தொடர்ந்து நாங்கள் கேட்டு மகிழ்வோம். மாதத்தில் ஒரு நாள் இந்த நிகழ்வு வெளிவரும் என்று உங்களுக்கு கூறிக்கொள்ளுகின்ற இத்தனை நேரமும் பொறுமையோடு இருந்து இவ்வளவு காலமும் இருந்த பொறுமையோட பெரும் பொறுமையை இன்று தந்து இந்த பாடலை விரும்பி கேட்பவர்களுக்கு ஒரு சிலர் இது என்ன நீண்ட பாடல்களை போட்டுக்கொண்டு இருக்கின்றார்களே என்று சலிக்காமல் அவர்களுக்கும் ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை நாங்கள் ஒலிபரப்பியிருந்தோம். மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை உங்கள் அன்போடு இறைகருணையோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலியகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளை, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்றும் அன்போடு கேட்டு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்க இருக்கும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வு வாரத்தில் ஒரு நாள் மலரும் வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையை வந்து அலங்கரித்து தங்களுக்கு விருப்பமான ஒவ்வொரு பதங்களை கொடுத்த வேளையிலே அந்த பதங்களை பற்றி கலந்துரையாடிவிட்டு அந்த பதங்கள் வரும் பாடல்களை தெரிவு செய்து விருப்ப பாடலாக தந்த வேளையிலே அவர்களுடைய பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒலிக்க இருக்கின்றன. இன்றைய சொல்லோடு பாடல் நேயர் விருப்பத்தில்

இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரித்து கலந்து கொண்டவர்கள் முதல் உறவாக இங்கிலாந்து நாடு லண்டன் கஸ்தூரி வந்திருந்தார். கஸ்தூரி அவர்கள் மலை என்ற பதத்தை தேர்ந்து எடுத்து அந்த மலையை பற்றி பலவிதமான கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து திருக்குறளை எல்லாம் உதாரணமாக கூறிவிட்டு ஒரு பாடலை மலை என்ற பதம் பெறும் பாடலாக கேட்டிருந்தார். அந்த பாடல் ராஜா கைய வைச்சா என்ற திரைப்படத்திலிருந்து மலை வருது மலை வருது குடை கொண்டு வா என்று பாடுகின்றது என்ற சொல்லோடு பாடல் நேயர் விருப்பத்திலே.

பூக்களோடு உறவுகளாக காற்றவையை அலங்கரித்து பக்குவமாக வந்து பறவை என்ற பதத்தை தேர்ந்தெடுத்து பறவையை பற்றி பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்தளிந்து எத்தனையோ விதமான பறவைகளும் தன்மைகளும் குணங்களும் கூறிவிட்டு கூறியிருந்தார். ஒரு பாடல் பறவை என்ற பதம் பெறக்கூடியதாக பறவைகளுக்குள்ளோ குருவிகளும் வந்திருக்கின்றதுதானே. ஆதலால் தூக்கணாங் குருவி கூடு என்று வானம் பாடி திரைப்படுத்து பாடலை கேட்டீர்கள் அல்லவா? நெய்வேலி அரசடிக்குப்பம் யமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே, இதோ உங்கள் பாடல்.

நமசிவாய அந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே வருவார். வரும்பொழுது எங்கள் நாச்சியார் கோயில் ஆர் தேவா, அவரும் வந்து தேர்ந்தெடுத்த பதம் காற்று. காற்று என்ற பதத்தை கொடுத்தவுடன் காற்றை பற்றி பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துவிட்டு காற்று இல்லாமல் இந்த உலகம் இல்லை என்ற கருத்தை நிரம்பிவிட்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடலாக முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பூங்காற்று திரும்புமா என்று கேட்டிருந்தார். நிச்சயமாக உங்களுக்காக திரும்பும் என்று கூறி மொன்றியல் தமிழ் வானொலி தேவா உங்கள் பாடலை காற்றலையில் தருகின்றது. இன்றைய சொல்லோடு பாடல் நேயர் விருப்பத்திலே.

இரவு என்ற பதத்தை தேர்ந்தெடுத்து உலகத்திலே எல்லோருக்கும் இரவு மிகவும் முக்கியமானது, பிடித்தமானது. ஆனால் எனக்கு பிடிக்காது என்றால் எனக்கு தூக்கமே வராது, நான் இரவில் தூங்குவதே இல்லை என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்களை தந்து பகிர்ந்து உறவாடிவிட்டு அற்புதமான ஒரு பாடலை கேட்டிருந்தார் அன்பு மகள் ஷியாமலா, இஞ்சிக்குடி திருவாரூர் மாவட்டத்திலிருந்து வந்து. அவர் இரவு என்ற பதத்தை தெரிவு செய்து இப்படியான கருத்துக்களை எல்லாம் தந்துவிட்டு கேட்ட பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து இரவும் நிலவும் வளரட்டுமே என்ற இனிமையான ஒரு பாடல். இதோ ஷியாமலா உங்களுக்கான பாடல்.

இப்பொழுது நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வரும் சொல்லோடு பாடல் நேயர் விருப்ப பாடல்கள் காதுக்கினிய கீதங்களாக கேட்டு மகளும் இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. திருபுவனம் தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் தெரிவு செய்த பதம் மலை. மலை என்றவுடன் உங்களுக்கு மலை நாட்டிலே பிரயாணம் செய்ய வேண்டும், பேருந்திலே செல்லும் பொழுது மலையக அழகுகளை கண்டு களிக்க வேண்டும் எல்லாம் கூறி மகிழ்ந்துவிட்டு அங்குள்ள சிறப்புகளை தெரிந்துவிட்டு அதுவும் மலை என்ற பதம் வரக்கூடியதாக திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒலித்த பொதிக மலை உச்சியிலே அங்கு நீங்கள் பயணம் செய்ததாகவும் அந்த விளைவுகளை எல்லாம் எங்களுக்கு எப்படி இருந்தது உங்கள் மனதிலே என்று கூறிய வேளையிலே அந்த பாடல் மீண்டும் இப்பொழுது உங்கள் விருப்பத்தை மீண்டும் நிலைநிறுத்த வருகின்றது. பொதிகை மலை உச்சியிலே என்ற பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் காதக்கிரிய கீதங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்விலே கலந்து சிறப்பித்த உறவினர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள். அடுத்த உறவாக சென்னை கே கே நகரிலிருந்து வந்திருந்தார் மகள் ரேவதி. ரேவதி வந்து மிகவும் சிறப்பாக பேசி மகிழ்ந்த வேளையிலே அவர் நட்சத்திரம் என்ற பதத்தை தெரிவு செய்து நட்சத்திரத்தின் மறுபெயர்களையெல்லாம் அவர் கூறிக்கொண்டு நட்சத்திரங்களில் எத்தனை வகை உண்டு என்பதையெல்லாம் கலந்துரையாடிவிட்டு அற்புதமான கருத்துக்களை வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டு பேசி மகிழ்ந்த வேளையிலே அவர் தாரகை என்ற பதம் நட்சத்திரத்தின் இன்னொரு பெயர்தானே என்று ஒரு பாடலை தருகின்றார். நட்சத்திரம் என்ற திரைப்படத்திலே தெரிவு செய்து அவள் ஒரு மீனகை என்று ஆரம்பித்து தாரகை என்று கூறும் அந்த பாடலை